விடிவு காலம் என்பது விடியலில் பிறப்பதில்லை, எதையும் சாதிக்க முடியும் என்ற துணிவில் பிறக்கிறது. துணிவோடு எதையும் சாதிக்க இறை இசையால் நம்பிக்கையூட்டுகிறது கோடை பண்பலை 100.5 அருள்மாலை.

அகத்தில் உண்மை எனும் நெய்விட்டு ஒளி தீபம் ஏற்றினால் இறைவனும் நமக்காக இறங்குவான். கோடை பன்மலை 100.5 அருள் மாலை ஒளித்திடும் நேரம் விடியற்காலை 5:39.

செல்லும் வழி நேர்மையானதாகவும் நேரானதாகவும் இருந்தால் சேரும் இடமும் நல்லதாக அமையும். நேர்வழியில் செல்வோம், நேர்பவை அனைத்தும் இன்பமயமாக அமையட்டும் என அருள்மாலை வாழ்த்திடும் நேரம் விடியற்காலை 5:44. இது கோடை பண்பலை 100.5.

அதிகாரச் செருக்கு அவிழும் நேரம் நம்மை சார்ந்த அனைவரும் நம்மோடு இணைந்திருப்பர். இசையால் இறைபக்தி கமலும் கோடி பண்பலை 100.5 அருள் மாலையை ரசித்துக் கொண்டிருக்கிறோம்.

அலைவரிசை 100.5 மலரவிருக்கும் இன்றைய நிகழ்ச்சிகள். காலை 6 மணிக்கு மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வசந்த விடியல். இதில் 6:25 ஆலய உலா, 6:30 அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு, நாகா கொழுக்கட்டை மாவு திண்டுக்கல் வழங்கும் வசந்த விடியல். இதில் கேட்கலாம் கோயில் விழா தகவல்கள், கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம், காலை 7 மணிக்கு சுகமான காலை இதில் பாட்டும் பதமும், 7:35 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் தக்குமுக்கு தர்பார், 7:45 பிருத்திவி உமன்ஸ் இன்னர்வேரின் இன்று அன்று, 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம் சேலம் மாவட்ட நேயர்களுக்காக, இதில் 8:05 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள் ஒலிக்கும், 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம், இதில் 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் செவி சேரும், காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில், 9:30 சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், நாகா கொழுக்கட்டை மாவு திண்டுக்கல் வழங்கும் வானவில், வானவில் தரும் இன்றைய வண்ணம் பயிர் பல்வகைப்படுத்துதல், சிறப்பு விருந்தினராக குன்றக்குடி வேளாண் அறிவியல் மையத்தின் பண்ணை மேலாளர் எஸ்டி கமலி அவர்கள், 10 மணிக்கு புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு வழங்கும் திரையுலக கலைப்பயணம், சிறப்பு விருந்தினராக அமரம் திரைப்படத்தின் கதாநாயகன் திரு தேஜஸ் ராஜன் அவர்கள். இதில் 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய கேட்கலாம். முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை, ஓணம் பண்டிகை கொண்டாட்டமாக கன்னியாகுமரி மாவட்டம் மணக்காளை கிராமத்திலிருந்து, நண்பகல் 12 மணிக்கு புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு வழங்கும் மகளிர் நேரத்தில் நாங்களும் நடிப்போம்ல, 12:20 வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை, 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவளை மீள வழி கேட்கலாம். பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை, 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் செவி சேரும், பிற்பகல் 2 மணிக்கு டோல் தமாக்கா தூள், 3 மணிக்கு உயிரெழுத்து இன்று கரூர் மாவட்டம் குளித்தலை பாக்கியா அவர்களின் தெருவிலிருந்து, 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும், 3:40 பாட்டும் பதமும் இசைக்கும், மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், நாகா கொழுக்கட்டை மாவு திண்டுக்கல் வழங்கும் விடுகதை வண்ணத்தூரிகை, 4:30 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்கள், மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் வழங்கும் விடுகதை வண்ணத்தூரிகை, 5 மணிக்கு காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் வழங்கும் சித்திர செவ்வானம், 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம், இதில் 5:40 நாவல் நேரம், 5:55 ஆலய தரிசனம் ஒலிக்கும், மாலை 6 மணிக்கு கதம்ப மலர்கள், 6:05 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை, 6:40 பொன்னியின் செல்வங்கள் கேட்கலாம், இரவு 7 மணிக்கு ஆசையில் ஒரு குக்கு கட்சவி வழியாக நேயர் விருப்ப பாடல் நேயர்களின் குரலோடு, இதில் 7:30 சொந்த பந்தம், 7:55 சேவை செய்திகள் செவி சேரும், 8 மணிக்கு இளமை பேசுகிறது பள்ளி கல்லூரி மாணவ கண்மணிகளின் பங்களிப்பில் இன்று விளையாடவிருக்கிறோம் ஆனா ஆவண்ணா குண்டக்க மண்டக்க, 9:00 கொடை தென்றல், 10:00 நினைவே சுகம் விருதுநகர் மாவட்ட நேர்களுக்காக, 11:00 இரவு சிறகு, இவையாவும் கோடை பன்மலை 100.5 மலரவிருக்கும் இன்றைய நிகழ்ச்சிகள். இணைந்திருங்கள், ரசித்திருங்கள். நிகழ்ச்சிகள் யாவையும் நள்ளிரவு 12 மணி வரை. இனி கோடை பன்மலை 100.5 மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வசந்த விடியல் முன்பாக செய்தி

0: சுருக்கம்.
1: தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். உள்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்தும் போது நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதுடன் தரத்தில் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மிலாது நபியையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உள்ளிட்ட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழக சட்டப்பேரவை முன்னாள் தலைவர் க. ராசாராம் குறித்த புத்தகத்தை குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புதுதில்லியில் நேற்று வெளியிட்டார். அனைத்து துறைகளிலும் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுக்க வேண்டுமானால் உள்நாட்டு பாதுகாப்பு மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 4 நாள் பயணமாக கனடா சென்றடைந்தார். இந்தியா சீனா இடையேயான இருதரப்பு நல்லுறவின் தொடர்ச்சியான முன்னேற்றத்திற்கு எல்லைப் பகுதியில் அமைதியான சூழல் நிலவ வேண்டியதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. நாடாளுமன்ற நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவித்து கூட்டத்தொடரை முடக்குவது மட்டுமே எதிர்க்கட்சிகளின் ஒரே நோக்கம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குறை கூறியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படுவதாக அறிவித்த முதலமைச்சர் திரு விஜயை அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்துக் கொண்டனர். தூத்துக்குடி சில்லாநத்தம் பகுதியில் 1294 ஏக்கர் பரப்பளவில் மின் வாகன உற்பத்தி தொழிற்பூங்கா அமைக்கப்படும் என்று மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அறிவித்துள்ளார். தமிழகத்தில் தாவிக அரசு மீதான குதிரை பேர புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை அமமுக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் சந்தித்து வலியுறுத்தியுள்ளார். கேரள மக்களின் முக்கிய பண்டிகையான ஓணம் பண்டிகை இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் குடும்ப அட்டைகளின் ஆதார் விவரங்கள் குறித்து கைரேகை அடிப்படையிலான சரிபார்ப்பை மேற்கொள்வதற்கான சிறப்பு முகாம் வரும் 29ஆம் தேதி நடைபெறும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. ரக்ஷாபந்தனை முன்னிட்டு நாடு முழுவதும் மகளிருக்கு ஓராண்டு இலவச செல்போன் ரீசார்ஜ் அளிக்கப்படும் என்று சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. கொழும்பில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாளான நேற்று ஆட்ட நேர இறுதியில் இலங்கை முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 265 ரன் எடுத்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5 மிஸ்டர் கோல்டு ரீஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வசந்த விடியல்.
1: விட்டமின் ஏ, டி, இ, கே சத்துக்களுடன் மிஸ்டர் கோல்டு ரீஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில் எல்லா மிஸ்டரும் மிஸ்ஸஸுக்கும் ஏற்ற மிஸ்டர் கோல்டு.

0: இனிய காலை வணக்கம் நேயர்களே. பொருள் அல்லவற்றை பொருளென்று உணரும் என்கிறார் வள்ளுவர். கல்வியையும் நல்ல குணங்களையும் புறந்தள்ளிவிட்டு பொன்னையும் பொருளையும் ஆடம்பர வாழ்வையும் உயர்ந்த செல்வமாக கருதி வாழ்வது பொருள் அல்லவற்றை பொருளாக எண்ணுவதுதானே. பொருள் உணர்ந்து கொண்டாடுவோம் இன்றைய நாளை. நேயர்கள் அனைவருக்கும் மிலாது நபி மற்றும் ஓணம் திருநாள் வாழ்த்துக்களை சொல்லி புலர்கிறது கோடிப்பான்மலை 100.5 வசந்த விடியல். விடியலின் முகப்பில் பொதுமறை பொழிவு.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் பிரிவு ஆற்றாமை குரல் எண் 1151.

என்னை காப்பாற்ற நினைத்தால் அவர் என்னை விட்டு பிரியாமையை காக்க வேண்டும். பிறகு அவர் பிரிந்துவிட்டால் ஒன்று சேர்வது மிகவும் அரிதானது. குறள் எண் 1155, அதிகாரம் பிரிவாற்றாமை.

0: என்னை காப்பாற்ற நினைத்தால் அவர் என்னை விட்டு பிரியாமையை காக்க வேண்டும். பிறகு அவர் பிரிந்துவிட்டால் ஒன்று சேர்வது மிகவும் அரிதானது.
1: குறள் எண் 1151.
0: அதிகாரம் பிரிவாற்றாமை.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: இன்று காலை 7:30 சுகமான காலை இணைந்து வழங்குவோர்
4: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு.

0: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இணைந்திருப்பது மிஸ்டர் கோல்டு ரீஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில் வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.
1: தெய்வீக சந்தங்களின் அணிவகுப்பாக கொடி பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது வசந்த விடியலை. நம் மனம் இசையும் நேரம் காலை 6:16.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
4: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
5: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி, கோயம்புத்தூர் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன். முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
4: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
1: கொழக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
6: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
1: கொழக்கட்டைக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு.
6: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
1: டிரான்ஸ்பெரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது கொழக்கட்டை.
6: கரெக்ட், அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறமா?
7: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
8: இன்று காலை 7:30 சுகமான காலை இணைந்து வழங்குவோர்
9: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா

0: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
2: இன்று காலை 7:30 சுகமான காலை இணைந்து வழங்குவோர்
3: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு.

0: கோடை பண்பலை 100.5 ஆலய உலா.
1: இன்று தஞ்சாவூர் திருப்புள்ளம் பூதங்குடி வல்வில் ராமர் ஆலயத்தை தரிசிக்கவிருக்கிறோம்.

தஞ்சாவூர் மாவட்டம் புள்ளபூதங்குடி வல்வில் ராமர் கோவில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாகும். திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட தலம் இது. 5 நிலைகளுடன் கூடிய ராஜகோபுரத்தை கொண்ட இந்த கோவில் சோழர்களால் கட்டப்பட்டது. இக்கோவிலில் ஸ்ரீராமர் வேறு எங்கும் காண முடியாத கோலத்தில் 4 திருக்கரங்களுடன் சங்கு சக்கரதாரியாக சயன கோலத்தில் கிழக்கு நோக்கி திருமுகம் காட்டி சோபன விமானத்தின் கீழ் அருள் பாலிக்கிறார். கழுகு அரசனான ஜடாயு என்ற புள்ளுக்கு மோட்சம் அருளி ஈமக்ரியை செய்த நிகழ்வை குறிக்கும் தலம் என்பதால் இந்த ஊர் திருப்புள்ள பூதங்குடி என்று பெயர் பெற்றது. சீதா பிராட்டியை இலங்கை வேந்தன் ராவணன் கவர்ந்து செல்லும் வழியில் அவனுடன் தன்னுடைய இறக்கைகளை பயன்படுத்தி போரிட்டார் கழுகுகளின் அரசர் ஜடாயு. அந்த சண்டையில் ஜடாயுவை ராவணன் வாளால் வெட்டிவிட ஜடாயு அந்த இடத்திலேயே மயங்கி விழுந்தார். மயங்கிய நிலையிலும் ராமா ராமா என்று முணங்கிக் கொண்டே இருந்தார். அப்போது சீதா

பிராட்டியை தேடி ராமரும் லக்ஷ்மணரும் அவ்விடத்திற்கு வந்தனர். ராமா ராமா என்ற முனங்கள் சத்தம் கேட்டு சத்தம் வந்த திசையை நோக்கிய பொழுது கழுகரசனை அங்கு பார்த்தனர். ஜடாயு அவர்களிடம் சீதா பிராட்டியை ராவணன் கவர்ந்து தென் திசையில் சென்ற விஷயத்தையும் தான் எவ்வளவு போராடியும் மீட்க முடியவில்லை என்றும் வருத்தப்பட சற்று நேரத்துக்கெல்லாம் உயிர் துறந்தார் ஜடாயு. பிறகு ராமர் ஜடாயுவிற்கு ஈமக்கிரையைகள் செய்ய நினைத்தார். ஆனால் சாஸ்திரப்படி ஈமக்கிரையை செய்யும் ஒருவருடன் அவரது மனைவியும் உடன் இருக்க வேண்டும். சீதை இல்லாததால் ராமருக்கு உதவ நினைத்த பூமாதேவி ராமருக்கு ஈமக்கிரையை செய்ய உதவினார். ஈமக்கிரையை முடித்த ராமர் இந்த தலத்தில் சயன கோலத்தில் இருந்தபடி காட்சி தருவதாக சொல்லப்படுகிறது.

0: புதனுக்குரிய பரிகார தலம் இது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இங்கே பித்ருகளுக்கு பரிகாரம் செய்வது உகந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த ஆலயத்திற்கு ஒருமுறை திருமங்கையாழ்வார் வந்தபோது இத்தலத்தில் வேறு ஒரு தெய்வம் இருப்பதாக கருதி பெருமாளை தரிசிக்காது சென்றார். அப்போது பெரிய ஒளி ஒன்று தோன்றியது. இது என்ன என்று திருமங்கையாழ்வார் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே நான்கு கரங்களுடன் சங்கு சக்கரதாரியாக ராமபிரான் தோன்றி அருள் பாலித்தார். இதை கண்டதும் திருமங்கையாழ்வார், அறிய வேண்டியதை அறியாமல் சென்றேனே என்று 10 பாசுரங்கள் பாடி மகிழ்ந்துள்ளார். ருத்ரராஜன் என்ற மன்னன் பெருமானை நோக்கி கடும் தவம் செய்தான். இத்தல பெருமாளை தரிசித்தார். அதன் காரணமாக இத்தலத்தில் உள்ள தீர்த்தம் குருத்ர தீர்த்தம் என்ற பெயர் பெற்றது. இங்கே தாயார் பொற்றாமரையாள் ஹேமாம்புஜவள்ளி என்ற திருநாமங்களுடன் காட்சி தருகிறார். தாயாருக்கு தனிச்சன்னதி உள்ளது. புதனுக்குரிய பரிகார தலமாக இருப்பதால் பித்ருகளுக்கு பரிகாரம் செய்யப்படுகிறது. திருமண தடை அகல ராமபிரானை வழிபடுவது, பதவி உயர்வு பெற இத்தலத்தில் உள்ள யோக நரசிம்மரை வழிபடுவது சிறப்பு என பக்தர்களால் நம்பப்படுகிறது. வைகுண்ட ஏகாதசி திருவிழா இங்கே வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இன்று தஞ்சாவூர் திருப்புள்ளம் புதக்குடி வல்வில் ராமர் ஆலயத்தை தரிசனம் செய்தோம்.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டோம் ஆலய உலா.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது கோடை பண்பலை 100.5 மிஸ்டர் கோல்டு ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் வழங்கிய வசந்த விடியல்.
1: கோடை பண்பலை 100.5 அணில் கொழுக்கட்டை மாவு.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல். குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
5: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். 9965523999.
1: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
6: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம்.
8: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்.
9: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா?
10: இந்த

0: கொழுக்கட்டை மாவு திண்டுக்கல்.
1: கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
2: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
3: புள்ளியாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
4: வழங்கும் வசந்த விடியல்.
5: நேரம் காலை 6:31 இணைந்திருக்கிறோம் கொடைப்பான்மலை 100.5 வசந்த விடியலோடு.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
3: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தொடர்புக்கு
5: 89845.
6: மேலும் விவரங்களுக்கு
7: Vitamin A, D, E, K, Sattu.

0: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
2: குழக்கட்ட பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
3: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
2: குழக்கட்டிக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு.
3: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
2: டிரான்ஸ்பரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது குழக்கட்ட.
3: கரெக்ட், அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறமா?
4: நாகா குழுக்கட்டை மாவுல செய்த குழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
5: பாட்டி, குழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: கோடைப்பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை இணைந்து வழங்குவோர்
8: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா.

0: கோடை பன்மலை 100.5 பிஞ்சு மொழியில் நம் நெஞ்சம் மகிழ கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.
1: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க்ஸ்.

0: இன்னைக்கு பூந்தளிர் நேரத்தில் நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு அழகான குட்டி தம்பி வந்திருக்காரு, அவரை சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
1: அன்பு கண்ணன்.
0: அன்பு கண்ணனா? நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க கண்ணன். கண்ணன், இது என்ன நெத்தியெல்லாம் திருநீர் பட்டை அடிச்சிருக்கீங்க? யார் இப்படி பட்டை அடிச்சு விட்டா? நெத்தில எத்தனை போட்டு வச்சிருக்கீங்க?
1: சந்தனம், குங்குமம்.
0: அப்புறம் இது என்னது?
1: திண்ணீர்.
0: ஓ, திண்ணீர். திண்ணூர்ல தான் நெத்தி முழுக்கும் பட்டை அடிச்சு விட்டாங்களா? ஆஹா, ரொம்ப அழகா இருக்கீங்க. எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
1: நஞ்சிபாளையம்.
0: எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
1: எஸ்ஆர்கே.
0: இது என்ன அழக ஒரு மச்சம் இருக்கீங்க கையில, இது யார் வச்சு விட்டாங்க?
1: எங்க ஆயா.
0: இந்த மச்சத்தை கிள்ளி எடுத்துருவோமா? வலிக்குமே, என்ன செய்யறது?
1: நாளைக்கு பண்ணிக்கலாம்.
0: நாளைக்கு பண்ணிக்கலாமா? சரி சரி. இப்போ எங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க?
1: ரைம்ஸ்.
0: ரைம்ஸா? எங்க சொல்லுங்க கேப்போம்.
1: ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி எங்க போற நீ ராஜா?

0: தோட்டக்கார அடிக்க வர ஓடி போனேனா?
1: ஆஹா, ரொம்ப அழகா இருக்கு. இந்த பாட்டை யாரு உங்களுக்கு சொல்லி கொடுத்தது? எந்த மிஸ் சொல்லி கொடுத்தாங்க?
0: மாம்பழம்
1: அல்வா கிண்டிடலாம் அந்த மாம்பழத்துல. யார் சாப்பிடுறது? நீங்கள் சாப்பிடுவீங்களா? சரி சரி. உங்கள் வீட்டில் மாம்பழம் மரம் இருக்கா? எத்தனை இருக்குது? பத்தாது. ஆஹா, சரி சரி. எவ்வளோ மாம்பழம் இருக்குது அதில்?
0: பத்து மாம்பழம் இருக்கும்.
1: ஓ, பத்து மாம்பழம் இருக்குமா? சரி சரி. எனக்கும் ஒரு ரெண்டு மாம்பழம் தரீங்களா? நம்மளை ரெண்டு பேர் சேர்ந்து சாப்பிடலாமா? ஆ, சரி. சொல்ல குட்டி, உங்கள் வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்க?
0: எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் ஆயா.
1: ஆயா பேர் என்ன?
0: சாந்தி.
1: சாந்தி ஆயா உங்களை எங்கெல்லாம் கூப்பிட்டு போவாங்க?
0: ஊருக்கு.
1: ஊருக்கு?

0: எந்த ஊருக்கு?
1: சேலம்.
0: அம்மா பேர் என்ன?
1: நந்தினி.
0: அப்பா பேர்?
1: ஸ்ரீ கணேஷ்.
0: ஸ்ரீ கணேஷ் அப்பா என்ன வேலை பார்க்குறாங்க?
1: மல்லிகடை.
0: மளிகை கடையா? ஆஹா, சரி சரி. நீங்கள் படித்து பெரிய ஆளானதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேலைக்கு போவீங்க?
1: வேலைக்கு.
0: வேலைக்கு போவீங்க? சாரி சொல்லோ, நீங்கள் படித்து மேலும் மேலும் சிறக்க கூடிய பண்பலையோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
1: வணக்கம்.
2: கோடை பண்பரின் நெருப்புள்ளியாய்தல். இதுவரை பிஞ்சு மொழியில் நெஞ்சம் மகிழ்ந்தோம். கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
1: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் பிவிசி பைப்புகள்.
2: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் பிவிசி பைப்புகள் திண்டுக்கல்.
3: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: காண்டாக்ட் 8985712345 ஆர் விசிட் www.mahindra.org.
5: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
4: தொடர்புக்கு 9524936156.
6: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
0: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸுடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
6: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
7: அழகே.

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு. சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: குழக்கட்ட பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
2: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
1: குழக்கட்டிக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு.
2: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
1: டிரான்ஸ்பெரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது குழக்கட்டை.
2: கரெக்ட், அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேமா.
3: நாகா குழுக்கட்டை மாவுல செய்த குழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
4: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை இணைந்து வழங்குவோர்
5: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு.

0: பண்பலை 100.5
1: அனில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்,
0: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
1: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
2: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், புதிய அனுபவம் இப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு, நாகா கொழுக்கட்டை மாவு திண்டுக்கல்
0: வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.
3: நேர்களை இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம், 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் சேலம் மாவட்ட நேர்களுக்காக. இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில், அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில். 9:30 சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், நாகா கொழுக்கட்டை மாவு திண்டுக்கல் வழங்கும் வானவில். வானவில் தரும் இன்றைய வண்ணம் பயிர் பல்வகைப்படுத்துதல். சிறப்பு விருந்தினராக குன்றக்குடி வேளாண் அறிவியல் மையத்தின் பண்ணை மேலாளர் ST கமலி அவர்கள்.
4: கோடை பந்தலை 100.5 மற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பந்தலை. கன்னியாகுமரி மாவட்டம் மணக்காலை கிராமத்திலிருந்து ஓணம் பண்டிகை கொண்டாட்டம் இன்று நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரம். பிற்பகல் 3 மணிக்கு கரூர் மாவட்டம் குளித்தலை பாக்யா அவர்களின் தெருவில் உயிரெழுத்து. மாலை 4 மணிக்கு விடுகதை வண்ணத்தூரிகை. 7:00 கட்செவி வழியாக உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம் ஆசையில் ஒரு குக்கோ நிகழ்ச்சியில். 8:00 பள்ளி கல்லூரி பயிலும் மாணவ கண்மணிகளுக்காக இளமை பேசுகிறது. 20 தாலாட்டாய் கொடை தென்றல் இன்றிரவு 9:00. தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சியாக நினைவே சுகம் 10:00. இன்று விருதுநகர் மாவட்ட நேயர்களுக்காக கோடை பந்தலை 100.5 நிகழ்ச்சிகளோடு இணைந்தே இருங்கள் நள்ளிரவு 12 மணி வரை.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு.
1: சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை இணைந்து வழங்குவோர்
3: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு.

0: காலை 6:49 ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கொடைப்பன்மலையின் உருப்பள்ளி ஐந்தளது வசந்த விடியல்.
1: சிலு சிலுவென குளிர் அடிக்குது அடிக்குது, சிறு அரும்புகள் மடல் வெடிக்குது வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றது.

இசையோடு உதயத்தை இனிமையாக்கி நிறைவுக்கு வருகிறது இன்றைய வசந்த விடியல். மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 6 மணிக்கு. நேர்கள் அனைவருக்கும் மிலாத நபி மற்றும் ஓணம் திருநாள் வாழ்த்துக்களை மீண்டும் ஒருமுறை சொல்லி விடைபெறுகிறேன். சசிரேகா ஜெயகாந்த். நன்றி நேர்களே.

0: கோடை பண்பலை 100.5 அனில் கொழுக்கட்டை மாவு.
1: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அனில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
4: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். 9965523999.
0: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
5: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம்.
7: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்.
8: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
9: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி.
8: கால் 9244504444.
7: புதிய அனுபவம் இப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா

0: வழங்கிய வசந்த விடியல்
1: கொடி பண்மலை 100.5 நாம் கேட்கலாம் சுகமான காலை.

அனைவருக்கும் இனிதாகவும் அன்பு நிறைந்ததாகவும் அமையட்டும். இன்று தொடங்கும் உங்களது பணிகளும் பயணங்களும் சிறக்க வாழ்த்தி வரவேற்கிறது உங்கள் கோடை பண்பலை 5 சுகமான காலை.

வணக்கம் நேர்களே. நேயர்கள் அனைவருக்கும் இனிய மிலாதினமே மற்றும் ஓணம் பண்டிகை திருநாள் வாழ்த்துக்கள்.

0: பொங்கல் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸின் மனதோடு ராகம்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
3: கோடை பண்மலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள், விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

0: சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வரும் 27 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை சிறுதானியத்திலிருந்து செட்டிநாடு பலகாரங்கள் தயாரிக்கும் செய்முறை பயிற்சி நடைபெற உள்ளது. விருப்பமுள்ளோர் இப்பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 94 88 57 57 16. என் மீண்டும் 94 88 57 57 16.
1: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

திவ்யா கஷேத்ரா பிலிம்ஸ், டாக்டர் சி ஆர் ராஜன் தயாரிப்பில், திரு அருண் கிருஷ்ணன் இயக்கத்தில், தேஜஸ் ராஜன் நடிப்பில், கேஜிஎஃப் புஷ்பா திரைப்பட வரிசையில் அதிரடி திரைப்படம் அமரம் August 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இப்போது இத்திரைப்பட பாடலை கேட்டு மகிழுங்கள்.

0: இசையின் முகவரி இதயத்தின் முதல் வரி கோடை பண்பலை 100.5. செவிப்பறைகளை செல்லமாய் வருடிக் கொண்டிருப்பது 100.5 கோடை பண்பலை.
1: பாட்டு போடுங்க ஜி,
2: பாட்டு போடுங்க ஜி, பாட்டு போடுங்க ஜி, சவுண்ட் ஏத்துங்க ஜி, ஸ்பீக்கர் சவுண்ட் ஏத்துங்க ஜி.
0: 100.5 எல்லோரிடமும் எப்போதும். கோடை பண்பலை என்றும் இன்றும் உங்களோடு.
3: நம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் புதிய அனுபவம் இப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா.

0: உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தாப்பட்டு.
1: சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: மத்திய அரசின் மிக முக்கியமான மற்றும் நாட்டின் வளர்ச்சியை தீர்மானிக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு பணி August 30 வரை நடைபெற உள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியின் போது வீடுகளுக்கு தகவல் சேகரிக்க வரும் கணக்கெடுப்பு அலுவலர்களுக்கு உரிய விவரங்களை அளித்து ஒத்துழைப்பினை அளிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்.

பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது கன்னியாகுமரி மாவட்டம் மணக்காலை கிராமத்திலிருந்து வலம் வர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் கே.எஸ். கார்த்திக்.

நேரம் காலை 7:37. கொடை பண்பலை நெருப்பலை 5 கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். சுகமான காலை நேரிலே. இன்று காலை 9 உஷா சன்ஃபிளவர் ஆயில், அணில் கொலுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், மிஸ்டர் கோல் ரீஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில், 9:30 சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், நாகா கொலுக்கட்டை மாவு திண்டுக்கல் வழங்கும் வானவில். வானவில் பண்பலை இன்று தந்திருக்கும் வண்ணம் பயிர் பல்வகைப்படுத்துதல். பயிர் பல்வகைப்படுத்துதல் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் குன்றக்குடி வேளாண் அறிவியல் மையத்தின் பண்ணை மேலாளர் எஸ் டி கமலி அவர்கள்.

0: கோடை பண்பலை 100.5 பொமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: இந்த அரண்மனையில் யாருக்கும் பொறுப்பே இல்லை. இந்த பொருட்கள் எல்லாம் ஏனையா இப்படி இருக்கிறது? நீ என்னையா சமைத்து இருக்கிறாய்? இப்போதே உன்னுடைய கான்ட்ராக்டை கேன்சல் செய்கிறேன் பார். நீ ஏனம்மா பழத்தட்டை வைத்துக் கொண்டு இங்கே நின்று கொண்டிருக்கிறாய்? இது என்னையா? இது நான் பார்க்க வேண்டிய கோப்புகள் எல்லாம் இப்படி கலைந்து இருக்கிறது. புத்தகங்கள் எல்லாம் எப்படி விளையாட்டு சாமான்கள் எப்படி
4: இருக்கிறது? வெளியே வரை கையாமையா என்று சத்தம் கேட்டுக்கொண்டிருந்ததா? அதுதான் ஏதோ நாய் புகுந்து விட்டதோ என்று நினைத்துக் கொண்டேன்.
3: அமைச்சரே, அது நான் தானையா குறைத்து நான் தானையா சத்தம் போட்டுக் கொண்டிருந்தேன்.
4: என்ன மன்ன சொல்கிறீர்கள்? அப்படியா, நான் வேறு அரண்மனையில் நாய் புகுந்து விட்டதே என்றளவா சொல்லிவிட்டேன்?
3: அமைச்சரே, உங்களுக்கு மனிதன் பேசுவதற்கும் நாய் குறைப்பதற்கும் கூட வித்தியாசம் தெரியாதா? உங்களை
4: இன்று தேசிய நாய்கள் தினம், அதனால் தான் வேண்டுமென்றே உங்களை வம்பிழுப்பதற்காக அப்படி சொன்னேன்.
3: என்ன, நாய்களுக்கெல்லாம் ஒரு தினமா?
4: சாந்தமாகி விட்டார்.
3: என்ன அமைச்சரை சொல்லுகிறீர்கள்?
4: ஆமா மன்னா, நட்புக்கு நட்பாக, காவலுக்கு காவலாக, அன்போடும் பண்போடும் நல்ல குணத்தோடும் இருக்கும் செல்ல பிராணிகளுள் முதன்மையானது நாய்கள் தான். அத்தகைய நன்றியுடைய நாய்களை சிறப்பிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் August 26 தேசிய நாய்கள் தினமாக கடைபிடித்து வருகிறோம்.
3: சரி சரி, அப்படியானால் என்ன, வழக்கம் போல நாய்களின் சிறப்புகள், பொறுப்புகள், பருப்புகள், பண்புகள், வகைகள் என்று எதையாவது சொல்லுவீர்களே? சொல்லிவிட்டு கிளம்புங்கள் அமைச்சரே.
4: என்ன மறுபடியும் ரைஸ் ஆகிவிட்டார் மன்னா? நீங்கள் தான் வழக்கம் போல என்று சொல்லிவிட்டீர்களே, அதனால் வழக்கத்தை மாற்ற வேண்டும் என்பதற்காகவே இன்று நாய்கள் தினத்திற்காக நாய்க்கு ஒரு கவிதையை கொண்டு வந்திருக்கிறேன்.
3: நாய்க்கு ஒரு கவிதையா? என்ன அமைச்சரே?
4: ஆமா மன்னா, நாய்களை பற்றிய ஒரு நல்ல கவிதை.
3: சரி சரி, எப்படியும் காப்பி அடித்ததாகத்தான் இருக்கும், சொல்லுங்கள் சொல்லுங்கள்.
4: மன்னா, காப்பி அடித்ததல்ல, காப்பி எடுத்தது.
3: இரண்டு மூன்று தான் ஐயா, சொல்லுங்கள்.
4: என் வீட்டு செல்ல பிள்ளை நாய், என் வீட்டு செல்ல பிள்ளை நன்றியுள்ள செல்ல பிள்ளை. சத்தம் கேட்டால் குறைக்கிறாய், உணவிட்டால் வாளை ஆட்டுகிறாய், பிரிந்தால் மனம் வாடுகிறாய், உன்னருகில் அமர்ந்தால் கவலைகளை மறக்கிறேன், உன்னை ரசிக்கிறேன், என் அன்பை உன்னால் உணர முடிகிறது.

0: எதையும் எதிர்பார்க்காத அன்பு உன்னிடம் உள்ளது. இரவு முழுவதும் எனக்காக விழித்திருக்கிறாய். உன்னால் அச்சமில்லாமல் தூங்குகிறேன். வெளியே சென்று திரும்பும் என் வரவை எதிர்பார்க்கிறாய். என் குரல் கேட்டதும் மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கிறாய். சமையல் ஆகும் போதே வாசனையை உணர்கிறாய். குழந்தையை போல் கொஞ்சுகிறாய். பாசத்தில் எல்லா விலங்குகளையும் மிஞ்சுகிறாய். ஆயிரம் வார்த்தைகள் புரியும் உனக்கோ பேச மட்டும்தான் முடியவில்லை. உன்னை போல் நன்றி உணர்வு மனிதரிடம் இருப்பதில்லை. நண்பர்களின் நண்பனே, எதிரிகளின் எதிரியே, காவலர்க்கும் காவலனே, மோப்ப சக்தியில் கூர்மையானவனே, உன்னை ரசனையோடு ரசிக்கிறேன், நன்றியோடு நினைக்கிறேன். எப்படி மண்ணா இருந்தது நாய்கள் பற்றிய இந்த கவிதை?
1: சிறப்பு சிறப்பு. அருமை அருமை அமைச்சரே, தேசிய நாய்கள் தினத்தில் நாய்களுக்காக ஒரு நல்ல கவிதையை வடித்தீர்கள். இல்லை இல்லை, யாரோ வடித்து வைத்த கவிதையை நீங்கள் படித்து வைத்தீர்கள். நல்லது அமைச்சரே, சிறப்பு.
0: மேலும் இந்த தேசிய நாய்கள் தினத்தில் நம்முடைய தர்பாரில் அவைகளை பற்றித்தான் பேசுகிறோம் என்று தெரிந்தோ தெரியாமலோ நம்மோடு பின்னணியில் இணைந்து கொண்ட நம் தெருநாய்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் அண்ணா.
1: பலே பலே, நல்லது நல்லது அமைச்சரே. சரி அமைச்சரே, எனக்கு ஒரு சந்தேகம்.
0: என்ன மண்ணா?
1: நாய் நம்மை கடித்து விட்டால் அதற்கு மருந்து இருக்கிறதா?
0: இருக்கிறது மண்ணா, அதெல்லாம் கண்டுபிடித்து விட்டார்கள். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை.
1: அது சரி, நாம் நாயை கடித்து விட்டால் நாய்க்கு மருந்து இருக்கிறதா?
2: என்ன?
3: நம் கோடை பொன்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
4: சக்சஸ்க்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
5: உங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 அதிரடி தள்ளுபடி.
5: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸின் மனதோடு ராகம்.
7: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
5: உங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 அதிரடி தள்ளுபடி.
5: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸின் மனதோடு ராகம்.
7: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கிக் கொண்டிருப்போர் புதிய அனுபவம் இப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா.

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு. சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: உங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸின் மனதோடு ராகம்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 பிரித்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிரித்வி விமென்ஸ் இனவர்
1: பிரித்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி பிரித்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி
2: இன்று
3: ஆகஸ்ட் 26
4: வீதியில் விடப்பட்டு கிடந்த அந்த புற்றுநோயாளியை தூக்கி வந்து மடத்தில் வைத்து சுத்தம் செய்தார் அந்த அருட்சகோதரி. யாரும் அண்ட முடியாத அளவுக்கு புண்ணிலிருந்து வீசியது துர்நாற்றம். ஆனாலும் புன்சிரிப்போடு அதை செய்தார். வலியால் துடித்தவர் தெளிந்து, இங்கே இருக்கிறவர் யாரும் இந்த மாதிரி உதவுறதில்லையே, நீ யாரம்மா, நீ யாரா இருந்தாலும் தாயே நீ வாழ்க என்றார். அதை மறுதளிக்கும் விதமாக அந்த அருளரசி சொன்னார், கடவுள் போலவே அவதியுறும் நீங்கள் வாழ வேண்டும். அந்த நோயாளி அடுத்த 2 நாளில் மரித்து போனார். ஆனால் அனாதையாக இல்லை, அருட்சகோதரிகளின் அன்பான பராமரிப்பில். இப்படி ஆயிரக்கணக்கானோரை கொல்கத்தாவில் இருந்த நிர்மல் ஹிருதய் இல்லம் அர்ப்பணிப்போடு கவனித்திருக்கிறது இந்த சம்பவத்திற்கு முன்னும் பின்னும். கைவிடப்பட்டவர்களின் கலங்கரை விளக்கமாய் திகழ்ந்த அந்த அருளரசிதான் அன்னை தெரசா, கருணையின் மறுவடிவம். அல்பேனிய மொழியில் மலர்மொட்டு என பின்னொட்டு பெயரை கொண்ட அவரது இயற்பெயர்

0: ஆக்னஸ் என தொடங்கும். மாசிடோனியாவின் தலைநகராக இருக்கும் ஸ்கோப்ஜியில் 1910 பிறந்தார். 12 வயதுக்குள்ளேயே ஏதுமற்ற பாமரர்களுக்கு உதவ வேண்டும் என உறுதி பூண்டார். லோரிட்டோ கண்ணீர் மடத்தில் 18 வரை பயின்றார். இந்தியாவிற்கு 1929 வந்தார். அவருக்குள்ளே இருந்து ஒலித்த குரல் கேட்டு கொல்கத்தாவிலேயே தங்கினார். ஆசிரிய பணி செய்தார். 1943 ஏற்பட்ட வங்க பஞ்சம், அதன் பின் தொடர்ந்த இனக்கலவரங்கள் அவரை சேவை செய்ய நேரடியாக களத்தில் இறங்க வைத்தன. உள்ளுக்குள் ஒலித்தது ஆன்மக்குரல் மீண்டும். ஆசிரிய பணியை விட்டார், அருட்பணியை தொடங்கினார். இன்று அருளாளராக உயர்ந்திருக்கிறார். 1000 அருட்சகோதரிகள் அவர் தோற்றுவித்த மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டிஸ் அமைப்பில் அவர் ஆற்றிய சேவைக்காக 1979 அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. நோபல் பரிசு பெற்ற பொழுது அவர் தான் அதிகம் பாடும் தேவகீதத்தை சொன்னார். எந்தையே என்னை அரும் அமைதியின் வழியாக்கு, எங்கே வெறுப்பு இருக்கிறதோ அங்கே அன்பை நல்க ஆதரவு கரம் நீட்டு, எங்கே தவறுகள் மலிந்திருக்கின்றனவோ அங்கே மன்னிக்கும் ஆற்றலைத்தா, எங்கே பொய்மை நிலவுகிறதோ அங்கே உண்மையை நிலைநாட்ட உதவு.
1: Lord, make me a channel of your peace, that where there is hatred, I may bring love, that where there is wrong, I may bring the spirit of forgiveness, that where there is discord, I may bring harmony, that where there is error, I may bring truth.
0: 1910 அன்னை தெரசா அவதரித்த நாள் என்று. ஆங்கிலத்தை கரைத்து குடித்த அந்த பத்திரிகை நிருபர் ஒரு சவால் விட்டார். தமிழில் இருக்கும் சான்றோன் என்பதற்கு இணையான ஆங்கில சொல் இருக்கிறதா என்றார். நம் சிற்றறிவுக்கு உடனே பதில் தர முடியவில்லை. அவரே தொடர்ந்தார், நானும் தேடினேன், மிகச்சரியான இணையான சொல் ஆங்கிலத்தில் அதற்கு இல்லை என்றார். இப்படி ஒவ்வொரு மொழியிலும் சில சொற்களுக்கு வேற்று மொழியில் அப்படியே பொருள் தரும் மாற்றுச் சொல் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் சான்றோர் என்றதும் எந்த மறுப்புமின்றி தமிழுலகம் ஏற்றுக்கொள்ளும் ஒரு பெயர் உண்டு. அப்படி ஒரு எடுத்துக்காட்டான பெருவாழ்வு அவருடையது. தமிழ்த்தன்றல் என்றதும் நம் உள்ளத்தில் படரும் அவர் பெயர். திருவாரூர் விருத்தாச்சலம் கல்யாண சுந்தரனார் திருவீக்க பலவிதங்களில் முன்னோடி. அவர் மேடை தமிழுக்கு, உரைநடை இலக்கியத்திற்கு, தொழிலாளர் நலனுக்காக எழுத்தையும் உழைப்பையும் நல்கியதற்கு, நவசக்தி போன்ற நல்ல இதழ்களை தந்ததற்கு என எடுத்த முயற்சிகள் யாவற்றிலும் முத்திரை பதித்த மூத்த தமிழறிஞர் திருவிக்க. அரசியல், சமயம், பயண இலக்கியம், வாழ்க்கை வரலாறு, கவிதை தொகுப்பு என 50 மேற்பட்ட நூல்களை தமிழுக்கு தந்திருக்கும் திருவிக்க அவர்கள் சென்னைக்கு அருகே துள்ளம் எனும் சிற்றூரில் 1883 பிறந்த தினம் இன்று. 1948 வெளிவந்த சந்திரலேகா, அடுத்த ஆண்டுகளில் வெளிவந்த நிஷான், சன்சார், மிஸ்டர் சம்பத் போன்ற ஹிந்தி படங்களுக்கு பின் மீண்டும் 1958 வஞ்சிக்கோட்டை வாலிபன் திரைப்படம். 1960 சிவாஜி கணேசன் நடிப்பில் வந்தது இரும்பு திரை. இந்த திரைப்படங்களை இணைக்கும் ஒரு இயக்கு சக்தி உண்டு. அதன் பெயர் SS வாசன். திருத்துறைப்பூண்டியில் பிறந்த சுப்பிரமணியம் சீனிவாசன். SS வாசன் என்றால்தான் பட உலகம், பத்திரிகை உலகம் நன்கறியும். 1928 ஆனந்த போதினி இவர் கைக்கு மாறிய போது ஆனந்த விகடனானது. திரைப்பட தயாரிப்பிலும் கால்பதித்தவர் இவர். 1953 KB சுந்தரம்பாள் நடிப்பில் வந்த ஔவையார் திரைப்படம் இவர் தயாரித்த இசை ஓவியம். இப்படி தொட்ட துறைகளையெல்லாம் துலங்கச் செய்த வித்தகர் SS வாசன் 1969 தனது 66 வயதில் மறைந்த தினம் இன்று.
2: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோ பிருத்வி விமென்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று
3: பிருத்வி விமென்ஸ் இன்னவர் Your perfect partner. Prithvi. Prithvi. Women's Innovator. Your perfect partner.
4: நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்தாச்சு. மீண்டும் கேட்கலாம் சுகமான காலை நாளை காலை 7 மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன் மீனா. நன்றி, வணக்கம் நேர்களே.

இதுவரை கேட்டோம் கோடை பண்பலை நுறுப்புழையில் சுகமான காலை நிகழ்ச்சியின் அப்பகுதியை வழங்கியோர் புதிய அனுபவம் இப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா.

கோடை பண்பலை 5 தொடர்கிறது. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம். முன்னதாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளான மிலாது நபியையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, தமிழக முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கேரளம் மக்களின் முக்கிய பண்டிகையான ஓணம் பண்டிகை இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. உட்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்தும் போது நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதுடன் தரத்தில் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை முன்னாள் தலைவர் க. ராசாராம் குறித்த புத்தகத்தை குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புதுதில்லியில் நேற்று வெளியிட்டார். அனைத்து துறைகளிலும் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுக்க வேண்டுமானால் உள்நாட்டு பாதுகாப்பு மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 4 பயணமாக கனடா சென்றடைந்தார். இந்தியா சீனா இடையேயான இருதரப்பு நல்லுறவின் தொடர்ச்சியான முன்னேற்றத்திற்கு எல்லைப்பகுதியில் அமைதியான சூழல் நிலவ வேண்டியதன் அவசியத்தை

மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. நாடாளுமன்ற நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவித்து கூட்டத்தொடரை முடக்குவது மட்டுமே எதிர்க்கட்சிகளின் ஒரே நோக்கம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குறை கூறியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படுவதாக அறிவித்த முதலமைச்சர் திரு விஜயை அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்துக் கொண்டனர். தூத்துக்குடி சில்லாநத்தம் பகுதியில் 1294 ஏக்கர் பரப்பளவில் மின் வாகன உற்பத்தி தொழிற்பூங்கா அமைக்கப்படும் என்று மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அறிவித்துள்ளார். தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சியை கருத்தில் கொண்டு பரந்தூருக்கு மாற்றாக புதிய விமான நிலைய பணிகளை உடனடியாக தொடங்க வேண்டுமென்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் தாவிக அரசு மீதான குதிரை பேர புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் சந்தித்து வலியுறுத்தியுள்ளார். அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் குடும்ப அட்டைகளின் ஆதார் விவரங்கள் குறித்து கைரேகை அடிப்படையிலான சரிபார்ப்பை மேற்கொள்வதற்கான சிறப்பு முகாம் வரும் 29ஆம் தேதி நடைபெறும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. கொழும்பில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாளான நேற்று ஆட்டநேர இறுதியில் இலங்கை முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 265 ரன் எடுத்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியின் ஓரமாய் சிந்தனையின் சாரமாய் சரம் தொடுக்கும் அன்பலை கோடை பண்பலை 100.5
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:04.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: கோடை பண்பலை 100.5 இப்பொழுது நாம் கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
1: உற்சாகமான காலை வணக்கம் நேயர்களே, அதிகமான தைரியம் உள்ள மனிதர்களை இரும்பு மாதிரின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இரும்பே ஈரப்பதத்தோட காற்றில் இருந்தால் துருப்பிடித்து சிதஞ்சு போயிருமா. அப்படி துருப்பிடிக்காமல் இரும்பை பாதுகாக்க அந்த இரும்போட குரோமியம் அப்படிங்கிற வேதிப்பொருளை சேர்த்து துருப்பிடிக்காத எக்காக பயன்படுத்தலாமா. இந்த எஃகு வீட்டு சமையல் பாத்திரங்கள் உட்பட பல பயன்பாடுகளுக்கு உதவுதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி எஃகு தயாரிக்கக்கூடிய தனியார் எஃகு ஆலைகள் தமிழ்நாட்டில் நிறைய இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டில் இந்திய அரசுக்கு சொந்தமான ஒரே எஃகு ஆலைன்னு பார்த்தா சேலம் மாவட்டத்தில் மட்டும்தாங்க இருக்குது. இவ்வளவு பெருமை மிக்க அந்த சேலம் மாவட்ட நேர்களின் பங்களிப்பில் என்று இசைக்கிறது கொடைப்பண்பலையின் 100.5 மனதோடு ராகம். நிகழ்ச்சியில் இணைய அனைத்து சேலம் மாவட்ட நேர்களும் 24 24 26 என்ற தொலைபேசி எண்ணிலும் மகளிர் 24 24 29 இதுவரை பண்பலையின் நேரலை நிகழ்ச்சிகள் எதிலும் பங்கு பெறாத அறிமுக நேர்கள் 24 24 24 கொடைக்கானலின் முன் இணைப்பு எண்ணான 0545 42 இணைத்து வாங்க. நிகழ்ச்சியில் உங்களோடு நான் சசிரேகா ஜெயகாந்த். நம்ம நிகழ்ச்சியில இப்ப முதலாவதா வந்து இணையக்கூடிய சேலம் மாவட்ட நேயர் யாருன்னு பாக்கலாம். வாங்க, வணக்கம்.
5: வணக்கம்.
1: யார் பேசுறீங்க?
5: சேலம் மாவட்டம் தேயாண்டுக்குள்ள இருந்து மௌனிகா பேசுறேன்.
1: மௌனிகாவா மௌனிகாவா?
5: மௌனிகா.
1: மௌனிகா, மௌனிகா என்ன பண்றீங்கம்மா?
5: காலேஜ் படிச்சிட்டு இருக்கேன்.

0: என்ன படிக்கிறீங்க கல்லூரியில?
1: வணிகவியல் படிக்கிறேன்.
0: எத்தனாவது ஆண்டு? இரண்டாம் ஆண்டு. சரி, உங்களுக்கு ஏன் எதனால வணிகவியலை வந்து தேர்ந்தெடுத்தீங்க?
1: நான் வந்து இந்த பேங்க் சைடு போகணும்னு ஒரு ஆசைக்கா, அதனால இந்த குரூப் எடுத்தேங்கக்கா.
0: சரி, அதுக்கான போட்டி தேர்வுகளுக்கெல்லாம் உங்களை தயார்படுத்திட்டு இருக்கீங்களா?
1: ஆமாங்கக்கா.
0: சரி, படிப்பு நேரம் தவிர வேற என்னெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் பொழுதுபோக்கா அப்படின்னா?
1: எஃப்எம் கேட்பேன். அப்புறம் எங்கேயாவது வெளியே போயிட்டு வருவோம் ஃபேமிலிங்களா.
0: எந்த இடத்துக்கு அடிக்கடி போவீங்க?
1: மேட்டூர் போவோம், ஏற்காடு எல்லாம் போவோம்க்கா.
0: சரிம்மா சரிம்மா. எத்தனை தோழிகள் இருக்காங்க உங்களுக்கு?
1: நிறைய இருக்காங்கக்கா.
0: நிறைய இருக்காங்க. சரி, எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க அப்படிதானே?
1: ஆமாங்கக்கா.
0: என்ன பாடல் கொடுக்கலாம் மௌனிகாவுக்காக?
1: நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம் மௌனிகா. இப்பயே அது கேட்டீங்களே.
1: எல்லாரும்
0: நலமாக இருக்கோம், அங்க நீங்களும் நலமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன பாடல் தரலாம்? சரிம்மா, பாட்டு பாட்டு என்ன கொடுக்கலாம்?
1: அக்கா, ராயன் படத்துல இருந்து வாட்டர் பக்கெட் சாங் வேணும்.
0: சரி, கேக்கலாம் மௌனிகா. நன்றிமா.
1: நன்றிங்கக்கா.

0: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம். போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு. போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
0: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
3: காலையில் எழுந்திரிச்ச உடனே டீ சாப்பிடலாமா அப்படின்னு கேட்போம். டீயை பற்றி என்ன சொல்கிறாங்க, இந்த க்ரீன் டீ அப்படின்னு குடிக்கிறது நம்முடைய உடல் அதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், அதாவது உடம்பை என்றைக்கும் முதுமையடையாதபடி பாதுகாக்கக்கூடிய தன்மை அதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜென் புத்த துறவிகள் வந்து தேநீரை வந்து ஒரு புனிதமானதாகவே கருதுகிறாங்க. ஏன்னா நமக்கு ஒரு விழிப்புணர்வு அதை ஏற்படுத்துது, அதாவது விழிப்பை தருவது தேநீர். இந்தியாவில் 83% மக்கள் வந்து தேநீர் குடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஒரு புள்ளி விவரம். நாம் அடிக்கடி டீ சாப்பிட்றோம். ஒரு அலுவலகங்கள்லாம் போய் பார்த்தா ஒரு நாளைக்கு 4 டீ 5 டீ குடிக்கிறவங்க எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. 83% பேர் டீ குடிக்கிறாங்களே ஒழிய அதில் 90% பேர் மோசமான கலப்படமான கலந்திருக்கிற தேயிலை குடிக்கிறாங்க. இது இப்போ எப்படி இருக்கும் நமக்கு மனசு? யாராவது இனிமேல் டீ சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டால் நல்லா இருக்குமா? இந்த தேயிலை தூள்லேயே வர்ணத்தை சேர்க்குறாங்க, நிறத்தை சேர்க்குறாங்க, கலர். கலர் அதில் இயல்பாக இல்லை. அதுலேருந்து அது காய்ந்து வரக்கூடிய அந்த ப்ரௌன், அந்த நேரத்திலேருந்து வரக்கூடிய தேயிலை அப்படிங்கிறது இல்லை. கலர் சேர்க்குறாங்க. டீ எப்போ பெருவாரியாக சாப்பிடுவோம்னா, அப்பா தலைவலிக்குதுப்பா, ஒரு டீ சாப்பிட்டா பரவாயில்ல. ஆஹா, தலைவலிக்குதுன்னு டீயை குடித்து அது உள்ளே போன உடனே வயிற்று வலி நமக்கு வந்து சேருது. ஏன் வயிற்று வலி வந்து சேருது? இப்போ டீயில் வந்து பால், சர்க்கரை, டிகாக்ஷன், டீயினுடைய அந்த கொதிக்க வச்ச தண்ணீர், இதை கலந்து சாப்பிட்றோம் தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். டீயில் என்னென்ன கலந்துருக்கு அப்படின்னு பட்டியல் போடுறார். என்ன? இலவம் பஞ்சு காயை அரைத்து கலப்பது, எப்போ முந்திரி கொட்டை தோலை பொடியாக்கி சேர்ப்பது, அப்புறம் மஞ்சனத்தி இலை, குதிரை சாணம், மரத்தூள், தேங்காய் நார் ஆகியவற்றை அரைத்து கலப்பது. என்னென்ன பொருளை டீயில் கலந்து சேர்த்து கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு பட்டியல். இவையெல்லாம் விதவிதமாக கலப்படம் செய்கிறார்கள். நான் இன்னொரு இடத்துல படித்த சொல்லட்டுமா, இந்த முட்டைக்கோசெல்லாம் மேலே இருக்கிற தோல் இருக்கலையே, அதை வெட்டி தனியாக தூக்கி எறிஞ்சிருவாங்க. அவைகளை காய வச்சு அதை அரைச்சி டீ தூளில் சேர்க்கிறது அப்படிங்கிறது ஒரு சில இடங்களில் நடக்குது அப்படின்னு ஒரு குறிப்பு. நான் வந்து இது வேறு ஒரு இடத்துல கேள்விப்பட்ட ஒரு தகவல். இதை எதுக்காக சொல்கிறேன், இந்த மாதிரி விதவிதமான பொருள்களை எல்லாம் கலப்படம் செய்து நீங்கள் ஒரு நாளைக்கு 3 டீ 4 டீ 5 டீ குடிக்கிறேன் அப்படின்னு குடிச்சிங்கன்னா என்னாகும், குடல் கல்லீரல் இதெல்லாம் பாதிப்படைந்து குடல் புண் முதல்ல உண்டாகும். அப்புறம் அல்சர், மூட்டுவலி, கிட்னி பாதிப்பு. ஏன்னா இதை எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணி வெளியே தள்ள வேண்டிய வேலை சுத்திகரிப்பு தொழிற்சாலை யாரோடது? கிட்னியோட வேலை. நாளடைவில் புற்றுநோய் கூட ஏற்படலாம். எவ்வளவு பயங்கரமான விஷயம் இந்த டீ அப்படிங்கிறதுல. விழிப்புக்கு அடையாளமாக கொண்டாடப்பட்ட ஜென், அதில் கொண்டாடப்பட்ட தேநீர், ஒரு மனிதன் நோய்வாய்ப்படுவதற்குனா மனிதனுடைய மனம் எவ்வளவு கரெக்டாக போச்சு பாருங்க. அதனால் மக்கள் கூடுதலான விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. உணவில் நம்முடைய பாரம்பரிய உணவு வகை அதிகம் பாதுகாப்பானது. வாங்குகிற பொருள்கள் எந்த அளவுக்கு தரமானவை என்பதை பற்றி எல்லோரும் விழிப்புணர்வோடு இருப்பது மிக மிக மிக மிக அவசியம்.
0: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம். போமக்ஸ் பனின்கள் ஜெடிகள் டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
4: நாம் இணைந்திருக்கின்றோம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகத்தில்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
3: கோபுரம் மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
4: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
5: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
6: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
5: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
6: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
5: இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
7: கோடை பண்பலை நொறுபள்ளி 5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
8: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
7: இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
9: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்,
10: கவுன்சிலிங் கோட் 2624.
11: இன்னைக்கு காலையில 9 மணிக்கு கேட்கலாம் உஷா சன்ஃபிளவர் ஆயில். அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸ்எல் என்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில். 9:30 சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், நாகா கொழுக்கட்டை மாவு, திண்டுக்கல் வழங்கும் வானவில். வானவில் தரும் இன்றைய வண்ணம் பயிர் பல்வகைப்படுத்துதல். சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிறாங்க குன்றக்குடி வேளாண் அறிவியல் மையத்தின் பண்ணை மேலாளர் ST கமலி அவர்கள். நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கொடிப்பண்மலையின் 1.5 மனதோடு ராகம். சேலம் மாவட்ட நேயர்கள் பேசிட்டு இருக்காங்க. நேரமைப்பு காலையில 8:19. இப்போ இனிப்பில் வரும் நேயர் யாருன்னு பார்க்கலாம். வாங்க, வணக்கம்.
12: வணக்கம், என்ன எப்படி இருக்கீங்க?
11: நலமாக இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
12: நலமாக இருக்கிறோம்.
11: அப்படியே யாருன்னு சொல்லிருங்க.
12: சேலம் மாவட்டம் பாம்பலூர் வட்டம் முத்துநாயக்கன்பட்டி பாலவட்டத்திலிருந்து சி பிரபாகரன்ங்கிற அறிவழகன்.
11: அறிவழகன், எப்படி கூப்பிடணும்? பிரபாகரன்னா அறிவழகன்னா
12: என்ன
11: வண்ணத்துல நெஞ்சு கொடுத்தீங்க? நீல வண்ணம். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வண்ணமா அது?
12: ஆமா, பிடிச்சது.
11: அதுல ஏதாவது டிசைன்ஸ் எல்லாம் சேர்த்தீங்களா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி?
12: இல்லை, எப்பவும் போல நாங்கள் என்னமா செஞ்சிருக்கிறோமோ அதையே தான் கொடுக்க முடியும்.
11: சரி சரி சரி,
12: நம்ம சேர்க்க முடியாது.
11: இருந்தாலும் மனைவி இல்லையா, சிறப்பாக நீங்கள் எதையாவது பயன்படுத்தினீங்களா?
12: சிறப்புன்னா என்னுடைய உழைப்பே சிறப்பு தான்.
11: உழைப்பே சிறப்பு தான், நீங்கள் கொடுத்ததே சிறப்பு தான், அப்படிதானே?
12: ஆமாம்.
11: சரி, எந்த விசேஷத்துக்காக அதை கொடுத்தீங்க?
12: பிறந்த நாளுக்காக.
11: பிறந்த நாளுக்காக. அப்போ நீங்கள் கொடுத்த மிகப்பெரிய பரிசு அதுவாக தான் இருக்கும்.
12: ஆமாம்.
11: அவங்க பேர் என்னங்க?
12: அவங்க பேர் வந்து கோமதி என்கிற முத்துலட்சுமி.
11: சரி, ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேர்.
12: ஆமா ஆமா ஆமா.
11: ரொம்ப மகிழ்ச்சி பிரபாகரன் உங்களோட பேசினதுல. என்ன பாடல் கொடுக்கலாம் உங்களுக்காக?
12: ரஜினி படத்துல இருந்து ஏதாவது ஒரு பாடல், என் மகன் கவதம் மோகன் ராஜுக்காக.
11: சரிங்க, உங்க குடும்பத்துக்காகவே இந்த பாடல் உங்களுக்காக கொடைப்பண்மலையின் 1.5 இருந்து.

இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: திவ்ய சேக்ரா ஃபிலிம்ஸ், டாக்டர் CR ராஜன் தயாரிப்பில், திருவருள் கிருஷ்ணன் இயக்கத்தில், தேஜஸ் ராஜன் மற்றும் பலர் நடிக்கும். KGF, புஷ்பா போன்ற அதிரடி திரைப்பட வரிசையில் அமரம். ஆகஸ்ட் 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.

0: எல்லோரும் ஆகஸ்ட் 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இணைந்து விளங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல், கவுன்சிலிங் கோட் 2624.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இணைந்து விளங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல், கவுன்சிலிங் கோட் 2624.
3: நாம் இதுவரை கேட்டது மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
0: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வளமரும் சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது கன்னியாகுமரி மாவட்டம் மணக்காலை கிராமத்தில் இருந்து வளமர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் KS கார்த்திக்.
3: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேரம் காலையில 8:31. இது கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். இன்னைக்கு சேலம் மாவட்ட நேர்களோட பேசிட்டு இருக்கோம். இப்போ இணைப்பில் ஒரு நேர் வந்திருக்காங்க. வாங்க, வணக்கம். வணக்கம், இணைப்புல வந்துட்டீங்க.
2: வணக்கம்.
1: வணக்கங்க, பேர் சொல்லுங்க.
2: சேலம் மாவட்ட தம்பட்டியில இருந்து சுப்பிரமணி பேசுறேங்க.
1: சுப்பிரமணியா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க?
2: நான் வந்து இங்க நாகடிக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கேன்.
1: சரிங்க, பக்கத்துல என்னது மொபைல்லயா பாட்டு போயிட்டு இருக்கா?
2: பாட்டு போல நிலையத்துல இருந்து கூப்பிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இதே நம்பர்ல ஆச்சரியமா இருக்கு.
1: சரிங்க, எத்தனை வருடங்களா நீங்க வந்து பண்பலை கேட்டுட்டு இருக்கீங்க?
2: நான் வந்து நான் ஒரு 20-25 இருக்குங்க.
1: சரிங்க, என்ன நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
2: எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன் செப்பு செந்தமிழ் ஒன்லி ஒன்னு.

கலந்துட்டு இருக்கீங்களா? சரி, இணைப்புலேருந்து விடுபட்டுட்டாரு. அவ்வளோ, அவரோட இணைப்பில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் இங்கேருந்தெல்லாம் அவருக்கு அழைப்பு போகிற மாதிரிலாம் இருக்குது. பரவாயில்ல, நம்ம நிகழ்ச்சியில் வந்து ரொம்ப அழகாக பேசினார். அவருக்காக ஒரு பாடல் கேட்கலாம். கொடைப்பன்மலையின் ஒரு பிள்ளை 5 இருந்து.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்ணலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
1: இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.

0: முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சி இருக்குங்க. ஓணம் பண்டிகை கொண்டாட்டமாக கன்னியாகுமரி மாவட்டம் மணக்காலை கிராமத்திலிருந்து நேரலை நிகழ்ச்சியாக வர இருக்குங்க. இப்போ காலையில் 8:38 ஆகியாச்சு. இது மனதோடு ராகம் கொடைப்பண்பலின் உறுப்பிலே 5 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் சேலம் மாவட்ட நேர்களுக்காக. இப்போ இனிப்பில் எந்த நேர் வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, பேர் சொல்லுங்க.
1: சேலம் மாவட்டம் சின்னப்பம்பட்டி.
0: சின்னப்பம்பட்டியிலேருந்து பேசுறீங்க?
1: எடுப்பீங்களா?
0: வாழ்க்கையில உங்களுக்கு நிறைய பேர் கூட இருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்க. என்ன நிகழ்ச்சி எல்லாம் ரொம்ப விரும்பி கேப்பீங்க?
1: காலையில வேலைக்கு போயிருந்த மனதோட கேட்டுட்டு இருப்பேன். சாயங்காலம் வந்து 7 கேப்பாங்க. வீட்டுல இருந்தா பொழுதுக்கு வானொலி ஓடிக்கிட்டு தான் இருக்கு.
0: ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட பேசினதுல. உங்களுக்காக என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: எனக்கு புதுப்படத்துல இருந்து ஒரு பாடல் அனைவருக்காகவும் கொடுங்க மேம்.
0: கேட்கலாமா?

0: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
1: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
0: இது எதுக்கு?
1: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
2: அஞ்சால் இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
3: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
4: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
5: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
4: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
5: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
4: 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
6: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
7: நிறைவு வெற்றிலை பாக்கு, விரும்பி வாங்குவது நிஜா பாக்கு.
8: அன்றும் இன்றும் என்றும் தரவே நிஜா பாக்கு.
9: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் 1 உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கோடை பன்னலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இணைந்து விளங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
1: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல், கவுன்சிலிங் கோட் 2624.
2: நேயர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சேலம் மாவட்ட நேர்களின் பங்களிப்பில் இசைத்துக் கொண்டிருக்கிறது இன்றைய மனதோடு ரகம். கோடை பன்மலையின் உறுப்பினர் 5 சொல்லிடம் நேரம் காலை 8:46 இணைப்பில் இணையும் நேயர் வாங்க வணக்கம்.
2: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
1: உங்களுக்கும் வணக்கம். உங்க பேருங்க?
2: நான் சேலம் கேஆர் தோப்பூர் சுப்பிரமணி.
1: சரிங்க, முன்னால ஒரு சுப்பிரமணி வேற பேசினாரு.
2: நினைக்கிறேன்
1: அந்த மகிழ்ச்சியோட உங்களுக்காக ஒரு பாடல் தரலாம். என்ன தரலாம்?
2: அஜித் படத்துல இருந்து ஒரு பாடல் கொடுங்களேன்.
1: சரி, உங்களுக்காக பாடல். நன்றிங்க.

0: பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்ணலை நொறுபள்ளி 5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல், கவுன்சிலிங் கோட் 2624.
1: கோடை பண்ணலை நொறுபள்ளி 5 சைபால்
3: முகத்தில் அருவா சைபால் சரியா கிளங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
0: சைபால்
1: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
4: இருட்ட கண்டா பயம் உண்டாவதே அது ஏன்? இப்படி ஒரு கேள்வியை ஒரு பெரியவர்கிட்ட கேட்டாங்க. அதுக்கு அவர் பதில் சொல்றார், மனிதனுடைய ஆதிகால வாழ்க்கையில தொற்றி கொண்ட பயம் இது. இது வந்து வேரூன்றி இருக்குது, இன்னமும் போகலை. 50,000 வருஷங்களுக்கு முன்னாடி மனுஷன் வந்து குகைகளில் வாழ்ந்தான். பகலில் பயம் இருக்காது, ராத்திரியில் மிருகங்கள் தாக்கும் கொல்லும், நிம்மதியாக தூங்கக்கூட முடியாது. அதனால் அந்த மனுஷனுக்கு இரவுன்னா மரணம் பயம் அப்படின்னு பழகி போச்சு. மனிதர்களுடைய எல்லா மனசையும் சேர்த்து மொத்தமாக ஒரு மனசு உண்டு. மனிதர்களுடைய நினைவு இந்த மொத்த மனசில் பதிஞ்சிருக்கு, பரவுது. இந்த மொத்த மனசில் இருட்டு பற்றிய பயம் வந்து பதிந்து நீடிக்குது அப்படிங்கிறார் அவர். இந்த காலத்தில் இரவை வந்து பகலாக்கிறதுக்கு எவ்வளவோ விளக்குகள்லாம் வந்தாச்சு. ராத்திரியிலேயும் மிருகங்கள் வந்து தாக்குங்கிற நிலைமை இல்லை. பாதுகாப்பான வீடுகள் விலங்குகளும் விலகி போயிட்டு, அதாவது விலங்குகள்லாம் விலகி போயிட்டு வீடுகளும் பாதுகாப்பாக இருக்குது. சரி, இருந்தாலும் அந்த பழங்கால பயம் வந்து இருட்டு பயம் இன்னமும் மனுஷனை விட்டு போகலை. இன்னொரு விஷயம் என்னென்னா, இருட்டிலேருந்து வெளிச்சத்துக்கு வராத மனிதர்களும் இன்றைக்கி அதிகம். ஒரு ஆள் ஆற்றுக்கு மீன் பிடிக்கிறதுக்காக போனான், இன்னும் விடியல, அதுக்குள்ளே

0: மலையை எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டான். வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாடியே போய் சேர்ந்துட்டான். விடியிற வரைக்கும் என்ன பண்ணுறது, சும்மா கரையிலேயே உட்காந்து காலாட்டிகிட்டு இருக்கிறான். காலில் ஏதோ ஒரு சின்ன மூட்டை தட்டுப்பட்டுது. இருட்டில் அது என்னன்னு சரியாக தெரியல. மூட்டைக்குள்ளே சின்ன சின்ன கல்லாக நிறைஞ்சிருக்குது. சும்மா பொழுது போகணுமேங்கிறதுக்காக இவன் அந்த மூட்டைக்குள்ளே இருந்து ஒவ்வொரு கல்லாக எடுத்து ஆற்றுல வீசிக்கிட்டு இருக்கிறான். விடியிற வரைக்கும் வேறு வேலை இல்லைங்கிறதுனால எப்படி செஞ்சுக்கிட்டே உட்காந்துருக்கிறான். கிழக்க மெதுவாக வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சுது. பொழுது விடியறதுக்கான அறிகுறி. இதுக்குள்ளே அந்த மூட்டையில் இருந்த எல்லா கல்லையும் எடுத்து வீசி எறிஞ்சுட்டான். கடைசியாக ஒரே ஒரு கல் மட்டும்தான் கையில் பாக்கி இருந்தது. வெளிச்சம் வந்ததும் அந்த கல்லை பார்த்தா அப்படியே தகச்சு போயிட்டான். அடடா, இது வரைக்கும் தெரியாமல் தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சான். ஏன் தெரியுமா, அவன் கையில் இருந்தது வெறும் கல் இல்லை, வில வசந்த ரத்தன கல். அது இருட்டில் என்னென்னு புரியாததுனால மூட்டையில் இருந்த எல்லா ரத்தன கல்லையும் ஆற்றுல வீசி எறிஞ்சிருக்கிறான். இப்போ அவனுக்கு அழுகே வந்துடும் போல இருந்தது. வாழ்க்கையை வந்து வசதி ஆக்கிக்கிறதுக்கான வாய்ப்பு அவனுக்கு இருந்தது, இருந்தாலும் இருட்டில் அதை இழந்துட்டான். அந்த வகையில் அவனுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருந்திருக்குது, அதாவது ஏதோ ஒரு வகையில் இருந்திருக்குது. அதனால தான் அந்த கடைசி கல்லை எரியறதுக்குள்ளே வெளிச்சம் வந்துட்டுது. பல பேருக்கு அந்த அளவு கூட அதிர்ஷ்டம் வர்றதில்லை. எல்லாத்தையும் வீசினதுக்கு அப்புறம் தான் வெளிச்சம் வரும். என்னென்னு விவரம் தெரியாமலே எழுந்திரிச்சு வந்துடுவாங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய புதையல், அதை புரிஞ்சிக்காமல் வந்து மனுஷன் வந்து அதை வீசி எரிஞ்சிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தான் பெரியவங்க கருத்து. சில பேருக்கு புரிஞ்சிக்கிற நேரம் வரும், அதுக்குள்ளே வாழ்நாள்லாம் ஓடி போயிருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது. நம்மால் ஒருத்தன் கையில் ஒரு சின்ன பையோடு வந்துக்கிட்டு இருந்தான். பைய உள்ள ஏகப்பட்ட நகைகள் ரத்தன கல் எல்லாம் இருக்குது. வந்துக்கிட்டு இருந்தவன் திடீர்னு அந்த பையன் அப்படியே ஒரு குளத்தில் வீசி எறிஞ்சுட்டான். மகான்கள் தான் இப்படி பற்று இல்லாமல் இருப்பாங்க. என்னங்க இது, வில மதிப்புள்ள அந்த பையை இப்படி குளத்தில் வீசி எறிஞ்சுட்டிங்களே, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டார் அவன் கூட வந்தவர். அவன் மெதுவாக இவர் காதோட காதாக சொல்கிறான், ஒரு போலீஸ்காரர் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கிறார், அவர் போனதுக்கப்புறம் இதை எடுத்துக்குவேன் அப்படிங்கிறான்.
1: வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
2: வழங்கிய இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: சேலம் மாவட்ட நேர்களை சந்தித்து நிறைவுக்கு வருகிறது இன்றைய மனதோடு ராகம். மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வளம் வரும் திண்டுக்கல் மாவட்ட நேர்களோடு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் சசிரேகா ஜெயகாந்த். நன்றி நேர்களே.

கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃப்ளவர் ஆயில், அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் வானவில். முன்பாக கேட்கலாம் செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். ஓணம் பண்டிகை இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளான மிலாது நபியையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, தமிழக முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். உள்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்தும்போது நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதுடன் தரத்தில் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். அனைத்து துறைகளிலும் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுக்க வேண்டுமானால் உள்நாட்டு பாதுகாப்பு மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியா சீனா இடையேயான இருதரப்பு நல்லுறவின் தொடர்ச்சியான முன்னேற்றத்திற்கு எல்லைப் பகுதியில் அமைதியான சூழல் நிலவ வேண்டியதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. நாடாளுமன்ற நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவித்து கூட்டத்தொடரை முடக்குவது மட்டுமே எதிர்க்கட்சிகளின் ஒரே நோக்கம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குறை கூறியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக விரைவில் தண்ணீர் திறக்கப்படும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டப்பகுதியில் புதிய தொழில் திட்டங்களை தொடங்குவதாக மாநில அரசு அறிவித்திருப்பதற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றிற்கு இன்று காலை நிலவரப்படி நீர்வரத்து வினாடிக்கு 10,000 கனஅடியாக குறைந்துள்ளது. தொடர்ந்து 11வது நாளாக ஆற்றில் பரிசல் இயக்குவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அனைத்து நியாயவிலைக் கடைகளிலும் குடும்ப அட்டைகளின் ஆதார் விவரங்கள் குறித்து கைரேகை அடிப்படையிலான சரிபார்ப்பை மேற்கொள்வதற்கான சிறப்பு முகாம் வரும் 29ஆம் தேதி நடைபெறும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் எரிவாயு நுகர்வோர்களுக்கான குறைதீர் கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் நாளை

நாள் நடைபெறவுள்ளது. ஆவணி அவிட்டத்தை முன்னிட்டு திருத்தணி முருகன் கோவில் குருக்கள் பூநூல் மாற்றும் நிகழ்வு நடைபெறவுள்ளதால் நாளை நண்பகல் 12 மணி முதல் மாலை 4 மணி வரை கோவில் மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே தென்னந்தோப்பில் நுழைந்து பயிர்களை சேதப்படுத்திய காட்டு யானையை வனத்துறையினர் அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டியடித்தனர். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில். அனில் கொழுக்கட்டை மாவு.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
3: அனில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
5: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். 9965523999.
6: மிஸ்டர் கோல்ட் ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயில்.
7: தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
8: கவுன்சிலிங் கோட் 2624.
9: வானவில் பண்மலை 100.5 இன்று தந்திருக்கும் வண்ணம் பயிர் பல்வகைப்படுத்துதல். பயிர் பல்வகைப்படுத்துதல் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் குன்றக்குடி வேளாண் அறிவியல் மையத்தின் பண்ணை மேலாளர் எஸ்பி கமலை அவர்கள். நேயர்கள் வரலாம் 24 24 24 அல்லது 24 24 26 மற்றும் 24 24 29. கொடைக்கானலின் முன் இணைப்பக எண் 0 45 42. நிகழ்ச்சியில் உங்களோடு செல்வபாலா.
10: நன்றி மீனா. வணக்கம் தமிழ், வணக்கம் நேர்களே.

0: இந்த பயிர் பல்வகைப்படுத்துறது அப்படின்னா என்ன? அதாவது ஒவ்வொரு நாளும் வருமானம் தரக்கூடிய காய்கறி பயிர்கள், வாரந்தோறும் வருமானம் தரக்கூடியது, மாதந்தோறும் 6 மாதத்திற்கு ஒரு முறை வருமானம் தரக்கூடிய மரவகை பயிர்கள், இப்படி எல்லா விதமான பயிர்களையும் ஒரே நிலத்தில் நடவு செய்து பயிர் பண்ணி வருமானம் எடுக்கக்கூடிய தொழில்நுட்பம் தான் இந்த தொழில்நுட்பம். இது தொடர்பான கேள்விகளோடு நேயர்கள் வரலாம். இன்றைய நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர் குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலையத்தினுடைய பண்ணை மேலாளர் எஸ்பி கமலி அவர்கள் நம்மோடு தொலைபேசி வழியாக இணைந்திருக்கிறார். ஏறத்தாழ 5 புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. மாணவர்களுக்கான பாடநூலில் இருக்கக்கூடிய பாடங்கள், 40 பாடங்களை எழுதியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆய்வுக்கட்டுரைகளை எழுதியிருக்கிறாங்க. தேசிய அளவிலான கருத்தரங்குகளில் பங்கேற்று விருதுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இது மாதிரியான பல்வேறு சிறப்பு மிக்க சிறப்பு விருந்தினர் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறாங்க. உங்களை சந்திக்கலாம். அம்மா வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் ஐயா,
0: நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன், நீங்க நலமா?
0: நல்லா இருக்கிறோம் எல்லாருமே, மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல. பொதுவாக இந்த பயிர் பல்வகைப்படுத்துதல் அதனுடைய அவசியம் என்னங்க?
1: ஒரே பயிரை வந்து நம்ம தொடர்ந்து சாகுபடி செய்வதற்கு பதிலாக மண் வளத்தையோ ஒரு நீர் வசதியோ இல்ல பருவநிலையோ சந்தை தேவை மற்றும் விவசாயியின் வளங்களை கருத்தில் கொண்டு பல்வேறு பயிர்களை வந்து தேர்வு செய்து சாகுபடி செய்வதுதான் பயிர் பல்வகைப்படுத்துதல் என்ன சொல்லுவோம் நம்ம. உதாரணமாக ஒரு விவசாயி வந்து தொடர்ந்து ஒரே பயிரை மட்டும் சாகுபடி செய்து வந்தாங்கன்னா ஒரு பருவத்தில் நெல், அடுத்த பருவத்தில் பயிர் வகைகள் அல்லது எண்ணெய் வித்து பயிர்கள் போன்றவற்றை சாகுபடி செய்யலாம். இது போல வந்து வயலில் வந்து ஊடு பயிரோ இல்ல கலப்பு பயிரோ இல்ல மற்றும் பயிர் சுழற்சி முறைன்னு சொல்லுவோம், ஒரு பயிருக்கு அடுத்த பயிர் அந்த மாதிரி போடுற முறைகளை பின்பற்றலாம். இது எதற்காக முக்கிய அவசியம்னு பாத்தீங்கன்னா விவசாயியின் இதுக்கு ஆபத்தை வந்து குறைக்கலாம் நம்ம. எப்படின்னா ஒரு பயிரில் வந்து பூச்சி தாக்குதலோ இல்ல நோய் வறட்சியோ இல்ல வந்து விலை வீழ்ச்சியோ ஏற்பட்டாலோ மற்ற பயிர்களில் இருந்து வருமானம் வந்து கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே போல வருமானத்தை வந்து ஓரளவு நிலைப்படுத்த முடியும். ஒரு பயிரை வந்து சந்தைக்கு விலை மட்டும் நம்ம நம்பி இருக்காம மற்றொரு பயிர்கள் இல்ல வந்து விலை பொருட்களை வந்து நிறைய பல்வேறு விலை பொருட்களை உற்பத்தி செய்வதன் மூலம் வருமானத்துக்கான வாய்ப்புகளை பலப்படுத்தலாம் நம்ம கண்டிப்பா. அதே போல இந்த பயிர் பல்வகைப்படுத்துதல் மூலம் மண் வளத்தை வந்து பாதுகாக்க கண்டிப்பாக முடியும். குறிப்பாக பயிர் வகைகளை பயிர் வந்து சுழற்சி முறையில் செயற்படுத்தவும் மண் நைட்ரஜன் நிலையை வந்து மேம்படுத்தவும் தொடர்ந்து வந்து ஒரு பயிரை சாகுபடி செய்வதனால ஏற்படும் மண் வளத்தை வந்து குறைபாட்டை வந்து நம்ம தவிர்க்க முடியும். இதன் மூலம் நம்ம நீரையும் வந்து சிக்கனமாக பயன்படுத்த முடியும். இது வந்து ஒரு காலநிலைக்கான மாற்றத்துக்கான ஒரு பாதுகாப்பான அணுகுமுறையா இருக்கும் சார்.
0: இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த காலநிலை மாற்றங்கள், வறட்சி போன்ற பல்வேறு கால சூழலையும் சமாளிக்கணும்னா நீங்க சொன்ன மாதிரி ஒரே நேரத்தில் பல வகையான பயிர்களை பயிர் பண்ணி ஒன்றில் வருமானம் இல்லைனாலும் மற்ற பயிர்களில் வருமானம் எடுக்கக்கூடிய அந்த
1: முறை கொண்டு வரணும். ஒரு வந்து நம்ம அந்த வருமானத்தை வந்து நிலைப்படுத்த முடியறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு வழிமுறையாக இது வந்து திகழும் சார்.
0: நிச்சயமாக சிறப்பான ஒரு தொடக்கத்தை கொடுத்துருக்கிறீங்க. நிகழ்ச்சியினுடைய முதலாவது நேயர் என்ன கேள்வியோட காத்திருக்கிறாங்க, வாங்க. வணக்கம். சரி, முதலாவது நேயரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு நிலம் இருக்கு, அது வந்து செம்மண் பூமியா இருக்குது அல்லது கரிசல் பூமியா இருக்குது அப்படின்னா சில பயிர்கள் வந்து செம்மண் அல்லது கரிசல் மண் குறிப்பிட்ட ஒரு ரக மண்ணுக்கு மட்டுமே ஏற்றதா இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் எல்லா பயிர்களையும் ஒரே மண்ணில் எப்படி பயிர் செய்யறதுங்க, இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி என்ன மாதிரியான ஏற்பாடுகளை பண்ணிக்கலாங்க?
1: கண்டிப்பா சார், இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இப்ப வந்து பயிர் பல்வகைப்படுத்துதல வந்து எப்படி மேற்கொள்ளலாம் அப்படிங்கறதுக்கான முறைகள் இருக்கு. பயிர் பல்வகைப்படுத்துதல் வந்து ஒரு எல்லா விவசாயிகளும் ஒரே மாதிரியான பல பயிர்களை சாகுபடி செய்வது இல்லை. ஒரு ஒரு விவசாயியும் தனது வந்து மண் வகையை பார்க்கணும், நீர் கிடைக்கும் நிலையை பார்க்கணும், பருவநிலையை பார்க்கணும், பாசன வசதி எவ்வாறு இருக்குன்னு பார்க்கணும், தொழிலாளர் மற்றும் இயந்திர வசதி அவங்களுக்கு எப்படி கிடைக்குதுன்னு பார்க்கணும், அங்க அவங்க உள்ளூர் சந்தையோ இல்ல வெளியூர் சந்தையோ சந்தை வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கணும், உற்பத்தி செலவு வந்து அவங்க கணக்கிடணும், நம்ம குடும்ப தேவைகளையும் நம்ம கலந்துக்கிட்டு நம்ம இதெல்லாத்தையும் கருத்தில் கொண்டு பயிர்களை வந்து தேர்வு செய்யணும். ஒரு உதாரணமாக எப்படின்னா பாசன வசதி குறைவாக உள்ள பகுதிகளை வந்து நம்ம சிறுதானிய பயிர்கள் போடலாம், பயிர் வகைகளை போடலாம், இல்லைன்னா ஒரு எண்ணெய் வித்து பயிர்களை வந்து முக்கியத்துவம் அளிக்கலாம். அதே மாதிரி பாசன வசதி உள்ள பகுதி

0: பகுதிகளில் வந்து உணவு பயிர்களுடன் வந்து காய்கறிகள் போடலாம், இல்லை வந்து தோட்டக்கலை பயிர்கள் போன்ற அதிக மதிப்புள்ள பயிர்களை திட்டமிட்டு சேர்க்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு ஒரு விவசாயிகளும் அவங்க வந்து மண்ணுக்கேற்ப, நீர் வளத்துக்கேற்ப, அவங்க ஊருக்கான பருவநிலைக்கேற்ப இந்த பயிர்களை வந்து தேர்வு செய்யணும் சார்.
1: சிறப்புங்கம்மா, ரொம்ப விரிவான விளக்கத்தை கொடுத்துருக்கிறீங்க. விளம்பர இடைவேளைக்கு பிறகு இந்த பயிர்கள் பல்வகைப்படுத்துதல்லாம் என்ன, என்னென்ன மாதிரியான பயிர்களுக்கு என்ன மாதிரியான ஊடு பயிர்கள் வரப்பு பயிர்கள்லாம் செய்யலாம், அதில் பூச்சி தாக்கம் நோய் தாக்கத்தை எப்படியெல்லாம் கட்டுப்படுத்தலாங்கிற பல்வேறு விஷயங்களை பற்றி பேசலாம். தொடர்ந்து இணைந்திருப்போம். இது கொடைக்கானல் பண்பலை 100.5.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
4: இந்த மோதிரம் ரொம்ப நல்லா இருக்கு, என் மனைவிக்கு கண்டிப்பா இது பிடிக்கும்னு நினைக்கிறேன்.
5: ஆமாங்க சார், உங்க செலக்சன் சரிதான், இது புது டிசைன்.
4: புது டிசைன் தான், ஆனா இதுல தங்கத்தோட தரத்தை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது?
6: இன்றி BIS ஸ்டார் மொபைல் செயலியை பதிவிறக்கம் செய்திடுங்கள். தங்கம் வாங்குவதற்கு முன் HUID முத்திரை உள்ளதா என்பதன் மூலம் தரத்தினை உறுதி செய்து கொள்ளுங்கள். விழித்திடுங்கள் நுகர்வோரே, விழித்திடுங்கள்.
7: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
8: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
9: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
10: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
11: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
12: தொடர்புக்கு 8985712345.
13: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
14: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி, கோயம்புத்தூர். நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
15: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி, கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
16: அழகு

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு.
1: சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: குழக்கட்ட பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
3: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
2: குழக்கட்டிக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு,
3: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
2: டிரான்ஸ்பெரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது குழக்கட்டை.
3: கரெக்ட், அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேமா.
4: நாகா குழுக்கட்டை மாவுல செய்த குழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
7: பாட்டி, குழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
8: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
9: அணில் குழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
10: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்,
11: அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்,
12: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
13: மிஸ்டர் கோல்ட் ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயில்
10: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில் இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
14: கவுன்சிலிங் கோட் 2624.
15: வானவியல் கனமழை, இது கொடைக்கானல் பண்பலை 100.5 தலையங்க நிகழ்ச்சியான வானவில் இன்று வேளாண் வானவிலாக விரைந்து கொண்டிருக்கிறது. இறை நிகழ்ச்சியில் பயிர் பல்வகை பருத்துதல் குறித்த பல்வேறு தகவல்களை வழங்கி கொண்டிருக்கிறார் சிறப்பு விருந்தினர் குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலையத்தினுடைய பண்ணை மேலாளர் எஸ்பி கமல்.

0: அவர்கள். இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய கூடிய நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம். வணக்கங்க, யார் பேசுறீங்க?
1: கரூர் மாவட்டம் வெள்ளியணை சந்தை தோட்டம் பெரியசன் பேசுறேங்க.
0: சொல்லுங்க, என்ன கேள்வி வச்சிருக்கீங்க?
1: சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு வணக்கம்.
2: வணக்கம் சார. வணக்கம்.
1: அதாவதுங்க, மழைக்காலத்துல பாத்தீங்கன்னா வந்து மண்ணரிப்பு வந்து அதிகமா இருக்குது. சில நேரம் பயிரில் வேறு வரைக்கும் அடிச்சுட்டு போயிருங்க, போடுற குப்பை சேர்ந்து அந்த தண்ணியோட மண்ணோட போயிருங்க. தடுக்கிறதுக்கு என்ன செய்யலாங்க?
0: சரி,
2: என்ன பயிர்கள் போட்டிருக்காங்க சார்?
0: அவர் இணைப்புல இருந்து விடுபட்டாரு.
2: விடுபட்டாங்களா? இப்ப வந்து நம்ம எந்த பயிர் நம்ம இது பண்றதுனாலும் முத வந்து நம்ம அதுக்கான வழிமுறைகளை வந்து சிறப்பா செய்யணும். இப்ப அந்த பயிர் இதுல வந்து எந்த மாதிரியான நோய்கள் வருதுங்கிறத தெளிவா பாக்கணும். அதோட நீர் வளத்தை வந்து எப்படி இருக்கு, நம்ம நீர் வந்து எந்தெந்த முறையில இது பண்றோம், தேவையான உரங்களை போட்டிருக்கோமா, இயற்கை வந்து உரங்கள் இல்ல இலைகள் இந்த மாதிரி இதை கரெக்டா போட்டிருக்கோமான்னு பாக்கணும். அதே மாதிரி வந்து இப்போ என்ன பயிர் இது பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு வந்து தகுந்த ஆலோசனையை வந்து அவங்க தெளிவா கேட்டுட்டு அதுக்கான வழிமுறைகளை வந்து மேம்பட்டா அந்த பிரச்சனையில இருந்து வெளிப்படலாம்.
0: நிச்சயமா. அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னா, பொதுவாகவே இந்த வயல்ல இருக்கக்கூடிய மழை நீர் வந்து வயலுக்குள்ளேயே இறங்குற மாதிரி வரப்பை வந்து உயர்த்தி கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போதான் அந்த போட்டிருக்கக்கூடிய தொழு உரமாகட்டும் உரமாகட்டும் வெளியில வேற வாய்க்கால் வழியாகவோ அல்லது வடிகால் வசதி வழியாகவோ வெளியேறாமல் தடுக்க முடியும். இன்னொன்று, மண்ணுடைய நீர்பிடிப்பு தன்மை அதிகமாக இருக்கும், அதனால வரப்பை வந்து உயரம் பண்ணணும். இன்னொன்று, கொஞ்சம் விதைகளையோ அதை நாற்றுகளையோ ஆழமாக நடணும். முதல்ல வந்து ஏற்கலப்பை மூலமாக விதைப்பு செய்யும்போது நல்லா ஆழமாக போகும். இப்போ நம்ம நடவு செய்கிற முறைகளுக்கு நிறைய இயந்திரங்கள் வந்துருச்சு, அந்த இயந்திரங்களை பயன்படுத்துங்கயா, நிச்சயமாக நீங்கள் சொல்லக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். இப்போ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் என்ன கேள்வியோட வராங்க. வாங்க, வணக்கம். வணக்கங்க, யார் பேசுறீங்க?
3: கரூர் காந்தியா. நல்லா இருக்கீங்களா ஐயா?
0: நல்லா இருக்கிறோங்கய்யா, சொல்லுங்க.
3: சிறப்பு விருந்தினர் அம்மாவுக்கு வணக்கம். வந்து நிலக்கடலைங்க.
0: நிலக்கடலைங்களா?
3: நிலக்கடலை. நிலக்கடலை
0: சொல்லுங்க.
3: செம்மன் பூமி வந்து காய்ச்சி பிடிச்சி நல்லாங்களா, கரை போட்டு நட்டா மகசூல் அதிகமா எடுக்கிறாங்களா? அந்த தலையில வந்து சிறப்பா இருக்கு, அதுக்கு என்ன மருந்து தெரிஞ்சு மகசூல் அதிகமா எடுக்கலாம்னு அம்மா சொன்னா நல்லா இருக்கும். நன்றி.
0: சரிங்க. நிலக்கடலை
2: இப்ப வந்து நிலக்கடையில செம்மண்ல வந்து நிலக்கடல நல்ல விளைச்சல் வரும். இதுல வந்து கண்டிப்பா நம்ம வேளாண் பயிர்களை வந்து நிலக்கடலை கம்பு சோளம் சோரம் உளுந்து பயிர்களை வந்து பயிரிடலாம். அதோட சேர்த்து தோட்டக்கலை பயிர்களை வந்து கொய்யா மாதுளை போன்ற காய்கறி பயிர்கள் இல்லைன்னா வந்து முருங்கை கண்டிப்பா நம்ம பயிரிடலாம். ஒரு பல்வகைப்படுத்துதல் உதாரணம் வந்து ஒரு நிலக்கடலை போட்டு அதோட வந்து சோரம் போடுறதோ இல்ல அதோட வந்து ஒரு முருங்கை போடுறதோ ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு பயிர்ல இருக்கிற வந்து வருமானத்தை மட்டும் நம்பி இல்லாம மூன்று நாலு பயிர்கள வகையில வந்து வருமானத்தை நம்பி இருக்கலாம். அவங்க இந்த நோய் இது கேட்டாங்க, அதுக்கு முக்கியமா வந்து இப்ப காலப்போக்குல வந்து இயற்கை உரங்களை வந்து அதிக பயன்படுத்த நம்ம வலியுறுத்தி வருகிறோம் விவசாயிகளை. கண்டிப்பா வந்து அவங்க ரசாயன மருந்துகளோ இல்ல வந்து நம்ம ரசாயன உரங்களையும் அவங்க கண்டிப்பா வந்து குறைக்கணும். அதுக்கு பதிலா வந்து இயற்கை இதுல வந்து வேப்ப எண்ணெய் சாறு இல்ல வேப்ப கொட்டை கரைச்சல் இந்த மாதிரி வந்து கண்டிப்பா பயன்படுத்தலாம். அவங்க நோயில இருந்தும் பூச்சி தாக்குதல்ல இருந்தும் அவங்க கட்டுப்படுத்தலாம் சார்.
0: நிச்சயமாக. நிலக்கடலை செடியில வந்து அந்த நிறம் மாறுது அல்லது பழுப்பு நிறமா மாறுது அப்படின்னா என்ன சத்து பற்றாக்குறை இருக்கு அப்படிங்கிறத மண்ணாய்வு செஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரியான சத்துக்களை கொடுக்கணும். அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி நிலக்கடலை சாகுபடி செய்யும்போது வாய்க்கால்களில் வந்து எள்ளு பயிரிடுவாங்க, ஊடு பயிராக முருங்கை சாகுபடி செய்வாங்க. இது மாதிரியான பல்வகை பயிர்கள் செய்யும்போது நிச்சயமாக நல்ல மகசூல் எடுக்க முடியும். நிறைய தகவல்களை கொடுத்தாங்க. கொடுத்தீங்கம்மா, தொடர்ந்து இணைந்திருப்போம். இது கொடைக்கானல் பண்பலை 100.5.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: இந்தியன் ஃபேமிலி வெட்டிங் GRT ஜுவல்லர்ஸ் சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
5: தொடர்புக்கு 9524936156.
6: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜ், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு, நாகா கொழுக்கட்டை மாவு திண்டுக்கல், மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயிலின் நல்வாழ்த்துகள்.
7: நேர்களை, நம் பண்பலையில் அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
8: நிலைய இயக்குனர்
7: தங்கள் அன்புடன் பகுதி,
8: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
7: கொடைக்கானல் 624-101.
8: மின்னஞ்சல் முகவரி
7: kodaifm@gmail.com.
8: கட்சவி இலக்கம்
7: 94-86-28-24-24.
9: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
10: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
9: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
10: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
11: திசையெங்கும் இசைபொங்கும் கொடைக்கானல் பண்பலையின் உறுப்புழையின் தலையங்க நிகழ்ச்சியான வானவில் இன்று வேளாண் வானவிலாக விரிந்து கொண்டிருக்கிறது. பயிர் பல்வகைப்படுத்துதல், அதாவது ஒரு நிலத்தில் ஒரு பயிர் மட்டும் விவசாயம் பண்ணாமல் ஊடு பயிர், வரப்பு பயிர், இந்த மாதிரியான பல்வேறு வகையான பயிர்கள் அல்லது பயிர் சுழற்சி முறைகளை பின்பற்றி அதிக மகசூல் எடுக்கலாம் அல்லது வருமான இழப்பை தடுக்கலாம். இது தொடர்பான கேள்விகள், இது தொடர்பான சந்தேகங்கள் இருந்தால் எஸ்பி கமலி அவர்கள் நம்மோடு சிறப்பு விருந்தினர் இணைந்திருக்கிறாங்க. அவங்ககிட்ட பண்ணை மேலாளர், அவங்ககிட்ட கேள்வி கேட்டு நேர்கள் தெளிவு பெறலாம். 24-24-24 அப்படிங்கிற எண்களில் அல்லது 24-24-26-24-24-29 4-5-4-2, இது கொடைக்கானலுடைய முன் இணைப்பகையன். ஆமாம், இப்போது பொதுவாக நேயர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு பயிர் செய்கிறோம், அது வந்து ஒரு 6 மாதம் அந்த அளவில் காலத்தில் விளையக்கூடிய பயிராக இருக்கலாம். ஒரு சிலது வந்து 3 மாதத்தில் விளையக்கூடிய பயிராக இருக்கலாம். இதை ரெண்டையும் ஒரே நேரத்தில் பயிர் செய்யும் பொழுது ஒன்றினுடைய நிழல் இன்னொரு பயிரினுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இது எப்படிங்க சரி பண்ணுறது
12: சார்? முக்கியமாக வந்து இந்த மாதிரி நம்ம பயிர் வந்து ஈடு பயிர் விடுறதோ இல்லை கலப்பு பயிரோ இல்லை பயிர் சுழற்சி செய்கிற முறையில் பயிர் வகைகளை வந்து தேர்வு செய்வது வந்து முக்கியமான முறையா இருக்கும்.
11: சரிங்க.
12: அந்த தேர்வு செய்யும் முறைகள் வந்து இப்போ நம்ம ஒரு ஒரு மண்ணுக்கு ஏற்ப தேர்வு செய்யறப்போ நம்ம ஒண்ணு வந்து மரக்கன்றுகளோ இல்ல இலைகளோ இல்ல இடு பயிரை போடுறதுக்கு பயிர் வகைகளோ இந்த மாதிரி தேர்வு செய்யறப்போ இந்த நிழல் பிரச்சனை, இந்த செடி பிரச்சனை எல்லாம் வேர் பிரச்சனை கண்டிப்பா இருக்காது. இப்போ ஒரு நெல் போடுறோம்னா அதுக்கப்புறம் உளுந்து போடுறதோ இல்ல வந்து வாழைக்கு நடுவுல காய்கறி பயிர் வைக்கிறதோ கண்டிப்பா அது பாதிக்காது. அதுக்கான சத்துக்களை வந்து தேவையான அளவு வேர்கள் எடுத்துக்கும். அந்த மாதிரி போடுறப்போ கண்டிப்பா வந்து நில பிரச்சனை இருக்காது, பயிர்களும் வந்து நன்றாக மகசூல் கொடுக்கும்.
11: சரிங்க. இப்போ சோளம் அப்புறம் அந்த நரிப்பயிருன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து கலந்து விதைக்கிறத பார்த்துருக்குறோம் நம்ம. இந்த கலப்பு பயிர் அப்படின்னு அடிக்கடி அந்த வார்த்தையை பயன்படுத்துறீங்க. கலப்பு பயிர்னா என்னென்னலாம் கலந்து விதைக்கலாங்க?
12: சார், இப்ப கலப்பு பயிர்னா கம்பு கூட துவரம் பருப்பு முருங்கை இது போடுறது, இல்லைன்னா வந்து நிலக்கடலை கூட துவரை போடுறது, இல்லைன்னா நம்ம வந்து பல வகைகள் தர்பூசணி

0: கூட நம்ம முருங்கை தோப்பு வச்சு கீழே தர்பூசணி வந்து படர்ந்து விடலாம். இந்த மாதிரி வந்து எப்ப பண்ணலாம் சார்? இப்ப பருத்தி போட்டுட்டு பருத்தி கூட சேர்த்து தோரம் அதை போடலாம், இல்லன்னா வெங்காயம் போட்டு அது கூட சேர்த்து பாத்தி முறையில கட்டப்போது மிளகாய் செடிய இது பண்ணலாம். இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு இதுலயும் வந்து வேளாண் பயிர்களையும் எடுத்துக்கலாம், நம்ம தோட்டக்கலை பயிரையும் எடுத்துக்கலாம். எல்லா பயிரையும் கலந்து போடப்போ நம்ம அந்த இப்ப வறண்ட பூமியா இருக்கிற நிலையில கூட நம்ம வந்து சிறுதானியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். அதுக்கு தண்ணீர் தேவை வந்து கம்மியா இருக்கும், நீர் வந்து கம்மியா இருக்கும். அதோட பண்ணும்போது சிறுதானியம் இல்ல பயிர் வகை அதோட சேர்த்து முருங்கை இல்லைன்னா நெல்லி மரம் இந்த மாதிரி கண்டிப்பா சேர்க்கலாம்.
1: இப்ப மர வகை பயிர்கள் இருக்கு இல்லைங்களா, குறிப்பாக வந்து தென்னை, புளிய மரம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும்போது இடைவெளி கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதில் என்ன மாதிரியான பயிர்கள்லாம் பண்ணலாங்க?
0: நம்ம அந்த இது இடைவெளியில் வந்து காய்கறி வைக்கலாம், காய்கறி பயிர்கள் வைக்கலாம், இல்லை பயிர் வகைகள் வைக்கலாம். இந்த மாதிரி பயிர் அந்த இடைவெளி அதிகமாக இருக்கிற இதில் வந்து நம்ம ரெண்டு பாத்தி கூட நம்ம காய்கறி வைக்கலாம், இல்லை பயிர் வகைகள். இந்த வெங்காயம் வைப்பாங்க, மிளகாய் செடி வைப்பாங்க. இல்ல சில காலங்கள்ல வந்து இந்த நம்ம தென்னை மர தோப்புல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப காலப்போக்குல வந்து கற்றாழை வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி வந்து எந்தெந்த பொருட்களுக்கு வந்து சந்தைப்படுத்துதலுக்கு நமக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கு, இல்ல விற்பனை வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு, அந்த மாதிரி பயிர்களை வந்து நம்ம மண்ணுக்கு ஏற்ப மண் பரிசோதனை செய்து தேர்வு செய்து நம்ம வந்து அதை பயன்படுத்தலாம் சார்.
1: சிறப்புங்கம்மா, ரொம்ப அழகாக சொன்னீங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம். இது கொடைக்கானல் பந்தொலி 100.5.
2: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்,
1: அணில் கொழுக்கட்டை மாவு.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல். குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
5: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். 9965523999.
6: மிஸ்டர் கோல்ட் ரீஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில்,
7: தேசியலை
8: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலமரும் சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது கன்னியாகுமரி மாவட்டம் மணக்காலை கிராமத்தில் இருந்து வலமர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் கே.எஸ். கார்த்திக்.
1: கோடை பண்பலை 100.5 சேலம், தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
9: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
10: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். 9524936156.
11: நாகா கொழுக்கட்டை மாவு, திண்டுக்கல்.
12: கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
13: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
14: புள்ளியாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
1: வழங்கும் வானவில்.

0: வானலைகளில் கனமழை. இது கொடைக்கானல் பண்பலை 100.5. பல்வகை பயிர்கள், அதாவது ஒரே நிலத்தில் பல்வேறு விதமான பயிர்களை பயிர் செய்து அதிக லாபம் ஈட்டுவது எப்படி அப்படின்னு விளக்கம் தந்துட்டு இருக்கிறாங்க பண்ணை மேலாளர் எஸ்பி கமலி அவர்கள். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வாங்க வணக்கம். வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம், யார் இங்கிருந்து?
1: வணக்கங்க, திருப்பூர் மாவட்டம் பொங்கலூர் வட்டாரம் பாலகுமாருங்க.
0: பாலகுமார், சொல்லுங்க ஐயா.
1: இப்பங்க வெங்காயம், வெங்காயத்துல வந்து மிளகாய் ஊடு பயிரை வந்து மிளகாய் வச்சிருக்கிறேங்க.
0: சரிங்க,
1: வெங்காயம் எடுத்துட்டேங்க.
0: சரிங்க,
1: இப்ப வந்து மிளகாய் வந்து பூ எடுத்துருக்குதுங்க, களை வெட்டி மண் நனைச்சிருக்கிறேங்க. அதுல பாத்தீங்கன்னா இப்ப வந்து உள்ள வந்து உளுந்து ஓரக்காடுகள்ல வரப்புகள் அந்த மாதிரி உளுந்து போடலாமா அப்படிங்கறத கேக்குறேங்க.
0: சரிங்க, உளுந்து பயிரிடலாமா? உளுந்துல வந்து 2-3 ரகம் இருக்குது, 3 மாதம் 6 மாதம் அப்படிங்களா, எந்த ரகம் நடவு செய்யலாங்க?
1: குறைஞ்ச நாள வந்து கரெக்டா இருக்குங்க.
0: சரிங்க, சரி அம்மா சொல்றாங்க கேளுங்க. அம்மா, அவர் வந்து வெங்காயம் பயிர் செஞ்சு ஊடு பயிரா மிளகாயும் பயிர் செஞ்சிருக்காரு.
2: நீங்க ஏற்கனவே வந்து பயிர் பல்வகைப்படுத்துதல நல்ல முறையில பண்ணிட்டு வரீங்க. நம்ம வந்து நிலக்கடலையோட வந்து நம்ம இது போடுறதும் வந்து ஒரு நல்ல வழிமுறை தான். இதுல வந்து நீங்க உளுந்து வந்து கண்டிப்பா போடலாம். அதுல வந்து நீங்க அதை தேர்வு முறை இருக்கு. நம்ம உளுந்துல வந்து என்னென்ன இதுல இருக்குதோ அந்த முறைகளை வந்து நீங்க தெளிவா. இப்ப வந்து அவங்க மண்ணுக்கேற்க வந்து எந்த விளைச்சல் வந்து இப்ப இந்த கால வருடத்துல, இப்போ ஒரு சிறிய கால வருடத்துல எந்த பயிர் வகைகள்ல எந்த வெரைட்டி வந்திருக்கோ அதை வந்து தேர்வு செஞ்சு போடலாம். கண்டிப்பா உளுந்து போடலாம். நீங்க வந்து நிறைய பயிர்களை பயன்படுத்த போது ஒரு 3 மாசம் இருக்கிற உளுந்து, 90 நாட்கள் இருக்கிற உளுந்து பயிரை கண்டிப்பா நீங்க பயன்படுத்தலாம்.
0: இந்த உளுந்துல இருக்கக்கூடிய, அதாவது மிளகாயில வந்து வைரஸ் தாக்குதல் அது மாதிரியான நோய் தாக்கம் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி செய்யும்போது இந்த உளுந்துல இருக்கக்கூடிய இலைகளை தாக்குறதோ அதனுடைய விளைச்சலை பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, அல்லது உளுந்துல இருக்கக்கூடிய நோய்கள் மிளகாய் செடியை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா?
2: சார், இதுல முக்கியத்துவம் வந்து நம்ம பயிர் பல்வகைப்படுத்துறப்போ நம்ம பூச்சி வந்து சில பூச்சிகள் வந்து நோய்கள் வந்து தொடர்ந்து வந்து நம்ம வயல்களை தாக்கிட்டு இருக்கோம். இந்த பயிர் வந்து பல்வகைப்படுத்துறப்போ அந்த பூச்சி வந்து தாக்குதல் கண்டிப்பா குறையும். அது 1 வருடம் 2 வருடத்திலே வந்து நீங்க அந்த வித்தியாசத்தை வந்து பார்க்க முடியும். இப்ப அந்த மாற்று பயிர் திருப்பி மாற்று பண்ணிட்டு இருக்கப்போ நம்ம வந்து சில்லி மிளகா செடியில வர வந்து நோய் பாதிப்போ இல்ல பூச்சி இதோ தாக்குதலோ வந்து கண்டிப்பா வந்து குறைஞ்சிருக்கும். மற்ற பயிர்கள்ல வந்து மாற்றி மாற்றி போடுறப்போ அப்ப வந்து உங்களுக்கு அந்த பூச்சி கொல்லியும் பயன்படுத்துறது குறையும், பூச்சி நோய்களும் கட்டுப்படுத்தும். இதனால வந்து கண்டிப்பா வந்து நம்ம நோய்களையும் குறைக்கலாம், பூச்சி கட்டுப்பாட்டுல இருந்து கண்டிப்பா பாதுகாக்கலாம்.
0: இதோட தொடர்புடைய இன்னொரு கேள்வியும் கூட இருக்கு. இப்போ வந்து இந்த வரப்பு பயிரா வந்து மக்காச்சோளம், ஆமணக்கு, சூரியகாந்தி, சாமந்தி இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து அது ஒரு தடுப்பு, நீங்கள் சொன்ன மாதிரி பூச்சி வந்து அந்த பயிர்களுக்கு மாறிடும், அதாவது முக்கிய பயிர்கள்ல இருந்து இந்த ஊடு பயிர். அது மாதிரி என்னென்ன பயிர்களுக்கு இந்த ஊடு பயிர் அல்லது வரப்பு பயிரா பயிர் செய்யலாங்க?
2: நீங்க சொன்ன மாதிரி இப்ப நம்ம வந்து நீங்க சொன்ன பயிர்கள் எல்லாமே வந்து நம்ம ஊடு பயிர்ல செய்ய போது நம்ம வரப்பு பயிரை கண்டிப்பா வைக்கலாம். அந்த வரப்பு பயிர்ல பாத்தீங்கன்னா இப்ப என்ன ஆகும்னா நம்ம பூச்சி தாக்குதல் வந்து இப்போ நம்ம கடலைக்கு பூச்சி தாக்குதல், நடக்கல்லைக்கு பூச்சி தாக்குதல் வர இத வந்து அந்த டிராக் கிராப்னு அதை ஓரமா வைக்கிறப்போ அங்க இருக்கிற செடிகள் வந்து இப்ப ஆமணக்கோ இந்த மாதிரி செடிகள் வந்து அந்த பூச்சி இத வந்து ஈர்த்துரும். அப்ப வந்து நம்ம இதுல நிலக்கடையில வந்து பூச்சி தாக்குதல் வந்து கண்டிப்பா குறையும். இப்ப பருத்தியோட வெண்டை போடுறப்போ வெண்டை வந்து சில பூச்சி தாக்குதல்ல ஈர்க்கும், அதே பருத்தி வந்து பாதுகாப்பாக இருக்கும். இந்த மாதிரி வந்து ஒரு தக்காளி பூ, தக்காளி விவசாயம் பண்றாங்கன்னா அதுல சாமந்தி பூ இந்த மாதிரி வச்சாங்கன்னா அந்த பூச்சிகளை ஈர்க்கும் வகையில் வந்து பயன்படுத்தலாம். இப்ப நிலக்கடலை சொன்ன மாதிரி அதை வந்து பொறிப்பயிரா வந்து முறைய தேர்வு செய்ய வேண்டும். அந்த மாதிரி முக்கியமா பயிரை வந்து தாக்குதல் பூச்சிதல் வேறுபடுறதுனால பயிரின் வந்து பக்க ஈர்ப்பு வந்து நம்ம முக்கியமா பயிரை வந்து பாதுகாப்பது ஒரு மேன்மைப்படுத்த முடியும்.

0: சரிங்க.
1: இதை வந்து நம்ம பூச்சி மேலாண்மையில கண்டிப்பா இது கண்டிப்பா உதவும். இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவோம்.
0: சரிங்கம்மா.
1: இதுல வந்து முக்கியத்துவமான இந்த டிராப் கிராப் வர்றதோ, நம்ம ஊடு பயிர்ல இது பண்றதோ, இல்ல கலப்பு பயிர் மாற்றி இது பண்றதோ, அதுல வந்து கண்டிப்பா அது உதவும். பொறிப்பயிர்கள் வந்து கண்டிப்பா அதோட முறைகளை வந்து கரெக்டா நம்ம பண்றப்போ பொறிப்பயிர் வந்து ஒரு முக்கிய வந்து தாக்குதலை வந்து கட்டுப்படுத்தும்.
0: நல்லதுங்க, தொடர்ந்து பேசலாம். இது கொடைக்கானல் பண்பலை 100.5.
2: இந்த ஹெல்மெட் எனக்கு நல்லா அமைஞ்சிருக்கு, வாங்கிக்கிறேன். ஆனா இதுல பாதுகாப்பு அம்சங்கள் எல்லாமே இருக்கா?
3: கவலையே வேண்டாம் மேடம், உங்களுக்கு இது ISI சான்று பெற்ற ஹெல்மெட்.
2: அதை நான் எப்படி உறுதி செஞ்சுக்க முடியும்?
4: இன்று BIS Car மொபைல் செயலியை பதிவிறக்கம் செய்தீர்கள். பொருட்கள் வாங்குவதற்கு முன் ISI சான்று உள்ளதா என்பதன் மூலம் அவற்றின் தரத்தை உறுதி செய்து கொள்ளுங்கள். விழித்திடுங்கள் நுகர்வோரே, விழித்திடுங்கள்.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
8: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
9: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
10: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
11: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
12: கொழக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
13: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
12: கொழக்கட்டைக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு.
13: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
12: டிரான்ஸ்பரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது கொழக்கட்டை.
13: கரெக்ட், அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேமா.
14: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
15: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெடிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
16: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
17: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
16: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
17: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
16: இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
18: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
19: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
0: தொடர்புக்கு 9524936156.

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு.
1: சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: கொடைக்கானல் பந்தலை 100.5 வானவில் நிகழ்ச்சி அணிந்திருக்கிறோம். இன்று பயிர்களில் பல்வகை பயிர்படுத்துதல் குறித்த பல்வேறு தகவல்களை வழங்கிக்கொண்டிருக்கிற நிகழ்ச்சியில் அணையக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம், இணைப்பில் பேசலாம். யார் எங்கிருந்து?
3: வணக்கம் ஐயா, நான் விருதுநகர் மாவட்டத்துல இருந்து திலகராஜ் பேசுறேங்க.
2: சொல்லுங்க ஐயா,
3: நல்லா இருக்கீங்களா? ஐயா
2: நல்லா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நாங்க நல்லா இருக்கோம். சிறப்பு இந்த அம்மாவுக்கும் வணக்கம்.
4: வணக்கம் ஐயா. வணக்கம்
3: அம்மா. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, பருவநிலை ரொம்ப தவிர்த்துறாங்க. ஏன்னா இப்ப வந்து கால் நாங்க வந்து பருவம் நாங்க வந்து மானாமரிக்கு மக்காச்சோளம் போடுவோம்.
2: சொல்லுங்க.
3: இப்ப வந்து பருவநிலை ரொம்ப குறைவுன்னு சொல்றாங்கம்மா, அதனால

0: புரட்டாசி மாசம் தான் நாங்க இப்ப நடவே ஆரம்பிக்கிறோம். அதனால பருவமழை இந்த வருஷம் பரவலாம பெய்யுமா இல்ல நாங்க சூரியகாந்தி எதுவும் போடலாமா என்னன்னு கேக்குறது. தாமா கேக்குறேன்,
1: சொல்லுங்கம்மா. இந்த ஆண்டு பருவமழை எப்படி இருக்கும், இந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி என்ன பயிர் செய்யலாம், மக்காசோளம் சூரியகாந்தி மாதிரியான என்ன பயிர் பண்ணணும், மானாவாரி விவசாயிகளுக்கு கேக்குறாங்க.
2: கண்டிப்பா, இப்போ இன்றைய காலத்துல வந்து மழை வந்து எப்போது பெய்யுது எவ்வளவு பெய்யுது என்பதை வந்து துல்லியமாக கணிப்பதே வந்து விவசாயிகளுக்கு சவாலாக இருக்கு. அதிக மழை, குறைவான மழை, நீண்ட வறட்சி காலம், இல்லைன்னா அதிக வெப்பநிலை, இதுக்கான வந்து பயிர்களை வந்து உற்பத்தியை வந்து பாதிக்குது. இந்த மாதிரி இருக்கப்போ பயிர் பல்வகைப்படுத்துதல் வந்து காலநிலை அபாயத்தை வந்து சமாளிக்க உதவும் ஒரு கண்டிப்பா ஒரு முக்கியமான இதா இருக்கும். அதே வந்து வறட்சி பூமியில வந்து என்ன மாதிரி பயிர்களை வந்து நம்ம இது பண்ணலாம்னா, இப்ப காலத்துல சிறுதானிய பயிர்களை போடலாம். அவங்க சிறுதானிய இப்ப சூரியகாந்தியோ இல்ல வந்து இதுவோ போடுறதுக்கு பதிலாக நம்ம சிறுதானிய பயிர்களை போடலாம். அந்த மாதிரி பயிர்களை போடுறப்போ அதுக்கு இப்ப ஜென்ரலாவே வந்து நமக்கு சிறுதானியத்துக்கு மதிப்பு கூட்டல் அதிகமா இருக்கு. அதனால இப்ப கம்போ சோளமோ திணை இந்த மாதிரி இதை வந்து போடலாம். நம்ம எண்ணெய் வித்துக்களை வந்து சூரியகாந்தியும் கண்டிப்பா போடலாம். இப்ப நீங்க வந்து இத பல்வகைப்படுத்த போது ரெண்டு பயிர்களையும் சேர்த்து கூட போடலாம். நம்ம வந்து சூரியகாந்தியை போட்டுட்டு அங்க சுத்தி நம்ம சூரியகாந்தியை போட்டு இல்ல கம்போ இல்ல சோள திணையோ சாமையோ இல்ல வரகு குதிரவாளி இந்த மாதிரி சிறுதானியத்தை வந்து சேர்த்து போடலாம். போடுறப்போ வந்து நமக்கு சிறுதானிய மூலமாவும் நமக்கு ஒரு வறுமை
1: வருமானம்
2: கிடைக்கும், வருமானத்தை கண்டிப்பா. அதே மாதிரி சூரியகாந்தி போடுறதுலயும் நமக்கு வந்து அதுல இருந்து நம்ம என்ன இதுல வந்து என்ன வித்துக்களை கண்டிப்பா எடுக்கலாம்.
1: நிச்சயமாக, ஒருவேளை வறட்சி சூழல் ஏற்பட்டுச்சுன்னா குறைந்த அளவுல மழை பெய்தாலும் கூட இந்த சிறுதானிய பயிர்கள் நல்ல வளர்ச்சி ஏற்பட்டு நல்ல மகசூல் கொடுக்கும். அதனால நீங்க தைரியமா சிறுதானிய பயிர்களை இந்த ஆண்டு பயிரிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம் அது கொடைக்கானல் பந்தலை 100.5.
3: கோடை பண்பலை 100.5. சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
4: நாகா கொழுக்கட்டை மாவு திண்டுக்கல்
5: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.

0: கோடை பண்பலையின் உறுப்புள்ளி ஐந்தில் வானவில் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பயிர் பல்வகைப்படுத்துதல் குறித்த பல்வேறு தகவல்களையும் வழங்கி கொண்டிருக்கிறார் பண்ணை மேலாளர் எஸ்பி கமலி அவர்கள். இப்பொழுது நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வாங்க, வணக்கம். வணக்கங்க, எப்படி வந்துட்டீங்க, பேசலாம், யாருங்கிறது?
1: ஐயா, உங்களுக்கும் சிறப்பு விருந்தினர் அம்மா, உங்களுக்கும் காலை வணக்கங்களுடன் கைலாஸ் மலையும் மலருங்க. ஐயா
0: சொல்லுங்கம்மா.
1: ஐயா, இப்ப நாங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க பக்கம் வந்து தண்ணிகள் ரொம்ப கம்மியா இருக்குங்க ஐயா. தண்ணி கம்மியா இருந்தாலும் இப்ப நாங்க எல்லாம் வெங்காயம் தாங்க ஐயா வைப்போம். வெங்காயம் வைக்கிறதுக்கு நாங்க என்ன மாதிரியான தானியங்களை சிறுதானியங்களை ஓட்டி, அதாவது உழவுக்கு உழவுல விதைச்சு ஓட்டி விட்டா நல்லா ஈல்டு வருங்க ஐயா வெங்காயம். அதுக்கு அம்மா கிட்ட கேட்கலானுங்க ஐயா, என்னென்ன மாதிரியான தானியங்கள், 9 தானியங்களை போட்டு விதைச்சு ஓட்டி விடலான்னு சொன்னாங்க
0: ஐயா. பலதானிய விதைப்பு சம்பந்தமா கேக்குறீங்க?
1: பலதானியங்கள், ஆமாங்க ஐயா. அந்த மாதிரி செஞ்சா ஏதாவது இந்த வெய்ய காலத்துல பாதிப்புகள் ஏற்படுத்துமா, அது ஒரு கேள்விங்க ஐயா. அதே மாதிரி நீர் பற்றாக்குறையினால இன்னும் என்னென்ன மாதிரியான நாங்க முன் ஏற்பாடுகள் செஞ்சுக்கிட்டே எங்களுக்கு பாதுகாப்பா இருப்போங்க ஐயா, ரெண்டு கேள்விக்கு சொல்லுங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா.
0: சரி சொல்லுங்கம்மா. அந்த பலதானிய விதைப்பு அது வந்து மண்ணை வளப்படுத்தும், அது சம்மந்தமான கேள்வி ஒன்று கேட்டிருக்காங்க. இன்னொன்று, குறைந்த அளவில் ஆன மழை பெய்யக்கூடிய சூழலில் இந்த நீர் சேமிப்பு சம்மந்தமான தகவல்களை கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க.
2: கண்டிப்பாங்கய்யா. இதில் வந்து நம்ம அந்த பலதானிய விதைப்பு வந்து நம்ம மண்ணை வந்து நல்லா வலிமைப்படுத்தும். நம்ம பலதானிய விதைப்பு வந்து கண்டிப்பாக அதை பயன்படுத்தலாம். அதை பயன்படுத்த நம்ம அதோட உளுந்து விட்டோம்னா கண்டிப்பாக அது வந்து நம்ம மண் வளத்தை வந்து மேற்பந்து கொண்டு கொடுப்போம். அதே மாதிரி இப்போ நீரை வந்து நம்ம எப்படி இது பண்றோம்னா, நம்ம காய்கறிகளோ பழப்பயிர்களோ இல்ல தோட்டக்கலை பயிர்களோ, இப்ப வெங்காயத்துக்கே வந்து நம்ம வந்து சொட்டு நீர் பாசனம் இதெல்லாம் கொண்டு வரலாம். குறைந்த நீர் வளம் வந்து உள்ள பகுதிகளில் வந்து நம்ம சொட்டு நீர் பாசத்தை கண்டிப்பா கொண்டு வரலாம். அந்த மழை நீர் சேமிப்பு கூடம் வைக்கிறது, இல்ல வந்து வரப்பு அமைத்தல், இல்ல வந்து மழை நீரை வந்து வயல் நம்ம வந்து எப்படி இது பண்றோட தண்ணிய வந்து நம்ம பாதுகாப்பான முறையிலையும் அதற்கான வந்து வலிவான முறையிலையும் கண்டிப்பா அதை இது பண்ணணும். மண்டலத்துல வந்து நீர் சேமிப்பு கட்டமைப்புகளை ஏற்படுத்தலாம்.

0: இல்லைன்னா ஒரு பண்ணை குட்டை வந்து அமைக்கலாம். நீங்க வந்து தண்ணி பற்றாக்குறை அதிகமா இருந்துச்சுனாவே நீங்க வந்து எதையுமே யோசிக்காம வந்து சொட்டு நீர் பாசனத்துக்கு கண்டிப்பா நீங்க போகலாம்.
1: நிச்சயமா நிறைய வழிமுறைகள் இருக்குது, குறைந்த அளவிலான விவசாயம் செய்வதற்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. என்னென்ன வழிமுறைகள் இருக்குது இந்த காலகட்டங்கள், அதாவது வறட்சியான சூழல் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் எல்லாம் என்னென்ன மாதிரியான வழிமுறைகள் எல்லாம் பின்பற்றலாம்னு நம்ம பேசலாம் விரிவாக. இது கொடைக்கானல் பந்தலை 100.5.
2: நம்ம சமைக்கிற கேஸ் ஸ்டவ் நல்லதா? கொஞ்சமா கேஸ் செலவு பண்ணுமா? கேஸ் கசிவு இல்லாம பாத்திரம் கரிபிடிக்காம பாதுகாப்பா கேஸ் ஸ்டவ்வை பயன்படுத்தணும்னா அதுக்கு ஒரே வழி, இந்திய தர நிர்ணய அமைவனம் வழங்கும் ISI தர சான்றிதழ் பெற்ற கேஸ் ஸ்டவ் மட்டும் வாங்குங்க. நிரந்தரமா தரமான வாழ்க்கை வாழுங்க. இந்திய மக்களின் இனிய வாழ்வுக்காகவே ISI தர சான்றிதழ் வழங்கும் இந்திய தர நிர்ணய அமைவனம்.

திவ்யா கஷேத்ரா பிலிம்ஸ், டாக்டர் சி ஆர் ராஜன் தயாரிப்பில், திரு அருண் கிருஷ்ணன் இயக்கத்தில், தேஜஸ் ராஜன் நடிப்பில், KGF புஷ்பா திரைப்பட வரிசையில் அதிரடி திரைப்படம் அமரம் August 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இப்போது இத்திரைப்பட பாடலை கேட்டு மகிழுங்கள்.

0: கேஜிஎஃப் புஷ்பா திரைப்பட வரிசையில் அதிரடி திரைப்படம் அமரம் ஆகஸ்ட் 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.
1: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: இது கொடைக்கானல் பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இன்று பயிர் பல்வகைப்படுத்துதல் குறித்த பல்வேறு தகவல்களையும் வழங்கிக் கொண்டிருக்கிறது. சிறப்பு விருந்தினர் குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலையத்தின் பண்ணை மேலாளர் எஸ்பி கமலி அவர்கள் இணைந்து பல்வேறு தகவல்களையும் வழங்கிக் கொண்டிருக்கிறார். இப்போ நீங்கள் வந்து காலநிலை தொடர்பான ஆய்வு பணிகளில் ஈடுபட்டிருக்கிறீங்க. இன்னைக்கு

0: இருக்கக்கூடிய இந்த சூழலில், அதாவது பருவநிலை காலங்கள் மாறக்கூடிய சூழலில், பருவமழை தப்பக்கூடிய சூழலில் என்ன மாதிரியான முன் ஏற்பாடுகள் செய்யலாம்? நீங்கள் சொன்னீங்க இல்லையா, சொட்டு நீர் பாசனம் செய்யலாம், மூடாக்கு முறைகளை பின்பற்றலாம், இது மாதிரி என்னென்ன முறைகள் எல்லாம் பின்பற்றலாங்க?
1: இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நீருக்கேற்ப நம்ம விவசாயத்தை முதல் தேர்வு செஞ்சுக்கணும். காலநிலைக்கேற்ப நம்ம வந்து பயிர்கள் நாட்களை வந்து குறைவாக இருக்கும் சூழ்நிலை வந்து காலத்தைக்கேற்ப அதை எடுத்து தேர்வு செய்யணும். அதே மாதிரி வறட்சி தாங்கும் பயிர்களை தேர்வு செய்யலாம். வறட்சி தாங்கி வளரக்கூட வந்து நெல் வகை பயிர்களோ இல்ல வந்து கம்பு சோள பயிர்களோ இல்ல தோர கொள்ளு இந்த மாதிரி வந்து பயிர் வகைகள்ல வந்து வறட்சி தாங்கி வர வெரைட்டிகளை வந்து நம்ம தேர்வு செய்யலாம்.
0: சரிங்க.
1: அதோட வந்து இந்த பயிர் பல்வகைப்படுத்துதல் மூலியமாவும் நம்ம நீரை வந்து குறைக்கலாம், நீர் பயன்பாட்டை வந்து குறைக்க முடியும். குறுகிய கால வந்து ரகங்களை வந்து தேர்வு செஞ்சுக்கலாம். அதுல மழை நீர் சேமிப்புல பாத்தீங்கன்னா லைக் பண்ணை கூட்டை வைக்கலாம், வரப்புகள், நீர்பிடிப்பு அமைப்புகள் கொண்டு வரலாம், இல்லைன்னா வந்து ஆகியவற்றை வந்து மேற்கொள்ளலாம். அதே மாதிரி மண் ஈர்ப்பு தன்மை இல்லாத வந்து பாதுகாக்கிறது வந்து களை கட்டுப்பாடு கண்டிப்பா வேணும். பயிர் கழிவுகளை வந்து மூடாக்கா வந்து பயன்படுத்தலாம். குறைந்த அளவான உழவு பண்றது இல்லைன்னா வந்து பாதுகாப்பு உழவே அவசியம், போதுமானது. சரியான நேரத்தில் வந்து விதைப்பு இருக்கணும். அதே மாதிரி சரியான நேரத்தில் வந்து நம்ம மகசூல் எடுக்கிற இதையும் பார்க்கணும். அறுவடையும் கண்டிப்பா அத நேரத்தை வந்து நம்ம தவறாம சரியான நேரத்தை வந்து செலக்ட் பண்ணணும். நம்ம நீர் மேலாண்மையில பாத்தீங்கன்னா முன்னே சொன்ன மாதிரி சொட்டு நீர் பாசனம் இது பண்ணலாம், தெளிப்பு நீர் பாசனம் இது பண்ணலாம். அதே மாதிரி ஒரு பயிரின் வந்து முக்கியத்துவம் முக்கியமான இதுல மட்டும் முக்கியமான வளர்ச்சி நிலையத்துல மட்டும் நம்ம தேவையான பாசனத்தை கொடுக்கணும். அதிக தேவைப்படும் வந்து பயிர்களை வந்து இந்த காலத்துல வந்து நம்ம வந்து தவிர்த்துறது நல்லது.
0: பாய்ச்சலும் காய்ச்சலும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த முறைய.
1: ஆமா, கண்டிப்பா. மழை வந்து முன்னறிப்ப வந்து நம்ம இப்ப நிறைய வந்து வெதர் போர்காஸ்ட் வந்துருச்சு, நம்ம முன்ன அறிவிப்புகள் நிறைய இருக்கு. இந்த முன் அறிவிப்புகளை வந்து கவனமா பார்த்து அந்த விதைப்பது உழுவிடுறது இதெல்லாம் வந்து பாசனம் அறுவடை போன்ற பணிகளை வந்து திட்டமிட்டு நம்ம செய்யணும். இதனால வந்து ஒருங்கிணைந்த பண்ணையை கூட நம்ம அமைக்கலாம். இப்ப பல்வகைப்படுத்துதல்ல வந்து நம்ம பயிருடன் மட்டும் இல்லாம பயிரோட சேர்த்து கால்நடை வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, இல்ல தேனி வளர்ப்பு, இல்ல காளான் வளர்ப்பு கூட நம்ம மேற்கொள்ளலாம். இந்த மாதிரி ஒருங்கிணைந்த அணுகுமுறையை கொண்டு வரப்போது அந்தந்த விவசாயிகளின் வந்து தங்களின் வசதிக்கு ஏற்ப நம்ம வந்து இந்த கூடுதலான வந்து ஒருங்கிணைந்த முறைகளை வந்து சேர்த்துக்கலாம். இதன் மூலம் வந்து ஒரு தொழிலில் வந்து ஈடுபடும் வருமானத்தை வந்து இழப்ப வந்து நம்ம இன்னொரு தொழிலில் வந்து வருமானம் ஈடு செய்ய வாய்ப்பு வந்து கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி பண்ணிகளுக்கு வந்து நமக்கு கிடைக்கும் கழிவுகளை வந்து மற்றொரு தொழில்களோ இல்ல இப்ப கோழி வளர்ப்பு ஆடு வளர்ப்புல எல்லாம் நம்ம பயன்படுத்தி அந்த வளங்களை வந்து மறுசுழற்சி செய்ய முடியும்.
0: சரிங்க, நிறைய தகவல்களை சொன்னீங்க. அதாவது கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, இது மாதிரியான கொட்டகை முறைகளில் வளர்க்குறது, அதாவது மேற்பகுதிகளில் ஆடும் கீழே வந்து கோழியும் வளர்க்கறது, இது மாதிரி ஒரே நேரத்தில் பல்வேறு விதமான தொழில்களை வந்து செய்கிறது, அதனுடைய கழிவுகளையே வந்து உரமாக பயன்படுத்துறது, ஊட்டமேற்றி உரமாக மாற்றி பயன்படுத்துறது மூலமாக செலவினங்களை குறைக்கிறது, தேவையான அளவு நீர்ப்பாசனம் செய்கிறது, தேவையான அளவில் உரம் கொடுக்கறதுக்காக மண் பரிசோதனை செய்கிறது, அதே மாதிரி காலநிலையை அறியறதுக்காக இப்போ நிறைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஒவ்வொரு வட்டாரத்துலேயும் வானிலை தகவல், வேளாண் வானிலை தகவல் மையங்கள் இருக்கு. இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் கவனத்தில் வச்சு விவசாயம் செய்யும் பொழுது வறட்சியான சூழ்நிலையிலையும் நிறைய மகசூலை அல்லது மகசூல் இழப்பை தடுக்க முடியும்னு சொன்னீங்க. இது தொடர்பான மேலதிக தகவல்கள் வேணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா நேர்கள் 10 மணிக்கு பிறகு உங்களை தொடர்பு கொள்றதுக்கு உங்களுடைய அலைபேசி என்ன சொல்றீங்களா?
1: என்
0: கமலி அவர்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா 10 மணிக்கு பிறகு இந்த அலைபேசியில் தொடர்பு கொண்டு பல்வகை பயிர்களை வந்து எப்படி பயிர் செய்கிறது, ஒரே நேரத்தில் ஒரு பயிரை மட்டும் செய்யாமல் பல்வேறு பயிர்களை எப்படி தேர்வு செய்து ஒவ்வொரு பயிருடைய தொடர்பில்லாத அடுத்த பயிரை வந்து பயிர் செஞ்சு அதிக மகசூல் எப்படி எடுக்கிறது, இந்த மாதிரியான பல்வேறு தகவல்

நேயர்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிறைய தகவல்களை கொடுத்தீங்க நேயர்களுக்காக. இந்த சூழலில் மழை குறைவாக கிடைக்கக்கூடிய பட்சத்தில் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் எடுக்கலாம், எப்படி வருமான இழப்பை தடுக்கலாம் அப்படின்னு நிறைய தகவல்கள் தந்தீங்க. நிலையத்தின் சார்பாகவும் நேயர்களின் சார்பாகவும் உங்களுக்கு நன்றிங்கம்மா. மீண்டும் பெரிய நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களை. அதுவரை நிச்சயம் ஒரு நாள் முடியும், அது உன்னால் மட்டுமே முடியும் என்று சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.

0: கோடை பண்பலை 100.5
1: சேலம், தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
2: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். 9524936156.
4: நாகா கொழுக்கட்டை மாவு திண்டுக்கல்.
5: கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
6: அதனாலதான் நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
7: பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
8: வழங்கிய வானவில்.
9: இதுவரை கேட்டும் பயிர் பல்வகைப்படுத்துதல் பற்றி நேயர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் தந்தார் குன்றக்குடி வேளாண் அறிவியல் மையத்தின் பண்ணை மேலாளர் SP கமலை அவர்கள். நிகழ்ச்சியை நெறிப்படுத்தினார் செல்வபாலா. நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் M. பிரேம்தாஸ், M. சரவணன். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு பூஜா. கணினியாக்கம் யுவபாலா. கொடை பண்பலை 100.5 தொடர்கிறது திரையுலக கலைப்பயணம். முன்னதாக செய்தி சுருக்கம்.
10: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். ஓணம் பண்டிகை இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளான மிலாது நபியையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, தமிழக முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். உள்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்தும் போது நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதுடன் தரத்தில் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். அனைத்து துறைகளிலும் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுக்க வேண்டுமானால் உள்நாட்டு பாதுகாப்பு மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியா சீனா இடையேயான இருதரப்பு நல்லுறவின் தொடர்ச்சியான முன்னேற்றத்திற்கு எல்லைப் பகுதியில் அமைதியான சூழல் நிலவ வேண்டியதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. நாடாளுமன்ற நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவித்து கூட்டத்தொடரை முடக்குவது மட்டுமே எதிர்க்கட்சிகளின் ஒரே நோக்கம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குறை கூறியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக விரைவில் தண்ணீர் திறக்கப்படும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநிலம் சூரியப்பேட்டை மாவட்டத்தில் தனியார் பேருந்தும் லாரியும் இன்று அதிகாலை மோதி நேரிட்ட விபத்தில் 5 பெண்கள் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர், 20 மேற்பட்டோர் காயமடைந்தனர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றிற்கு இன்று காலை நிலவரப்படி நீர்வரத்து வினாடிக்கு 10,000 கனஅடியாக குறைந்துள்ளது. தொடர்ந்து 11வது நாளாக ஆற்றில் பரிசல் இயக்குவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அனைத்து நியாயவிலைக் கடைகளிலும் குடும்ப அட்டைகளின் ஆதார் விவரங்கள் குறித்து கைரேகை அடிப்படையிலான சரிபார்ப்பை மேற்கொள்வதற்கான சிறப்பு முகாம் வரும் 29ஆம் தேதி நடைபெறும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் எரிவாயு நுகர்வோர்களுக்கான குறைதீர் கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. ஆவணி அவிட்டத்தை முன்னிட்டு திருத்தணி முருகன் கோவில் குருக்கள் பூநூல் மாற்றும் நிகழ்வு நடைபெறவுள்ளதால் நாளை நண்பகல் 12 முதல் மாலை 4 வரை கோவில் மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே தென்னந்தோப்பில் நுழைந்து பயிர்களை சேதப்படுத்திய காட்டு யானையை வனத்துறையினர் அடர்ந்த வனப்பகுதிக்கு விரட்டி அடித்தனர். தில்லியில் மகளிருக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா இன்று தொடங்கி வைக்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: தமிழின் அடையாளம். இது தமிழர்களுக்கான அடையாளம். கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க
2: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு.

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5 கலைப்பயணம். கலைப்பயணம், கலைப்பயணம், கலை. வாழ்க்கையில நம்ம எல்லோருமே ஏதேனும் ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையில அப்பா அப்படிங்கிற ஒரு பயணத்தை சில நபர்களும், அம்மா அப்படிங்கிற பயணத்தை சில தோழிகளும், மாணவன், ஒரு மருத்துவர், ஒரு ஆசிரியர், இப்படி எண்ணற்ற பயணங்களை நம்மவர்கள் பயணம் மேற்கொண்டுட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் கலை சார்ந்து பயணம் மேற்கொள்ளக்கூடியவர்களுடைய மனதுல ஏதோ ஒரு செயற்கரிய செயலை செஞ்சதாகவும், அந்த செயல் அவர்களுக்கு பூரணமான மன மகிழ்ச்சியை தந்ததாகவும் இங்கு உணரத்தான் செய்கிறார்கள். எந்த துறை இருந்தாலும் சரி, அந்த துறையில தங்களுக்கு என்று ஒரு கலைத்திறமையோடு பயணிக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் இங்கு கவனிக்கப்படக்கூடியவர்களாக ஆகிவிடுகிறார்கள். இருந்த போதிலும் திரைத்துறையில் பயணிக்கக்கூடிய கலைஞர் பெருமக்கள் இன்னும் கூடுதலாக கவனத்தை ஈர்க்கிறார்கள் என்பது இங்கு யதார்த்தமான உண்மை. வாழ்க்கையில ஏதேனும் ஒரு வேலையை செய்யணும் அப்படிங்கறதுக்காக கலைக்கு போறவங்களை விட கலைதான் தன்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு பயணிக்கக்கூடியவர்கள் தான் இங்கு எண்ணற்றவர்கள். அவர்கள்தான் கலையினுடைய ஆகச்சிறந்த செயல்பாடுகளை இங்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கலைஞர் பெருமக்களை உங்கள் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய நிகழ்வுதான் கோடை பண்பலை 100.5 கலைப்பயணம். இந்த வாரம் கலைப்பயணம் நிகழ்ச்சியானது யாரை சந்திக்கவிருக்கிறது அப்படின்னு ஆவலோடு காத்துட்டு இருப்பீங்க. வாழ்க்கையில எல்லோருக்குமே முதன் முதலாக அப்படிங்கிறதும் சில மிக முக்கியமானது அப்படிங்கிறதும் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. காரணம், தங்களுடைய பயணத்தினுடைய முதல் தொடக்கம், முத்தாய்ப்பான தொடக்கம் என்பது அதுவாகத்தான் இருக்கு. அப்படிப்பட்டு ஒரு பயணத்தை தொடங்கி இருக்கக்கூடிய, திரைத்துறையில தன்னுடைய காலடியை பதித்திருக்கக்கூடிய ஒரு கலைஞனைத்தான் இன்று தினம் நாம சந்திக்கவிருக்கின்றோம். அமரம் திரைப்படத்தினுடைய கதாநாயகனான தேஜஸ் ராஜன் அவர்கள்தான் இன்றைய தினம் சிறப்பு விருந்தினர். சிறப்பு விருந்தினரை தற்போது வரவேற்கலாம். வணக்கம் திரு தேஜஸ் ராஜன் அவர்களே.
1: சார் வணக்கம். சார்
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கும் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப மகிழ்ச்சி, நல்லா இருக்கும். ஆனா உங்களுடைய குரலுக்கும் படத்துல பார்க்கக்கூடிய அந்த காட்சிகளுக்கும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு
1: சார். அதானே சார், ஒரு ஆக்டரோட இது அதானே சார், எங்க வேலை அதுதான். அங்க டைரக்டர் என்ன கேட்பாரோ அது அங்க கொடுக்கணும். அதுக்கு பர்சனல் லைஃப்க்கு வித்தியாசம் இருக்குல்ல சார்.
0: இது இப்படி உள்ள அந்த அந்த போஸ்டர்ஸ் எல்லாம் பாக்கும்போது ஆள் ரொம்ப ரஃப் அண்ட் டஃபா இருப்பாரு போல இருக்குது. அப்பா அப்பா அப்படிங்கிற மாதிரி நினைக்கும் போது குரல் பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகான குரல், பேசிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி குரல் ரொம்ப அற்புதமா, ரொம்ப அப்படி அப்படி ஒரு பவ்யமா இருக்கு. இல்ல ஒரு மேல பவ்யமா பேசுறீங்களா?
1: இல்ல சார், இதுதான் ஒரிஜினல் சார், அது அருகன்.
0: சரி சரி சரி, ரொம்ப மகிழ்ச்சி திரு தேஜஸ் ராஜன் அவர்களே, ரொம்ப மகிழ்ச்சி உங்ககிட்ட பேசுறதுல. முதன் முதலாக உங்களை பற்றி நாங்க தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, நீங்க எங்க பிறந்தீங்க, எங்க வளர்ந்தீங்க, என்ன படிச்சீங்க, உங்களுடைய அந்த பிறப்பு, உங்களுடைய பூர்வீகம் எங்க இருந்து தொடங்குகிறது அப்படிங்கறத நாங்க தெரிஞ்சுக்கலாமா?
1: நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் திருப்பதி சார். ஆனா பூர்வீகம் பாத்தீங்கன்னா நாங்க வந்து மகாபலிபுரத்துல இருந்தோம் சார்.
0: ஓ,
1: இந்த பார்ட்டேஷன் டைம்ல தாத்தா அவங்க அங்க போய் செட்டில் ஆயிட்டாங்க. பெருமாள் கிட்டதான் நம்ம இருக்கணும்.

0: பண்ற ஒரு எண்ணத்துல
1: ஆஹா
0: திருப்பதியில போய் அங்க செட்டில் ஆயிட்டாங்க. ஸோ நான் அப்பால இருந்து நான் அப்பா பிறந்து வளர்ந்தது நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே திருப்பதி. ஆனா பூர்வீகான்னு பாத்தீங்கன்னா மகாபலிபுரம் தான் சார்.
1: என்ன படிச்சிருக்கீங்க
0: சார்? நான் பிடெக் டிஸ்கண்டினியூட் தான் சார். ஸோ இப்படி வந்துட்டேன்.
1: அப்படியா? ஓ, கலை மேல ஆர்வம் இருந்ததுனால அப்படி திசை தெரியும் வந்துட்டீங்களோ.
0: ஆமா சார்.
1: எனக்கு அடிப்படையில் என்ன அப்படின்னா, நம்ம குடும்பத்தில் யாரேனும் இந்த கலைத்துறை சார்ந்து இருந்திருக்கிறார்களா, அல்லது நீங்க தான் முதல் முறையாக இந்த கலைத்துறை சார்ந்து இயங்க ஆரம்பிச்ச நம்பரா?
0: இல்ல சார், நான் தான் முதல்ல.
1: அப்படின்னா ரொம்ப எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறமே, எப்படி?
0: இல்ல சார், இது எப்படின்னா நான் வந்து ஒரு ஒரு ஆக்சிடென்டல் ஆக்டர் சார். நான் சின்ன வயசுல இருந்து இதுதான் பண்ணணும் அந்த மாதிரி என்னைக்குமே இருந்தது இல்லை சார். நான் ஜென்ரலா இருந்தேன். நான் சின்ன வயசுல கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தேன் சார், ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் ஒரு லெவல் வரைக்கும் ஆடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அது விட்டுட்டு லைக் நான் திருப்பதி அன்றதுனால நான் ஆந்திராக்கு ஆடி இருக்கேன் சார். லைக் ரஞ்சி ட்ராஃபி அளவுக்கு ஆடி இருக்கேன்.
1: என்ன சொல்றீங்க, ரஞ்சி ட்ராஃபி எல்லாம் விளையாடி இருக்கீங்களா?
0: ரஞ்சி ட்ராஃபி இல்ல சார், ரஞ்சி ட்ராஃபி ப்ராபல் சாருக்கு போயிருக்கேன். அதுக்கப்புறம் பிசினஸ் பாத்துக்கிறதுக்கு இப்படி வந்துட்டேன். அப்போதான் நான் விஜய் சாரோட தெரிய ஆடியோ லான்ச்சு போனேன் சார். சரி போய் பாக்கலான்னு போனேன். விஜய் சாரோட பின் வரிசையிலதான் உக்காந்து இருந்தேன். சத்யம் தியேட்டர்ல நடந்தது. விஜய் சார் பேர் வந்தாலே அந்த தியேட்டர் மொத்தம் ஒரு வைப்ரேஷன்.
1: நிச்சயமா.
0: சோ அங்கதான் இன்ஸ்பயர் ஆனேன் சார். லைக் விஜய் சார் தான் இன்ஸ்பயர் பண்ணாரு இந்த ஒரு ஃபீல்டுக்கு வர்றதுக்கு. சோ அப்படி அங்க ட்ரெயின் பண்ண ஆக்டிங் ஸ்டண்ட் ஆக்டிங் வந்து மைம் கோபி இருக்கிறதுல நம்ம ஆக்டர்.
1: ஆமா,
0: அவர் G9 மைம் ஸ்டுடியோன்னு ஒரு ஆக்டிங் ஸ்கூல் இருக்கு சார். அதுல ஆக்டிங் கோர்ஸ், பாண்டியன் மாஸ்டர் கிட்ட ஸ்டண்ட், தினேஷ் மாஸ்டர் கிட்ட டான்ஸ், இதெல்லாம் ட்ரெயின் பண்ணி வரப்போ லைக் கோவிட் ஹேப்பன்ட். ஸோ கோவிட்ல எல்லாரும் வீட்டில தான் இருந்தோம். ஸோ அப்படி இதாயிருச்சு. கோவிட்க்கு அப்புறம் ஒரு படத்துக்காக ஜிம்ல இது பண்ணிட்டு இருக்கும் போது ஷோல்டர் டிஸ்லோகேட் ஆயிட்டு அது ஒரு கொஞ்சம் மேஜர் சர்ஜரி ஆச்சு. அது ஒரு 2 வருஷம் போச்சு. ஸோ இதெல்லாம் தாண்டி ஒரு பிரம்மாண்டமான கதை ஒன்று வந்து அதுக்காக அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனு அந்த முடி வளர்த்து அதுக்கே 1 வருஷம் ஆச்சு சார். அந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு அருகனா மாறுறதுக்கு 1 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஷூட் பண்ணி முடிச்சு இன்னைக்கு இந்த 28th வெள்ளிக்கிழமை ரிலீஸ்க்கு தயாரா இருக்கு சார்.
1: ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு கலைப்பயணத்தை நீங்க சொல்லும் போது திரைத்துறைக்குள்ள வந்த பிறகு என்னென்னலாம் நடக்குமோ அதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே பாதி கடந்துட்டேங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறீங்க. சரி, இன்னும் உங்களுடைய கலைப்பயணத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நாங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். தொடர்ந்து இணைந்திருக்கலாம் நேர்களே. இது உங்கள் கோடை பண்பலை 100.5 இலிருந்து கலைப்பயணம்.

0: நீங்கள் பொருட்கள் வாங்கும் போது தரம் பார்த்து வாங்குகிறீர்களா?
1: ஐஎஸ்ஐ நம்பிக்கையின் முத்திரை,
0: ஐஎஸ்ஐ பாதுகாப்பின் முத்திரை,
1: ஐஎஸ்ஐ தரத்தின் முத்திரை,
0: ஐஎஸ்ஐ முத்திரையிட்ட பொருட்களை மட்டுமே வாங்குங்கள்.
1: விவரங்களுக்கு BIS இந்திய தர நிர்ணய அமைவிடம், CIT வளாகம், தரமணி, சென்னை.
0: போன் 044-22-54-1442, 044-22-54-1216.
2: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திர

0: சூப்பர் சாய்ஸ் முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
3: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர்ஸ் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
4: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504. 4

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு. சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: குழக்கட்ட புள்ளியாருக்கு ரொம்ப பிடிச்சது, அத நல்லா பண்ண வேண்டாமோ?
2: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
1: குழக்கட்டிக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு.
2: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
1: டிரான்ஸ்பெரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது குழக்கட்டை.
2: கரெக்ட், அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேமா.
3: நாகா குழுக்கட்டை மாவுல செய்த குழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
4: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
5: வசந்த் அண்ட் கோ, சரி சரி, வசந்த்
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: தட்ஸ் ரைட்.
8: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5,
7: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு
8: வழங்கிக் கொண்டிருக்கும் பண்பலை வானவில் இந்தியா.
9: கொடைக்கானல் பண்பலை 100.5 கலைப்பயணம் நிகழ்ச்சியை நாம கேட்டு இருக்கிறோம். இன்று தினம் அமரம் திரைப்படத்தினுடைய கதாநாயகனான தேஜஸ் ராஜன் அவர்களோடு தான் நாம பேசிட்டு இருக்கிறோம். சார், பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு கலைக்குள்ள உள்ள நுழையிறோம் அப்படின்னா அதனுடைய அடிப்படைய கத்துக்கணும் அப்படிங்கறதுக்காக எல்லாத்தையும் செய்யணும். நீங்க அது போல நடிப்புல இருந்து சண்டை காட்சியில இருந்து நடனத்துல இருந்து எல்லாம் கத்துக்கிட்டீங்க. ரொம்ப அற்புதமான அந்த டெடிக்கேஷன் சொல்லுவாங்களே, ஒரு அற்புதமான உழைப்பு நீங்க கொடுத்துருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ஆனாலும் இருந்தாலும் ஒரு சொன்னீங்க, ஒரு இன்ஸ்பிரேஷன், அந்த பேரு, அந்த கைத்தட்டல், அந்த மக்கள் கொண்டாடக்கூடிய விஷயம், அதுதான் உங்களுக்குள்ள உள்ள அப்படின்னு. ஆனா அதற்கு பிறகு இந்த அமரம் திரைப்படத்திற்காக அப்படிங்கிற இந்த தேர்வு, அந்த தெரிவு உங்களை வந்து சேர்ந்தது அல்லது நீங்க போய் அங்க சேர்ந்தது, அந்த முதல் தொடக்கம் எப்படி நடைபெற்றது உங்கள் முதல் வாய்ப்பு?
10: எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் ரவி சரண் ஒருத்தர் இருக்காரு சார், அவர் வந்துட்டு ஒரு மாதிரி ஃபேமிலி ஃப்ரெண்ட் போல. சோ அவர் கேட்டுட்டு அந்த கதை அவர் தான் தேஜ் நீ கேளு நல்லா இருக்கும், அவர் தான் எங்க டைரக்டர் திரு அருள் கிருஷ்ணன், அவரை சந்திச்சேன் அப்போதான். ஃபர்ஸ்ட் நரேஷன்லயே அவர் வந்து அற்புதமா நரேட் பண்ணுவாரு, ஓகே தான் சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு நரேட் பண்ணுவேன். அப்படி முதல் ஆட்டு நரேட் பண்றப்பவே ரொம்ப கனெக்டான ஒரு கதை, ஏன்னா டெபியூ படம் வந்துட்டு யாருக்குமே இந்த அளவுக்கு ஒரு கேரக்டர் பர்ஃபார்ம் பண்றதுக்கு கிடைக்கிறது வந்துட்டு இது ஒரு பிளெஸிங்காவே நான் பாக்குறேன். ஏன்னா இதுல எல்லா எமோஷன் இருக்கு, லைக் என்னோட ஆக்ஷன் லைக் ஸ்டன்ட் பண்றதுக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, எமோஷனல் ஆக்ஷன் வெளியே காட்டுறதுக்கு அது ஒரு வாய்ப்பு இருக்கு, எல்லாமே கம்ப்ளீட் பேக்கேஜ் ஆகி. இந்த கதைய பாத்தீங்கன்னா அருகன் என்ற ஒருத்தனோட வாழ்க்கை தான் இந்த கதை. சோ ஒரு மனிதனோட வாழ்க்கையில எல்லாமே இருக்கும்ல, லைக் சந்தோஷம் இருக்கும், துக்கம் இருக்கும், எல்லாமே இருக்கும். சோ அந்த எல்லா எமோஷன் பர்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு ஸ்கோப் இருந்த ஒரு கேரக்டர், ஒரு சேலஞ்சிங்கான கேரக்டர் சார். நம்ம எது பண்ணாலும் அந்த ஒரு சேலஞ்சிங் இருந்தாதான் நம்மளோட பெஸ்ட் வெளியே வரும்ல. சோ அந்த சேலஞ்சிங் கேரக்டர் அது பார்த்துதான் நான் ஓகே சொல்லிட்டேன். சோ அங்க இருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆச்சு.
9: சரிங்க சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா உங்களுடைய குரலோ உங்களுடைய அந்த பேசிக் ஸ்கின் டைப் அப்படின்னு எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு இலகுவான ஆள் போலதான் தெரியுறீங்க. ஆனா காட்சியில பாத்தீங்க அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப அறக்கன்ட் மாதிரி, அதாவது ரொம்ப ஒரு கோபமான, ரொம்ப ஒரு வெறித்தனமிக்க நபர் மாதிரி தான் தோற்றம் தெரியுது. இப்ப அடிப்படையில் இந்த பண்புல இருந்து இந்த பண்புக்கு மாறணும் அப்படின்னா அதுக்கு நம்மளை தயார்படுத்தணுமே, அதுவே ஒரு பெரிய விஷயம். எப்படி உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்க அந்த கதாபாத்திரம்?

0: பண்றதுக்கு.
1: எங்க டைரக்டர் ரொம்ப ஹெல்ப் பண்ணார் சார், நிறைய நிறைய ஒர்க் ஷாப் போனோம். அவர் திருவண்ணாமலைக்காரரு, ஸோ அந்த ரீஜன் பேஸ் பண்ணி தான் இந்த கதை இருக்கும். ஸோ நாங்கள் வந்துட்டு நிறைய திருவண்ணாமலை டிராவல் பண்ணோம், அவர் என் கூடயே இருந்தார். அந்த ஆள் அருகன்ற ஆள் எப்படி பேசணும், எப்படி நடக்கணும், அவன் முடி எப்படி இருக்கணும், இதெல்லாம் ஒரு அவர் ரீசர்ச் பண்ண மாதிரி இப்படிதான் இருக்கணும், எனக்கு இப்படிதான் இருக்கணும்னு ஒரு ப்ளூ பிரிண்ட் போல கொடுத்துட்டாரு சார் எனக்கு. ஸோ அது எனக்கு கொஞ்சம் ஈஸியாச்சு.
0: சரி, இப்போ நீங்க அந்த மாதிரி மாறிட்டீங்க, இப்போ உங்க குடும்பத்துல உங்களை பாப்பாங்க, என்னது நம்ம தேஜஸா, அது தேஜஸ் மாதிரி தேகம் இருந்தது இப்ப வேற மாதிரி ஆளா இருக்கிறாரு அப்படின்னு ஏதாவது கேள்வி கேட்டாங்களா, இல்ல ஏன் இப்படி உன்னை வருத்திக்கிட்டு இந்த அளவுக்கு நீ மாறுற, பேசாம பிசினஸ் பாத்துக்க வேண்டியதானே அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் உங்களை நோக்கி வந்திருக்குமே.
1: கண்டிப்பா சார், அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அந்த மாறுறப்போ இல்ல அந்த ஷூட் முடிச்சுட்டு நான் ஹேர் கட் பண்ணிட்டு வீட்டுக்கு போனாலும் அப்ப அம்மா வந்துட்டு யாருன்னு என்ற மாதிரி பார்த்தாங்க. அது ஸ்டார்டிங்ல இருந்து இருந்துகிட்டே இருக்கு. ஆனா சப்போர்ட் இருந்துச்சு சார், வீட்டுல இருந்து 100% சப்போர்ட் இருந்துச்சு. அது இல்லைன்னா என்னால இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல இருந்திருக்கவே முடியாது. வீட்டுல ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்க. லைக் நம்ம ஃபைட் பண்ணும் போது அது இது ஒரு நாள் செட்டுக்கு வந்தாங்க. அன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து நாங்க செட்டு போட்டிருந்தோம், அப்போ புயல் இல்ல மாட்டோம் சார், ஆனா எங்களுக்கு செட் இருக்கு, நாங்க பண்ணிதான் ஆகணும். சோ அந்த சீக்வன்ஸ் வந்துட்டு ஆக்சன் சீக்வன்ஸ் இன்டர்வல் ஃபைட் பிளாக், நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, ரெயின் ஃபைட்டா மாத்திரலான்னு நேச்சுரல் ரெயின்ல நாங்க ஷூட் பண்ணோம். ஜென்ரலா ஆர்டிபிஷியல் ரெயின் பாத்திருப்பீங்க படத்துல வந்துட்டு, அந்த ஆர்டிபிஷியல் ரெயின் அதெல்லாம் அதுக்கு ஒரு புக் இருக்கும் சார், லைக் இப்படி பண்ணலாம், இங்க இருந்து இப்படி மழை பெய்யும், இந்த ஆங்கிள் மழை பெய்யும், இவ்வளவு போர்ஸா பெய்யும், சோ கேமரா அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இதெல்லாம் இருக்கும். ஆனா அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை எங்களுக்கு எதுவுமே இல்ல, அந்த மலையதான் நாங்க ஷூட் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. சோ அந்த சேலஞ்சிங்கான எபிசோட் அன்னைக்குதான் அம்மா வந்தாங்க, அது பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப ஃபீல் ஆயிட்டு ஆல்மோஸ்ட் இது தேவையா நமக்குன்ற அளவுக்கு நீங்க சொன்ன மாதிரி கேட்டாங்க. ஆனா பணம் இன்னைக்கு எங்க அம்மா பார்க்கும்போது அந்த சந்தோஷத்துக்காக தான் இதெல்லாம் நான் பண்ணேன்ன்ற ஒரு ஃபீல்ல தான் நான் இருந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவங்க படம் பார்த்துட்டு அவங்க ரியாக்ஷன் பார்க்கும்போது, அதெல்லாம் மறந்துட்டேன் சார். இதெல்லாம் லைக் ரொம்ப கஷ்டப்பட்டோம், ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம். இந்த புயல்ல ஷூட் பண்ணிருக்கோம், கொடைக்கானல் டால்பின் ஹவுஸ்ல காலையில 3 மணிக்கு சன்ரைஸ் கால் ஷூட் பண்ணிருக்கோம், ஃப்ரீசிங் டெம்பரேச்சர்ஸ்ல பண்ணிருந்தோம், ஏப்ரல் மாசத்துல அந்த பீச்ல ஒரு ஃபைட் சீக்வென்ஸ் பண்ணிருந்தோம். சோ எல்லாம் ஒரு ப்ராப்பர் ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கோம் சார். இந்த படத்துல வந்துட்டு நிறைய அழிவாங்க இருக்கேன். ஒரு சாங் ஒட்டாரத்தி சாங்ல வந்துட்டு 4 மணி நேரம் ட்ரெக் பண்ணி போனா அந்த கீழே வாட்டர் ஃபால் கிட்ட அங்க ஒரு 2 மணி நேரம் இல்ல 3 மணி நேரம் தான் லைட் கோஆபரேட் பண்ணும். அந்த 3 மணி நேரம் ஷூட் பண்ணிட்டு 8 மணி நேரம் ட்ரெக் பண்ணிட்டு 3 மணி நேரம் ஷூட் பண்ணுவோம். இந்த அளவுக்கு எல்லா டீம், நான் மட்டும் இல்ல, ஹீரோயின் டைரக்டர் எல்லாரும் அந்த டீமா ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணோம் சார். அந்த ஹார்ட் ஒர்க் எல்லாம் இன்னைக்கு ப்ரெஸ் பார்த்துட்டு அவங்க ரியாக்ஷன் பார்க்கும் போது யாருக்குமே எதுவுமே ஞாபகம் இல்லை சார். ஜென்ரலா நான் ஃபீல் பண்றேன் என்னன்னா, நம்ம எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றோமோ அந்த ஜேர்னி அவ்வளவு பியூட்டிஃபுல்லா அவ்வளவு அழகா மாறிடும். அது இந்த படத்துல எனக்கு லைவ் எக்ஸாம்பிளா கிடைச்சது சார். நாங்க ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணோம், ஆனா இப்ப பார்க்கும் போது இவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்துச்சா இந்த ஜேர்னி, இவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு அவுட் புட் கொடுத்துருக்கோம் நம்ம. பார்த்து எல்லாரும் எமோஷன் ஆகுறாங்க, பார்த்து எல்லாரும் பிரைஸ் பண்றாங்க. எங்களுக்கு என்ன சார் தேவை, எங்களுக்கு வந்துட்டு கைத்தட்டல் தான் தேவை அட்லாஸ்ட். நாங்க எவ்வளவு என்ன பண்ணாலும் லாஸ்ட்க்கு எங்களுக்கு கைத்தட்டல் தான் தேவை. அந்த சத்தம் கேட்கும் போது இதெல்லாம் மறந்துடுவோம் சார்.
0: நிச்சயமா, ஒரு உண்மையான கலைஞனாகப்பட்டவர் அவர் விரும்பக்கூடியது என்னன்னா, ஒரு ரசிகனுடைய பாராட்டும் ஒரு ரசிகனுடைய உந்துதலும் தான். அது கிடைத்திருக்கிறது இந்த படத்தின் வாயிலாக அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க, அற்புதமான விஷயம். நம்ம தொடர்ந்து பேசுவோம். நேர்களே, இது உங்கள் கோடை பன்மலை 100.5 இலிருந்து கலை பயணம்.

0: முன்னணி நிறுவனங்கள் வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
1: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம். கால் 9965552399.
2: சேலம் தி காவேரி எஜுகேஷன்.

0: மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல ஏஆர் அண்ட் விஆர், 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
1: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
2: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
3: தொடர்புக்கு 9524936156.
4: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு
5: தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜ், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு, நாகா கொழுக்கட்டை மாவு திண்டுக்கல், மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயிலின் நல்வாழ்த்துகள்.

0: கொடைக்கானல் பண்பலை 100.5 கலைப்பயணம் நிகழ்ச்சியை நாம கேட்டுட்டு இருக்கிறோம். இன்று தினம் அமரம் திரைப்படத்தினுடைய கதாநாயகனான தேஜஸ் ராஜன் அவர்களோடு தான் நாம பேசிட்டு இருக்கிறோம். சார், இப்ப நீங்க இந்த புயல்ல படப்பிடிப்பு நடத்தணும் அப்படின்னு சொன்னீங்க. அது 2023 ஆந்திராவில் நடந்த ஒரு புயல் நிகழ்வு. அதற்கு பிறகு 3 ஆகியிருக்கின்றன. 3 இந்த குறைந்தபட்சம் பார்க்கும்போது ஒரு திரைப்படத்திற்கு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பயணமா தெரியுது. அவ்வளவு வேலைகள் நடந்ததா, என்னாச்சு, ஏன் இவ்வளவு நீண்ட காலம் இந்த திரைப்படத்திற்காக?
1: இல்ல சார், அது என்னாலதான், நான் வந்துட்டு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணும் போது ஏசியல் ஒரு லெகமெண்ட் இருக்கும் சார் முட்டில, அது டேரா ஆயிடுச்சு சார். அது அதுக்கு 1 பெட் ரெஸ்ட்ல இருந்தேன் நானு. ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே செட் பண்ணிட்டு, ஆர்டிஸ்ட் டேட்ஸ் அபி அது இதுன்னு எல்லாமே செட் பண்ணிட்டு நாங்க திருப்பி ரெசியூம் பண்றதுக்கு 2025 பிப்ரவரி ஆயிடுச்சு சார். அதுக்கப்புறம் ஷூட் ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே முடிச்சுட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே பண்ணிட்டு கரெக்டான ரிலீஸ் டேட்டுக்காக வெயிட் பண்ணி இது பண்ணிருக்கோம் சார்.
0: இப்போ ஒரு திரைப்படம் மிகச்சரியாக குறிப்பிட்ட கால அளவுக்குள்ள எடுத்து வெளியிடும் போது மனத அளவுலையும் பொருளாதார ரீதியாகவும் நிறைய சிக்கல்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். நீங்க இவ்வளவு நீண்ட காலம் கழிச்சும் அந்த படத்தை எடுத்து முடிச்சு வெளியீடு செய்யணும் அப்படின்னு இருக்கிறீங்கன்னா, இந்த திரைப்படத்தை அவ்வளவு தூரம் இந்த படக்குழுவினர் நம்புறாங்க அப்படின்னா, அவ்வளவு மிக முக்கியமான களத்தையும் அந்த திரைப்படம் பேசுது.
1: கண்டிப்பா சார், ஒரு ட்ரைப் இருக்காங்க சார், அவங்க ஏரியால அந்த ஒரு மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பேசிக் ஃபெசிலிட்டி கூட இருக்காது, எங்கமே ஒன்னும் இருக்காது. அவங்க தனியா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த மக்கள் பத்தி தான் இந்த கதை. அங்க வாழ்ற அந்த கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை அதுக்கு நடுவுல இருக்கிற இந்த ஒரு ட்ரைப் பத்தி தான் இந்த கதை சார். எல்லாரும் ரொம்ப கான்பிடண்டா இருந்தாங்க சார். நான் மட்டும் இல்ல, டைரக்டர் மட்டும் இல்ல, கடைசி லைட் இன்ஜினியர் இருப்பாங்க சார் செட்ல. நாங்க முதல் ஸ்கெட்யூல் முடிச்சிட்டு அப்பதான் எனக்கு அடிபட்டு இருக்கு, நான் வீட்டுல இருக்கேன். அவர்கிட்ட லைக் நடக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன், சும்மா பெட்லதான் இருந்தேன். அந்த ஒரு சிச்சுவேஷன்ல வந்துட்டு எங்க லைட் இன்ஜினியர் ஒரு வீடியோ அனுப்பிச்சாரு சார். சார், எனக்கு இந்த நம்ம செட் ரொம்ப பிடிச்சிருக்கு சார், அதனால எல்லா நாளும் நான் வீடியோ எடுத்தேன், அதான் எல்லாமே எடிட் பண்ணிட்டு உங்களுக்கு அனுப்புறேன் சார். அந்த ஸ்கெட்யூல் ஃபுல்லா முதல் நாள்ல இருந்து நாங்க ஸ்கெட்யூல் பேக்கப் பண்ற வரைக்கும் தினமும் நடந்த அந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் அவர் வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி அதுக்கு ஒரு பாட்டு போட்டு எனக்கு அமைச்சாரு. அப்போ தெரியாத ஒரு ஃபீல் சார், எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு கூட எனக்கு தெரியல. ஆனா அவர் இந்த அளவுக்கு நம்புறாருன்னா நம்ம இன்னும் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணும், இந்த மாதிரி ஒரு கதை மக்கள் கிட்ட போய் சேர்க்கறதுக்கு எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணும். ஸோ எல்லாரும் அதே மைண்ட் செட்ல இருந்தோம். நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணோம், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணோம். என்ன பண்ணாலும் அட்லாஸ்ட் அந்த நாள் பேக்கப் ஆயிட்டு வீட்டுக்கு போறப்ப எல்லாரும் ஒரு சாட்டிஸ்பாக்சனோட தான் போனோம் சார். படம் முடிச்சிட்டு இல்ல, எவ்ரிடே பேக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு போகும்போது பேக்கப் பண்ணிட்டு ஆபீஸ் ஈபீஸ் எங்க போனாலும் பேக்கப் ஆனதுக்கு அப்புறம் எல்லாரும் ஒரு சாட்டிஸ்பாக்சனோட இருந்தோம் சார். அன்னைக்கு நாங்க பண்ண வேலை அது பார்க்கும் போது இல்ல மத்தவங்க பேசும்போது அந்த ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும்ல சார், எல்லா நாளும் அந்த சாட்டிஸ்பாக்சனோட தான் வீட்டுக்கு போனோம் சார்.
0: ரொம்ப அழகா சொன்னீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம தொடர்ந்து

0: கோடை பண்பலை 100.5
1: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு.
2: அழகே பொறாமை கொள்ளும் உன்னழகுக்கு
3: சம்யுக்தா பட்டு
2: சிவா டெக்ஸ்டைல்ஸின்
3: சம்யுக்தா பட்டு
0: வழங்கிய பண்பலை வானவில் இந்தியா.
4: கொடைக்கானல் பண்பலை 100.5 கலைப்பயணம் நிகழ்ச்சியை நாம கேட்டுட்டு இருக்கிறோம். இன்றைய தினம் வரும் வெள்ளி அன்று வெள்ளித்திரையை காணவிருக்கக்கூடிய அமரம் திரைப்படத்தினுடைய கதாநாயகனான தேஜஸ் ராஜன் அவர்களோடுதான் நாம பேசிட்டு இருக்கிறோம். சார், எவ்வளவோ கஷ்ட நஷ்டங்கள்லாம் இருக்கு. அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 4-5 அல்லது 10-15 திரைப்படங்கள் செய்த பிறகு, அதற்கு பிறகு இந்த அளவுக்கு கடினங்கள் இருந்து அப்படின்னா அது வந்து மக்களால வந்து ஓகே பரவாயில்ல அப்படின்னு ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் முதல் முயற்சியிலேயே நீங்க இவ்வளவு தூரம் ஒரு அறிமுகமாக கூடிய ஒரு நாயகன் இவ்வளவு சிரத்தை இவ்வளவு எடுத்து பண்ணும் போது சுற்றி இருப்பவர்கள்லாம் மிகப்பெரிய அளவுல மனதளவுலையும் அல்லது உங்களை பார்க்கும் போது அவர்கள் சோர்வடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்குமே, அதுவே உங்களை மிகப்பெரிய உங்களை தாக்குவதற்கான வாய்ப்பும் உருவாகும். எப்படி இதெல்லாம் கடந்து வந்தீங்க நீங்க?
5: சார், நான் அப்படி என்னைக்குமே பார்த்தது இல்லை சார். ஏன்னா என்னை பார்த்துட்டு எல்லாரும் இன்ஸ்பயர் ஆகணும்னு தான் நான் நினைக்கிறேன் சார். ஏன்னா நான் எவ்வளோ எஃபர்ட் போட்டேன்னா அவங்க இன்னும் எஃபர்ட் போடுறாங்க. ஸோ அந்த ஒரு இதில் தான் இருந்தேன் சார். நான் அது இந்த ஸ்போர்ட்ஸ் டிசிப்ளின் ரொம்ப ஹெல்ப் ஆச்சு சார். எனக்கு ஏதாவது பண்ணோம்னா நம்ம 100% பண்ணுவோம். எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நம்ம சைட்லேருந்து 100% கொடுக்கணும்.
4: அதனால அந்த விஷயம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உந்துதலாக இருந்தது. இப்போ திரைப்படங்களுக்கு பெயரிடும் போது ரொம்ப கவனமாக இயக்குநர்கள்லாம் பெயரிடுவாங்க. அமரம் அப்படிங்கிற இந்த பெயரை கேட்ட உடனே ரொம்ப வித்தியாசமா இருந்தது. என்னது இது அமரம்னு ஒரு பெயர் வச்சிருக்காங்களே இந்த திரைப்படத்திற்கு, என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு நினைக்க தோணுச்சு. உண்மையிலுமே இந்த அமரம் அப்படிங்கிற சொல்லாடலுடைய பொருள் என்ன சார்? எந்த விதத்துல இந்த தலைப்பு வந்து இந்த திரைப்படத்திற்கு ரொம்ப பொருத்தமானதாக இருக்கும்னு இந்த படத்தினுடைய கதாநாயகனாக நீங்க நினைக்கிறீங்க
5: சார்? அமரம் பண்றது வந்து என்னைக்குமே அப்படியே இருந்து போவோம்ன்ற ஒரு மீன் சார். எட்டர்னல் ஒரு மீனிங் இருக்கும். அமர காவியம் சொல்லுவேன் சார்.
4: அமரத்துவம் அப்படின்னா நீடித்து நிலைத்திருக்கக்கூடிய புகழ் பெறக்கூடிய அர்த்தம்.
5: சோ இங்க வந்துட்டு அந்த அந்த லீட் பேருக்கு வந்துட்டு லவ் ஸ்டார்ட் ஆகிற ஒரு சிச்சுவேஷன் வந்துட்டு அந்த சிச்சுவேஷனுக்கு அப்புறம் அந்த லவ் எங்கேயுமே போகாது. லைக் கொஞ்சம் கூட கம்மியாவாது, அப்படியே இருந்து போவோம். லைக் இட் வில் பி எட்டர்னல், அமரமா இருந்து போவோம். அந்த ஒரு இது சார்.
4: இப்போ ஒரு முதல் திரைப்படத்துல நடிச்சிருக்கிறீங்க, அறிமுக திரைப்படமா இருக்கு. வரும் வெள்ளி என்று நாளை மறுநாள் வந்து வெளியாக போகுது. இந்த சூழல்ல இந்த திரைப்படத்தின் நேரம் முன்னோட்ட காட்சியாக நீங்க பல பேருக்கு போட்டு காமிச்சிருப்பீங்க. எல்லோரும் என்ன சொல்றாங்க, இந்த திரைப்படம் எப்படி இருக்குன்னு அவங்களுடைய விமர்சனத்தை கொடுக்கறாங்க. இந்த விமர்சனத்தை கேட்கும்போது உங்களுக்குள்ள என்ன தோணுது? நாங்க பொதுமக்கள் இந்த திரைப்படத்தை எப்படி நாங்க எதிர்நோக்கி காத்திருக்கலாம்
5: சார்? நம்ம ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ் ரவீந்திரன் சார் தான் ரிலீஸ் பண்றாரு சார். படம் தமிழ்நாடு ரிலீஸ் பை ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ். சார் வந்துட்டு படம் பார்த்துட்டு இன்டர்வெல்ல வந்துட்டு, செகண்ட் ஹாஃப் கூட இன்னும் முடியல சார், இன்டர்வெல்ல வந்துட்டு இந்த படம் நான் தான் பண்றேன், தமிழ்நாடு ஃபுல்லா நான் தான் ரிலீஸ் பண்றேன்னு சொன்னார் சார். சோ அதுதான் எங்க டீமுக்கு மிகப்பெரிய ஒரு

0: அப்ளாஸ் வந்துட்டு அதுதான் சார், அவர் ஒரு 500 600 படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாரு.
1: நிச்சயமா.
0: அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்துட்டு ஃபுல்லாக கூட படம் பார்க்கல சார், இன்டர்வெல்ல வந்துட்டு இந்த படம் நான் பண்றேன் அவ்வளோதான் சொல்லிட்டு திருப்பி உட்காந்து செகண்ட் ஹாஃப் பார்த்தார் சார். அவங்க பொண்ணோட கல்யாணத்துக்கு போனோம் சார், அவர் எங்களை இன்வைட் பண்ணணும் கூட இல்லை, ஆனா அவர் பர்சனலா வந்து இன்வைட் பண்ணிட்டு எல்லாமே இது பண்ணார். அதே எங்களுக்கு வந்துட்டு பெரிய இது, அங்க போனா அவர் இன்ட்ரடியூஸ் பண்றதே வந்துட்டு புது டீம் நம்ம தான் ரிலீஸ் பண்ண போறோம் இந்த லெவல் தான் அவர் சொல்லியிருக்காரு சார். சோ மிகப்பெரிய அப்ளாஸ் வந்துட்டு அவர் தான், அவர் கொடுத்துதான். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் பர்சனலா ஃபீல் ஆகுறது வந்து படம் பார்த்துட்டு எங்க அம்மா வந்துட்டு கட்டி பிடிச்சாங்க சார், எதுவுமே பேசல கட்டி பிடிச்சாங்க, அது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் சார்.
1: வேற எந்த வார்த்தையுமே அதுக்கு பிறகு பேசல, நீங்க இப்படி நடிச்சீங்க அப்படின்னு எதுவுமே சொல்லலையா?
0: எதுவுமே பேசல சார்
1: இப்போ வரைக்கும்.
0: இல்ல சொல்லிருக்காங்க, அவங்க கொஞ்சம் செட்டில் ஆகி ஒரு 2 நாளுக்கு அப்புறம் நீ இப்படி பண்றன்னு எதிர்பார்க்கல, ரொம்ப நல்லா பண்ணிருக்கேன் சொன்னாங்க.
1: 2 நாள் வரைக்கும் அது தாக்கம் இருந்திருக்கு அப்படின்னா அந்த திரைப்படம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு யூகிக்க முடிகிறது. பரவாயில்ல, ஒரு இடத்துல வார்த்தையால் அங்கீகாரம், இன்னொரு இடத்துல மௌனத்தால ஒரு அங்கீகாரம். ஒண்ணு கருவாக இருந்த கதை வெளியிடக்கூடிய நபர், இன்னொன்று கருவாக சுமந்த ஒரு நபர், ரெண்டுமே ஆகச்சிறந்த பாராட்டுதலுக்குரியதாகத்தான் அமைஞ்சிருக்கு. நல்லது, நம்ம தொடர்ந்து பேசுவோம். நேர்களேது உங்கள் கோடை பண்பலை 100.5 கலை பயணம்.
2: திரை மீது மக்கள் பார்க்கும் போது விசில் வானை கிளக்காது.

0: இந்த ஹெல்மெட் எனக்கு நல்லா அமைஞ்சிருக்கு, வாங்கிக்கிறேன். ஆனா இதுல பாதுகாப்பு அம்சங்கள் எல்லாமே இருக்கா?
1: கவலையே வேண்டாம் மேடம், உங்களுக்கு இது ISI சான்று பெற்ற ஹெல்மெட்.
0: அதை நான் எப்படி உறுதி செஞ்சுக்க முடியும்?
2: இன்றே BIS கார் மொபைல் செயலியை பதிவிறக்கம் செய்திருங்கள். பொருட்கள் வாங்குவதற்கு முன் ISI சான்று உள்ளதா என்பதன் மூலம் அவற்றின் தரத்தை உறுதி செய்து கொள்ளுங்கள். விழித்திடுங்கள் நுகர்வோரே, விழித்திடுங்கள்.

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு. சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: கொழக்கட்ட பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
2: அதனாலதானே நாகா கொழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
1: கொழக்கட்டிக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு,
2: அதனாலதானே நாகா கொழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
1: டிரான்ஸ்பெரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது கொழக்கட்ட.
2: கரெக்ட், அதனாலதானே நாகா கொழுக்கட்ட மாவு வாங்குறமா?
3: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
4: கொடைக்கானல் பண்பலை 100.5 நாம கேட்டு இருக்கிறோம் கலைப்பயணம் நிகழ்ச்சி. இன்றைய தினம் அமரம் திரைப்படத்தினுடைய கதாநாயகனான திரு தேஜஸ் ராஜன் அவர்களோடுதான் நாம பேசிக்கிட்டு இருக்கிறோம். சார், தேஜஸ் ஒரு பேரு, அது வந்து வடமொழி கலந்திருக்கக்கூடிய அர்த்தமா இருக்கு. ராஜன் அப்படிங்கறது ஆக சிறந்த ஒரு பெயரா இருக்கு. இது உண்மையாலுமே உங்க பேர் தானா, அல்லது உங்க பேரோட பூர்வீகம் தாத்தா பாட்டி அந்த மாதிரி பேரை சேர்த்து திரைப்படத்திற்காக இப்படி வச்சுதா, என்ன இது?

0: தேஜஸ் ராஜன் ஒரு வித்தியாசமான பேரா இருக்கு.
1: சார் ராஜன் அப்பா பேர் சார்.
0: ஓ அப்பா பேரா?
1: ராஜன் அப்பா பேரு. ஆக்சுவல் என் பேர் வந்துட்டு தேஜேஸ்வர் சார், சிஆர் தேஜேஸ்வர், செங்கல்பட் ராஜன் தேஜேஸ்வர்.
0: யோ இவ்வளவு பெரிய விளக்கம் இருக்கு அந்த பேருக்கு
1: முன்னாடி.
0: அது சரி.
1: ஸ்கிரீன் நேம் ரொம்ப பெருசா இருக்கு, என்ன பண்ணலாம்னா ராஜன் தேஜேஸ்வரன் முதல் நினைச்சேன் சார். அதுக்கப்புறம் வந்துட்டு அதுவும் பெருசா இருக்கு, ஆனா அப்பா பேர் முன்ன வரக்கூடாது, இந்த பக்கம்தான் வரணும். ஆனா அப்படி மாத்தினாங்க, தேஜேஸ்வர் கூட ரொம்ப பெருசா இருக்குன்னு தேஜேஷ் போலான்னு தேஜேஷ் ராஜன் மாறிடுச்சு சார்.
0: ஓ சரி. அப்பா பார்த்தாரா அந்த பிக்சர்லாம் பார்த்தா தேஜஸ் ராஜன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பையன் பேரு கூடவே நம்ம பேர் இருக்கும் பாரு ராஜன் அப்படின்னு அப்படின்னு அப்பா எதுவும் பார்த்தாரா சொன்னாரா என்ன நடந்தது?
1: அப்பா பார்த்தா சார், அப்பாவுக்கு தெரியும் இல்ல, அவர் இல்லைன்னா நம்ம கிடையாது இல்ல சார்.
0: நிச்சயமா நிச்சயமா.
1: சோ அது அந்த ஃபீல்ல நான் அவர் பேரு தான் முன்ன இருக்கணும்னு நான் கொஞ்சம் ஒரு எண்ணம் இருந்துச்சு. அவர் பேரு தான் முன்ன இருக்கணும், அவர் இல்லைன்னா நம்ம கிடையாது இல்லன்ற மாதிரி முன்னதான் வச்சிருந்தேன். ஆனா முன்ன வச்ச நிறைய பேர் அதுதான் என் பேரு நினைச்சிட்டு என்ன அப்படி கூப்பிட ஆரம்பிச்சாங்க. சோ இதுக்கு கரெக்டா இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி மாத்தேன் சார். தேஜேஷ் முன்ன வச்சுட்டு ராஜன் வந்துட்டு அதுக்கப்புறம் வச்சுட்டேன்.
0: சரி, இப்போ இந்த திரைப்படம் நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை வெள்ளித்திரையை காணவிருக்கிறது. இந்த சூழல்ல இந்த திரைப்படத்தை பொதுமக்கள் திரையரங்களை வந்து பார்க்கணும் அப்படின்னா சார் இந்த காரணத்துக்காக இந்த திரைப்படத்தை நீங்க திரையரங்கில பாக்கலாம் சார், நீங்க பாருங்க உங்களுக்கு அப்ப தெரியும் அப்படின்னா இந்த படத்தினுடைய கதாநாயகனாக நீங்க என்ன சொல்லுவீங்க?
1: படம் பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கு ஒரு ஃபேவரட் படங்கள் லிஸ்ட் இருக்கும்ல சார்?
0: நிச்சயமா
1: அந்த லிஸ்ட்ல கண்டிப்பா அமரன் சேரும் சார்.
0: அப்படியா? சரி சரி. இது அடிப்படை மனிதர்கள் வாழ்வியல் அடிப்படையாக கொண்ட திரைப்படமாக இருக்குமோ இல்ல எப்படி கேட்டாலும் இந்த படத்தை பத்தி எந்த லீடு நாங்க கொடுக்க மாட்டோம்ப்பா அப்படிங்கிறீங்களா?
1: இல்ல சார், ஒரு நாள் தானே சார், அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை வந்துடும் சார் தியேட்டருக்கு. இது சொல்லிட்டு அந்த படத்தோட அந்த ஒரு சர்ப்ரைசிங் எலிமெண்ட் மிஸ் ஆயிட்டுருங்க சார்.
0: சரி சரி சரி. இல்ல அது அப்படியே இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய விஷயம்தான். இந்த படத்துல வேற இன்னும் சுவை மிகுந்த நிகழ்வுகள் உங்களுக்கு இப்படி எல்லாம் நடந்துச்சுங்க இந்த திரைப்படத்துல, இது முக்கியமா சொல்லி ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு ஏதேனும் நிகழ்வு நடந்திருக்கின்றனவா?
1: ஆமா சார், அந்த டால்பின் ஒரு சீன் சொன்னேன்ல சார், சன்ரைஸ் கால் ஷீட் சார். அது சன்ரைஸ் கால் ஷீட், 3 மணிக்கு அங்க எல்லாமே செட் பண்ணிட்டோம், சன்ரைஸ்க்காக வெயிட் பண்றோம். அன்னைக்கு வந்துட்டு அன்னைக்குதான் கடைசி நாள் ஷூட் கொடைக்கானல்ல. அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்க பேக்கப் பண்ணிட்டு சென்னை வந்துடணும். அதுக்கப்புறம் எங்களுக்கு பர்மிஷனும் இல்ல, அதுதான் கடைசி நாள், அப்படிதான் ஸ்கெட்யூல் அமைஞ்சது. அங்க வந்துட்டு அந்த அந்த 3 மணிக்கு அந்த டால்பின் நர்ஸ்ல உட்கார்ந்து இருக்கும் போது நான் வந்து வெறும் லுங்கி கட்டிட்டு உட்கார்ந்துருந்தேன். சரி, ரொம்ப ரொம்ப ஃப்ரீசிங் டெம்பரேச்சர்ல வெறும் லுங்கி கட்டிருக்காங்க. அங்க ஒரு டாஸ்க் என்னன்னா, அதுதான் படத்தோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சீன், 3 பேஜ் டைலாக் சார். டைம் இல்லை எங்களுக்கு, அது வந்துட்டு லைக் ஒரே டேக்ல ஓகே ஆயிடுச்சு சார்.
0: 3 பக்கம் டயலாக் நீங்க ஒரே டேக்ல பேசிட்டீங்களா?
1: ஆமா, ஒரே டேக் ஓகே ஆயிடுச்சு சார். சோ அதுதான் ஸ்பெஷலான ஒரு இது. எல்லாரும் கை தட்டினாங்க சார், எல்லாரும். நான் எதிர்பார்க்கல, அந்த ஷாட் முடிச்ச உடனே ஃபுல்லா ஒரு ஃபுல் என்ஜாய் மோட்ல போயிட்டாங்க எல்லாரும், கை தட்டுறாங்க, விசில் அடிக்கிறாங்க. அது ஒரு லைக் மோஸ்ட் மெமரபிள் சீன் சார். அது
0: சார் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, 3 வரி போயம்ம மனப்பாடம் பண்றதுக்கே 30 நாளுக்கு மண்டையில குட்டிக்கிட்டு நாங்க மனப்பாடம் பண்ற ஆட்கள். 3 பக்கம் அளவுக்கான அந்த உரையாடலை எப்படி மனப்பாடம் பண்ணீங்கன்னு, எது எப்படி அதன் டெக்னிக் என்ன வச்சிருக்கீங்களா சொல்லுங்களேன், எங்களுக்கு எல்லாம் பயன்படும்.
1: இல்ல சார், எனக்கு வந்து மனப்பாடம் பண்ணா ஏறாது சார் மனதில்ல. அது வந்துட்டு நான் அருகனா வாழ்ந்தேன் சார் ஒரு 2 வருஷம். அந்த படம் ஸ்டார்ட் ஆகுறதுலேருந்து இது வரைக்கும், ஐ மீன் அந்த ஷார்ட் எடுக்கிற வரைக்கும் அருகனாதான் இருந்தேன். சோ அது கம்ப்ளீட்டா அருகனோட எமோஷன் தான் சார்.
0: நீங்க சொல்லும் போது நகைச்சுவையா கூட ஒன்னு தோணுச்சு, சார் நான் மனப்பாடம் பண்ணி இப்போ எடுத்து மாதிரி இருந்தா நான் ஏன் சார் டிஸ்கன்யூ பண்ண போறேன் அப்படின்னு எதுவும் சொல்லுவீங்களோ நினைச்சேன் சார். அது எதிர்ச்சியே நடந்ததா இல்ல கலைத்துறைக்குள்ள வந்ததுனால அப்படி நடந்ததா இல்ல கொஞ்சம் படிப்பு நம்ம கொஞ்சம் தூரங்க அப்படிங்கறதுனால நீங்க வந்ததா?
1: படிப்பு கொஞ்சம் ஏறல சார்,
0: ஆனா அதை சொல்லும் போது ஒரு டோன் எடுத்தீங்க பாருங்க. சரி சரி, இருக்கட்டும், நல்லது. இருந்தாலும் ஆண்டவன் கலை அப்படிங்கிற வாயிலாக உங்களை நீடித்து நிலைத்திருக்க செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையப்பட்டிருக்கிறது.

0: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
1: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
0: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
1: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
0: இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.

0: குடிக்கிற பேக்கேஜ் வாட்டர் சுத்தமா இருக்குமா, கரெக்டா பேக் பண்ணி இருப்பாங்களா, இல்ல காலாவதி ஆயிருக்குமோ, இப்படி எல்லாம் சங்கடம் இல்லாம தண்ணி குடிக்கணும்னா அதுக்கு ஒரே வழி இந்திய தர நிர்ணய அமைவனம் வழங்கும் ISI தரச்சான்றிதழ் பெற்ற குடிநீர் பாட்டில்களை மட்டுமே வாங்குங்க. நிரந்தரமா தரமான வாழ்க்கை வாழுங்க. இந்திய மக்களின் இனிதான வாழ்க்கைக்காக என்றென்று மக்கள் பணியில் ISI தரச்சான்றிதழ் வழங்கும் இந்திய தர நிர்ணய அமைவனம்.
1: திவ்யா கஷேத்ரா ஃபிலிம்ஸ் டாக்டர் சி ஆர் ராஜன் தயாரிப்பில், திரு அருள் கிருஷ்ணன் இயக்கத்தில், டீச்சர்ஸ் ராஜன் நடிப்பில், KGF புஷ்பா திரைப்பட வரிசையில் அதிரடி திரைப்படம் அமரம் August 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இப்போது இத்திரைப்பட பாடலை கேட்டு மகிழுங்கள்.

0: கேஜிஎஃப் புஷ்பா திரைப்பட வரிசையில் அதிரடி திரைப்படம் அமரம் ஆகஸ்ட் 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.
1: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு
2: தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் & கோ.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
4: That's right.
5: முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கும் நலம் நலமறிய நிகழ்ச்சியில் உங்களோடு மகப்பேறு மற்றும் மகளிர் லேப்ரோஸ்கோபி மருத்துவர் ஆர்த்தி ஹரிஷ் அவர்கள்.
6: வணக்கம் நேர்களே, முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலிருந்து இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கன்சீவ் ஆனுங்கிற லேடிஸ்க்கு பண்ணக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டண்டான டெஸ்டான கருக்குழாய் டெஸ்ட், HSG அப்படின்னு சொல்லுவோம். ஹிஸ்ட்ரோ சால்பிங்கோகிராம். ஹிஸ்ட்ரோ அப்படின்னா என்னன்னா கர்ப்பப்பை அப்படின்னு அர்த்தம். சால்பிங்கோ அப்படிங்கன்னா கருக்குழாய் அப்படின்னு அர்த்தம். கிராஃப் அப்படிங்கிறது ஒரு டெஸ்ட், அதாவது ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் வந்து ஹிஸ்ட்ரோ சால்பிங்கோகிராம். நார்மலாகவே ஒரு ஸ்கேனில் தெரியாதா கருக்குழாய்கள், ஏன் இதுக்கு போய் பெரிய டெஸ்ட் பண்ணணும், இது வலிக்குமே, இது ஏன் பெயின் பண்ண டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், நார்மலாக ஸ்கேனில் கருக்குழாய்களை பார்க்க முடியாது. கருக்குழாய்கள்ங்கிறது பெரிய ஓஸ் பைப்பு மாதிரி பெரிய சைஸில் இருக்காது. அது ஒரு சின்ன மெலீஸான ஒரு 10 hairs சேர்ந்தால் ஒரு சைஸ் என்ன இருக்குமோ அந்த சைஸில் இருக்கக்கூடிய ஒரு மெலீஸ் டியூப் தான். அதனால் அந்த டியூபை அன்லஸ் அண்டில் அதில் ரொம்ப தண்ணி கோத்து அதில் ஏதாவது பெரிய செலவு வச்சு பெரிய லெவலில் வீங்கினா மட்டும்தான் நார்மல் ஸ்கேன்ல பார்க்க முடியும். சில பேருக்குலாம் கன்சீவ் ஆகாத ஒரு சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா கருக்குழாய்கள் அடைப்பு இருக்கும், ஆனால் ஸ்கேன்ல நார்மல் ரிப்போர்ட்டாக தான் கருமுட்டை நல்லா இருக்கும், கர்ப்பப்பை நல்லா இருக்கும், ஆனால் கருக்குழாய்கள் அடைப்பு இருக்கும். அப்படி அடைப்பு இருந்தால் ஸ்பெர்ம் உள்ளவும் போகாது, கருமுட்டைகள் உருவான கருமுட்டைகள் கர்ப்பப்பைக்குள்ள வந்து சேரவும் சேராது. அதனால தான் கருக்குழாய் செக்கப்பான ஹிஸ்ட்ரோ சால்பிங்கோகிராம் ரொம்பவே இம்பார்ட்டண்டான டெஸ்ட்னு சொல்லலாம். இந்த டெஸ்ட்ல நம்ம என்னென்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், கர்ப்பப்பைக்குள்ள இருக்கக்கூடிய ஏதாவது சின்ன கட்டிகள், அதில் ஏதாவது கர்ப்பப்பைக்குள்ள ஏதாவது பிளவுகள், கர்ப்பப்பைக்குள்ள ஷேப் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கு, அதுல ஏதாவது மாஸ் இருக்கு, இது இருந்தாலும் இதை கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி கருக்குழாய்கள் ஓபன் ஆயிருக்கா, அந்த டியூப் ப்ராப்பரான ஷேப்ல இருக்கா, அதுக்குள்ள டை நல்லா போயிட்டு வருதா, இந்த மாதிரியான டெஸ்ட் பண்ணலாம். இந்த டெஸ்ட் எப்படி பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருக்குழாய் கர்ப்பப்பை வாயில ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு அதன் மூலமா அயோடின் காம்பினேஷன் இருக்கக்கூடிய ஒரு டை போடுவாங்க. அந்த டையை போட்டோம்னா அது கர்ப்பப்பைக்குள்ள போயிட்டு அது கருக்குழாய்கள் வழியா வெளியில வந்து வயிற்றுக்குள்ள கொட்டும். அது கரெக்டான டயத்துல கர்ப்பப்பைக்குள்ள போகுதா கருக்குழாய்கள் வருதா அப்படிங்கறத எக்ஸ்ரே போட்டோ மூலமா நம்ம ரிப்பீட் பண்ணி பண்ணும்போது அதை ப்ராப்பரா செக் பண்ணலாம். கருக்குழாய்கள் வழியா சில சமயம் சில பேருக்கு லைட்டா ஒரு மியூக்கஸ் பிளக் மாதிரி ஒரு ஜெல்லு மாதிரி கருக்குழாய்கள் அடைப்பு இருக்கும். இந்த டையை நம்ம ஃபோர்ஸ் பண்ணி உள்ள தள்ளும் போது மினிமலான அடைப்பு இருந்தா கூட அது ஓபன் ஆகி இயற்கையாவே நார்மல் ஆயிடும். அதனால நிறைய பேர் பாத்தீங்கன்னா கன்சீவ் ஆகும் ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவாங்க, நம்ம சும்மா ஒரு HSG டெஸ்ட் பண்ணி கருக்குழாய்கள் செக்அப் பண்ணுவோம், ஆனா அதுக்கப்புறம் ஈஸியாவே அவங்க டக்குன்னே கன்சீவ் ஆயிடுவாங்க. அதனால இது ட்ரீட்மெண்டா கூட கன்சீவ் ஆறதுக்கு ஒரு ட்ரீட்மெண்டா கூட இது அமையும். இந்த டெஸ்ட் எப்ப பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, பீரியட்ஸ் வந்து 12 நாள்

0: 14 நாளைக்கு மேல கரும் முட்டைகள் வெளியில வந்துரும் அப்படிங்கறதுனால கரும் முட்டைகளை பாதிக்க கூடாதுங்கிறதுனால 5-10 நாட்களுக்குள்ள இந்த டெஸ்ட்டை மெயினாக பண்ணுவோம். இந்த டெஸ்ட்டுக்கு ஏதாவது சைட் எஃபெக்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தா சைட் எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்ற அளவுக்கு பெருசாக ஒன்றுமே இருக்காது. இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்தால் மட்டும்தான் உங்க டாக்டரே சொல்லுவாங்க இதை பண்ணக்கூடாதுன்னு. அந்த டைத்துல இது பண்ணக்கூடாது, மற்ற டைங்களில் ப்ராப்பராக இந்த டெஸ்ட் பண்ணலாம். இந்த டெஸ்ட் பண்ணும்போது ஒரு மைல்டாக ஒரு பெயின் இருக்கும், அடிவயிறில் ஒரு பெயின் இருக்க மாதிரி இருக்கும். யூஸ்வலாக அந்த பெயின் ஒரே ஒரு நாள் தான் இருக்கும், ஆனால் இவ்வளோ வேல்யூஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிம்பிளான சீப் காஸ்ட் எஃபெக்டிவ் டெஸ்ட் அப்படிங்கும் போது இந்த டெஸ்ட்ல ஒரு மைல்டு பெயின் இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த பெயின் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஸ்டார்டிங்லேயே அதுக்கு தக்கன இன்ஜெக்ஷன்ஸ், அதுக்கு தக்கன மாத்திரைகள் போடும்போது இந்த பெயினை கூட பார்க்காம இருக்கிறதுக்கு இருக்கலாம். இந்த டெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு நீங்க வீட்டுக்கு போயிடுறீங்க, எந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் இருந்தால் டாக்டரை பார்க்க வரணும் அப்படின்னு சொன்னால், அடிவயிர் வலி ரொம்ப அதிகமாக இருந்தாலோ இல்லை ப்ளீடிங் ஏதாவது படுது அப்படின்னாலும் உங்கள் டாக்டரை நீங்கள் பார்க்க போகணும். மற்றபடி இந்த டெஸ்ட் ரொம்ப சேஃப்டியான டெஸ்ட், இந்த டெஸ்டின் மூலமாக நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதனால இந்த டெஸ்ட் ரொம்ப முக்கியமான டெஸ்ட், நல்ல டெஸ்ட்டும் கூட.
1: மேலும் நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் மகப்பேறு, அறுவை சிகிச்சை, தீவிர சிகிச்சை, எலும்புக்கான சிகிச்சை, தோல் சிகிச்சை மற்றும் அனைத்து விதமான நோய்களுக்கும் சிகிச்சைகளும் சிறப்பாக செய்யப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்ற பேரில் இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் இல்ல இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஏதேனும் பிரச்சனைகளோ சந்தேகங்களோ இருந்தா எங்களை நேரடியாக வந்து சந்திக்கலாம் மற்றும் 83 58 83 58 36 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு.
2: நாம் இதுவரை இணைந்திருந்தோம் முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கிய நலம் நலமறிய.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: கொடைக்கானல் பண்பலை 100.5 நாம கேட்டு இருக்கிறோம் கலைப்பயணம் நிகழ்ச்சி. இன்றைய தினம் அமரம் திரைப்படத்தினுடைய கதாநாயகனான திரு தேஜஸ் ராஜன் அவர்களோடு தான் நாம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ படத்துக்கு டப்பிங் எல்லாம் நீங்க தான் பேசுனீங்களா?
7: ஆமா, நானே தான் பேசுனேன்.
6: எங்களுக்காக அந்த 3 பக்க அளவுல ஏதாவது ஒரு சில வரிகள் பேச முடியுமா
7: சார்? அதுதான் கதை சார். எங்க நம்ம படம் இல்ல, படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு வாட்டி பேசலாம். அன்னைக்கு கண்டிப்பா இது பண்ணலாம் சார்.
6: ஆனா ரொம்ப தெளிவாக இருக்கிறீங்க கதாநாயகர் அவர்களே. அமரம் திரைப்படமானது நாளை மறுநாள் வெள்ளியன்று காலையில வெள்ளித்திரை காணவிருக்கக்கூடிய வேளையில் மிக அற்புதமான ஒரு கலைப்படைப்பை இந்த உலகிற்கு உங்களுடைய படக்குழுவினர் தந்திருக்கிறீர்கள். அதன் வாயிலாக இந்த கலையும் சரி, இதனால் இதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கலைஞர்களும் சரி, நீடித்து உங்களுடைய புகழும் அந்த கலையும் இங்கு நீடித்து நிலைத்திருக்கட்டும், இதை திரையரங்கில் கண்டு பொதுமக்கள் அதை வாழ்த்துவார்கள், கொண்டாடுவார்கள், அப்படி ஒரு கலைப்படைப்பாக நிச்சயம் அமையும் என்பதை உங்களுடைய இந்த நேர்காணலில் இருந்து எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த திரைப்படம் வெற்றி அடைவதற்கு எங்களுடைய கோடி பன்மலை 100.5 நேர்களின் சார்பாக நல்வாழ்த்துகளை இந்த தருணத்தில் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம்.
7: நன்றி சார், ரொம்ப நன்றி. எல்லாரும் அமரம் திரைப்படம் பாருங்க, உங்களை கண்டிப்பா டிசப்பாயின்ட் பண்ணாது. நீங்க தியேட்டர்ல இருந்து போகும்போது அருகன் என்ற ஒரு கேரக்டர் உங்களை கூட கூட்டு போவீங்க, அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான படம் வந்திருக்கு. நீங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணும், எல்லாரும் தியேட்டருக்கு போய் பாருங்க. நன்றி, வணக்கம்.
6: நேர்களின் நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5 கலைப்பயணம் நிகழ்ச்சி. இன்றைய தினம் அமரம் திரைப்படத்தினுடைய கதாநாயகனான திரு தேஜஸ் ராஜன் அவர்களைத்தான் சந்தித்தோம். நாளை மறுநாள் வெள்ளியன்று திரைத்துறையை காணவிருக்கக்கூடிய அமரம் திரைப்படமானது ஆண்டுகள் பல கடந்தாலும் ஆகச் சிறந்தது ஒரு கலைப்படைப்பாக மக்களுடைய நெஞ்சில் நீடித்து நிலைத்திருக்கட்டும், இதன் வாயிலாக நல்ல கலைஞர்களை நாம் வாழ்த்துவோமாக. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். என்றும் நட்புடன் மோகன். மோகன் மோகன் நன்றி, வணக்கம் நேர்களே.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஓணம் பண்டிகையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா, இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மிலாது நபியையொட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர், தமிழக ஆளுநர், முதலமைச்சர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அனைத்து துறைகளிலும் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுக்க உள்நாட்டு பாதுகாப்பு மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்தியா சீனா இடையேயான இருதரப்பு நல்லுறவின் தொடர்ச்சியான முன்னேற்றத்திற்கு எல்லைப் பகுதியில் அமைதியான சூழல் நிலவ வேண்டியதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. தெலங்கானா மாநிலம் சூரியப்பேட்டை மாவட்டத்தில் தனியார் பேருந்தும் லாரியும் இன்று அதிகாலை மோதி நேரிட்ட விபத்தில் 5 பெண்கள் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர், 20-க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் 11வது நாளாக இன்று ஆற்றில் பரிசல் இயக்குவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் குடும்ப அட்டைகளின் ஆதார் விவரங்கள் குறித்து கைரேகை அடிப்படையிலான சரிபார்ப்பை மேற்கொள்வதற்கான சிறப்பு முகாம் வரும் 29ஆம் தேதி நடைபெறும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் எரிவாயு நுகர்வோர்களுக்கான குறைதீர் கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. விழுப்புரத்தில் தடை செய்யப்பட்ட 240 கிலோ போதைப் பொருளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். ஈரோடு மாவட்டம் தாலவாடி அருகே தென்னந்தோப்பில் நுழைந்து பயிர்களை சேதப்படுத்திய காட்டு யானையை வனத்துறையினர் அடர்ந்த வனப்பகுதிக்கு விரட்டி அடித்தனர். பிரேசிலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிருஷா மகேந்திரன் அமெரிக்காவின் வெர்ஜீனியா குரோக்கர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது நாளான இன்று இலங்கை அணி தனது 2வது இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 12 ரன் எடுத்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திருச்சி அணி இன்று கோவை அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
1: தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
3: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி,
5: தட்ஸ் ரைட்,
4: வசந்தன் கோ. சரி சரி,
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
7: முற்பகல் வணக்கம் நேர்களே,

0: கோடி பண்பலை 100.5 உங்கள் மனம் கவர்ந்த சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சி இது. அன்பு, ஒற்றுமை, அறுவடை மகிழ்ச்சி, அலங்கரிக்கப்பட்ட மலர்கோலம் என வண்ணமயமான ஓணம் பண்டிகையை வரவேற்கும் இந்த இனிய திருநாளில் கன்னியாகுமரி மாவட்டம் மணக்காளை கிராமத்திலிருந்து நேயர்களை சந்தித்து ஓணம் பண்டிகை கொண்டாட்ட சிறப்பு நிகழ்ச்சியாக வலம் வருகிறது இன்றைய சிறப்பு தேடி வரும் பண்பலை. நேர்களை சந்திக்க அங்கே காத்திருக்கிறார் நம் அறிவிப்பாளர் கே எஸ் கார்த்தி.
1: கோடை பண்பலை வானொலி 100.5 இன்றைக்கு வந்து திருவோணம் கேரள மாநிலத்துல ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டிலும் நிறைய பகுதிகளில் இந்த மாதிரியான விழாக்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாம எங்க இருக்கோம்னா, அப்படியே கொடைக்கானல் இருந்து நேற்று இரவு கிளம்பணும், கிளம்பி அப்படியே பயணமாக வந்து காலையில கன்னியாகுமரி நாகர்கோவில் இல்லையா, இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மணக்காளை அப்படிங்கிற இடம், இங்க இருந்து சரியா ஒரு 2 கிலோமீட்டர்ல கேரளாவுடைய எல்லை ஸ்டார்ட் ஆகுது. சோ இந்த இடைப்பட்ட நேரத்துல இப்ப நம்ம பாக்குறோம், எல்லாம் கை தட்டக்கூடிய ஓசை கேட்கும். இங்க வந்து விளையாட்டு போட்டிகளும் நல்லா நடத்திருக்காங்க. மட்டும் இல்லாம அத்தப்பூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோலம் போடுறது, பூக்களையே நல்ல அழகாக கோலம் போட்டிருக்காங்க. நிறைய கிராமங்கள்ல இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் இருக்கு. இது என்னுடைய தாத்பரியம் என்ன, எத்தனை வருஷமா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு இந்த விழாவினுடைய ஏற்பாட்டாளர்கள் பேசுறாங்க. அவன்கிட்ட பேசுறோம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என்ன பேரு? கே லூயிஸ். நான் முன்னாள் மாவட்ட பஞ்சாயத்து கவுன்சிலர்.
1: இந்த நிகழ்ச்சிகள்லாம் எப்படி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கீங்க?
2: இந்த நிகழ்ச்சியில நல்ல முறையில இந்த நண்பர் ஃப்ரெண்ட்ஸ் அர்ப்பணி மன்றம் மணக்காலையில நாலு வருஷமாக நல்ல அழகா செயல்பட்டு வருது. இதை நான் பாராட்டுதல் ஜனங்களுக்கும் முதல்ல வாழ்த்துக்களை சொல்லி உங்களுக்கும் ஒரு வாழ்த்து சொல்லி
1: இந்த ஓணம் திருநாள் வாழ்த்துக்கள். வீட்டுல எப்படி எல்லாம் கொண்டாடுவீங்க ஓணம்?
2: ஓணம் வீட்லயும் நல்ல முறையில கொண்டாடுவேன். ஏன்னா நல்ல புத்தாடை அணிஞ்சு நல்ல பல பல சாதனங்களை வாங்கி இனிப்புகளை வாங்கி மற்றபடி எல்லா இறைச்சி எங்களுடைய எல்லாம் இறைச்சி எனக்கு கேரளா வாழ்றதுனால இறைச்சி எல்லாம் சமைச்சு நல்ல முறையில எனக்கு கேரளத்துல ஒட்டி இருக்கனால மலையாளமும் தமிழும் கலந்திருக்கனால இது கேரள நாடோட சேர்ந்திருந்து முன்னே. ஏன்னா இந்த இடம் கன்னியாகுமரி, கேரளா வாழ்றதுனால கன்னியாகுமரி கேரளத்துல இணைஞ்சிருந்து அதுக்கப்புறம்தான் இது வந்து கோயம்புத்தூரை அவங்க கொடுத்துச்சு. இப்ப வந்து பாலக்காடை குடிஞ்சிச்சு வந்து இதை வந்து கேரளத்தை தமிழ்நாடோட சேர்த்து
1: கன்னியாகுமரியோட கலாச்சாரங்களுடைய விழாக்களை கொண்டாடி.
2: கலாச்சாரம் என்னன்னா புத்தாடை என்ன அந்த கேரளா நேரியது. ஏன்னா அந்த சந்தன கலர் உள்ள ஆடை அணிஞ்சு கசவு இதெல்லாம் அணிஞ்சு புத்தாடையில நல்ல முறையில இப்ப இந்த கலாச்சாரத்தையும் கேரளா மாதிரி கொண்டாடுறாங்க.
1: ஐயா வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க.
3: என்னுடைய பேரு டாக்டர் அர்ஜுனோ, நான் கல்லூரி பேராசிரியர்.
1: சொல்லுங்க, எப்படி நடந்துட்டு இந்த நிகழ்ச்சிகள்லாம், என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்கு?
3: எங்களுக்கு வந்து இந்த கிராமத்துக்கே ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா இந்த இளைஞர்கள் சேர்ந்து இப்போ பாத்தீங்கன்னா இந்த புத்தாண்டு இதே மாதிரி பல நிகழ்ச்சிகள் வரக்கூடிய டைம்ல இளைஞர்கள் வந்து சூதாட்டம் போதைப் பொருளுக்கு எல்லாம் இதாகி தங்களுடைய டைமை வந்து அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆனா இங்க நிறைய இளைஞர்கள் இதற்கு வேண்டி இந்த ஃப்ரெண்ட்ஸ் நற்பணி மன்றத்தை சார்ந்தவங்கள் பல மாதங்களாக ஒருங்கிணைத்து பல்வேறு நிகழ்ச்சிகள் இந்த சமுதாய நல்லிணக்கத்தாக இருக்கட்டும் அல்லது வந்து மாணவர்களுடைய போட்டிகளாக இருக்கட்டும் அதனை நடத்தி ஏழை எளிய மக்களும் ஒருங்கிணைந்து சமபந்தியாக இருக்கட்டும் இதனையெல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக ஃப்ரெண்ட்ஸ் நற்பணி மன்றத்தினர் இந்த ஓண பண்டிகையை ஏற்படுத்தியுள்ளார்கள். அதற்கு நாம் பாராட்ட வேண்டும் அவர்களை.
1: சிறப்புங்க, நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு உங்க பேர் சொல்லுங்க.
4: என் பேரு சுமாரன், மங்காடு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர். நாங்க வந்து கேரளா இதுலதான் அதிகமா இந்த ஓண திருநாளை கொண்டாடுவாங்க. இது கேரளா ஒட்டி இருக்கிற மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். இந்த பகுதியிலையும் அதிகமான மக்கள் இந்த

0: கேரள பாரம்பரியத்தை கொண்ட மக்கள் இருக்கிறாங்க. அதனுடைய கலாச்சாரமும் இங்க இருக்கிறதுனால இந்த ஓணத்துல நாங்க சிறப்பா கொண்டாடிட்டு இருக்கோம். நாங்க இந்த ஓண நிகழ்வின் போது காலையில வீடுகள்ல கோலம் போட்டு புத்தாடை அணிந்து விதவிதமான உணவு வகைகளை சமைச்சு சொந்த பந்தங்களோட இணைந்து சமைச்சு சாப்பிட்டு அது ஒரு நல்லுறவு நிகழ்வாக நடத்திட்டு இருக்கோம் பாரம்பரியமா. அதே போல எங்க பகுதியான இந்த மணக்காலை பகுதியில அந்த விழாவினை அடிப்படையில பொதுமக்கள் அதாவது எல்லா சமுதாய மக்களும் ஒருங்கிணைத்து அத சமபந்தி விருந்தாக இருக்கட்டும், பாலம் போடுறதாக இருக்கட்டும், அதே மாதிரி கலை நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், அதே மாதிரி விளையாட்டு போட்டிகள் இளைஞர்களை ஊக்குவித்த பல்வேறு தட்ட விளையாட்டு போட்டிகளை நடத்தி சிறப்பித்துக் கொண்டிருக்கோம். இந்த பகுதியில இப்ப இது வந்து 4வது ஆண்டா நடைபெற்று இருக்கு. இன்னும் வருகின்ற காலத்துல சிறப்பாக நடக்கணும் அப்படின்றத எங்களுடைய நோக்கம். ஆகவே இந்த ஓண நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும் என்னுடைய திருவோண நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: எல்லாத்துக்கும் நம்ம வந்து திருவோண நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். நிறைய பேர் நிறைய நிகழ்ச்சிகள் ஓட்டப் போட்டிகள், நடன போட்டிகள், விளையாட்டு போட்டிகள் அப்படின்னு நிறைய இருக்கு. நம்மளோட பேசுறதுக்காக சகோதரிகள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. வணக்கம், உங்க பேர்
2: சொல்லுங்க.
1: எந்த ஊருங்க? எந்த ஊர்
2: தானே?
1: இந்த ஓணம்ல வீட்டுல என்ன மாதிரி எல்லாம் விசேஷம் கொண்டாடுவீங்க?
2: கோலம் போடுறது, சாப்பாடு, என்ஜாய்மென்ட்.
1: இப்போ சாப்பாடுன்னு சொன்னா ஓணம்னாலே ஸ்பெஷல் இருக்கு சாப்பாட்டுல. உங்க வீட்டுல என்னெல்லாம் ஸ்பெஷல் இன்னைக்கு ரெடி பண்ணிருக்கீங்க?
2: அஞ்சு கூட்டு, சோறு, பாயசம், சாப்பாடா.
1: இந்த பாயாசத்துல விதவிதமா இருக்கு. என்னெல்லாம் பாயாசம் தயார் பண்ணிருக்கீங்க?
2: கேரட்டு,
1: நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ ஒரு 300 மீட்டர் ஓட்டப்பந்தயமும் 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயமும் நடந்துட்டு இருக்கு. அதனுடைய பரிசளிப்பு விழாக்கள்லாம் இருக்கு. அப்புறம் அவனோட பேசுறதுக்காக ஒரு திறந்திருக்கா, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் பொன்னப்பன்.
1: என்ன பண்ண?
3: சமூக ஆர்வலர். நான் வந்து இப்போது கல்ஃபில் இருந்து இங்க வந்து ரிட்டையர்ட் ஆயிருக்கிறேன். இந்த இடத்துல வந்து கடந்த 4 வருஷமாக நாங்கள் இந்த இளைஞர் மன்றத்தின் சார்பாக ஓணம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இடத்தில் மிகவும் சிறப்பாகவும் மக்களுடைய ஆர்வத்துக்காகவும் மக்களுடைய உற்சாகத்தை நாங்கள் இன்னும் அதை தைரியப்படுத்துவதற்காகவும் மகிழ்ச்சிகரமாக அவங்களை நடத்தி இந்த ஓணம் என்றால் என்ன என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக ஒவ்வொரு எங்களுடைய அண்டை நாடான கேரளாவில் இந்த விஷயம் ரொம்ப கொண்டாட்டம் அவர்களுக்கு மிக விசேஷமான நாளாக இருப்பது போல நாங்களும் அதனுடைய பார்டர்ல இருக்கிறதுனால் இந்த ஓணத்தை பாரம்பரியமாக நாங்கள் இதை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதில் மக்கள் வந்து ஒவ்வொரு வருடமும் தங்களுடைய ஆர்வத்தை எங்களுக்காக காட்டி பெரிய பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். விளையாடுவதற்கும் அவருடைய போட்டிகளில் அவர்கள் நல்ல திறமைகளை காட்டுவதற்காகவும் பூக்கோலம் போட்டு அவர்களுடைய திறமைகளை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்தில் ஒரு பெரிய அந்த மதிப்பும் மரியாதையும் கிடைத்திருக்கிறது. இந்த தூய்மை பணியை நாங்கள் சார்ந்து இதற்கு செய்வதற்காகவும் இன்னும் இந்த வருங்காலங்களில் மக்கள் ஒவ்வொரு வாலிபரும் இதில் சேர்ந்து நல்ல நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். ஒவ்வொரு குடும்பங்களை உற்சாகப்படுத்த வேண்டும். நாங்கள் உணவை மதிய உணவை வைத்திருக்கிறோம். அதுல சிறப்பு வந்து சமபந்தி ஓணம் விருந்து அப்படின்னு சொன்னாங்க, அது என்ன சிறப்பு? சமபந்தி ஓணம் என்பது வந்து எங்களுடைய சமுதாய ஒற்றுமை நல்லிணக்கம், இதுதான் முக்கியம். இதுல எங்களுடைய ஜாதி மதம் எதுவுமே கிடையாது. எல்லோரும் ஒரு சகோதரராக, சகோதரிகளாக, தாய்மார்களாக, தந்தைமார்களாக, தம்பிமார்களாக எல்லோரும் சேர்ந்து இந்த இடத்தில் நாங்கள் எங்களுடைய ஒற்றுமையை நாங்கள் காண்பதிப்பதற்காக இந்த சமபந்தியை வைத்திருக்கிறோம்.
1: சொல்லுங்க, ரொம்ப மகிழ்ச்சியா நல்ல ஓணம் திருநாளை பத்தி நிறைய சொல்லிட்டு இருந்தீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்பாக ஒரு விளம்பர இடைவேளை.

0: நேர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை. வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன் கோ.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: சரி சரி சரி சரி சரி சரி,
4: தட்ஸ் ரைட்.
3: வசந்தன் கோ சரி சரி வசந்தன்.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: சரி சரி சரி சரி சரி சரி,
4: தட்ஸ் ரைட்.
3: வசந்தன் கோ சரி சரி வசந்தன்.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
6: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
7: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
8: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
9: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
10: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
11: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
12: தொடர்புக்கு 8985712345.
13: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
14: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936.

0: ரொம்ப பிடிச்சது. அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
1: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
0: குழக்கட்டிக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு.
1: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
0: டிரான்ஸ்பரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது குழக்கட்டை.
1: கரெக்ட். அதனாலதானே நாகா குழுக்கட்டை மாவு வாங்குறமா?
2: நாகா குழுக்கட்டை மாவுல செய்த குழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
3: ஓணம் திருநாள் எங்கெல்லாம் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு நாம யோசிக்கும் போது, கடந்த ஆண்டு பாலக்காடு போயிருந்தோம் நல்லா தமிழ் மக்களோட சேர்ந்து ஓணம் பண்டிகை எப்படி எல்லாம் இருந்தது அப்படி. இந்த ஆண்டு எங்க போகலாம் அப்படிங்கும் போது தமிழகத்திலேயே நிறைய இடங்கள்ல கொண்டாடுறாங்க ஓணம். சோ ஆகையால நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள போகலாம்னு சொல்லிட்டு நம்மளுடைய கடை கோடி மாவட்டமா இருக்கக்கூடிய கன்னியாகுமரி வந்திருக்கோம். இங்க என்ன, இங்க இருந்து 1 கிலோமீட்டர் தாண்டி போனோம்னா அடுத்து கேரள மாநிலம், அந்த ஒரு பார்டர்ல தான் நம்ம இருக்கோம். நிகழ்வு சிறப்பா நடந்துட்டு இருக்கு. இப்ப இங்க வந்து நிறைய ஓட்ட போட்டிகள் நடைபெற்றது. 100 மீட்டர், 150 மீட்டர், 200 மீட்டர் அப்படி இல்ல 500 மீட்டர், 5000 மீட்டர் ஓட்ட போட்டிகள் நடந்தது. அதுல வின் பண்ண ஒரு வீரர் நம்மளோட இருக்கா, அதோட பேசலாம். தம்பி வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: என் பேர் வந்து ஆதர்ஷ். நான் வந்து பிசிக்கல் எஜுகேஷன் இப்ப எம்பிஎட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் நான் வந்து ஆல் இண்டியா யூனிவர்சிட்டி ரெப்ரசன்ட் பண்ணிருக்கேன் ரன்னிங்ல. 21 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர் என்னோட இவெண்ட். இதுக்காக ஒரு கடந்த ஒரு 2 வருஷம் இப்ப வந்து 729th நாள் வந்து இன்னைக்கு நான் தொடர்ச்சியா ஓடிட்டு இருக்கேன் ரெஸ்ட் இல்லாம. மேக்சிமம் 10 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர், 21 கிலோமீட்டர் தான் இந்த வீக் ஷெட்யூல். இதுதான் என்னோட ரொட்டீன். அண்ட் நிறைய மேரத்தான் அட்டன் பண்ணி வின் பண்ணியிருக்கேன் கன்னியாகுமரியில எல்லாம். இன்னும் நிறைய இடத்துல போகணும்னு
3: ஆசை இருக்கு. சரிங்க, இப்ப நீங்க கன்னியாகுமரி மாவட்டத்தை தவிர்த்து வெளி மாவட்டங்களை வேற எங்கேயாவது போய் ஓடிருக்கீங்க?
4: சென்னையில ஓடி இருக்கேன், வின் பண்ணியிருக்கேன். தூத்துக்குடி ஓடி இருக்கேன், வின் பண்ணியிருக்கேன். சில இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் வரும், சில இடத்துல செகண்ட் வரும். காம்படிஷன் நிறைய வந்து ஃபேஸ் பண்ணிருக்கோம். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சு.
3: உங்களுடைய எதிர்கால லட்சியம் இப்ப அந்த ஓட்ட போட்டிகள்ல தடகளத்துல என்ன மாதிரி உங்களுடைய லட்சியம் எதுவும் வச்சிருக்கீங்களா?
4: ஆமா, டெஃபினிட்டா என்னன்னா, நான் ஒரு கிரிக்கெட் பிளேயரா இருந்தேன். 5 வருஷம் இதுக்காக உழைச்சேன், ஆனா யாருமே கண்டுக்கல. ஸோ சொந்தமா இதுல நான் அச்சீவ் பண்ணி காட்டுவேன் அப்படின்னு ஒரு இதுல வந்து இப்போ ஆல் இண்டியா வரைக்கும் ரீச் ஆயிருக்கேன். ஸ்டார்டிங் வந்து சின்ன ஒரு டைமிங்ல தான் ஆரம்பிச்சேன். எந்த கோச்சும் கிடையாது, நானா தான் எல்லாமே கத்துக்க ஆரம்பிச்சேன். ஸோ பிசிக்கல் எஜுகேஷன் ஒரு பலமா இருந்துச்சு. என் பிடி சார் அண்ட் என் சார் வந்து ரொம்ப இதா இருந்தாரு. ஸோ இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், இன்னும் கண்டிப்பா மூவ் பண்ணுவேன்.
3: ரொம்ப சிறப்பு. ஆண்கள் மட்டும் இல்ல, ஆண்களுக்கு தலைத்தவர்கள் இல்ல நாங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு குட்டி பாப்பா நம்மளோட இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
5: என் பேர் அதிஷா.
3: அதிஷா என்ன படிக்கிறீங்க?
5: 8th ஸ்டாண்டர்ட்.
3: எவ்வளவு வருஷமா ஓடிட்டு
5: இருக்கீங்க?
3: தெரியலையா? ஓடிட்டு இருக்கீங்களா? எங்கெல்லாம் ட்ரைனிங் எடுத்தீங்க?
5: கிரவுண்ட்ல தான் எடுத்தேன், கிரவுண்ட்ல. அப்புறம் சின்ன வயசுல தாத்தா போட்டிட்டு போறாங்க ஓடுறதுக்கு.
3: வணக்கம். உங்க பேர் என்ன?
6: அகில்.
3: வேற யாரெல்லாம் நீங்க சேர்ந்து ஓடுவீங்களா? நிறைய பேர் ஓடுவீங்களா பயிற்சி பண்ணும் போது? சரி, ரொம்ப சந்தோஷம். நிறைய வீரர்கள் இருக்காங்க நம்மளோட. வணக்கம், உங்க பேர் என்ன? நீங்க என்ன, நீங்க எத்தனை கிலோமீட்டர் எல்லாம் ஓடிட்டு இருக்கீங்க?
7: 1500, 800.
3: கிலோமீட்டர்ல நீங்க பயிற்சி பண்ணுவீங்களா?
7: ஆமா.
3: ஒரு நாளைக்கு எவ்வளவு கிலோமீட்டர் ஓடுவீங்க?
7: ஒரு நாள் 14.
3: சரி, இந்த ஓணம் திருநாள் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்குது, இது விழாவோட சேர்ந்து இதுவும் எப்படி இருக்கு?
7: நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது. நல்லா ரேஸ் இருந்து, நல்லா காம்படிஷன்லாம் இருந்து நல்லா பண்ணேன். இனி அடுத்தபடியான பெஸ்ட் நல்லா இன்னும்
3: கொடுப்பேன். எத்தனை வருஷம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை பங்கேற்கு?
7: நான் ஒரு 1 இயர் தான் பண்றேன்.
3: 1 இயர் ஓடுறது ரொட்டீனா டெய்லி உங்களுடைய ப்ராக்டிஸ்ல?
7: இல்லை, 6 நாள் ஓடும், 1 நாள் ரெஸ்ட் ஓடுவேன்.

0: அப்புறம் திரும்ப அதே ஷெட்யூல கண்டினியூ பண்ணிட்டே இருப்பேன்.
1: ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர் வரும்?
0: ஒரு நாள் 14 கிலோமீட்டர் பிரேம ஓட முடியா.
1: இப்போ இந்த சாப்பிடுறவங்க இப்போ ஓட்ட போட்டிக்கு ஏற்ற மாதிரி உணவுலாம் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க, அது எதுவும் ஸ்பெஷலாக எதுவும் ஃபுட் எடுத்துக்கிறீங்க?
0: அப்படிதான் கிடையாது, ஜங்க் ஃபுட் லைட்டா குறைவா எடுக்கணும், மற்றபடி நார்மலா சாப்பிட்டு சாப்பிட எடுத்தா போதும். ப்ரோட்டீன் ஃபுட் நிறைய எடுக்கணும், அப்புறம் லாங் டிஸ்டன்ஸ் பண்றவங்க கொஞ்சம் கார்போஹைட்ரேட் ஃபுட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து நல்லா இருக்கும். அவ்வளவுதான்.
1: நீ ஓடியா தம்பி? ஓடியா. சரி, திருப்பங்க நிறைய நிகழ்ச்சிகள் இதுல நடந்துட்டு

0: வேற எந்த நிகழ்ச்சி இல்லாம வேற என்ன நிகழ்ச்சி நடக்குங்க?
1: வேற என்ன நிகழ்ச்சி
0: நடக்கும்? வேற எதாவது நிகழ்ச்சி
1: வழக்கு மரம்.
0: அது என்ன, அது என்ன ஸ்பெஷல் வழக்கு மரம்னா? எப்படி
1: ஏற மரம் ஏறது மாதிரி பாக்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு இனிமையா ஒரு சந்தோஷமா அப்படியே ஜாலியா இருக்கு.
0: ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சிறப்புங்களோட பேசினதுல மகிழ்ச்சி. தொடர்ந்து பேசலாமா? அதற்கு முன்பாக
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: திவ்ய சேக்ரா பிலிம்ஸ், டாக்டர் சி ஆர் ராஜன் தயாரிப்பில், திருவருள் கிருஷ்ணன் இயக்கத்தில், தேஜஸ் ராஜன் மற்றும் பலர் நடிக்கும் KGF புஷ்பா போன்ற அதிரடி திரைப்பட வரிசையில் அமரம். ஆகஸ்ட் 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.

0: கொழுக்கட்டை மாவு. மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல். குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜ். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு. நாகா கொழுக்கட்டை மாவு திண்டுக்கல். மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயிலின் நல்வாழ்த்துகள்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்தன்கோ.
5: தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன்கோ.
6: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
7: ஹே, வசந்தன்கோல தானே வாங்கின?
6: எப்படி தெரியும்?
7: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன்கோ தான் சரி.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
8: That's right.
9: அமைந்திருக்கின்றோம் கோடை பண்பலை வானொலி 100.5. இன்றைக்கு திருவோணம் விழா. ஓணம் வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டினுடைய கடைக்கோடி மாவட்டமான கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வந்திருக்கோம். இங்க மணக்காலை அப்படின்ற இடத்துல இருந்து நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிகளை நம்ம வந்து நேரடியாக இங்க இருக்கக்கூடியவங்களோட பேசிட்டு இருக்கோம். அப்ப நம்மளோட பேசுறதுக்காக 4-5 பேர் இருக்காங்க, அவங்க பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
10: அனுஷா.
9: அனுஷா, என்ன பண்றீங்க?
10: 11th
9: படிக்கிறீங்க. இப்ப இந்த ஓணம் செலிப்ரேஷன் எத்தனை நாளா கொண்டாடுறீங்க?
10: மூணு நாள்.
9: வீட்டுல இந்த மாதிரி கொண்டாடுறீங்க?
10: வீட்டுல நார்மலா எல்லாரும் கொண்டாடுறாங்க.
9: இல்ல, அங்க கேரளா எல்லாம் பாத்தீங்களே, 10 நாளா வந்து அத்தப்பு கோலம் எல்லாம் போடுவாங்க, அந்த மாதிரி உங்க வீட்டுல போட்டிருக்கீங்க?
10: இல்ல
9: இல்ல, இன்னைக்கு மட்டும்தான். இன்னைக்கு போட்டீங்களா காலைல கோலம்?
10: ஆமா ஆமா.
9: சரி, தொடர்ந்து பேச. தம்பி, உங்க பேர் என்ன?
11: அனிருத்.
9: அனிருத், என்ன பண்றீங்க?
11: செவன்த் படிக்கிறேன்.
9: நல்லா மியூசிக் பண்ணீங்களா? முயற்சி பாட்டு போடுங்க. ஒரு பாட்டு கேட்டுருமே. நீ பாடுவாங்க, அவங்க எல்லாம் பாடிட்டு இருக்காங்க. நீங்க யோசனை பண்ணுங்க, அதுக்குள்ள பாப்பாட்ட பேச. நீங்க பாட்டு பாடணும். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
11: அக்ஷனா.
9: அக்ஷனா, என்ன படிக்கிறீங்க? ஓனத்துக்கு என்ன இன்னைக்கு ஸ்பெஷல்? வாய் திறக்காமலே பாடி லாங்குவேஜ்ல நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. தம்பி, ஒரு பாட்டு பாடுறேன் அப்படியே. அதெல்லாம் தம்பி என்ன பாட்டு பாடுறான்னு
11: கேட்டுருவோம்.
9: கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரிபிளா இருக்கு, என்ன பாட்டு பாடலாம்? வெயிட் பண்ண சொல்லிருக்க அப்படியே. அதனால இப்ப ஓடிட்டு வந்து களைச்சு உட்கார்ந்து இருக்கக்கூடிய நம்மளுடைய வீரர்கள்ட்ட பேசுவோம். அதுக்கப்புறம் தம்பி பாட்டு பாடுவாரு. தம்பி, உங்களோட பேர்
11: என்ன?
9: எத்தனை கிலோமீட்டர் ஓடிட்டு வரீங்க?
11: 1000.
9: 1000 வின் பண்ணிட்டீங்களா? இல்ல, ஆனா ஓடுனது எப்படி இருக்கு? ரொம்ப அப்படியே தப்ப தப்பெல்லாம் நனைஞ்சு உட்காந்துருக்கீங்க, மலையில நனைஞ்ச மாதிரி. ரொம்ப சந்தோஷம். உங்க பேருக்கு என்ன?
11: ஆதிஷ்.
9: ஆதிஷ், நீங்க எத்தனை படிக்கிறீங்க? 7th. எத்தனாவது முறை ஓடுறீங்க? எத்தனாவது முறையா ஓடுறீங்க? இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓடுறீங்களா? வின் பண்ணிருக்கீங்களா? பண்ணல. உங்க பேர் சொல்லுங்க. ஜெகன். நீங்க என்ன பண்றீங்க? நான் வேலை பார்த்துக்கோ. வேலை பார்த்து. இந்த ஓணம் கொண்டாட்டம் எப்படி இருக்கு? குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் இப்போ இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து பண்றீங்க, இது நம்மளுடைய இந்த கலாச்சாரத்தை எப்படி நீங்க அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போறீங்க?
12: இது எல்லாரும் ஒரு என்கரேஜ்மெண்ட் தானா? ஒரு மோட்டிவேஷன். மோட்டிவேஷன்.
9: தம்பி, உங்க பேர் என்ன?
11: ஆதின்.
9: நீங்க எத்தனை படிக்கிறீங்க?
11: 7th.
9: ஓடிக்கிறீங்க?
11: 1000.
9: சரி தம்பி, இப்ப பாட்டு பாடலாம்னு சொன்னீங்க, என்ன பாடுற பாடலாம்? சரி பாடுங்க கேப்போம்.
11: ராவணம வேண்டா, கொந்தையில் நிக்கிறாய வேண்டா, உலகாண்ட வேண்டா, தெரிஞ்சுதான் நடக்கிறான் எதிரிய வீக்கெல்லாம் மாறும். ராவணம வேண்டா, கொந்தையில் நிக்கிறாய
9: மாட. சரி, பாடல் நல்லாவே பாடுறீங்க. இதே போல ஒரு நல்ல பாடலை கேட்போம். பாடலை கேட்டுட்டு நேரில் சந்திக்கலாம்.

0: வாரம் ஆகஸ்ட் 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
5: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
4: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
6: கோடை பன்மலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்

0: அண்ணா
1: நடா,
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா போடே.
2: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
6: கான்டாக்ட் 8985712345 or ORG.
7: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
8: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்றுத்தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல ஏஆர் அண்ட் விஆர், 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
6: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
9: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
6: தொடர்புக்கு 9524936156.
10: கொழக்கட்டை புள்ளியா இருக்கு, ரொம்ப பிடிச்சது.
11: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
10: கொழக்கட்டைக்கு தேங்காய் பூர்ண எவ்வளவு

0: நேர்களை நம் பண்பலையில் அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி
1: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624-101.
1: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com.
1: கட்சவி இலக்கம்
0: 94-86-28-24-24.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
6: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
5: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
6: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
5: 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
4: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்,

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு. சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: இன்று பகல் ஒரு மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: அமைந்திருக்கின்றோம் கோடை பண்பலை வானொலி 100.5 இன்றைக்கு திருவோணம் சிறப்பா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நாமும் ஓணம் கொண்டாடுறதுக்காண்டி அப்படியே மலையிலிருந்து இறங்கி நம்மளுடைய மாநிலத்தினுடைய கடைக்கோடிக்கு வந்திருக்கோம். கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கோம். இங்க மணக்காலை அப்படின்ற கிராமத்துல சிறப்பாகவே ஓணம் கொண்டாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இதை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஐயா நம்மளோட இருக்காங்க, அவன்கிட்ட பேசலாம். ஐயா வணக்கம்.
4: வணக்கம். எனது பெயர் கிளாக்டன். அனைவருக்கும் இனிய திருவோண நல்வாழ்த்துக்கள். நல்வாழ்த்துக்களை கூறுவது பிரெஞ்சு இளைஞர் நற்பணி மண்டலம் மணக்காலை. மணக்காலை என்பது கேரளாவின் மிக அருகாமையில் உள்ளது, ஒரு 1 கிலோமீட்டர் அருகாமையில் உள்ளது. கேரளா பண்பாடை சார்ந்து தமிழர் கலாச்சாரத்தோடு சீரும் சிறப்புமாக வாழ்ந்து வரும் ஒரு வில்லேஜ் கிராமம். இதில் சீரும் சிறப்புமாக நாங்கள் 4ஆம் ஆண்டு விழாவை இப்போது கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டு விழாவின் முக்கிய நோக்கம் என்னவென்றால், இளைஞர்கள், பெரியோர்கள், இவர்கள் அனைவரையும் ஒரே இணக்கமாக்கும் ஒரு திருவிழா. இந்த திருவிழா அனைத்து மதத்தினரும் சரி, சாதி மத வேறுபாடின்றி ஒருமித்த கருத்துடன் ஒரே இடத்தில் சங்கமித்து உணவருந்தி விளையாடி கலாச்சார பண்பாடை வெளிப்படுத்தி அதிக போட்டிகள் இந்த போட்டிகள் மூலம் பிள்ளைங்களை ஊக்கப்படுத்தி சேது பழக்கத்தை, மேடை பழக்கத்தை, சின்ன பிள்ளைகள் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கவங்கள மேடையில ஒரு பிரசன்டேஷன் பண்றது, எந்த இடத்துலயும் போனாலும் ஒரு தயக்கம் இல்லாம இருக்கிறதுக்காக ஒரு வழிவகுக்கும் இடமாகவும் அமைத்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாம 10ஆம் வகுப்புல 450 மதிப்பெண்கள் மேல எடுக்கிற பிள்ளைங்களுக்கு கேஷ் அவார்டு இருக்கு, சிறப்பு கேடயம் இருக்கு. அதே போல் 12ஆம் வகுப்பு ஒவ்வொரு வருடமும் 500 மதிப்பெண்களுக்கு அதிகமாக எடுக்கும். எத்தனை மாணவ மாணவிகளாக இருந்தாலும் அவர்களையும் ஊக்கப்படுத்தும் விதமாகவும் பணம், கேஷ் அவார்டும், ஆறுதல் பரிசும், கேடயம் அனைத்தும் வழங்கப்படுகிறது. பெருமை கௌரவப்படுத்தப்படுகிறது மேடையில். பொதுவா மெயின் நோக்கம் என்னன்னா அவங்கள கௌரவப்படுத்துறது, ஒரு மோட்டிவேட் பண்ணிட்டு அடுத்து வர பிள்ளைங்களை அதே இதுல இன்னும் சாதிக்கணுங்கிற தூண்டுதலை, உணர்வை வெளிப்படுத்துறதுக்காக தான் இந்த நிகழ்வே முக்கிய நோக்கமாக இருக்கு. அது மட்டுமில்ல ஒவ்வொரு போட்டிகளையும் சரி, எல்லா கலாச்சார பண்பாடுகளையும் சரி, அடுத்தது ஆர்கெஸ்ட்ரா நிகழ்வுகள். நேற்றைய தினம் ஆர்கெஸ்ட்ரா நிகழ்வு நடந்தது. இன்றைய தினம் மதியம் அனைவரும் சபமந்தி உருந்து விருந்து ரெடி ஆகி கொண்டிருக்கிறது, இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து போட்டிகள், போட்டி முடிந்து இன்னொரு சிறப்பான போட்டி அடுத்து ஒன்று இருக்க போகுது, படம் இழுத்தல் போட்டி. திருமணமான பெண்கள், திருமணமாக

0: இல்லாத பெண்கள் இவங்க ரெண்டு பேருக்கும் போட்டி பணம் இழுத்தல்.
1: யாருக்கு பணம் அதிகமா இருக்குன்னா?
0: ஆமா, எங்க ஏரியாவில இது ஒரு இதுக்கு ரொம்ப போட்டி போட்டோ போட்டி ஆகும் எங்க இடத்துல. அதே மாதிரி திருமணம் ஆன ஆண்கள் திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் ஒரு பலத்த போட்டி இப்ப நடைபெற போகுது இன்னும் ஒரு சில மணி நேரத்துல. அதை தொடர்ந்து இன்னொரு சிறப்பான போட்டி என்னன்னா வழுக்கு மரம் ஏறுறது. வழுக்கு மரம்ங்கிறது கிரீஸ் எல்லாம் போட்டு ஒரு 20 அடி ஹைட்ல ஒரு தூண் நிப்பாட்டி இருப்போம், அதுல ஃபுல்லா கிரீஸா இருக்கும். அதை பிடிச்சு மேல ஏறி 5000 ருபீஸ் 5000 ரூபாய் பரிசு மேல இருக்கும். அதை எடுத்துட்டு இறங்கினா அந்த பரிசு அவங்களுக்கு ஏறும்.
1: குழுவா சேர்ந்து ஏறுவாங்களா இல்ல தனிப்பட்ட ஒருத்தர் இண்டிவிஜுவலா ஏறுவாங்க?
0: தனி நபர் போட்டி
1: போட்டியா இருக்காங்க. அது எவ்வளவு அடி ஹைட் சொன்னீங்க?
0: 20 அடி ஹைட்.
1: ஒரே ஆள் ஏறிட முடியுமா?
0: அவ்வளவு எளிது கிடையாது. அது வந்து ஒரு தனி சிறப்பு வேணும், தனி பலம், தனி ஒரு தனி ஒரு மைண்ட் அதுல வந்து ஈடுபடுத்தணும்.
1: ஒரு கவனத்தோட இருந்தா மட்டும்தான் அதை
0: எடுக்க முடியும்.
1: ஐயா வந்து தொடர்ந்து சிறப்பாக நிறைய நிகழ்ச்சிகள் நேற்று இருந்து நடத்தி கொண்டிருக்கிறார். இப்ப கூட பாத்தீங்கன்னா அடுத்த நிகழ்ச்சிக்கு போறதுக்காக நம்ம இருக்காரு.
0: தொடர்ந்து இந்த கோவை பண்பலை சாரி கோடை பண்பலைக்கு எங்களை பிரெண்ட்ஸ் இளைஞர் நற்பணி மன்றம் சார்பாக 1000 நன்றிகளை தெரியப்படுத்துறோம். தொடர்ந்து அவங்க இப்ப என்னன்னா ஒரு சர்ப்ரைஸா தான் இருக்கு எங்களுக்கு. எங்க ஊர்ல ஒரு சின்ன ஊர்ல நடக்கிறத வெளி உலகுக்கு தெரியப்படுத்துறதுக்கு நீங்க வந்தமைக்கு உங்களுக்கு எங்கள் வணக்கங்கள் 1000, நன்றிகள் 1000 எங்கள் நற்பணி மன்றம் சார்பாக தெரியப்படுத்திக் கொள்கிறோம். தொடர்ந்து எங்களை இவ்வளவு கடைக்கோடிக்கு தேடி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மோட்டிவேஷன் எங்களை இன்னும் ஊக்கப்படுத்தும், அடுத்த நிலைமைக்கு எங்களை உயர்த்தும்ங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. தொடர்ந்து அடுத்து வர வருடங்களையும் உங்கள் ஆதரவை என்றும் எதிர்நோக்கும் பிரெஞ்சு இளைஞர் நற்பணி மன்றம் மணக்காலம்.
1: சிறப்புங்க ஐயா வந்து நிறைய வேலைகள் இருந்தா கூட அந்த வேலைகள்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு உன்னோட வந்து இந்த திரும்ப போற கூட்டப்பட்டியை வந்து பாக்குறதுக்கு அனுப்பிவாங்க. நிறைய தாய்மார்கள் உட்கார்ந்து எல்லாம் பாத்துருக்காங்க, அவங்க கிட்ட அப்படியே பேசுவோம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. பேச சொன்னா ரொம்ப கூச்ச போறாங்க. தம்பி உங்க பேர் என்னையா?
2: ஆரியா.
1: ஆரியா என்ன பண்றீங்க?
2: படிச்சிருக்கீங்க?
1: என்ன படிக்கிறீங்க?
2: ஆறு.
1: ஆறாவது. ஆரியா படிச்சுட்டு இருக்கேன், 6வது. பாட்டு பாடுவீங்களா? நல்லா இல்ல பாட்டு பாடுறதுதான் தெரியாது. சரி, சிறப்பு. தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்பாக

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: நாம் இணைந்திருக்கின்றோம் கோடை பண்பலை வானொலி 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை. இன்றைக்கு வந்து திருவோணம் நிகழ்ச்சி நிறைய இடங்கள்ல வெகு சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. ஆகையால நாமளும் அப்படியே கிளம்பி இந்த பக்கம் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வந்திருக்கோம். இங்க இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டோம்னா கேரளாவுடைய பகுதி வந்துடும். கன்னியாகுமரி இந்த எல்லையில நிறைய சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம், உங்க பேர்?
5: என் பேர் பெனி.
4: என்ன பண்றீங்க?
5: நான் வந்துட்டு ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன்.
4: 100 மீட்டர்
5: சும்மா உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு நாளைக்கு மணக்கால எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு ஐடியா, எங்களை இந்த மாதிரி ஓன பண்ணி நடத்தணும், நமக்கு நம்மளும் இந்த இடத்துல ஒரு நட்பன் மேல தொடங்கணும், அந்த மாதிரி பிளான் பண்ணி நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து, எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான், யாருமே வந்துட்டு இங்க வெளியே அப்படி இல்லை, எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான். அவங்க சேர்ந்து நாங்க இது இப்ப அந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா எல்லா வேலையுமே நாங்க தான் பார்ப்போம். நாங்க இருக்கிறது இந்த டீம்ல வந்துட்டு எல்லா இடத்துலயுமே நடத்தும் போது ஒரு 30-40 பேர் இருப்பாங்க. ஆனா இங்க வந்துட்டு அதிகபட்சமா ஒரு 15 பேர் இருப்போம். எங்களுக்கு அங்க இங்க பிரிச்சு விட முடியாது, எல்லாமே நாங்க தான் பாக்கணும், நாங்களும் நடத்துறது. இப்ப இந்த ஊர் மக்கள் இருக்காங்க, இவங்க எல்லாம் சேர்ந்து நடத்துறது, அவ்வளவுதான். ஏன்னா எல்லாம் ஒற்றுமை தானே நமக்கு.
4: சரி, உங்களுக்கு இந்த இப்ப இந்த நிகழ்ச்சி எல்லாம் நடத்தி முடிச்சு ஒரு பெரிய களைப்பு இருக்கும்ல, அதான் களைப்பு தெரியறதுக்கு எத்தனை நாள் ஆகும்?
5: இப்போ 4 நாள். இந்த எல்லாருமே தூங்கி எத்தனை நாள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட ஒரு வாரம். ஆகஸ்ட் 18 இருந்து இன்னை வரையும் நாங்க தூங்கிட மாட்டோம், எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா அங்க போனோம், இங்க போனோம், ஒரு இடத்துக்கு போனோம், எல்லாமே அலைச்சல் தான். இந்த போஸ்ட் ஓட்டுறது இந்த மாதிரி எல்லாமே நம்ம பண்ணிட்டே இருக்கேனால நமக்கு இந்த டயர் தெரியாது. ஆனா இந்நாளைக்கு அந்த டயர் நமக்கு தெரியும். 2 நாளைக்கு எப்படி நம்ம தூங்கிதான்.
4: சரி, தம்பி உங்க பேர் என்ன? தனி, நீங்க என்ன
5: பண்றீங்க? நான் வரேன்.
4: எப்படி இருக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்?
5: இதெல்லாம் நடத்துறது நல்லா இருக்கு,
4: நல்லாதான் இருக்கு. சரி, இவ்வளவு கஷ்டங்கள் வெளியில பாத்துருப்போம், பாக்காம இருந்திருப்போம், நிறைய பேரோட நம்ம வந்து சமாளிக்க வேண்டியது. இதெல்லாம் எப்படி இருக்கு?
5: சமாளிக்கிறதா ரொம்ப கஷ்டம். யார்ட்ட சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நம்ம வேணா பேர் கிளப்படாத நிலையில நம்ம அப்படியே பாக்குறது. எல்லாரையும் வேட்டு பிளேஸ் பண்ணி விட வேண்டிய ஒரு நிலைமை.
4: சிறப்பு. தம்பி உங்க பேர் சொல்லுங்க.
5: என் பேர் அஜின்.
4: நீங்க என்ன பண்றீங்க வேலை எல்லாம்?
5: நான் ஃபேப்ரிகேஷன் ஒர்க்
4: பண்ணுறேன். பாக்குறீங்க. சரி, நீங்க அந்த மாதிரியான ஒரு வேலை இருந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு மேல இந்த வேலைகள் எல்லாம் பாத்துட்டு இருக்கியா? அங்க வந்து நமக்கு ஒரே மாதிரி வேலை தான் இருக்கும், வருஷம் ஃபுல்லா அதே மாதிரிதான் பாத்துட்டு. இந்த மாதிரி ஒரு புது விதமான வேலைக்கு வரும்போது கோபம் வருது, அந்த மாதிரி எல்லாம்
5: கோபம் வரும். எங்களையும் வெளியே காட்ட முடியாது.
4: நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொருத்தர் சமாளிக்கிறது என்ன மாதிரி இருக்கு? குழந்தைங்க இருக்காங்க, பெரியவங்களும் இங்க இருக்காங்க.
5: வேற சமாளிக்கல, பெரியவங்களா சமாளிக்க தான் முடியாது,
4: கஷ்டமா இருக்கு. ஆமா, இது நீங்க எத்தனை வருஷம் முழுமையா ஈடுபாட்டு பண்ணி?
5: நான் இது 4வது வருஷம். 4வது எல்லாரும் சேர்ந்தா பண்ணுவோம். 4 வருஷம்.
4: ரொம்ப சிறப்புங்க. நிகழ்ச்சி வந்து கிட்டத்தட்ட

0: நிறைவான தருணத்துக்கு வந்துட்டோம். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை எல்லாம் சந்திச்சு பேசினதுல.
1: கண்டிப்பா எல்லாருக்குமே ஹாப்பி ஓணம்,
0: எல்லாருக்கும் இனிய ஓணம்.
1: இந்த ஒரு நாளைக்கு வேண்டிதான் எல்லாருமே வெயிட் பண்ணிருக்கிறது. நம்ம வந்துட்டு கேரளத்துக்கு பக்கத்துல இருக்கனால நமக்கு இந்த ஒரு நாள் வந்துட்டு மத்த ஊருக்கு எல்லாம் எப்படின்னா தீபாவளி பெருசா இருக்கலாம், பொங்கல் பண்டிகை எல்லாமே. ஆனா நம்ம பொங்கல் கொண்டாடுவோம், ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரி பொறுத்த வரைக்கும் ஒண்ணு ஓணம், இன்னொன்னு கிறிஸ்துமஸ், இது ரெண்டும் தான் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துக்குள்ளேயே பெஸ்டா இருக்குது.
0: ஆனா கூட எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழக பொங்கல் அந்த மாதிரி எல்லா செலிபிரேஷனும் இங்க இருக்கு நடக்குது
1: எல்லாமே. எந்த ஒரு குறையுமே ஒரு வருஷத்துல இத்தனை ப்ரோக்ராம் வருதுன்னா எல்லாமே நம்ம இங்க கொண்டாடுவோம்.
0: ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட இணைந்து இந்த ஓணம் என்னங்க. சரிங்க, ரொம்ப கண்டிப்பா பண்ணிடலாம். ஒரு நல்ல ஒரு ஓணம் திருநாள்ல உங்களோட சேர்ந்து இந்த ஓணமை நேர்களோடு கொண்டாடியதற்காக நன்றிகளை சொல்லிட்டு நிகழ்ச்சி சிறந்து விட்டுக்கிறேன். நான் உங்கள் கே கார்த்திக், நன்றி, வணக்கம் நேர்களை.

இதுவரை கேட்டோம் ஓணம் பண்டிகை கொண்டாட்ட சிறப்பு தேடி வரும் பண்பலை. கன்னியாகுமரி மாவட்டம் மணக்காலை கிராமத்து நேர்களை சந்தித்து நிறைவுக்கு வருகிறது நிகழ்ச்சியிலிருந்து நிலையம் திரும்புகிறார் நம் அறிவிப்பாளர் கே எஸ் கார்த்தி.

5 புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு வழங்கும் மகளிர் நேரம். முன்பாக செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஓணம் பண்டிகையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா, இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் கேரள மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மிலாது நபியையொட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர், தமிழக ஆளுநர், முதலமைச்சர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியா சீனா இடையேயான இருதரப்பு நல்லுறவின் தொடர்ச்சியான முன்னேற்றத்திற்கு எல்லைப் பகுதியில் அமைதியான சூழல் நிலவ வேண்டியதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் குடும்ப அட்டைகளின் ஆதார் விவரங்கள் குறித்து கைரேகை அடிப்படையிலான சரிபார்ப்பை மேற்கொள்வதற்கான சிறப்பு முகாம் வரும் 29ஆம் தேதி நடைபெறும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவை கர்நாடக அரசு உடனடியாக செயல்படுத்த வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் எரிவாயு நுகர்வோர்களுக்கான குறைதீர் கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே தென்னந்தோப்பில் நுழைந்து பயிர்களை சேதப்படுத்திய காட்டு யானையை வனத்துறையினர் அடர்ந்த வனப்பகுதிக்கு விரட்டியடித்தனர். விழுப்புரத்தில் தடை செய்யப்பட்ட 240 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். பிரேசிலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிருஷா மகேந்திரன் அமெரிக்காவின் விர்ஜினியா க்ராக்கர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். கொழும்பில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது நாளான இன்று இலங்கை அணி 2வது இன்னிங்ஸில் சற்று முன் வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 80 ரன் எடுத்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திருச்சி அணி இன்று கோவை அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்டரசியின் நேரம் நண்பகல் 12:03:40.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

0: பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதும்பாங்க. அப்படி அழகாக கிடைச்ச இந்த புதன்கிழமை நண்பகல் 12 மணிக்கு கோடை பண்பலை 100.5 தருவது மகளிர் நேரம். மகளிர் நேரத்தில் இன்னைக்கு நாங்களும் நடிப்போம்ல. உங்களது நடிப்பு திறமை வெளிப்படுத்த வாருங்கள் சகோதரிகளை. இதுவரை எந்த நேரலை நிகழ்ச்சியும் பங்கேற்கிறாத அறிமுக சகோதரிகள் என்றால் 24 24 24. மற்ற வழக்கமாக கோடை பண்பலை நேரலை நிகழ்ச்சி பங்கேற்கக்கூடிய சகோதரிகள் 24 24 26 மற்றும் 24 24 29 வாங்க. முன் இணைப்பிற்கு 0 4 5 4 2 என்னச்சுங்க, அப்போ தான் உங்களோட இணைப்பு நம்ம கோடை பண்பலைக்கு வரும். நிகழ்ச்சியில் உங்களோட இங்கே சுப்பிரமணியம் சுரேந்தர். இனிய நண்பகல் நேர வணக்கங்கள் சகோதரிகளே. நாங்களும் நடிப்போம்ல, நல்ல ஓணம் கொண்டாட்டம், மிலாடி நபி கொண்டாட்டம் இரண்டையும் அழகாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் கோடை பண்பலை சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த தினத்தில் உங்களுக்கு என்னென்ன நல்லது நடக்கணுமோ அத்தனை நல்லதுகளும் உங்களை சேர்ந்து எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு சிறப்பானதாக எல்லா நாளும் அமைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது நம் கோடை பண்பலை 100.5. நிகழ்ச்சிக்கு யார் முதல்ல வரீங்க? வாங்க, வணக்கம். யார் பேசுறீங்க? நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள் தேவி அவர்களே, நன்றி. இப்ப அடுத்து யாரு? வாங்க, வணக்கம். வாங்க, யார், எங்க இருந்து?
1: தென்காசி மாவட்டம் குண்டம்பட்டி கிராமத்தில
0: இருந்து. சொல்லுங்க நாகலட்சுமி, உங்களுக்காக ஒரு வசனம் காத்துக்கிட்டு இருக்கு, கேட்டுட்டு அதே ஃப்ளோவில் நடிக்கிறீங்க. கேளுங்க.
2: அகத்திய முனிவர் தீர்த்தம் கொடுத்த மாதிரி கொடுத்து அலுமானி பண்ற, ஆள விடுறா,
3: பதில் சொல்லு போனேன்.
2: நான் பதில் சொல்ல முடியாது,
3: கடல் தண்ணியா உப்பு கறிக்கினா?
2: நான் பதில் சொல்ல முடியாது,
3: சொல்லிட்டு போறேன்.
2: நான் பதில் சொல்ல
3: கடல் தண்ணியா உண்மை இருந்து போக முடியாது.
0: கேட்டீங்களா? அகத்திய முனிவர் தீர்த்தம் கொடுக்க மாதிரி தீர்த்தம் கொடுத்துட்டு அலும்பாணி பண்ற, அப்படி நாகலட்சுமி அவர்களே, அவ்வளவுதான், இதுக்கு மேல முடியலன்ட்டாங்க. சரி, இப்ப அடுத்து யாரு? வாங்க, வணக்கம்.
4: ஒரு நாள் மாட்டாமே போற, அப்ப வச்சுக்க வேண்டிய
0: ஒண்ணீங்களா? இன்னொரு தடவை ஒளிபரப்பலாமா?
4: வாழ்பாறை வெங்காயம்
1: யாருக்கிட்ட காட்டுற?

0: பெருங்காயம் வால்பாறை வெங்காயம் யாருக்கிட்ட பண்ணாட்டலாம் எகிரி போயிரு எகிரி ஒரு நாள் மாட்டாமையா போற அப்ப வச்சுக்க வேண்டிய ஒண்ணு
1: அதே வாக்கப்பட்ட பெருங்காயம் வாழப்பற வெங்காயம் யாருக்கிட்ட கட்டுற ஒண்ணு இல்ல பாரு
2: ஒரு நாள் மாட்டாமல போறப்பற
1: ஒரு நாள் மாட்டாமல போயிறப்பற அப்ப வச்சுக்கிறேன் நீ ஒண்ணு
2: அவ்வளவுதான் அவ்வளவுதான் வால் வாசங்கெட்ட பெருங்காயம் வால்பாறை வெங்காயம் சரி சரிங்க நல்ல முயற்சி வாழ்த்துக்கள் முத்துமாரி அவர்களே

0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5
1: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு
0: வழங்கிக் கொண்டிருக்கும் மகளிர் நேரம்.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
5: கான்டாக்ட் 8985712345 ORG.
6: எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய்.
7: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
6: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
8: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
9: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
10: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் No. 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
11: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673. கால் 9244504.
12: அழகு

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு. சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: குழக்கட்ட பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
2: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
1: குழக்கட்டிக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு,
2: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
1: டிரான்ஸ்பெரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது குழக்கட்டை.
2: கரெக்ட், அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறமா?
3: நாகா குழுக்கட்டை மாவுல செய்த குழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
4: இன்று பகல் ஒரு மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
5: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
6: வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை நிகழ்ச்சியில் உங்களோடு சர்க்கரை நோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் தெய்வேந்திரன் அவர்கள்.
7: வணக்கம் அன்பாதினர்களே. தொடர்ந்து எங்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க ஒரு சின்ன வயசு பையன் இருக்கான், 16 பையன் தான். அவன் வந்து முதலாம் முகம் டைப் 1 அப்படின்ற ஒரு நோய் உங்களுக்கே தெரியும். குழந்தைகளுக்கு வரது டைப் 1 நாங்கள் சொல்லுவோம். அதை இன்சுலின் வந்து சுரக்கிறது சுத்தமாகவே இல்லை, அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக இன்சுலின் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்க. அதை எடுத்துகிட்டே இருக்கிற ஒரு பையன் இருக்காப்புல அவர். ஸோ அவர் வந்து ஒரு 3வது விஷயத்துக்கு வந்திருக்காரு. ஒவ்வொரு டைமே வரப்போ சுகர் வந்து கூட இருக்கும். நான் வந்து நாங்கள் ஃப்ரீயாக தான் இன்சுலின் கொடுக்குறோம். முதலாம் வகை டைப் 1 பசங்களுக்கு வந்து அவங்களால வந்து ஏதோ ஒரு காரணங்களால் வந்து இன்சுலின் வந்து எடுக்க முடியாமல் போயிடுச்சுன்னா உயிருக்கே ஆபத்து வந்துடும். ஒரே காரணத்தினால அவங்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி முதலாம் வகை சக்கரை பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தொடர்ச்சியாக வந்து நான் வந்து இலவசமாக வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். தொடர்ந்து அவங்களுக்கு எவ்வளோ வகையான தேவையான இன்சுலின் நம்ம ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம், ட்ரீட்மெண்ட் ஃப்ரீயாக தான் பண்ணிட்டுருக்கோம்.

0: ஏன்னா எந்த ஒரு காரணத்துக்கும் அவங்க வந்து வாழ்வாதாரம் பாதிச்சிடக்கூடாது, வாழ்க்கை முன்னேற்றங்கள் வந்து பாதிச்சிடக்கூடாது ஒரு நல்ல எண்ணத்தில் தொடர்ந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த பையன் கொடுத்துட்ருக்கப்போ வந்து தொடர்ந்து ஒவ்வொரு டைமே சுகர் கூட ஒரு மூணாவது விசிட் வந்துட்டாங்க. என்னங்க சுகர் கூட்டிகிட்டே இருக்குன்னு கேட்டப்போ அந்த பையன் ஒவ்வொரு டைமும் அவங்க அம்மாவும் அந்த பையனும் ஒன்று சொல்லுவாங்க, இல்லை சார் நேற்று அப்படி சாப்பிட்டேன், எனக்கு இப்படி சாப்பிட்டேன், நாளைக்கு அடுத்து சுகர் கொஞ்சம் நேற்றுலாம் கண்ட்ரோலாக தான் இருந்தது, எந்த தொந்தரவு இருக்குமான்னு கேட்டால் ஒரு தொந்தரவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த பையன். அப்போ அவங்க டீட்டெயிலாக உட்காந்து கேட்டு என்னதான நீங்கள் தம்பி சாப்பிட்டு அப்படின்னு கேட்குறப்ப அந்த பையன் சொல்கிறான் வந்து 7 இட்லி சாப்பிட்டேன் அங்கிள் அப்படின்ற மாதிரி சொன்னான். 7 இட்லி அப்படின்றது ஒரு 16 வயசுன்றது பையனுக்கு வந்து அதிகமாக. அவங்க அம்மாட்ட கேட்டால் எப்பயுமே இந்த மாதிரி அதிகமாக தான் சாப்பிடுவான் சார், சாப்பிட்றதோட கேட்கவே மாட்டான் அப்படின்னு. அப்போ தோசைகள் எடுக்கிறப்ப அதே மாதிரி தான் சொல்கிறான், 5 தோசைன்னு 6 தோசை வரைக்கும் நான் எடுப்பேனாக்கா, சாப்பாடுகள்லாம் அளவு அதிகமாக சாப்பிட்றேன், எப்போ பார்த்தாலும் வந்து வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் ஏதாவது வந்து கடைகளில் போய் வந்து உணவுகள் சாப்பிட்டே இருக்கிறாங்க. ரெண்டு மூணு மாதமாகவே அவங்களுக்கு நாங்கள் என்ன தான் நாங்கள் வந்து ஸோ நான் மட்டும் இல்லாமல் வந்து கவுன்சிலிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களும் வந்து கவுன்சிலிங் கொடுக்குறாங்க, டயட்டிஷியன்ஸ் எல்லாமே சொன்னாலும் வந்து அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கு காரணங்கள் பேரண்ட்ஸும் ஒரு காரணங்கள் தான். பையன் ஒரு 16 வயசு பையனுக்கு கண்டிப்பாக புரிதல் இருக்கணும், பட் அந்த பையன் கொஞ்சம் புரிதல் இல்லாத பையனாக இருக்கலாம். பேரண்ட்ஸும் வந்து அவங்க அப்பாவும் சொன்னேங்க அம்மாட்டும் சொன்னேன், ஸோ அவங்க அதிகமாக கேட்காதனால என்ன ஆயிடுச்சுனா சுகர் கூடிக்கிட்டே போயிட்டுருக்கு. அடுத்து என்ன பண்ணோம், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து அவங்க வீட்டில் இருக்கவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி இதனால் என்னென்னலாம் பிரச்சனைகள் வரும்ன்ற நானும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி, கண் பிரச்சனை, கிட்னி பிரச்சனை, இதய பிரச்சனை வரும் அப்படின்னு நாங்கள் சொன்னோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சுகருக்கு இன்சுலின் போட்டுட்ருக்கான், அவனுடைய உடல் பருமன் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அப்போ நான் என்ன சொன்னேன், உனக்கு தைராய்டு இது இருக்குன்னு செக் பண்ணி பாருங்க பண்ணணும், அவங்க தைராய்டும் செக் பண்ணி பார்த்தோம், தைராய்டு சுரக்கிறதும் கம்மியாக இருந்தது. இந்த மாதிரி மரபணுக்கள் குறைபாடுனால வர்ற ஒரு சில பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சுகர் பேஷண்ட் சுகர் இருக்க மாதிரி தைராய்டு வகையான மரபணுக்கள் குறைபாடு நோய்களும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் நம்ம செக் பண்ணி அதையும் கண்ட்ரோல் பண்ணால் தான் சுகர் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி. அப்போ அதுக்கும் மாத்திரை கொடுத்து அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக என்ன பண்ணோம், அடுத்து 15 நாளைக்கு நீங்கள் காலை மதியம் இரவு என்ன சாப்பிட்றீங்க, எவ்வளோ சாப்பிட்றீங்க, எத்தனை மணிக்கு சாப்பிட்றீங்க, ஸ்ட்ரிக்டாக எழுதி கொண்டு வந்து எனக்கு காமிக்கணும், டெய்லி நீ சைக்கிளிங் போகணும்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக கொடுத்து ஒரு 15 நாள் கழிச்சு திருப்பி வந்தாங்க. ஃபஸ்ட் டைம் அந்த பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா சுகரோட லெவல் 262 இருந்தது, வெறுபகத்திலே சாப்பிட்டதுக்கப்புறம் 380 இருந்தது. அவங்க இன்சுலின் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா காலையில் 30 பாயிண்ட் எடுக்கிறாங்க, நைட்டில் 25 அதிகமான டோஸ் தைட் 25 பாயிண்ட் எடுக்கிறாங்க. அப்போ இந்த வந்து தைராய்டு இருக்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு மாத்திரை ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உணவு கட்டுப்பாடு கரெக்டாக 15 வர சொன்னோம், அப்புறம் 1 மந்த் கழிச்சு தான் வந்தாங்க. 1 மந்த் கழிச்சு ரிவியூ பார்க்குறப்ப அவங்களோட சுகரோட அளவுகள் ஒரு 140 வந்துச்சு வெறு வகத்தில், சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 270 வந்து இன்னும் சுகர் கூட தான், பட் முதக்கி நல்லா சுகர் கண்ட்ரோல் ஆயிடுச்சு. அப்போ அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சக்கரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறைகளும் சொல்லி கொடுத்துருக்கும். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து சுகர் பார்க்குற அன்றைக்கு மட்டும் வந்து சில பேர் என்ன பண்ணுறாங்க, உணவுகளை வந்து கம்மியாக சாப்பிட்றது இல்லை மாத்திரையில் டபுள் டோஸ் போகிறது, அன்னைக்கு மட்டும் சுகர் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி காமிக்கிறது. இது ரொம்ப தவறான விஷயங்கள், அவங்க உண்மை நன்மைக்கு தான் சொல்கிறேன். இது வந்து ஒரு சயின்ஸ், இது வந்து யாருமே விளையாட்டுமே எடுத்துக்கூடாது. தினந்தோறும் பார்க்குறோம் எத்தனை பேர் கால் இழக்கிறாங்க, கண் இழக்கிறாங்க, இருதய பாதிப்பு எத்தனை பேர் வர்றாங்க, கிட்னி பாதிப்பு எத்தனை பேரும் நீங்களும் கேள்விப்படுறீங்க, நாங்களும் தொடர்ந்து பார்க்குறோம். இதெல்லாம் தவிர்க்கணும், நலமுடன் வாழணும் அப்படின்னா வந்து மருத்துவர் ஆலோசனை கேட்டு நீங்கள் வந்து ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் சுகரை கண்டுமா ரொம்ப நாளைக்கு நீடோடி நல்லபடியாக வாழலாம் நேர்களே. மேலும் சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தில் சர்க்கரை நோய்க்கு தேவையான அனைத்து வகையான சிறப்பு சிகிச்சைகளும் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக எளிய முறையில் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் மற்ற இதர நோய்களுக்கும் தேவையான மருத்துவர்கள் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக சிறப்பான உபகரணங்கள் எல்லாமே இருக்குது, சிறப்பான வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. எல்லா வசதியும் கூடிய ஒரு ஸ்கேன் சென்டர் இருக்குது, எம்ஆர்ஐ, சிடி, அல்ட்ராசவுண்ட், கால் டாப்ளர் பார்க்கக்கூடிய எல்லா வகையான டெஸ்ட்டுகளும் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பு வந்து ஸ்கேன் சென்டரும் நம்மகிட்ட இருக்குது, பயன்படுத்திக்கினீர்களே. மேலும் சர்க்கரை நோயை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தால், ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 72 00 74 54 10 0. எந்த நேரங்களும் எங்களை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நேர்களே. மேலும் இந்த எண்களில் வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, வாட்ஸ்அப் மூலமாக கூட எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
1: வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை.
2: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
3: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
2: இது எதுக்கு?
3: தினசரி 2 வேளை இதை வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
2: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
4: திவ்ய சேத்ரா பிலிம்ஸ், டாக்டர் சி ஆர் ராஜன் தயாரிப்பில், திருவருள் கிருஷ்ணன் இயக்கத்தில், தேஜஸ் ராஜன் மற்றும் பலர் நடிக்கும் KGF, புஷ்பா போன்ற அதிரடி திரைப்பட வரிசையில் அமரம். ஆகஸ்ட் 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.

0: நிலவரம் ஆகஸ்ட் 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.
1: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
2: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல ஏஆர் அண்ட் விஆர், 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
0: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999. இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
0: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் த காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜ், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு, நாகா கொழுக்கட்டை மாவு திண்டுக்கல், மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயிலின் நல்வாழ்த்துகள்.
4: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
5: தங்கள் அன்புடன்
4: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
5: தங்களின் மேலான கருத்துக்களை கட்செவி வாயிலாகவும் பகிரலாம்.
4: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
5: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
4: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
5: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
4: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
5: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
4: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
5: நமது கோடை பண்பலை 100.5.
6: கோடை பண்பலை 100.5
7: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு.

0: வழங்கிய மகளிர் நேரம். கொடை பண்பலை 100.5 நாம் இணைந்திருக்கின்றோம் மகளிர் நேரம். இன்னைக்கு நாங்களும் நடிப்போம்ல, இப்ப யார் இணைப்புல? வாங்க, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க?
1: மணப்பாறை
0: சத்யா அவர்களே, நடிக்க தயாரா இருக்கீங்களா? கேளுங்க உங்களுக்கான வசனத்தை.
2: என்ன எனக்கு சந்தேகம்
3: ஆரம்பிச்சியா?
2: முகத்துல முளைச்சா முக முடியும் சொல்லணும். ஏன் தாட்டிக்கிறாங்க
3: உன்ன? இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யார சொல்லி கொடுக்குறா?
2: ஏன் மூளை என்ன?
3: மூளை என்ன முதுகுல வச்சிருக்க?
0: கேட்டீங்களா? நடிங்க.
1: எனக்கு ஒரு சந்தேகம், முகத்துல முளைச்சா முக முடியும் சொல்லணும்.
0: நன்றிங்க, வாழ்த்துகள். ஒரே இதுல கேட்டோன்னு நடிச்சிட்டீங்க. இப்ப அடுத்து வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: யாரு பேசுறீங்க?
1: என்னங்க?
0: ஒண்ணு கேக்கல. நீங்க பேர் இப்ப சொல்லுங்க. உங்க பேர்? கொஞ்சம் சிக்னல் இருக்க இடத்துக்கு வாங்க, இல்ல கொஞ்சம் தள்ளி வந்துடுங்க. வந்துட்டீங்களா? ஆ, இப்ப சொல்லுங்க.
1: சின்ன
0: ஒண்ணுமே கேட்கலங்க. சின்னங்கிறது இடையில இடையில பழைய சிடி கேசட்டை போட்ட ஸ்ட்ரக் ஆகும் பாத்தீங்களா? அந்த மாதிரி கேக்குதுங்க.
1: என்ன தைரியம் இருந்தா என்ற காட்டுக்குள்ள
0: நன்றிங்க. இப்ப அடுத்து யாரு? வாங்க. வணக்கம்.
4: கரூர் மாவட்டம் உஷாராணி.
0: உங்களுக்கும் வாழ்த்துகள். கேக்கலாமா உங்களுக்கான வசனத்தை? கேளுங்கம்மா உங்களுக்கான வசனம்.
2: நீ
3: பேசாத, என்னமோ பெருசா நல்ல பல்லு வச்சிருக்கிற மாதிரி என்ற மாதிரி ஒரு நாள் சிரிக்க முடியுமா?
4: இந்த எகத்தாமல என்கிட்ட வச்சுக்காத, பல்லு எகிரி போயிடும் தெரியுமா? அத்தோ இந்த பல்ல பத்தி மட்டும் என்கிட்ட பேசாத, நீ பல்லு ரொம்ப அளவா வச்சிருக்கேன்.
0: அருமை கேட்டவன, எத்தனை முறை கேட்ட வசனம். ஏமா அருமை. நன்றிங்க, நன்றிங்க, வாழ்த்து.
4: தேங்க்யூ சார்.
0: நன்றிமா.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
1: கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
3: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தொடர்புக்கு 8985712345.
3: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்.

0: காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்.
1: தொடர்புக்கு 9524936156.
2: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
3: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
2: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504. 4

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு. சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: கொழக்கட்ட பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
2: அதனாலதானே நாகா கொழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
1: கொழக்கட்டிக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு,
2: அதனாலதானே நாகா கொழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
1: டிரான்ஸ்பெரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது கொழக்கட்ட.
2: கரெக்ட், அதனாலதானே நாகா கொழுக்கட்ட மாவு வாங்குறமா?
3: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
4: இன்று பகல் ஒரு மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
5: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: ஆசையில் ஒரு குக்கு,
6: ஆசையில் ஒரு குக்கு.
4: நமது கோடை பண்பலை 100.5
6: திங்கள் முதல் வெள்ளி வரை
4: இரவு 7 மணி தொடக்கம் 8 மணி வரை
6: நீர்களின் ஆசை பாடல்கள்.
7: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே, உன் மனது போகும் வழியை எந்த மனது அறியுமே.
4: 94-86-28-24-24
6: என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி என்னும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு
4: நீங்கள் ஆசையாய் விரும்பி கேட்கும் பாடலை
6: உங்களின் பெயர் மற்றும் ஊரோடு
4: குரல் பதிவு, அதாவது வாய்ஸ் மெசேஜ் செய்து அனுப்பி வையுங்கள்.
6: தங்களுக்கான பாடலை ஆனந்தமாக கேட்டு மகிழுங்கள்.
8: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
9: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
10: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
11: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
12: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
11: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
12: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
11: 1 லிட்டர்னு நம்பி நீங்கதான் ஏமாந்துட்டீங்க.
10: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
4: இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
5: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
13: கொடைப்பண்பலை 100.5 நாம் இணைந்திருக்கின்றோம். மகளிர் நேரம் இன்னைக்கு நாங்களூர் நடிப்போம்ல, 12:44 இப்ப யார் இணைப்புல? வாங்க, வணக்கம்.
14: அன்பான தங்க தம்பி சுரேந்தர் அவர்களுக்கு இனிய நண்பர்கள் வணக்கம். தம்பி எப்படி இருக்கீங்க?
13: நலம், நீங்க எப்படி இருக்கீங்க? பேரை சொல்லிருங்க.
14: ரொம்ப நல்லா இருக்கு தம்பி. எங்க தம்பி, ரெண்டு வாரமும் ஆளை காணோம்.
13: அப்படியா?
14: இல்ல இல்ல, போன வாரத்துக்கு முந்தின வாரம் உங்களை காணும். போன வாரம் நிகழ்ச்சி கேட்க முடியல தம்பி. உங்க ஊருக்கு தான் தம்பி வந்திருந்த, திண்டுக்கலுக்கு.
13: அப்படிங்களா? திண்டுக்கல் மாவட்டத்திற்கு வந்திருக்கிறீர்கள். சரி, பரவாயில்ல, பேரை சொல்லிட்டீங்கன்னா நேயர்களும் தெரிஞ்சுக்கோங்க.
14: அப்ரகாம் படதர் நகர் வந்து பத்மாவதி பேசுறேன்ப்பா.
13: சரிங்கம்மா, கேட்டலாம் உங்களுக்கான வசனத்தை.
14: கேட்டலாம் தம்பி,
13: கேளுங்க.
15: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க.
13: சத்தியமா இந்த வசனத்துக்கு நான் பொறுப்பல்ல
14: தம்பி. எங்க ஊர்
13: பக்குவமா நடந்துக்குவாங்க.

0: அருமைமா அருமைமா, நன்றிமா
1: நன்றி தம்பி,
0: நன்றி வணக்கம். இப்ப அடுத்து யாரு வாங்க வந்துட்டீங்க பேசலாம்.
2: அண்ணே வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
2: மதுரை மாவட்டம்.
0: மதுரை மாவட்டம்.
2: பாண்டியம்மாள்.
0: பாண்டியம்மாள், என்ன பண்றீங்க பாண்டியம்மாள்?
2: நல்லா இருக்கேன்.
0: நல்லா சரிங்க. நல்லம்மா, இல்லத்தரசியா இல்ல படிச்சுட்டு வேலையில இருக்கீங்களா? சரிங்கம்மா. பாண்டியம்மாள் அவர்களே, உங்களுக்கு உங்களுக்காக ஒரு வசனம் சொல்லுங்க. சரிங்கம்மா. வானொலி சத்தம் குறைச்சிருங்க, ஏதோ எக்கோ அடிக்கிற மாதிரி சத்தம் கேக்குது, கொஞ்சம் குறைச்சு வச்சுக்கோங்க சரிங்களா? இப்ப கேளுங்க உங்களுக்கான வசனத்தை, அதே மாதிரி பேசுங்க.
2: கூட்டிட்டு
3: போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது, நீ சிரிக்காத ஆத்தா, நாங்க போறதுக்கு அப்புறம் உங்களோட காட்டுக்குள் உட்கார்ந்து சரி நின்றுட்டு சரி சிறுவா சிறுன்னு சரி
2: சொல்லே
0: சொல்லுங்க. சரிங்க, அருமை, நன்றி பாண்டியம்மாள் அவர்களே. இப்ப அடுத்து யாரு வாங்க? வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க?
4: நாமக்கல்
0: மாவட்டம்
4: நன்றிங்க.
0: வாழ்த்துகள்.
4: நன்றி சார். Thank you.

0: கவிதை படைப்பவர்களுக்காகவும்
1: படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
2: பண்பலை படைப்பாளிகள்.
3: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
1: பண்பலை படைப்பாளிகள்.
0: சனிக்கிழமைகளில்
1: நண்பகல் 12 மணிக்கு
0: பண்பலை படைப்பாளிகள்.
4: கவிதை அரங்கேறும் நேரம், மலர் கணைகள் பரிமாறும் தேகம்.
1: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒலியேற்ற காத்திருக்கிறது
2: கோடை பண்பலை 100.5
0: பண்பலை படைப்பாளிகள்.
1: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி:
2: நிலைய இயக்குனர்,
1: பண்பலை படைப்பாளிகள் பகுதி,
2: பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 6241.
1: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு
0: பண்பலை படைப்பாளிகள்.

0: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவளை நீல வழி. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
1: கேன்சர் பத்தின டயக்னோசிஸ்ல டவுட் இருக்கா? சர்ஜரி தான் சரியான ட்ரீட்மெண்ட்னு தெரியலையா?
2: ஒரு எக்ஸ்பர்ட்டோட செகண்ட் ஒபினியன் உங்க அடுத்த முடிவுக்கு தெளிவான வழிகாட்டுதலா அமையும்.
1: ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் ஃப்ரீ செகண்ட் ஒபினியன் அண்ட் சர்ஜிக்கல் கேன்சர் கன்சல்டேஷன் August 30 ஞாயிற்றுக்கிழமை, தவறாம கலந்துக்கோங்க.
2: மேலும் விவரங்களுக்கு கால் 8925960065.
3: மாயவளை மீளவழி. சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு சைபர் பாதுகாப்பு நிபுணர் மற்றும் பொறியாளர் ஆர்த்தி ராஜ்மோகன் அவர்கள் இணைகிறார்.
4: கொடைக்கானல் FM நேயர்களுக்கு வணக்கம். சோசியல் இன்ஜினியரிங், மனிதர்களை ஹேக் செய்வது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாயவலை மீளவழி. சைபர் அட்டாக்னா கம்ப்யூட்டர் ஹேக் செய்யறதுன்னு மட்டும் நினைப்போம். ஆனா சில நேரங்களில் ஹேக்கர்ஸ் வந்து கம்ப்யூட்டரை ஹேக் செய்யறதில்ல. நம்முடைய நம்பிக்கையை

0: ஹேக் செய்கிறாங்க. அதை தான் நம்ம வந்து சோஷியல் இன்ஜினியரிங்னு சொல்கிறோம். சோஷியல் இன்ஜினியரிங்னா என்ன? ஒருவருடைய நம்பிக்கை, பயம், அவசரம், ஆசை அல்லது ஆர்வத்தை பயன்படுத்தி அவர்கிட்ட இருந்து ஒரு இன்ஃபர்மேஷனையோ இல்லை மணியோ இல்லைனா ஆக்சஸ், அவங்களோட யூசர் அக்கௌண்ட்டோ இந்த மாதிரி பெற முயற்சிக்கிறது தான் சோஷியல் இன்ஜினியரிங் சொல்கிறோம். ஒரு சிம்பிள் உதாரணம் வச்சுக்கோங்க. ஒருத்தர் வந்து ஃபோன் செய்கிறாரு, நான் உங்கள் பேங்க்லேருந்து பேசுகிறேன், உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ஏதோ சஸ்பீஷியஸ் ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கு, உடனே நீங்கள் ஓடிபி சொல்லுங்கள். நம்ம என்ன பண்ணுவோம்? பயந்து உடனே ஓடிபி சொல்லுவோம். ஹேக்கர்ஸ் வந்து நம்மளுடைய நம்பிக்கையை தான் பயன்படுத்துகிறாங்க. பொதுவான சோஷியல் இன்ஜினியரிங் டெக்னிக்ஸ்லாம் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஃபிஷிங், விஷிங், ஸ்மிஷிங், பெயிட்டிங், இம்பர்ஸ்னேட்டிங் அந்த மாதிரி நிறைய வெரைட்டியில் நம்ம வந்து சொல்லலாம். இது எல்லாமே சோஷியல் இன்ஜினியரிங் டெக்னிக்ஸ் தான். இப்போ ஃபிஷிங்னு சொன்னால் ஒரு ஃபேக் இமெயில், ஒரு லிங்க்கு, விஷிங்னு சொன்னால் ஒரு ஃபேக் ஃபோன் காலு, ஸ்மிஷிங்னா ஒரு ஃபேக் எஸ்எம்எஸ், இந்த மாதிரி இது எல்லாமே சோஷியல் இன்ஜினியரிங் டெக்னிக்ஸ் தான். இம்பர்ஸ்னேஷன் அப்படின்னா இந்த பேங்க் ஆஃபீஸர் மாதிரி பேசுகிறது, போலீஸ் மாதிரி பேசுகிறது, கஸ்டமர் கேர்லேருந்து பேசுகிற மாதிரி பேசுகிறது, இந்த மாதிரி எந்த எல்லா மெத்தட்லேயும் நம்மளை ஏமாற்றுவாங்க. இந்த ஹேக்கர்ஸோட முக்கியமான வெப்பன் எதுனா பயம், போலீஸ் கேஸ் வரும், அர்ஜென்சி, இப்போ செய்யணும், உடனே செய்யணும், ட்ரஸ்ட், லைக் நான் பேங்க்லேருந்து தான் பேசுகிறேன், அப்புறம் ஆசை, கிரீடு, ஃப்ரீ கிஃப்ட் தரேன், பெரிய ப்ராஃபிட்டு, அந்த மாதிரி க்யூரியோசிட்டி, இந்த லிங்க்கை கிளிக் செய்யுங்க அப்புறம் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது, இந்த மாதிரி எல்லாமே ஹேக்கர்ஸ் யூஸ் பண்ணுற முக்கியமான வெப்பன்ஸ். இப்படி யார் நம்மளை அவசரப்படுத்தினாலும் நம்ம நிறுத்தி நிதானித்து யோசிக்கணும். எப்போவும் சொல்கிற மாதிரி திங்க், வெரிஃபை, ஆக்ட். யோசிங்க, வெரிஃபை பண்ணுங்கள், அப்புறமேட்டு நிதானமாக ரியாக்ட் பண்ணுங்கள். ஓடிபி, பின், பாஸ்வேர்ட் எதையுமே ஷேர் பண்ணாதீங்க. காலர் யாருன்னு தெரியாமல் எந்த உங்களோட ஐடென்டிட்டியும் நீங்கள் வந்து கொடுக்க தேவையில்லை, உங்கள் டீட்டெயில்ஸையும் நீங்கள் கொடுக்க தேவையில்லை. கால் பண்ணவங்களோட ஐடென்டிட்டியை வெரிஃபை பண்ணுங்கள். அன்னோன் லிங்க்ஸை எப்போவுமே கிளிக் பண்ணாதீங்க. அட்டாச்மெண்ட்ஸு, இந்த டாக்குமெண்ட்ஸு, பிடிஎஃப் அந்த மாதிரி எந்த அட்டாச்மெண்ட்ஸ் வந்தாலும் அதை ஓப்பன் பண்ணாதீங்க. யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு அவசரமாக ஏதாவது செய்ய சொன்னால் கண்டிப்பாக அதை செய்யாதீங்க. ஹேக்கு உங்கள் கம்ப்யூட்டரை ஹேக் செய்கிறதுக்கு முன் உங்கள் நம்பிக்கையை தான் ஹேக் பண்ணுவாங்க. அவசரம் வேண்டாம், நம்பிக்கை மட்டும் போதும். முதல்ல வெரிஃபை. இன்று நிகழ்ச்சியை கேட்ட அனைவருக்கும் நன்றி. நாளை இன்னொரு பயனுள்ள தலைப்புடன் மீண்டும் சந்திப்போம்.
1: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாயவலை மேளவழி நிகழ்ச்சியில் நாளையும் நம்மோடு இணைவார்.
2: ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவலை நீளவழி.
3: கேன்சர் பத்தின டயக்னோசிஸ்ல டவுட் இருக்கா? சர்ஜரி தான் சரியான ட்ரீட்மென்ட்னு தெரியலையா?
4: ஒரு எக்ஸ்பர்ட்டோட செகண்ட் ஒபினியன் உங்க அடுத்த முடிவுக்கு தெளிவான வழிகாட்டுதலா அமையும்.
3: ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் ஃப்ரீ செகண்ட் ஒபினியன் அண்ட் சர்ஜிக்கல் கேன்சர் கன்சல்டேஷன் ஆகஸ்ட் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, தவறாம கலந்துக்கோங்க.
4: மேலும் விவரங்களுக்கு கால் 8925960065.
5: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு 7 மணிக்கு
6: தங்கள் அன்புடன்
5: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
6: தங்களின் மேலான கருத்துக்களை கட்செவி வாயிலாகவும் பகிரலாம்.
5: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
6: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
5: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
6: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
5: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
6: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
5: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
6: நமது கோடை பண்பலை 100.5.
7: கொடை பண்பலை 100.5 இனி தொடர்வது தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. நெஞ்சம் நிறைக்கும் பாடல்களை கேட்டு ரசிப்போம் மாணவர்களே.

0: கவர்ந்த கோடை பண்பலை வானொலி 100.5.
1: கொடை பண்பலை 100.5 தொடர்கிறது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
2: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்குதான் ஆச்சு இலையில பாத்தேன்.
3: இல்ல, நம்ம தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட்
2: வணக்கம்
3: நேயர்களே.

நேர்களின் கடிதவழி விற்பகணங்கள் அரங்கேறும் நிகழ்ச்சியை கொடை பண்பலையின் உருப்புலி ஐந்தில் தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.

மகிழ்ச்சியில் நிறைந்தவையில் முதல் பாடல் உயர்ந்த மனிதன் படத்திலிருந்து. பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க கரூர் மேட்டு மகாதானபுரம் சந்திரசேகர் சாந்தி நந்தன் காஸ்ட்ரோ. 1968 வெளிவந்த படம். எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வாலியின் கவி வரிகளில் பாடலை பாடியிருக்கிறார் பி. சுசிலா.

0: நேரம் பிற்பகல் 1:08.
1: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 8985712345.

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு.
1: சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: குழக்கட்ட பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
3: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
2: குழக்கட்டிக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு,
3: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
2: டிரான்ஸ்பெரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது குழக்கட்ட.
3: கரெக்ட், அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறமா.
4: நாகா குழுக்கட்டை மாவுல செய்த குழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
5: கொடை பண்பலையின் ஒரு பிள்ளை ஐந்தில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நெஞ்சில் நிறைந்தவை. இனி இரு வல்லவர்கள் படத்திலிருந்து பாடல் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. கரூர் குளித்தலை சிவகுமார், ஹேமலதா, பிரியதர்ஷினி, குகன், செயோன், மகா. 1966 வெளிவந்த படம் வேதாவின் இசையில் கண்ணதாசன் கவி வரிகளில் பாடலை பாடியிருக்கிறார்கள். டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா.

0: கொடைப்பண்பலை நூறுபுலி ஐந்தில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.

இசைமொழி பேசும் உங்கள் கொடை பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நெஞ்சில் நிறைந்தவை இனி ஆசை முகம் படத்தில் இருந்து பாடல் பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. திண்டுக்கல் அண்ணாமலையார் ஸ்கூல் ரோட், தேவதாஸ், தேவி, சிவானி ஸ்ரீ, உமா மகாலட்சுமி, திலகா. 1965 வெளிவந்த படம். எஸ் எம் சுப்பையா நாயுடுவின் இசையில் வாலியின் கவி வரிகளில் பாடலை பாடியிருக்கிறார்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா.

0: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் நாச்சி இலையில பார்த்தேன்.
1: இல்ல, நம்ம தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிரண்ட அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிரண்ட அரிசி தான்.
0: ஒரிஜினல் வள்ளுவர் பிரண்ட் அரிசினா
1: அது தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிரண்ட அரிசி தான்.

திவ்யா கஷேத்ரா ஃபிலிம்ஸ், டாக்டர் சி ஆர் ராஜன் தயாரிப்பில், திரு அருள் கிருஷ்ணன் இயக்கத்தில், தேஜஸ் ராஜன் நடிப்பில், கேஜிஎஃப் புஷ்பா திரைப்பட வரிசையில் அதிரடி திரைப்படம் அமரம் August 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இப்போது இத்திரைப்பட பாடலை கேட்டு மகிழுங்கள்.

0: கேஜிஎஃப் புஷ்பா திரைப்பட வரிசையில் அதிரடி திரைப்படம் அமரம் ஆகஸ்ட் 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.
1: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
5: தொடர்புக்கு 9524936156.
6: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா?
7: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி, கோயம்புத்தூர் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
6: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
8: கோடை பண்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் த காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜ். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு, நாகா கொழுக்கட்டை மாவு திண்டுக்கல், மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயிலின் நல்வாழ்த்துகள்.
9: நேரம் பிற்பகல் 1:24. இது உங்கள் கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. இனி லட்சுமி கல்யாணம் படத்திலிருந்து பாடல் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. நாமக்கல் ராசிபுரம் மனோகர், கௌரி மனோகர், ஜோதி, சசிகுமார், யுகஸ்ரீ, மோகன்பாபு. 1968 வெளிவந்த படம். MS விஸ்வநாதன் இசையில் கணதாசன் கவி வரிகளில் பாடலை பாடியிருக்கிறார்கள் TM சவுந்தரராஜன், சீர்காழி S கோவிந்தராஜன்.

பொண்ண பெத்து வளர்த்தவளா புருஷனுக்கு பணிஞ்சவளா, பொண்ண பெத்து வளர்த்தவளா புருஷனுக்கு பணிஞ்சவளா, புத்தியுள்ள பிள்ளையத்தான் பெத்து விட்டவளா, இவ மத்தவங்க குடும்பத்தை தான் வாழ விட்டவளா. தங்கத்தேரோடும் வீதியே சூர்கோலம் போகுதடா, செவ்வாழை பந்தலிலே லட்சுமி கல்யாணம், நல்ல சிங்கார மேடையிலே லட்சுமி கல்யாணம்.

0: வலை தமிழிசையால் இனிமை தரும் வானொலி கலை. வானில் வசந்தம் பாடி வரும் அலை, பழைய புதிய பாடல்களின் தங்கப் பேழை, இதயத்தை இசையால் மயக்கும் தேனலை, கோடை பண்பலை 100.5.
1: என்னோடு வா வா என்று சொல்ல மாட்டேன், உன்னை விட்டு வேறு எங்கும் போக மாட்டேன்.
2: நம் மக்களின் நாடி நாளும் உங்களை நாடி வரும் கோடை பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நெஞ்சில் நிறைந்தவை. இனி ஆனந்த ஜோதி படத்திலிருந்து பாடல், பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. தென்காசி புது சுப்பலாபுரம் ஆறுமுகம் சுந்தரவள்ளி, பிரியரஞ்சனி, சிவசந்தியா, பாரத் பிரியன், அதிதீரன். 1963 வெளிவந்த படம். விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் கண்ணதாசன் கவி வரிகளில் பாடலை பாடியிருக்கிறார் டி எம் சவுந்தரராஜன்.

0: குடை பண்பலை நூறுபுலி ஐந்தில் இதுவரை கேட்டோம். தாராபுரம் ஆரா சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் ஆச்சு இலையில பார்த்தேன்.
2: இல்ல, நம்ம தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
1: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா
2: அது தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
3: இனிய இசை மலரும் இன்பச்சோலை, பாட்டுக்கள் பல தரும் பண்பலையின் பாச

0: நேரம் பிற்பகல் 1:35.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ்.

0: முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
3: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல ஏஆர் அண்ட் விஆர், 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
1: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9969552399.

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு.
1: சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: குழக்கட்ட பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
3: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
2: குழக்கட்டிக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு,
3: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
2: டிரான்ஸ்பெரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது குழக்கட்டை.
3: கரெக்ட், அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறமா?
4: நாகா குழுக்கட்டை மாவுல செய்த குழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
5: இது கொடை பண்பலையின் நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சி. இனி காதலிக்க நேரமில்லை படத்திலிருந்து பாடல். பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க ஈரோடு விஜயமங்கலம் கார்த்திக், ரஞ்சித், ரகு, ராஜா. 1964 வெளிவந்த படம். விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில், கண்ணதாசன் கவி வரிகளில் பாடலை பாடியிருக்கிறார் பி.வி. ஸ்ரீனிவாஸ்.

0: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
1: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானா?
0: இது மிஸ்டர் கோல்ட் 1 லிட்டர் ஆயில்னா இவ்ளோ இருக்கும். ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
1: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
0: இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
3: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
4: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டுருக்கோம். இன்றைக்கி நான் உடல் உறுப்பு தானம் பற்றி நான் பேசுகிறேன், ஆர்கன் டொனேஷன் அப்படின்ட்டு. நம்ம இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் மேக்ஸிமம் ஆர்கன் டொனேஷன் நடக்குது. அண்ட் இன்ஃபேக்ட் மற்ற மாநிலங்களும் கூட தமிழகத்தை பார்த்து தான் அவங்க எல்லா விஷயமும் கற்றுக்குறாங்க. ஆர்கன் டொனேஷன் ஏன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய உடல் உறுப்புகள் தேவையில்லாமல் பழுதடைகிறதுனால நிறைய பேருக்கு கஷ்டங்கள் இருக்குது. இப்போ சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 50-60 வயதுக்கு மேலே கிட்னி ஃபெயிலியர் வந்து அவங்க டயாலிசிஸில் இருப்பாங்க. டயாலிசிஸில் எத்தனை நாள் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு சொந்தக்காரங்க யாரும் இருக்க மாட்டாங்க கொடுக்கறதுக்கு கிட்னி. திடீர்னு ஒரு சின்ன வயதில் இருக்கிறவர் ஆக்சிடெண்ட் ஆகிடுறாரு, அவருக்கு மூளையில் அடிபட்டுருச்சு, ஆனால் உடலில் இருக்கிற அத்தனை ஆர்கன்ஸும் வேலை செய்யுது. நுரையீரல் வேலை செய்யுது, இருதயம் வேலை செய்யுது, குடல் பகுதிகள் வேலை செய்யுது, கிட்னி வேலை செய்யுது, எல்லாம் வேலை செய்யுது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஆர்கன்ஸை ஏன் நம்ம வந்துட்டு வேஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறது தான் கான்செப்ட். நிறைய பேர், அதாவது ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும், ஏன்னா நிறைய பேர் அவங்களுடைய பேரண்ட்ஸ் தான் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிற நபர் இருக்குது, சரி என் பையன்தான் இல்லை பொண்ணு தான் உயிருக்கு கஷ்டப்படுறாங்க, வெளில வரமாட்டாங்க, அட்லீஸ்ட் அவங்க உறுப்பாவது நிறைய பேருக்கு போய் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆரம்பத்துலேருந்து நிறைய பேர் இந்த மாதிரி புதுசாக ஒரு முயற்சி எடுத்து பண்ணாங்க. மூளை மட்டும் பாதித்தவங்களுக்கு, மற்ற உறுப்புகள்லாம் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரே ஆள் ஒரு 10 பேருக்கு அவங்க உதவலாம். உதாரணத்துக்கு கண் பார்த்திங்கன்னா, ரெண்டு கண் இல்லாதவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணலாம். ரெண்டு நுரையீரல் இருக்குது, ஒரு இருதயம் இருக்குது, ரெண்டு கிட்னி இருக்குது, ஒரு கல்லீரல் இருக்குது, கணையம் இருக்குது, சிறுங்குடல் இருக்குது. ஸோ ஒரே நபர்லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 பேருக்கு ஒரு ஒரு உறுப்பு எடுத்து நம்ம கொடுக்கலாம். இப்போ நம்ம நினைக்கிறோம், இப்போ சினிமாவில் பார்க்குற மாதிரி என்னை வந்து ஆப்ரேஷனுக்கு கூட்டு போனாங்க, ஆனால் திருட்டுதனமாக என் கிட்னியை திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ராமாட்டிக் கதையெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அந்த மாதிரிலாம் இல்லை, இப்போலாம் பயங்கர ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருக்குது. ஜஸ்ட் லைக் தட், நீங்கள் யாரோ எனக்கு கிட்னி வேணும்னு சொல்லிட்டு கடையில் போய் ஒரு கிட்னி கேட்டோம்னா கிட்னி கிடைக்காது. ஏன்னா இது சீரியஸான இஷ்யூன்றதுனால தமிழகத்தில் டிரான்ஸ்டான்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, இணையதளத்தில் போய் பாருங்கள். சப்போஸ் நீங்கள் வந்துட்டு எனக்கு ஏதாவது இந்த மாதிரி ஒன்று ஆச்சுன்னா நான் என்னோடய உறுப்பை வந்து தானம் பண்ணணும் அப்படின்னா அங்கே ஒரு ரெஜிஸ்ட்ரி இருக்குது. ஸோ நீங்கள் போய் அங்கே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், என்னோடய பேர் எல்லா டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிங்கன்னா. உங்களுக்கு சப்போஸ் இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டால், உங்கள் உறுப்பு வந்துட்டு வேலை செய்கிற கண்டிஷனில் இருக்கும்போது நீங்களே அனுமதி கொடுக்குறீங்க, என்னோடய உறுப்பை நீங்கள் இன்னொருத்தருக்கு தானம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு.
5: நேயர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம், நோட் பண்ணிக்கோங்க. 7373233333. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
3: இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். தரம், தனித்துவம், தனி கவனம்.

நேரம் பிற்பகல் 1:46. கொடி பன்மலின் நெஞ்சில் நிறைந்தவையின் நிகழ்ச்சியில் இனி ராணி சம்யுக்தா படத்திலிருந்து பாடல். பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க புதுக்கோட்டை கீரனூர் முகமது ஹஃபிக், சுகானா மரியம், முகமது ஷாலிக். 1962 வெளிவந்த படம். கே வி மகாதேவன் இசையில், கண்ணதாசன் கவி வரிகளில் பாடலை பாடியிருக்கிறார்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: நேரம் 1:50. நெஞ்சில் நிறைந்த வெயில் இனி படிக்காத மேதை படத்திலிருந்து பாடல் பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க ராமேஸ்வரம் தாரிக் முகமது ஹஃபி. 1960 வெளிவந்த படம் கே.வி. மகாதேவன் இசையில் மருதகாசியின் கவி வரிகளில் பாடலை பாடியிருக்கிறார் டி.எம். சௌந்தரராஜன்.

நெஞ்சில் நிறைந்தவையில் இனி பஞ்சவர்ணக்கிளி படத்திலிருந்து பாடல் பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. தேனி காமாஜிபுரம், மாடசாமி, ராஜம்மாள், பிரியதர்ஷன், ருத்ரஸ்ரீ, தமிழ்மணி. 1965 வெளிவந்த படம். விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் வாலியின் கவி வரிகளில் பாடலை பாடியிருக்கிறார் டி எம் சவுந்தரராஜன்.

நெஞ்சில் நிறைந்தவையில் நிறைவான பாடல் உத்தமன் படத்தில் இருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. தாராபுரம் சின்னக்கடை வீதி, இளங்கோவன், மோகன்ராஜ், காளிமுத்து, வள்ளிநாயகம். 1976 வெளிவந்த படம். கே வி மகாதேவன் இசையில், கண்ணதாசன் கவி வரிகளில் பாடலை பாடியிருக்கிறார்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா.

நிறைவுக்கு வருகிறது நெஞ்சில் நிறைந்தவை. மீண்டும் கேட்கலாம் நாளை பிற்பகல் ஒரு மணிக்கு. நேயர்களின் நெஞ்சம் நிறைந்த கானங்களை தந்த மகிழ்வோடு விடைபெறுகின்றேன் மீனா. நன்றி, வணக்கம் நேயர்களே. கொடை பண்பலையின் ஒரு பிள்ளை 5 தொடர்கிறது. டோல் தமாக்கா தோல்.

ரிபப்பரிபா. ஆம், இது இசையின் நீர்வீழ்ச்சி. கேட்டாலே ஈடில்லா மகிழ்ச்சி. இது நம்ம கோடை பண்பலை 100.5.

ஹாய், ஹலோ, வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இது நம்ம கூட எஃப்எம் 100.5 மெகாஹெர்ட்ஸ்ல தூள் தமாக்கா தூள் நிகழ்ச்சிக்கு இங்க வந்துட்டேன். சுப்பிரமணியம் சுரேந்தர், வணக்கம் நேர்களே. எல்லோருக்கும் வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? அதே டபுள் வணக்கம் தான். இன்னைக்கு எல்லோருக்கும் ஹாப்பி ஓணம் மற்றும் மிலாடி நபி நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே நல்லா இதமா நெஞ்சில் நிறைந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு கொஞ்சமா தூக்கம் வருதே, நல்ல பாடல்களாக கேட்டமே அப்படி நினச்சி தூங்க போகலான்னு நினைக்கிறீங்க, தூங்கக்கூடாது. அதற்காக தான் இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்துட்டேன். இன்னைக்கு ஓணம் கொண்டாடக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் மற்றும் மிலாடி நபி கொண்டாடக்கூடிய அனைவருக்கும் வணக்கம். ஓணம் அப்படின்னாலே அத்தப்பூக்கோளம், அப்புறம் பாயாசம், அந்த மாதிரியான அற்புதமான உணவுகளை எல்லாமே வச்சு இன்றைக்கி ஓணம் வந்து கொண்டாடுவாங்க. கேரளா மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் மற்றும் இந்தியாவில் முக்கியமான இடங்கள்லையும் கொண்டாடுறாங்க. அந்த அனைவருமே எப்படி மகிழ்ச்சியாக கொண்டாடுறாங்க அப்படிங்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களே சாட்சியம்னு சொல்லலாம். அதே போல் மிலாடி நபியும் இன்று அற்புதமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. சரி, இதே கொண்டாட்டத்தோட நம்மளோட நிகழ்ச்சி தோல் தமக்கத்துள்ளி ஒரு கொண்டாட்டம் வேணாமா? அப்போ கொண்டாடிடுவோமே.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கரக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
5: இது நம்ம கூட FM 100.5 மெகாஹெர்ட்ஸ்ல நம்ம கேட்டுட்டு இருக்கோம். தோல் தமாக்கா தூ. 2:09:50 கடந்து வேகமா ஓடிட்டு இருக்கு. நேரம் இப்படி வேகமா ஓடிட்டு இருக்கே, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு போம். என்ன பண்றோம்னு யாருக்கு தெரியுங்க? காலம் போற போக்கில் அது போக்கில் நம்ம போவோம் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. சரி, முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப நல்லா பசி நேரம் நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. எங்க போய் நம்ம சாப்பிட்டாலும் சரி, முதல்ல வாழை இலையில் வாங்கி சாப்பிட்ற பழக்கத்தை நம்ம கொண்டு வருவோம். ஏன்னா அது ரொம்பவே முக்கியம். பாலிதீன் பைகளை பயன்படுத்தக்கூடாது. பாலிதீன் பைகளில் சூடான உணவுகளை போடும்போது அது பல பாதிப்புகள் உண்டாக்குதுன்னு மருத்துவர்களும் அரசாங்கமுமே சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம சாப்பிடும்போது முதல்ல வாழை இலையில் வைங்க. வாழை இலை இருக்கா இல்லையா, அப்போ நான் பரவாயில்ல நன்றி வணக்கம் சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறது ரொம்பவே நல்லது. பசிக்குது, சாப்பிடணும். அந்த பசியில் வர பிரச்சனையை விட சாப்பிட்டதுக்கப்புறம் வர பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின் எல்லாம் யோசிப்போம் இல்லையா. அதனால் பாலிதீன் பைகளில் உணவுப் பொருட்களை, சூடான உணவுப் பொருட்களை வாங்கி சாப்பிட்றத நம்ம தடுக்கணுங்க. அதுதான் ரொம்பவே முக்கியம். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான பாடல்கள்லாம் அடுத்தடுத்துன்னு வந்துகிட்டு இருக்கு. கேட்போமா?

எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த பாடலெல்லாம் கேட்கும் போது அவ்வளோ மகிழ்ச்சி நமக்குள்ளே இருக்கும் இல்லையா? கூட எஃப்எம் 100.5 MHz நம்ம கேட்டுட்ருக்கோம். தோல் தமாக்கா தூள் 2:16 ஆக போகுதுங்க, நிறமும் வேகமாக போயிட்டே இருக்குது. இப்போ நிறைய இடங்களில் விடுமுறை காலங்களில் நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் பயணிப்போம்.

அதாவது கொடைக்கானல் போன்ற சுற்றுலா தலங்களுக்கு வரும்போது அதற்கான ஏற்பாடுகள்லாம் நம்ம பண்ணிட்டு வருவோம். இந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும், சொட்டர் எடுத்துக்கணும், அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும், அதெல்லாம் பார்த்துப்போம். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது முக்கியமான ஏதாவது சுவாச சார்ந்த பிரச்சனைகள், ரொம்ப உயரமாக போகிறீங்க, அங்கெல்லாம் பார்த்துப்போங்க அப்படின்னு மருத்துவர்கள்ட்ட ஆலோசனை கேட்டு வருவாங்க நிறைய பேர். அதுக்கேற்ற ஏற்பாடுகளும் பண்ணிட்டு வருவோம். முக்கியமான ஒரு விஷயத்தை மறந்துடவே கூடாது. நம்ம எத்தனை தான் ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு ஒரு இடத்துக்கு போனாலும் அந்த இடத்தினுடைய தன்மையை மாற்றாமல் நம்மளுடைய அந்த சுற்றுலா பயணத்தை வந்து நம்ம மகிழ்ச்சியாக கொண்டாடணும். இப்படி இப்போ கொடைக்கானலுக்கு வரோம், வெள்ளி நீர்வீழ்ச்சிக்கு முன்னாடியே இங்கே ஒரு தடவை பரிசோதனை பண்ணுவாங்க, எங்கள் பிளாஸ்டிக் பாட்டிலெலாம் கொண்டு வரீங்களா, கொண்டு வராதிங்க, எடுத்துக்குவோம் அப்படின்னு. வத்தலை குண்டு வழியாக வந்தால் மலை ஏறுறதுக்கு முன்னாடி அங்கேயே பரிசோதனை பண்ணிடுவாங்க. பழனி வழியாக வந்தால் அங்கேயே பரிசோதனை பண்ணிடுவாங்க. கொடைக்கானலுக்கு எங்கே நீங்கள் வரீங்களோ அங்கேயே பரிசோதனை பண்ணி இதெல்லாம் கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. அதையும் மீறி நிறைய பேர் சின்ன சின்னதெல்லாம் பிளாஸ்டிக் பொருட்கள், பாலித்தீன் பொருட்கள் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் நம்ம சாப்பாடு பிளேட்லாம் யூஸ் பண்ணுற பிளேட்லாம் வாங்கிட்டு வருவாங்க. நிறைய பேர் வந்து சாப்பிட்டுட்டு உணவுப் பொருட்களோடைய எல்லாம் மிச்சத்தையும் சேர்த்து அங்கேயே வனப்பகுதியிலே போட்டுறோம். அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த உணவுகளை அங்கே இங்கே இருக்கக்கூடிய வனவிலங்குகள், அதாவது குரங்குகள் இருந்துச்சுன்னா எடுத்து சாப்பிட்றது, குரங்குகளுக்கு உணவு கொடுக்கறது, இது போன்ற விஷயத்தையும் நம்ம பண்ணுறோம். அப்படிங்கும் போது இயற்கையினுடைய சமநிலையை நம்ம மாற்றுறோம் இல்லையா? அது தவறு தானே, நம்ம மாற்றக்கூடாது. ஏன்னா உணவுகளை தேடிக்கொள்வதற்கு விலங்குகளுக்கு தெரியும், அதற்கு நம்ம உணவு கொடுத்துட்டு அதை நம்மளை கையேந்தி நிப்பாட்ட வைக்கக்கூடாது. நம்மளை பார்த்து கையேந்தி நிற்கும், அது நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பாலிதீன் பைகளை தூக்கி போடுறதுனால அதையும் ஒரு உணவுப் பொருள் என்று அதை சாப்பிட்டு கொண்டு பலவிதமான பிரச்சனைகளுக்கு வனவிலங்குகள் ஆட்பட்டு துன்புறுது. இது எல்லாமே நம்மளுக்கு வேணாம், இயற்கையோட சமநிலையை நம்ம மாற்ற வேணாம். நம்ம சுற்றுலாவுக்கு வரோம் கொடைக்கானலுக்கு அப்படிங்கும்போது அதனுடைய பலனை நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னா இயற்கை இயற்கையாகவே ரசிக்கணும். எந்த இடத்தையும் நம்ம அதை மாற்றக்கூடாது, குப்பைகளை போடக்கூடாது. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய பேர் வாகனத்தில் வரும்போது கேட்டுகிட்டே வருவீங்க. இயற்கை அழகாக ரசித்து பார்த்து ரசித்து வாங்க, பால் படுத்த வேண்டாம்.

0: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
2: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய் எல்லாமே கரெக்ட்.

நேரம் 2:21 ஆச்சுங்க. கூட எஃப்எம் 100.5 மெகாஹெர்ட்ஸ் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். தோல் ஜமாக்கா தோல் அட்டகாசமான பாடல்கள்லாம் வந்துகிட்டே இருக்கு. சரி, இப்போ அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா, நம்ம ஒரு இடத்துக்கு பயணம் பண்ண போகிறோம், நம்மகிட்ட இருசக்கர வாகனம் இருக்கு, இருசக்கர வாகனம் ஓட்டணும் அப்படின்னாலே நம்ம கண்டிப்பாக தலைக்கவசம் போடணும், ஹெல்மெட் போட்டுக்கோம். ஹெல்மெட் அவசரத்துக்கு எடுத்து மாட்டிட்டு வேகமாக போடக்கூடாதுங்க, அதுக்கு லாக் முதல்ல சரியாக இருக்கான்னு பார்க்கணும் இல்லையா. நிறைய பேர் அதை தான் பரிசோதனை பண்ணுறாங்க. நீங்கள் ஹெல்மெட் போட்டுட்டு வந்தாலும் உங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏங்க கரெக்டாக தானே வந்தேன், ஏன் நீங்கள் ஹெல்மெட் போடுறது முக்கியம் இல்லை, அதை எவ்வளோ சரியாக போடுறீங்க அப்படின்னு முக்கியம். அதை லாக் சரியாக இருக்கா, அந்த லாக் கரெக்டாக லாக் ஆகிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் எப்படி நம்ம ஏதாவது ஒரு முக்கியமான தருணத்தில் கூட ஹெல்மெட் நம்ம தலையிலிருந்து கலந்து போகாது. அதனால் அந்த லாக்கு ரொம்ப முக்கியம். இவ்வளவு வேலையும் பார்த்துட்டு அந்த லாக்கை மறந்துட்டோம் பார்த்தீங்களா அப்படின்னு யாரும் நம்மளை சொல்லிடக்கூடாது. அதனால் ஹெல்மெட் நம்ம போகிறதுக்கு முன்னாடி லாக்லாம் கரெக்டாக லாக் ஆகுதான்னு பாருங்கள். இல்லையா அந்த லாக்கை முதல்ல போய் சரி பண்ணிடுங்க. சரி பண்ணதுக்கு அப்புறம் நம்ம நம்மளுடைய பயணத்தை மேற்கொள்ள வேண்டியது தான்.

நேரம் 2:30 ஆயாச்சு. இது நம்ம கூட எஃப்எம் 100.5 மெகாஹெர்ட்ஸ்ல நம்ம கேட்டுட்டு இருக்கோம் தோல் தமாக்கா தூல். இப்படி அப்படி ஃபாஸ்டான சாங்ஸ்லாம் கேட்டுகிட்டே இருக்கும்போது அடுத்து ஒரு நல்ல சாங் வந்து வைபான சாங். அது என்னப்பா வைபு வைபுன்றாங்களே, எங்களுக்கெல்லாம் இந்த வைபுனா என்னன்னு சில சமயங்களில் புரிய மாட்டேங்குது. எந்த வைபு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு, வைபு அப்படின்னா அந்த வைப்ரேஷன் அதிர்வு அப்படின்றாங்களா, நம்மளை சுற்றி ஒரு நல்ல பாசிட்டிவான அதிர்வுகள் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில நெகட்டிவான அதாவது கெட்ட அதிர்வுகள் இருந்தால் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த நல்ல துள்ளலான ஒரு உணர்வை கொடுக்குற மாதிரியான அதிர்வுகள்லாம் சில பாடல்களில் இருக்கும். அந்த பாடல் கேட்கும் போதே நம்மளுக்கு அந்த ஒரு துள்ளலும் நம்மளுக்கு தொத்திக்கும். அதனால தான் அதை வைபு வைபுங்கிறாங்க. அதையும் வைப்ரேஷனை தாங்க சுருக்கி வைபுன்னு ஆக்கியிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு வைபு அந்த சாங் தான் கேட்போமா?

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
0: தொடர்புக்கு 8985712345.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
1: பாட்டி, குழக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
4: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
5: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் குமாரபாளையம் கால்
6: 9699999.
7: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
8: தொடர்புக்கு 9524936156.

நேர்களை இன்னும் சற்று நேரத்தில் வர காத்திருக்கிறது உயிரெழுத்து நிகழ்ச்சி. இன்னைக்கு உயிரெழுத்து நிகழ்ச்சியில கரூர் குளித்தலை பாகியா அவர்கள் தந்திருக்கக்கூடிய தொகுப்புக்கு தான் பாடல்கள்லாம் வளம் வர காத்திருக்கின்றன. நேரம் 2:40 நம்ம இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி தோல் தமாக்கா தூர். சரி, நிறைய வைபான பாடல்கள் அந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா, அந்த பாடல்கள்லையுமே நடனத்துக்குன்னு சில பாடல்கள்லாம் இருக்கு. நல்ல குட் வைப் சாங்ஸ் அப்படிம்பாங்களே அது வேற, குட் டான்ஸ் சாங்ஸ் அது கொஞ்சம் வேற. குட் டான்ஸ் சாங்ஸ்ல குட் வைப் சாங்ஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு தனி ரகம். இப்போ வரக்கூடியது அந்த மாதிரி ஒரு பாடல் தான். கேட்போமா?

இப்படி சூடு.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
4: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
3: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
1: கொழக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
5: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
1: கொழக்கட்டைக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு.
5: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
1: டிரான்ஸ்பரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும்.

கோடை எஃப்எம் 100.5 மெகாஹெர்ட்ஸ்ல நம்ம கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி தோல் தமாக்கா தூர். அட்டகாசமான பாடலாம் கேட்டுட்டே இருக்கீங்க இல்லையா? இப்போ அதே மாதிரியான ஒரு அட்டகாசமான பாடலோட நிகழ்ச்சியோட நிறைவான தருணத்துக்கு வந்தாச்சு. இப்போ தோல் தமாக்கா தோலோட நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சால் தானே அடுத்து உயிரெழுத்து நிகழ்ச்சி வரும். அதனால தோல் தமாக்கா தோலோடைய இப்போ லாஸ்டான சாங்கு இதை கேட்டு அப்படியே என்ஜாய் பண்ணுங்க சரிங்களா?

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நாடு முழுவதும் காய்ச்சல் பாதிப்புகளை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வனப்பரப்பை அதிகரிக்க மரக்கன்றுகள் நடும் இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களவையிலும் சட்டப்பேரவைகளிலும் மகளிருக்கு 33% இடஒதுக்கீட்டை செயல்படுத்துவதற்கு தடையாக காங்கிரஸ் உள்ளது என்று பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. ஓணம் பண்டிகை மற்றும் மிலாது நபி இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அரசு கலைக்கல்லூரிகளில் 5000 உதவி பேராசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்ற தவிக அரசின் அறிவிப்பு வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. பொங்கல் பண்டிகையொட்டி குடும்ப அட்டைதாரர்களுக்கு விலையில்லா வேட்டி சேலை வழங்கும் திட்டத்திற்கான உற்பத்தி அனுமதியை தவிக அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று அமமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மும்பையில் நடைபெற்ற ஆசிய ஜூனியர் கிளாசிக்கல் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பிரதிதி பர்தோலாய் மற்றும் மயங்க் சக்கரவர்த்தி தங்கப்பதக்கம் வென்றனர். புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ரானி மற்றும் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். பாண்டினாக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சா ராவத் காயத்ரி ராவத் இணை மகளிர் இரட்டையர் பிரிவில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கும், அன்வேஷா

கவுடா, துர்கா ஈஷா கந்தரப்பு, ருஜுலா ராமோ, நரேன் சங்கர் ஐயர், தன்வி பத்ரி ஆகியோர் ஒற்றையர் பிரிவுகளில் இரண்டாவது சுற்றுக்கும் முன்னேறியுள்ளனர். கொழும்பில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் நான்காம் நாளான இன்று ஃபாலோ ஆன் பெற்று இரண்டாவது இன்னிங்ஸை ஆடி வரும் இலங்கை சற்றுமுன் வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 199 ரன் எடுத்துள்ளது. உஸ்பெகிஸ்தானுக்கு எதிரான 2 நட்புணர்வு கால்பந்து போட்டிகளில் பங்கேற்பதற்காக 17 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய மகளிர் அணி தாஷ்கண்ட் சென்றடைந்தது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

இசையும் தமிழும் இதமாய் இணைந்து இன்னிசை பாட காத்திருக்கிறது உங்கள் பிரிய கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியில். இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு கரூர் குளித்தலை பாக்யா அவர்கள் தந்திருக்கக்கூடிய தொகுப்பிற்கு பாடல்கள் வலம் வர காத்திருக்கின்றன. நம்மை விட்டு தற்போது பிரிந்து சென்ற பின்னணி பாடகி எஸ் ஜானகி அம்மா அவர்களின் நினைவலைகளை நம் பண்பலை நேர்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எனவே இந்த இசை அரசிக்கு மலர் அஞ்சலி செலுத்தும் விதமாக அவர் பாடிய பூ பாடல்களை தேர்வு செய்து உயிரெழுத்து நிகழ்ச்சி அனுப்பியிருக்கிறேன். என்னுடைய பாடல் வரும் நாட்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். நிகழ்ச்சியில் முகப்பாக என் பெயர் பாக்யா, குளித்தலையில் இருக்கிறேன். கணவர் பெயர் சிவகுமார். எனக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ளன. மூத்த மகள் பெயர் ஹேமலதா, இளைய மகள் பெயர் பிரியதர்சினி, அக்கா பெயர் மகாலட்சுமி, எனது செல்ல பேரனின் பெயர் குகன் சேயோன். நான் குளித்தலையில் வசித்து வருகிறேன். நான் தையல் தொழில் செய்து வருகிறேன். என் தையல் தொழிலுக்கு உற்றுத்துணையாக இருப்பது நம் கோடை பண்புகளை 100.5 மட்டுமே என்று குறிப்பிட்டிருக்கிறார். நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் மௌன கீதங்கள் திரைப்படத்திலிருந்து. அந்த பாடலுக்கு பொழிப்புரையை இவ்வாறு எழுதி அனுப்பியிருக்கிறார். பூக்களே மிகவும் அழகுதான், ஆனால் அவள் அணிந்திருக்கும் மூக்குத்தியே பூ போல உள்ளதாம். அதன் மேல் காற்று அமர்ந்து பேசிக்கொள்கிறதாம். இசையோடு இப்படி

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: டியர் ஸ்டூடண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
3: தொடர்புக்கு 9524936156.
5: குழக்கட்ட புள்ளியா இருக்கு, ரொம்ப பிடிச்சது. அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
6: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
5: குழக்கட்டிக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு.
6: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
5: டிரான்ஸ்பரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது குழக்கட்டை.
6: கரெக்ட். அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேமா?
7: நாகா குழுக்கட்டை மாவுல செய்த குழுக்கட்டை புள்ளியா இருக்கு, ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
8: இளவரசிகள்
9: கேட்கலாம்.

0: கஸ்தூரிகை.
1: பூமக் சினர்வர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக் சினர்வர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
0: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
2: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. தேனியிலிருந்து ஒரு நேர் கேட்டிருந்தார் கேள்வி. ஸோ அவர் வந்து ஏதோ இரும்பு கடையில் வேலை செய்யும் போது அந்த ஒரு கம்பி வந்து குத்திருச்சு உள்ளார காலில். அவருக்கு வந்து சுகர் இருக்குது. ஸோ குத்துனால பார்த்தீங்கன்னா அவனால் நடக்க முடியல, கால் ஃபுல்லாக வீங்கிருச்சு. ஸோ இது ஏதாவது என்ன பாதிக்குமா சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். கண்டிப்பாக. ஸோ எலும்புங்கிறது இரும்புங்கிறது என்னான்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பாக்டீரியா அந்த ரஸ்ட்டெல்லாம் இருக்கும். அதெல்லாம் என்னென்னா நம்ம உடம்புக்குள்ளே போகும்போது ஈஸியாக அது மல்டிப்ளை ஆகும், அந்த சுகர் இருக்கும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாகும். அது சில சமயம் போய் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக சுற்றி இருக்க தசை எலும்பு எல்லாத்துலேயும் இன்ஃபெக்ஷன் போய் எல்லாம் அரிச்சிடும். ஸோ அந்த மாதிரி அரிக்கும் போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அது இன்ஃபெக்ஷனால சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா காலை எடுக்கக்கூடிய நிலைமை கூட வரலாம், சரியா நம்ம ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னா. அதனால இன்ஃபெக்ஷன் ஆகும்போது சுகரோட லெவல் கரெக்டாக மானிட்டர் ஆகாது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக மானிட்டர் பண்ணோம்னா தான் நம்ம இது வந்து பெட்டரான அவுட்கம் நமக்கு வந்து இதில் கிடைக்கும். ஸோ அவருக்கு வந்து என்னென்னா ப்ராப்பராக இந்த மாதிரி சுகர் இருக்கவங்க ஏதாவது சின்ன காயம் எங்கே பட்டாலுமே அவங்க வந்து உடனே போய் மருத்துவரை பார்த்து அதுக்கான டிடி ஏதாவது போடணுமா, இன்ஜெக்ஷன்ஸ் போடணுமா, ஆன்டிபயோட்டிக் போடணுமா, அது எவ்வளோ டீப்பாக இருக்குது. சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த நரம்பூசி போகிற மாதிரியே இருக்கும். ஏன்னா சுகர் லெவல்லாம் பார்த்தீங்கன்னா 500 இருக்கவங்களுக்கு மாத்திரை சாப்பிட்டா கேட்காது. ஸோ அவங்கள வந்து சுகரை கண்ட்ரோல் பண்ணும். இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் அந்த இன்ஃபெக்ஷனோட லெவல் இது இருக்கும். இன்னொன்று அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஃபுட்வேர் கரெக்டாக போடணும், செருப்பு இல்லாமல் நடக்கக்கூடாது. ஸோ ரொம்ப மேடு பள்ளத்தில் கால் வைக்கும்போது பார்த்து வைக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது அந்த இதில். இவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம்னால டெஃபினட்டாக அந்த இன்ஃபெக்ஷன் எலும்பு வரைக்கும் பரவறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். ஸோ அதை வந்து நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும். அது கால் ஃபுல்லாக வந்து என்னென்னலாம் அழுகி போயிருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணால் தான் நம்ம கொடுக்குற ஆன்டிபயோட்டிக் மாத்திரையோ ஊசியோ இது எல்லாமே எப்படின்னா ரத்த தொழியாக தான் அந்த இடத்துக்கு போகுது. இன்கேஸ் அந்த இடம் அழுகி போயிருந்துன்னா ரத்த ஓட்டமே இருக்காது. ஸோ அதனால் என்ன ஆக போகுது, அந்த இடத்துல இருக்க ரத்த ஓட்டம் போவதுனால பாக்டீரியா இதெல்லாம் வந்து நல்லா அதிகமாக வளரப்போகுது. ஸோ அதனால் வந்து இன்னும் இன்ஃபெக்ஷன் ரேட் அதிகம்தான் ஆகும். ஸோ அதனால் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அது டெஃபினட்டாக உடனே போய் மருத்துவரை பாருங்கள். ஸோ சீக்கிரமாக அதை சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா பின்னாடி எந்த பிரச்சனையும் வராது. மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 95 85 95 55 88 இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
0: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.
3: இது நம் கோடை பண்பலை 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி உயிரெழுத்து. நேரம் பிற்பகல் 3:15. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு கரூர் மாவட்டம் குளித்தலை பாக்யா அவர்கள் பாடல்களை தெரிவு செய்து தொகுப்பாக அனுப்பியிருக்கிறார். நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் கிழக்கே போகும் ரயில். அந்த திரைப்படத்திலிருந்து அதற்கு இவ்வாறு வர்ணனையை தந்திருக்கிறார் நேயர் அவர்கள். சுப முகூர்த்த நாள் வந்ததால் இந்த பூ பூத்ததா, இல்லை இந்த பூ பூத்ததால் சுப முகூர்த்த நாள் வந்ததா? எப்படியோ அவளுக்கு ஒரு நல்ல செய்தி வந்துவிட்டது.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: மேலும்
4: எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம். கால் 9965-2399.
5: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
6: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸுடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
5: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673. கால் 9244504.
1: கொழக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
7: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
1: கொழக்கட்டைக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு.
7: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
1: டிரான்ஸ்பரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது கொழக்கட்டை.
7: கரெக்ட், அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேமா.
8: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
9: இது

0: கஸ்டர்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
1: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானா?
0: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
1: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
0: இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
3: தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது.
4: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் த காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜ், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு, நாகா கொழுக்கட்டை மாவு திண்டுக்கல், மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயிலின் நல்வாழ்த்து.

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு.
1: சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது.
3: கொடை பண்பலை 100.5 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு கரூர் குளித்தலை பாக்யா அவர்கள் தந்திருக்கக்கூடிய தொகுப்பிற்கு பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் மண்வாசனை திரைப்படத்தில் இருந்து. அந்த பாடலுக்கு இவ்வாறு தன் பொழிப்புரையை எழுதி அனுப்பியிருக்கிறார். பூவை போர்த்தி வைத்திருந்தாலும் அதன் வாசனை அது இருக்கும் இடத்தை காட்டி கொடுத்துவிடும். பெண்ணை பூவுக்கு உவமையாக வைத்து பாடியிருக்கக்கூடிய இந்த பாடலை கேட்டு மகிழ்வோமா என்று இருக்கிறார். இதோ

இது நம் கொடி பண்பலை 100.5. நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு கரூர் குளித்தலை பாக்யா அவர்கள் தந்திருக்கக்கூடிய தொகுப்பிற்கு பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் 16 வயது நிலை திரைப்படத்திலிருந்து. 16 வயது பருவமங்கை தனக்கானவனை தேடிக்கொள்கிறாள். அவள் அவனை வேறு யாரிடமும் கேட்கவில்லை, இந்த பூவிடம் மட்டுமே கேட்கிறாள். பதில் சொல்லுமா இந்த பூ? இசையோடு

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
3: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தொடர்புக்கு 8985712345.
3: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
4: தொடர்புக்கு 9524936156.
1: கொழக்கட்டை புள்ளியா இருக்கு, ரொம்ப பிடிச்சது. அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
5: அதனாலதான் நீ நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
1: கொழக்கட்டைக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு.
5: அதனாலதான் நீ நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
1: டிரான்ஸ்பெரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது கொழக்கட்டை.
5: கரெக்ட். அதனாலதான் நீ நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறமா?
6: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை புள்ளியா இருக்கு, ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
7: தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது.
8: கொடை பண்பலை 100.5 நாம் ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி உயிரெழுத்து. நேரம் பிற்பகல் 3:35. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு கரீர் குளித்தலை பாக்யா அவர்கள் தந்திருக்கக்கூடிய தொப்பிற்கு பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றன. பின்னணி பாடகி எஸ் ஜானகி அவர்கள் பூக்களை மையப்படுத்தி பாடிய பாடல்களை தொகுப்பாக அனுப்பியிருக்கிறார். நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து. அதற்கு இவ்வாறு கவிதை வடித்திருக்கிறார் அந்த பாடலுக்கு. நாம் கண்டு ரசிக்கும் பூக்களில் ரோஜாவை பிடிக்காதவர்கள் எவரேனும் உண்டா? அந்த ரோஜாவை நாம் செடியில் வைத்து பார்ப்பதை தான் அதிகமாக விரும்புகிறோம், ரசிக்கிறோம். ஆனால் அந்த ரோஜாவோ இந்த ராசாவை நம்பி இருக்கிறதாமே.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது.

0: பாட்டும் பதமும்
1: நேரம் பிற்பகல் 3:43 நம் கோடை பண்பலை 100.5 நாம் ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு கரூர் குளித்தலை பாக்யா அவர்கள் தந்திருக்கக்கூடிய தொகுப்பிற்கு பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றன. பின்னணி பாடகி எஸ் ஜானகி அவர்கள் பாடிய மலர்களை மையப்படுத்தி வந்த பாடல்களை தொகுப்பாக அனுப்பியிருக்கிறார். நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்திலிருந்து. அந்த பாடலுக்கு இவ்வாறு வர்ணனையை அழகாக வடித்திருக்கிறார். அழகான மலர் ஒன்று அபிநயத்தோடு நடனம் ஆடுகிறது. ஆனால் அந்த மலரின் மனசஞ்சலத்தாலும் மனத்தவிப்புகளாலும் உழன்று அவளின் பாதச்சலங்கையும் சிலம்பொழியும் துன்பத்தில் உலர்கிறது. இப்படி

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
4: கோடை பண்பலை நற்புழி ஐந்தன் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
5: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: 4:30 கேட்கலாம் போமக்ஸ் பானியங்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ணத்தூரிகை.
6: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
7: கோடை பண்பலை 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி உயிரெழுத்து. இன்று கரூர் கூலித்தலை பாகிய அவர்கள் தந்திருக்கக்கூடிய தொகுப்பிற்கு பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் ஆவாரம் பூ திரைப்படத்திலிருந்து. அதற்கான பொழிப்புரையை இவ்வளவு அழகாக தந்திருக்கிறார். மல்லிகை அதாவது அடுக்கு மல்லியில் மாலை கோர்த்து அந்த மாலையை மணிக்கழுத்தில் அணிய ஆசை கொள்கிறார்கள் இந்த காதல் ஜோடிகள்.

கோடை பண்பலை 100.5 இனிதே நிறைவுக்கு வருகிறது உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு கரூர் குளித்தலை பாக்யா அவர்கள் தந்திருந்த தொகுப்பிற்கு பாடல்கள் வலம் வந்தது. பின்னணி பாடகி எஸ் ஜானகி அவர்கள் மலர்களை மையப்படுத்தி பாடல்களை தொகுப்பாக அனுப்பியிருந்தார். நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதிய நேயர் அவர்களுக்கும் கேட்டு ரசித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகளும் வாழ்த்துகளும். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். சுப்பிரமணியம் சுரேந்தர். நன்றி, வணக்கம் நேயர்களே.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நாடு முழுவதும் காய்ச்சல் பாதிப்புகளை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வனப்பரப்பை அதிகரிக்க மரக்கன்றுகள் நடும் இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டுமென்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களவையிலும் சட்டப்பேரவைகளிலும் மகளிருக்கு 33% இடஒதுக்கீட்டை செயல்படுத்துவதற்கு தடையாக காங்கிரஸ் உள்ளது என்று பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. ஓணம் பண்டிகை மற்றும் மிலாது நபி இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அரசு கலைக்கல்லூரிகளில் 5000 உதவி பேராசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்ற தாவேக அரசின் அறிவிப்பு வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. பொங்கல் பண்டிகையையொட்டி குடும்ப அட்டைதாரர்களுக்கு விலையில்லா வேட்டி சேலை வழங்கும் திட்டத்திற்கான உற்பத்தி அனுமதியை தாவேக அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று அமமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மும்பையில் நடைபெற்ற ஆசிய ஜூனியர் கிளாசிக்கல் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பிரதிதி போரோலோய் மற்றும் மயங்க் சக்கரவர்த்தி தங்கப்பதக்கம் வென்றனர். நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாமில் நடைபெற்று வரும் உலக படகு சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் உஜ்வால் குனார் ரோஹித் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ரானி மற்றும் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். பொன்டியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சா ராவத் காயத்ரி ராவத் இணை மகளிர் இரட்டையர் பிரிவில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கும் அன்வேஷா கவுடா, துர்கா ஈஷா கென்றப்பு, ருஜுலா ராமு, நரேன் சங்கர் ஐயர், தன்வி பற்றி ஆகியோர் ஒற்றையர் பிரிவுகளில் 2வது சுற்றுக்கும் முன்னேறியுள்ளனர். கொழும்பில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது நாளான இன்று ஃபாலோ ஆனை பெற்று 2வது இன்னிங்ஸை ஆடி வரும் இலங்கை சற்று முன் வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 218 ரன் எடுத்துள்ளது. உஸ்பெகிஸ்தானுக்கு எதிரான 2 நட்புணர்வு கால்பந்து போட்டிகளில் பங்கேற்பதற்காக 17 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய மகளிர் அணி தாஷ்கண்ட் சென்றடைந்தது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான தர வரிசை பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
7: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். 9965523999.
2: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
8: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
9: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம்.
10: நாகா கொழுக்கட்டை மாவு, திண்டுக்கல்.
11: கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
12: அதனாலதான் நீ நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
13: புள்ளியாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
0: வழங்கும் வண்ணத்தூரிகை.
14: ஊரெல்லாம் ஒரே கொண்டாட்டம், மகிழ்ச்சி, பார்க்கவே அவ்வளவு மகிழ்ச்சி.
15: சேட்டா, நீங்களுக்கு திருவோண ஆசம்சங்கள்.
14: அப்படியா, உங்களுக்கு திருவோண ஆசம்சங்கள்.
15: நன்றி நன்றி.
14: அது மட்டும் இல்ல, மிலாடி நபி வாழ்த்துக்கள்.
15: ஆமா,
14: எல்லாத்துக்கும் வாழ்த்துக்களை சொல்லிட்டேன். எங்க நட்டாம
15: ஜென்னு,
14: இப்ப இந்த முக்கியமான தினத்தன்று ஏதாவது ஒரு முக்கியமான தினத்தை ஏதாவது ஒன்று பண்ணுவோம். இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது
15: என்ன பண்றது,
14: பூக்கடை வைப்போமா?
15: பூக்கடையா?
14: என் பொழுது சாஞ்சதுக்கு அப்புறமா
15: அதுதான் காலங்கத்தாலும் வைப்பாக. நம்ம பொழுதுசாய வச்சு
14: பரவாயில்ல, இப்பயும் பூக்களை சரி, உதிரி பூவா வைப்போமா இல்ல பூவை கட்டி வைப்போமா?
15: இல்ல கட்டி வச்சிருப்பாங்கல்ல.
14: ஆமா,
15: அதை வாங்கிட்டு வந்து உதுத்து வைப்போம்.
14: உதிரி பூவாவே வாங்கிட்டு வர வேண்டியதானே
15: அப்படிங்கிற.
14: ஆமா,
15: இல்ல அப்படி வாங்கினா காசு கூட வரும்ல.
14: காசு கூட வருமா? உதிரி பூவா வாங்கினாதான் காசு கம்மி
15: கம்மி, கட்டுனதான் காசு கூட.
14: ஆமா,
15: வாங்கினாதான் அதுக்கு மேல வரையும் லாபம் வச்சு விக்க முடியும்.
14: இப்ப நீங்க கட்டி விக்கலான்றீங்களா இல்ல உதுத்து விக்கலாமா?
15: ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம்.
14: வாங்கிட்டு போயிட்டு வாசல்ல அழகா கோலம் எல்லாம் போடுவாங்க, காலையிலே போட்டுப்பாங்க. சில பேர் சாயந்தரம் வேணும்னா இப்ப வாங்கி போய் போறதுக்கு தானே
15: பண்ணுவோமா? இல்லாட்டி கோலம் மாதிரியே பூவை கட்டி வித்துருவோம்.
14: ஓ, வாங்கி அப்படியே வாசல்ல போட்டா கோலம் ஆயிரும்.
15: கோலம் ஆயிரும்.
14: அதுக்கு ரொம்ப யோசிக்கணுமே அந்த கோலம். ஓஹோ, கோலம் டிசைன்ல ஏதாவது ஒண்ணு வச்சு அது மேல அந்த பூவை கோர்த்து கோர்த்து கோர்த்து அப்படியே வாங்குறவங்க அப்படியே மடக்குனதை அப்படியே விரிச்சிட்டாங்கன்னா வாசல்ல வச்சிடலாம்.
15: அவ்வளவு.
14: அடுத்த வருஷம் திருப்பி மடக்கி எடுத்து அடுத்த வருஷத்தை வச்சுக்கலாம்.
15: வச்சுக்கலாம்,
14: அது ஒண்ணுதான் நல்லா இருக்கு. பாருங்க, அதுக்கும் புதுசா ஒரு கண்டுபிடிப்புன்னு ஒண்ணு போட்டு
15: என்ன கோலம் போடுறதுக்கு என்னமோ வண்டி எல்லாம் செஞ்சு கோலமாக கூட்டி உருட்டிட்டு எல்லாம் போறாங்க. அப்புறம் அச்சு விக்குது, அதை வாங்கி அதுக்கு மேல கோலம் பிடி
14: போட்டுறாங்க. கோலம் போடுறாங்க, இருந்தாலும் கோலம் போடுறாங்களே, ஸ்டிக்கரா வாங்கி ஓட்டினா நல்லாவா இருக்கும்.
15: இதெல்லாம் பண்ணும் போது பூ கோலம் போடும் போது இதை வாங்கி வச்சா என்ன தப்பு?
14: புதுசா ஒரு யோசனையை கிரியேட் பண்ணிருக்கீங்க.
15: அடுத்த வருஷத்துக்குள்ள தீயா பரவிரும்.
14: அடுத்த வருஷத்துக்கு கண்டிப்பா பிசினஸ் ஆயிரும். இருக்கட்டும், அப்ப நீங்க பண்ணுங்க. கோலத்தை ஸ்டிக்கர் அடிச்சு அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுங்க கோலத்துக்காக. நான் என்ன பண்றேன்னா சமையல்.
15: சமையலா?
14: ஆமா,
15: எல்லா காய்கறியும் போட்டு கதம்ப சமையல்.
14: கதம்ப சமையல், அதுக்கப்புறம் எல்லா காய்கறியும் ஒன்னா போட்டு கதம்ப ஸ்வீட்டும் பண்ணுவோம்.
15: கதம்ப ஸ்வீட்டா?
14: ஆமா,
15: அது என்னது?
14: கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் காரத்துக்கு மிளகா பொடி எல்லாம் போட்டு
15: இன்னைக்கு ஒரு வழியா போகுதுன்னு நினைக்கிறேன்.
14: ஒண்ணு இல்ல, விடு, அதெல்லாம் தயாரா இருக்கு.
15: கேப்போம்.
14: இன்னொன்னு, இந்த சமையல் குறிப்போட இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நானும் சொல்றேன் அப்படின்னு நம்ம டீச்சரை பத்த வேமா அங்க வந்துட்டு இருக்காங்க.
15: வர்றாங்களா?
14: ஆமா,
15: வரட்டும் வரட்டும்.
14: அவங்ககிட்ட நிறைய எதுவும் கொண்டு வரேன் அப்படின்னாக்க நீங்க சீக்கிரம் கொண்டு வாங்க, உங்களுக்காக வெயிட்டிங்க.
15: அவங்க கிட்ட ஒரு கேள்வி வேற கேட்க வேண்டியது இருக்கு.
14: இன்னொன்னு, பலகாரமும் கொண்டு வரேன், நாங்க பசிக்குது வேற.
15: கொண்டாருவாங்களா?
14: கொண்டு வரேன்.
15: நம்பலாமா?
14: நம்புங்கோ.
15: சரி, இருக்கட்டும், வந்தா
14: வீடு கதை தயாரா இருக்கு. 04-5

0: உங்க பேரு
1: கரூர் மாவட்டம் நெரூர் தாமோதரன்.
2: ஐயா நெரூர் ஐயா நல்லா இருக்கிறீங்களா?
1: நல்லா இருக்கிறோம். காய்கறி ஸ்வீட் ஒரு ஒரு கிலோ அனுப்பிடுங்க ஐயா.
0: காய்கறி ஸ்வீட்டா?
2: அது சொல்லவே இல்லையா, கதம்பு ஸ்வீட்லாம் சொன்னோம் நாங்க.
1: அதே கதம்ப காய்கறில தானே கதம்பு ஸ்வீட் செஞ்சீங்க?
0: ஆமா, கதம்பு ஸ்வீட் செஞ்சா அதுல கொஞ்சம் காரத்துக்கு மிளகா பொடியும் போட்டிருக்கோம்,
2: கொஞ்சம் உரப்புக்கு உப்பு போட்டிருக்கோம்.
1: கதம்பு ஸ்வீட் ஒரு கிலோ அனுப்பிடுங்க
0: ஐயா. சரிங்க, அனுப்பிச்சு விடலாம் ஐயா. விடுகதை கேட்கலாமா?
1: கேட்கலாங்க.
0: தலை குனிந்தால் பேசுவான், தலை நிமிர்ந்தால் தூங்குவான், இந்த கொல்லி பையன் அவன் யார்? வாங்க.
3: செல்வபாலா நாட்டமைக்கும் சுரேந்தருக்கும் மாலை வணக்கம் கூறுவது புதுக்கோட்டை கிருஷ்ண நகர்ல இருந்து வசந்தி.
0: வசந்தி அம்மா,
3: நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நாங்களும் நல்லா இருக்கிறோம். கொஞ்சம் அனுப்பி விடுங்களேன். கொஞ்சம் இங்க
2: என்ன வேணுங்க?
0: என்ன அனுப்பணும்?
2: வரும்போது அப்படியே நம்ம அனுப்பிச்சு விட்டுலாம்.
0: அப்ப விடுகதை கேட்டிருப்பீங்க, பதில் சொல்லுங்க பாப்போம்.
3: என்ன சொல்லுங்க?
0: கேட்கவே இல்லையா நீங்க? அப்ப
2: இருந்தால் பேசுவான்,
0: தலை நிமிர்ந்தால்
3: தூங்குவான்.
0: இல்லங்க,
3: ஒல்லி
2: பையன் அப்புறம் ஊசி பேசாதில்ல.
0: சமீபத்துல
2: ஜெகன்மோகன் பாத்தீங்களா?
0: இல்ல இல்ல. சரிங்க, போயிட்டு வாங்க. ஒரு படத்துல வடிவேலன் கூட ஒரு எலும்பு கூடு எனக்கு பாசிக்குது சீக்கிரம் கொண்டா அப்படி ஒரு எலும்பு கூடு பேச ஞாபகம் இருக்கா ஜனகராஜ் அவருடைய குரல்ல? அந்த அந்த எலும்பு கூட வந்துருச்சோ ஞாபகம் வந்துருச்சு. சரி விடுங்க, வாங்க.
2: என்ன கவுண்டர் கொடுக்க
1: மாட்டேங்கிறாரு? மாவட்டம் வெங்கமேட்ல இருந்து உலகநாதன் பேசுறேங்க.
2: ஐயாவுக்கும்
1: நமது நிலையத்தில் உள்ள அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம்.
0: அப்ப விடுகதை கேட்டிருப்பீங்க, பதிலை கூறவும்.
1: ஐயா நானு இனிப்பை புடிச்சுக்கிட்டே இருந்தீங்க. ஏன் இந்த ஓணம் பண்டிகை பத்தி பூ கோலம் சொன்னீங்களா?
2: அது வரைக்கும்
1: கேட்டேன். நபிக்கு இந்த காய்கறி ஸ்வீட் எல்லாம் போட்டு தரேன்னு சொன்னீங்களா? அதுக்காக நான் அது எவ்வளவு கிடைக்கும், எத்தனை கிலோ கொடுப்பீங்க, என்ன அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நம்ம நெருவர் தாமோதர வேற வந்து அவரு எனக்கு ஒரு கிலோ ஆர்டர்ட்டாரு.
0: அப்ப உங்களுக்கு ரெண்டு கிலோ
1: ஆர்டர்.
0: சரிங்க, செய்முறையை சொன்னதுக்கு அப்புறம் கேட்கவே மாட்டேங்க.
1: சரிங்க, நாட்டாம் மீண்டும் ஒரு முறை கேள்வி கேளுங்க.
0: தலை குனிந்தால் பேசுவான், தலை நிமிர்ந்தால் தூங்குவான், இந்த ஒல்லி பையன் அவன் யார்?
1: மைக்கு தானுங்கய்யா.
2: மைக்கா? மைக்கு தலகம் தான் இருக்குது.
1: அதாவது நம்ம வளைச்சு புடிச்சுதாங்க பேசினா, அப்புறம் நின்றுட்டா பேச முடியாது இல்லைங்கய்யா.
2: அப்படிலாம் இல்லைங்க, ஒரே பொசிஷன்ல வச்சிருப்பாங்க.
4: மைக் அங்கே தானே இருக்கு?
0: ஆமா ஆமா ஆமா.
2: 1 2 3 மைக் டெஸ்ட். ஹலோ ஹலோ.
1: 1 2 3 னு சொல்லும்போது அந்த மாதிரி நினைச்சிட்டீங்கய்யா.
0: அது இல்லைங்க, போயிட்டு வாங்க.
1: அது இல்லைங்களா ஐயா? ஏதோ ஒரு சின்ன குழு கொடுக்கய்யா.
0: அதான் ஒல்லி பையன் சொல்லியாச்சே.
1: ஒல்லி பையன் சொல்லிட்டீங்களா? கொஞ்சம் குழப்பமாவே இருக்கு, நான் அடுத்த வாரம் வர்றேங்க ஐயா.
0: அடுத்த வாரமே கிளம்பிட்டாரு. சரிங்க, நன்றிங்க. அடுத்து இப்ப இன்னொருத்தவங்க இருக்காங்க, வாங்க. வணக்கம் வணக்கம். யாரு பேசுறீங்க?
5: ராமநாதபுரம் மாவட்டம் கீழகரை மாவட்டம் மாவட்டம் முனிசாமி.
0: முனிசாமி ஐயா பதில் சொல்லிடுவாரு, நம்பிடுவோம்.
2: அப்படியா?
0: ஆமா, பதில் வந்து
2: ஐயா சொல்லிருங்க.

0: என்னது
1: தீ குச்சியா? இல்லங்க,
2: எல்லாம் பிரம்ம
0: பிரம்ம.
1: சொல்லுங்க, தலை குனிந்தால் பேசுவான், தலை நிமிர்ந்தால் தூங்குவான். இந்த ஒல்லி பையன் அவன் யார்?
3: தலை குனிந்தால்
0: பேசுவான், தலை குனிந்தால் பேசுவான், தலை நிமிர்ந்தால் தூங்குவான். இந்த ஒல்லி பையன் அவன் யார்?
1: அதுவும் தொப்பி போட்டு கொண்டுதான் பெரும்பாலும் தூங்குவான்.
0: ஆமா, சில நேரங்களில் தொப்பியை கழட்டி விடுவோம்.
2: யோசிச்சு நாளைக்கே சொல்லுங்க.
0: நாளைக்கு சொல்றீங்களா?
1: சரிங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், நல்ல ஒரு பாடல், அதற்கு முன்னாடி சில கடமைகள்லாம் நிறைவேற்றி விட்டு வருவோமா?
4: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையலை பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
5: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
4: எப்படிமா?
5: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
4: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
6: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப்
7: பாரம்பரிய சுவை என்றென்றும் ஆனா நான் 12th முடிச்சிட்டேன் கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும் அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான் ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்டு இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்றுத்தராங்க. 2023
8: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
9: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி, கோயம்புத்தூர் நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன். முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
10: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
11: குழக்கட்ட பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
12: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
11: குழக்கட்டிக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு.
12: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
11: டிரான்ஸ்பரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது குழக்கட்ட.
12: கரெக்ட், அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறமா?
13: நாகா குழுக்கட்டை மாவுல செய்த குழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
14: கோடை பண்பலை 100.5 மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
15: வைக்கிங் நடையிலும் உடையிலும் அவன் வைக்கிங்.
16: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
17: ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
18: அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்,
19: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்,
0: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்,
3: நாகா கொழுக்கட்டை மாவு திண்டுக்கல்
4: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை.

0: சுஜாதா,
1: என்ன சாமி
0: என்ன பார்த்தா இவ்வளவு லேட் ஆவாரு? ஒரு பஞ்சுவாலிட்டி வேண்டாம் டீச்சர் வேலை பாக்குறவங்களுக்கு.
1: ஐயோ, அதனால தான் பஞ்சுவாலிட்டி இல்ல.
0: அதுதான் கேட்டேன்.
1: நானே அரக்க பறக்க ஓடி வந்துகிட்டு இருக்கேன்.
0: லேட்டா வந்ததுனால ஒரு கேள்வி.
1: சரி,
0: இன்னைக்கு காலண்டர் பாத்தீங்களா?
1: பார்த்தேன்.
0: இன்னைக்கு தேதியில ஒரு ஸ்பெஷல் இருக்குதாம்மா அண்ணன் சொன்னாரு.
1: முதல்ல இன்னைக்கு தேதி என்னன்னு எனக்கு மறந்துருச்சு.
0: நீங்க ஒரு டீச்சர்?

0: ஐயோ ஐயோ,
1: இதெல்லாம் வெளியில சொல்லி சொல்லி ஏமா இப்படி என்ன எல்லாரும் அவமானப்படுத்துறீங்க?
0: என்ன பார்த்தா இப்படி இருந்த எப்படி படிக்க வைக்கிறது?
1: இன்னைக்கு 26ஆம் தேதியா சாமி?
0: ஆமா ஆமா,
1: ஓணம் இன்னைக்கு.
0: ஓணம்,
1: மிலாடு நபி, வேற என்ன ஸ்பெஷல் இருக்குது?
0: டீச்சருங்க அதை நிர்வகிக்கிறாங்க.
1: என்ன
0: இன்னைக்கு தேதியில தான் சொன்னேன் நான்,
1: இன்னைக்கு தேதியில. முதல்ல டீச்சர்லாம் வந்து கேள்வி மட்டும்தான் கேட்போம்,
0: இப்போ டீச்சர் தான் கேள்வி கேட்கறது.
1: ஆமா, பதில நீங்க தான் சொல்லணும் எனக்கு.
0: 26 8 26 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 8 அந்த தலை குனிந்தால் பேசுவான், தலை நிமிர்ந்தால் தூங்குவான் ஒரு விடுகதை கேட்டான்.
1: சரி,
0: யாராவது வந்து சொல்லுவாங்கன்னு பார்ப்போம். சரி வாங்க. ஏனுங்க, யாருங்க பேசுறீங்க?
2: அனைவருக்கும்
1: மாலை
0: வணக்கம்.
2: வணக்கம்.
1: கேளுங்களேன், தலை குனிஞ்சா பேசுவான், தலை நிமிந்தா தூங்குவான். இந்த ஒல்லி பையன் அதாருன்னு கேட்டிருக்கிறாங்க.
0: ஏனுங்க பேசுறீங்க?
3: இருவருக்கும் மாலை வணக்கம்.
0: வணக்கங்க.
3: கரூர் காந்திகிராம் வீரமணி சார், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறோம்ங்க.
1: மேடமும் சாரும் ரெண்டு பேரும் நல்லா இருக்கிறோம். ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருக்காங்க, நாங்க வர்றதுக்கு முன்னாடியே பதில் சொல்லுங்க.
0: உறுதியா பேனா தானா?
1: உறுதியாக, இறுதியாக.
0: சரி, சரியா சொல்லி போட்டீங்க. இன்னொரு நல்ல ஒரு பாட்டு கேட்போம்.

0: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
1: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
0: எப்படிமா?
1: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
0: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
2: திவ்யா கஷேத்ரா பிலிம்ஸ் டாக்டர் சி ஆர் ராஜன் தயாரிப்பில், திரு அருள் கிருஷ்ணன் இயக்கத்தில், தேஜஸ் ராஜன் நடிப்பில், கேஜிஎஃப் புஷ்பா திரைப்பட வரிசையில் அதிரடி திரைப்படம் அமரம் ஆகஸ்ட் 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இப்போது இத்திரைப்பட பாடலை கேட்டு மகிழுங்கள்.

0: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
1: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
3: தொடர்புக்கு 9524936156.
4: கோடை பண்பலை 100.5 மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
5: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
7: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் த காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜ், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு, நாகா கொழுக்கட்டை மாவு திண்டுக்கல், மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயிலின் நல்வாழ்த்துகள்.
8: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு.
1: சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: கோடை பண்பலை 100.5 மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
3: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
5: பண்பலை 100.5 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்
6: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு.
8: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
9: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
10: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
11: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
12: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். 9965523999.
7: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
13: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
14: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம்.
15: நாகா கொழுக்கட்டை மாவு, திண்டுக்கல்.
16: கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
17: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
18: புள்ளியாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
19: வழங்கிய வண்ணத்தூரிகை.
5: பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள், டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள், டிரையர்கள்.
20: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
21: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
20: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
21: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
20: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
21: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
22: மிஸ்டர் கோல்ட் ரீஃபைன் sunflower oil,
23: Mr. Gold excellent
24: vitamin A, D, E, K சத்துக்களுடன் Mr. Gold refined sunflower oil. எல்லா மிஸ்டரும் மிஸ்ஸுக்கும் ஏத்த Mr. Gold.
15: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்.
17: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
24: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி.
17: கால் 9244504444.
19: வழங்கும் வண்ணத்தூரிகை.
25: அப்தா,
26: என்ன

0: வந்தாமே
1: ஒரு விடுதல் கேட்டான்.
0: அப்படியே அரை மணி நேரத்தை ஓட்டிட்டேன்.
1: எங்க கண்ணு அப்பதான் நான் ஓட்டினேன். நான் பாட்டில் உட்காந்துருக்கேன், என்னையே குறை சொல்லிக்கிட்டே இருங்க.
0: என்ன பண்றது, அப்படி யாரோ ஒருத்தர் குறை சொல்லியே பழகிட்டோம்.
1: அதுதானே, அதுக்கு தானே வேலையே.
0: டீச்சர்னா அப்படிதான்,
1: அதுதான் சொல்லிட்டு அதான வேலைன்னு சொல்லிட்டேன்.
0: சரி, முன்னாடி ஒரு விடுகதை கேட்டோம், இப்ப வந்து நம்ம வித்தியாசமா விதவிதமா அப்படி ஒரு விடுகதை நான் கேட்கலான் இருக்கிறேன்.
1: என்ன பத்த விடுகதை?
0: அதெல்லாம் சொல்ல
1: மாட்டேன், தெரியுது.
0: இருமா சொல்லுவேன், அப்புறமா
1: சொல்ல மாட்டேன்றீங்க, சொல்லுவேன்றீங்க. ஏதாவது ஒரு முடிவுக்கு
0: வாங்க. நானே ரொம்ப கன்ஃபியூஸ்ல இருக்கிறேன், கூப்பிடலாமா?
1: வாங்க. ஏனுங்க, யாருங்க பேசுறீங்க?
2: சார் வணக்கம்.
1: வணக்கம்ங்க.
2: இருவருக்குமே வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம்ங்க. வணக்கம். சொல்லிட்டீங்க
1: அண்ணா, முன்னாடி இருக்கிறவர் உங்களுக்கு வணக்கம்.
0: பேர் சொல்லுங்க, எங்க
1: சொல்லுங்க, ஊர சொல்லுங்க.
2: நான் திண்டுக்கல்ல இருந்து டேவிட் பேசுறேன்.
0: எல்லாம் கேட்டாதே அவர் சொல்லுவாரு. என்ன டேவிட், அப்படிதானங்க?
2: ஆமாங்க மேடம்.
1: ஆமான்னு வேற சொல்றாரு. திண்டுக்கல்ல இந்த ஏரியாங்க? திண்டுக்கல் மாவட்டம்
0: அதனால அவருக்கு ஒரு கேள்வி கேட்டே ஆகணும்.
1: கேட்டு விட்டுருங்க.
0: அடிக்கடி ஊசி போடுவான்.
1: டாக்டரா இருக்க?
0: இல்ல.
1: அப்புறம்
0: காதோரம் பாடுவாங்க.
1: பாடகரா இருக்கு?
0: அவங்களும் இல்ல.
1: அப்புறம் யாரு?
0: அப்புறம் யாருன்றதே என் கேள்வி. திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கிறதுனால நிறைய பாதிக்கப்பட்டிருப்பாரோ.
1: இருக்கலாம். சரிங்க, நன்றிங்க. வேற விடுகதை வேற உங்களுக்கு கேப்போம். அடுத்து யாரு வர்றாங்க? வாங்க.
0: என்ன சொல்லதா, எப்படி இருக்கீங்க? சரிங்க, உங்களுக்கு ஒரு கேள்வி வேற வச்சிருக்கோம். வாய திறந்தா வெட்டுவான், ஆனா கடிக்க மாட்டான். இது யாரும் இன்னொருத்தர் இருந்தார் அவர் குடுத்துட்டு போன சொல்லிட்டு போனதா? இதை
1: கேட்கறீங்களா? என்ன வந்தவங்க எல்லாம் இப்படி படக்க?
0: இதெல்லாம் முன்னாடி க்வெஸ்சன் பேப்பர்ல ரிலீஸ் பண்ணிட்டீங்களா?
1: இல்லையே.
3: நீங்க நல்லா தான கேக்குறீங்க.
0: ஈஸியா இருக்குது,
1: ரொம்ப சிம்பிளா கேக்குறோமோ. சரிங்க, போயிட்டு வாங்க. அப்பனா நாங்க அடுத்த விடுகதை யோசிக்கிற வரைக்கும் ஒரு பாட்டு கேட்போம்.

0: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
1: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
0: இது எதுக்கு?
1: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
2: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க. ஏன்?
4: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

0: ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். சிவப்பு சிறப்பு.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
5: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
6: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல ARN VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
1: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம், கால் 9966552399.
7: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
8: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் No. 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
7: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
9: குழக்கட்ட புள்ளியாருக்கு ரொம்ப பிடிச்சது. அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
10: அதனாலதானே

0: நாகா குழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
1: குழக்கட்டிக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு.
0: அதனாலதான் நீ நாகா குழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
1: டிரான்ஸ்பெரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது குழக்கட்டை.
0: கரெக்ட். அதனாலதான் நீ நாகா குழுக்கட்டை மாவு வாங்குறமா?
2: நாகா குழுக்கட்டை மாவுல செய்த குழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
3: கோடை பண்பலை 100.5 மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
4: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
6: சக்சஸ்க்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
7: பாட்டி, குழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
8: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
9: அணில் குழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
10: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
11: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
10: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
11: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
10: 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
12: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
13: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
14: தொடர்புக்கு 9524936156.
3: கோடை பண்பலை 100.5 மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
4: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
15: கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
16: நிலைய இயக்குனர்
15: தங்கள் அன்புடன் பகுதி
16: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
15: கொடைக்கானல் 624-101.
16: மின்னஞ்சல் முகவரி
15: kodaifm@gmail.com.
16: கட்சவி இலக்கம்
15: 94-86-28-24-24.
16: 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பூமக்ஸ் பனியன்கள், சட்டிகள், டிரையர்கள்.
17: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
18: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
17: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
18: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
17: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
18: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
19: மிஸ்டர் கோல்ட் ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயில்.
16: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்துரிகை.
20: அப்தவ்
21: சொல்லு சாமி,
20: நானும் தம்பியும் சேர்ந்து ஓணம் பண்டிகை கொண்டாடலாம். அதுக்கு இந்த பூ கோலம் எல்லாம் போடுவாங்கல்ல, அதுக்கு ரெடிமேடா கோலம் மாதிரியே பூ செஞ்சு வைக்கலாம்னு ஒரு பிளான் பண்ணா.
21: இது வேற ஒரு பிளானா?
20: அப்புறமா என்னது கதம்பச்சு வீட்டு செஞ்சுதாருன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போனாப்புல ஆலயங்கடா அட்ரஸிங் கடை, அப்பதான் பலகாரம் கொண்டாரும் வாங்கி வைங்கன்ட்டு போனாப்புல
21: அதனால ஓணம் பண்டிகைக்கெல்லாம் டேஸ்டா இந்த சாப்பாடுலாம் செய்யக்கூடாதுமா? நம்ம யாராவது கொடுத்தா சாப்பிட்டுக்கணும்.
20: நம்ம எதுக்கு தான் செய்யறோம்? எதுக்குமே கொடுத்தா சாப்பிட்டுக்கிறோம், செய்யற வேலையே கிடையாது.
21: ஏதாவது ஒவ்வொரு தடவை வரப்பையும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிடணும்.
20: அப்பதா நேரம் கிடைக்கும் போதும் சொல்ல முடியும். ஓயாம சொன்னா அடிச்சு போடுவீங்களோ?
21: அது சரி,
22: அதன்னமா உண்மைதான்.
21: பார்த்தீங்க, அவரு சேர்ந்து நம்ம கூட பேசுறாரு. சரி, நம்ம ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கிறோம், இப்ப யாரையாவது கூப்பிட்டுருவோம்.
20: ஏனுங்க, யாருக்கு பேசுறீங்க?
23: வணக்கம். திருச்சி மாவட்டம் தொட்டியம் வட்டம் ஆணைக்கல்பட்டி திவாகரன் பேசுறீங்க.
24: ஹலோ
20: ஹலோ திவாகரன் ஐயா.
23: இருவரும் நலமா?
20: நல்லா
21: இருக்கிறோம் திவாகரன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?

0: விறகரிய துணையாகும் விளக்கரிய பகையாகும் அது என்ன?
1: என்ன
2: சொல்லுங்க
3: சொல்லுங்க, சிங்கமுத்தனை கேக்குறாருல சொல்லுங்க.
0: இல்லம்மா ஏதோ ஒரு பதில நீங்க நின்னீங்கன்னா நாங்கள் சரியா தப்பான்னு
3: லவுட் ஸ்பீக்கர் போடுறாருன்னு நினைக்கிறேன்.
0: இப்ப வருவாங்க, அடுத்தவங்க வருவாங்க, அனுப்பி விடுங்க.
3: ஏனுங்க யாருங்க பேசுறீங்க? ஏனுங்க
0: என்ன எல்லாரும் ரொம்ப அமைதியா இருக்கிறாங்க.
4: ஹலோ வணக்கம்.
3: வணக்கம்ங்க, ரேடியோ சத்து குறைச்சு போடுங்க.
0: விறகரிய துணையாகும் விளக்கரிய பகையாகும் அது என்ன?
2: சொல்றத நல்லா கேட்டுக்கங்க,
3: மறுபடியும் சொல்ல மாட்டான்.
4: பொங்கல்
3: வைக்க போறீங்களா? தை மாசம் வச்சுக்கோ.
0: பாட்டப்பனையா
3: ஐயா பதில்
0: அப்புறம் நாங்க பேசிக்கிறோம் வேணுமா இல்லையா?
3: பேசுறீங்க.
5: தேனி மாவட்டம் ஓட்டப்பட்டி மகாராஜன் பரமேஸ்வரி மேடம், வீணா பிரபத்திரன் நாட்டாமே அவர்களுக்கு மூணு பேருக்கும் மதிய வணக்கம்.
0: இல்ல இப்ப எம்டி சேர் தான் இருக்கீங்க,
3: மூணு பேருக்கு மதிய வணக்கம். ஆமா
2: ரொம்ப அவசியமோ?
3: மணி எத்தனை அப்பதா?
0: மணி 4:50 ஆயிடுச்சு.
3: பின்னாடி சொல்லிட்டாங்க மதியானம் ஆகுது.
5: மன்னிச்சுக்கங்க மேடம்,
3: நம்ம மன்னிச்சுக்கங்க சார் அப்படிங்கிறாங்க.
0: இல்ல அவர் வந்து அவர் செல்லுபால வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் ஆபீசர் ஆபீசர்.
3: முடியல கேக்கனாலையும் பதில சொல்லிருங்க.
5: என்னத்தமா
2: சொல்றது?
0: பதில் சொல்லுங்க.
3: சரிங்க, விளக்குக்கு ஊத்துனா கப்பன் எரியாதா?
0: நன்றிங்க, போயிட்டு வாங்க. ஒரு சின்ன விளம்பரம் இடவே இல்லைங்க.
2: சுக்குட்டி ஏலக்காட்டி இஞ்சிட்டி தரமா இருக்கும்.
6: அப்பா இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
7: பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
6: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
7: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.
8: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
9: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
10: மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
9: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
11: கோடை பண்பலை 100.5 மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் சித்திர செவ்வானம்.
12: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
1: பனியன்ஸ் அண்ட் பிரீ.

0: பார்த்தா
1: சொல்லு சாமி.
0: அன்னை சுக்கு டீ இஞ்சி டீ எல்லாம் கொடுத்தாரு, நீ பச்சை தண்ணியே குடிச்சுட்டு இருக்கியா பார்த்தா.
1: எனக்கு அப்பப்ப தொண்டை வறண்டு போகுது, ரொம்ப நேரம் பேசி
0: நெசமா.
1: கூப்பிட்டுலாமா?
0: ஏனுங்க யாருங்க பேசுறீங்க?
2: இனிய மாலை வணக்கமுங்க.
0: வணக்கமுங்க.
2: நாட்டாம 40,000 வரைக்கும் ஒரு கும்பிடுங்க.
1: பெரிய கும்பிடு கும்பிடுங்க. கும்பிடுறோம் நான் வெயிட் பண்றதே.
0: என்னங்க?
2: சொல்லுங்க. என்ன வீட்டுல சொல்லுங்க.
0: பேருங்க பேருங்க. ஊருங்க?
2: ஊருங்க வந்து தர்மபுரி மாவட்டங்க.
0: சரிங்க.
2: ஊர் கெட்டுப்பட்டீங்க. பேரு வந்து சின்னசாமிங்க.
3: எனக்கு என்ன தெரியும்?
0: சென்னிசாமி ஐயாவே எங்களுக்கு என்ன தெரியும்?
2: தெரிஞ்சதாங்க ஆகணும்.
1: கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னா ரெண்டு பேரும் அவர் சொல்லிடுவாரு.
0: சரி கேள்வி
2: சொல்லுங்க. என்ன கேள்வின்னு?
1: விறகெரிய துணையாகும், விளக்கெரிய பகையாகும்.
0: அது என்ன?
2: ஒண்ணு இல்லைங்க. காற்று
3: சொல்லிட்டா.
0: காற்று அப்படின்னு சரியா பதில் சொல்லி போட்டாருங்க சென்னிசாமி ஐயோ.
1: போயிட்டு வாங்கய்யா. நன்றிங்க.

0: அப்பதான்
1: சொல்லு சாமி.
0: இல்லை அப்பதா ஓணம் பண்டிகை
1: இன்னைக்கு.
0: ஆமா,
1: அந்த பக்கமா
0: அதெல்லாம் சொல்லியாச்சு. குளோசிங் வந்துருக்காரு.
2: இல்ல
0: எனக்கு எங்க பலகாரம்
2: எங்க
0: பார்த்து சாப்பிட்டு வந்துட்டாங்க.
2: ஓரமா உட்காந்து ஃபுல்லா கட்டி முடிச்சுட்டு வந்துட்டீங்களே.
0: அப்பதா இந்த பக்கமா விட்டுட்டு அந்த பக்கமா போய் நம்ம கதம்ப பலகாரம் சாப்பிட்டு வந்துருவோம்.
2: கிளம்புவோம்
3: இன்னைக்கு பூரா ஹாப்பியா.

0: நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமாக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க.

0: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
0: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
0: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
2: மிஸ்டர் கோல்ட் ரீஃபைன்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
3: விட்டமின் ஏ, டி, இ, கே சத்துக்களுடன் மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் எல்லா மிஸ்டரும் மிஸ்ஸஸுக்கும் ஏத்த மிஸ்டர் கோல்ட்.
4: காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜ்
5: வழங்கிய வண்ணத்தூரிகை.
6: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
7: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் கல்லூரி.
6: கால் 9244504444.
5: இதுவரை கேட்டோம் விடுகதை வண்ணத்தூரிகை. நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் எம் பிரேம்தாஸ், ஆர் சுந்தர்ராஜன். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு பூஜா. கணினியில் கைவண்ணம் யுவபாலா. இனி பண்பலையில் இன்னிசை மட்டுகளை இசைப்பாட காத்திருக்கிறது காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜ் வழங்கும் சித்திரச்சவானம். முன்பாக செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நேபாளத்தில் நேரிட்ட காட்டாற்று வெள்ளத்தில் 150 இந்தியர்கள் உள்பட 400 பேர் அடித்துச் செல்லப்பட்டதாக அஞ்சப்படுகிறது. விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நாடு முழுவதும் காய்ச்சல் பாதிப்புகளை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வனப்பரப்பை அதிகரிக்க மரக்கன்றுகள் நடும் இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களவையிலும் சட்டப்பேரவைகளிலும் மகளிருக்கு 33% இடஒதுக்கீட்டை செயல்படுத்துவதற்கு தடையாக காங்கிரஸ் உள்ளது என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. ஓணம் பண்டிகை மற்றும் மிலாது நபி இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அரசு கலைக்கல்லூரிகளில் 5000 உதவி பேராசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்ற தவேக அரசின் அறிவிப்பு வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. பொங்கல் பண்டிகையொட்டி குடும்ப அட்டைதாரர்களுக்கு விலையில்லா வேட்டி சேலை வழங்கும் திட்டத்திற்கான உற்பத்தி அனுமதியை தவேக அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று அமமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மும்பையில் நடைபெற்ற ஆசிய ஜூனியர் கிளாசிக்கல் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பிரதிதி பர்தோலாய் மற்றும் மயங்க் சக்கரவர்த்தி தங்கப்பதக்கம் வென்றனர். நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாமில் நடைபெற்று வரும் உலக படகு சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் உஜ்வல் குமார் ரோஹித் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ரானி மற்றும் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். பொட்டியானாக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சார் ராவத் காயத்ரி ராவத் இணை மகளிர் இரட்டையர் பிரிவில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கும் அன்வேஷா கவுடா, துர்கா ஈஷா கந்தரப்பு, ருஜுலா ராமு, நரேன் சங்கர் ஐயர், தன்வி பத்ரி ஆகியோர் ஒற்றையர் பிரிவுகளில் இரண்டாவது சுற்றுக்கும் முன்னேறியுள்ளனர். கொழும்பில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4ஆம் நாளான இன்று ஃபாலோ ஆனை பெற்று 2வது இன்னிங்ஸை ஆடி வரும் இலங்கை 6 விக்கெட் இழப்பிற்கு 229 ரன் எடுத்திருந்த நிலையில் மழையினால் ஆட்டம் தடைபட்டுள்ளது. உஸ்பெகிஸ்தானுக்கு எதிரான 2 நட்புணர்வு கால்பந்து போட்டிகளில் பங்கேற்பதற்காக 17 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய மகளிர் அணி தாஷ்கண்ட் சென்றடைந்தது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: காற்றலைகளின் இனிய மொழி, இல்லந்தோறும் மகிழ்ச்சிக்கு வழி. கோடை பண்பலை 100.5.
1: இனிய வணக்கம் நேயர்களே.

0: நமது கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம்.
1: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்.
2: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
0: வழங்கும் சித்திரச்ச வானம்.
3: செவ்வானம் சிவந்திடும் மாலை நேரம், மேகங்கள் மெல்லிய ஓவியமாகும் நேரம், மறையும் சூரியன் வானத்தை தழுவும் நேரம், மல்லிகை மனம் காற்றோடு கலக்கும் நேரம், மனதில் இனிய நினைவுகள் மலரும் நேரம், நிசப்தமான அந்தி நேரம். இந்நேரத்தில் உங்கள் இதயங்களை இசையால் வருட கோடை பண்பலை 100.5 இது சித்திர செவ்வானம். நிகழ்ச்சியில் உங்களோடு ஜெனிஃபர்.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
3: தொடர்புக்கு 9524936156.

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு. சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: கொழக்கட்ட பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
2: அதனாலதானே நாகா கொழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
1: கொழக்கட்டிக்கு தேங்காய் பூர்ண எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு,
2: அதனாலதானே நாகா கொழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
1: டிரான்ஸ்பெரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது கொழக்கட்ட.
2: கரெக்ட், அதனாலதானே நாகா கொழுக்கட்ட மாவு வாங்குறேமா.
3: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
4: இசையால் உங்கள் இதயங்களை வருடிக் கொண்டிருக்கிறது கோடி பண்பலை 100.5 சித்திரச்சு வண்ணம். காதலை வார்த்தைகளால் சொல்ல முடியாத தருணங்களில் இசையும் வரிகளும் இணைந்து ஒரு அழகான கவிதையாக மாறுகிறது. மௌனமாய் பேசும் கண்கள், மனதோடு கலந்த நினைவுகள், சொல்லாமல் சொல்லும் காதல், காதலை ஒரு கவிதையாய் உணர வைக்கும் இந்த பாடல்.

0: அடி பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
1: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்
0: வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திரச்ச வானம்.
2: காற்றின் வழியே ஒரு இசை பயணமாய் இது நம் கோடி பண்பலை 100.5 சித்திரச்ச வானம். சூரியன் மறையும் நேரம், வானம் சிவக்கும் ஓரம், காற்றில் கழக்கும் காதல் வாசம், தனிமையில் தேடும் ஒரு நேசம், மாலை நேரம் அழகாக இருந்தாலும் அன்பானவர் அருகில் இல்லை என்றால் அந்த மாலை மனதை வாட்டத்தானே செய்யும்.

0: சமைக்கிற குக்கர் சட்டுன்னு வெடிச்சிருமா, கேஸ்கெட் விசில் போன்ற உதிரி பாகங்கள் உருப்படியா இருக்குமா, இப்படி சந்தேகம் இல்லாம சந்தோஷமா சமைக்கணுமா? இதுக்கு ஒரே வழி, இந்திய தர நிர்ணய அமைவனம் வழங்கும் ISI தர சான்றிதழ் பெற்ற குக்கரை மட்டும் வாங்குங்க. நிரந்தரமா தரமான வாழ்க்கை வாழுங்க. இந்திய மக்களின் இனிதான வாழ்க்கைக்காக ISI தர சான்றிதழ் வழங்கும் இந்திய தர நிர்ணய அமைவனம்.
1: திவ்ய ஷேக்ரா ஃபிலிம்ஸ், டாக்டர் CR ராஜன் தயாரிப்பில், திருவருள் கிருஷ்ணன் இயக்கத்தில், தேஜஸ் ராஜன் மற்றும் பலர் நடிக்கும் KGF, புஷ்பா போன்ற ஆதிரடி திரைப்பட வரிசையில் அமரம். ஆகஸ்ட் 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.

0: தாம்பரம் ஆகஸ்ட் 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
5: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
4: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
6: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் த காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜ், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு, நாகா கொழுக்கட்டை மாவு திண்டுக்கல், மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயிலின் நல்வாழ்த்துகள்.
7: இசையால் உங்கள் இதயங்களை வருடிக் கொண்டிருக்கிறது கோடி பண்பலை 100.5 சித்திரச் செவ்வனம். பூவில் வீசும் வாசம் போல உன் நினைவுகள் என் மனதில் வீசுகின்றது. பார்க்காமல் இருந்தாலும் பார்த்தனடியை மறக்க முடியவில்லை. காதல் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தேடினேன். உன் சிரிப்பில் அந்த அர்த்தத்தை கண்டேன். இந்த நினைவுகளோடு

0: இதுவரை நம் கோடை பண்பலை 100.5 கேட்டு சுவைத்தோம்.
1: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்.
2: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
0: வழங்கிய சித்திரச்ச வானம்.
3: சந்தங்களின் இளவரசி, இசை சொந்தங்களுக்கான மலையரசி, படைப்பதிலே கலையரசி, 24 மாவட்டங்களின் இன்னிசை சாரல், எத்திக்கும் தித்திக்கும் இனிமையின் தூரல், கோடை பண்பலை 100.5.
4: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்ச வனம்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். இது நம் கோடை பண்பலை 100.5 சித்திரச்சு வனம். நேரம் மாலை 5:33. கண்கள் பேசும் வார்த்தைகள் மௌனமாகும் மனதிற்குள். புதிதாய் ஒரு ஆசை முளைக்கும். அந்த உணர்வுக்கு பெயர் தெரியாமல் தவிக்கும் தருணம். நேற்று வரை இல்லாத ஒரு மோகம், இன்று நெஞ்சுக்குள் ஏதோ ஒரு தாகம். காதல் வந்தால் இப்படித்தானோ?

மெனக்கரை ஆசவர முளக்கரை சேரிய

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடம்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985

0: வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
1: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
2: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
3: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 30 நள்ளிரவில் தொடர்ச்சி. வள்ளியின் குடிசை கருகே இரண்டு பேர் பேசிக் கொண்டிருந்தனர். கொஞ்ச நேரத்திற்கு பிறகு வள்ளி கதவை திறந்து பார்த்தபோது அவர்களில் ஒருவன் நெட்டையாக வளர்ந்து ஒரு கை இல்லாதவன் என்றதை கண்டதும் அவள் பயந்து போனாள். இனி காவேரி சங்கமத்தில் சூரிய கிரகணத்தின் போது அருள்மொழி ராணியை தூக்கிச் சென்ற உருவம் இதுதான் என்பது அவளுக்கு நினைவு வந்ததினால் திகில் அதிகமாயிற்று. அவனுக்கு பக்கத்திலே போனவன் ஒரு சித்திர குள்ளனாக தோன்றினான். அந்த குள்ளனுக்கு பக்கத்தில் அந்த நெட்டை உருவம் இன்னும் நெடியதாய் காணப்பட்டது. நெடிய ஒற்றை கை மனிதன் சாலையோடு கிழக்கே போனான். குள்ளன் சாலையோரத்தில் ஒரு மரத்தில் உட்கார்ந்து கொண்டான். வள்ளி மறுபடியும் கதவை சாத்திக் கொண்டாள். இதையெல்லாம் சொல்லிவிட்டு வள்ளி சுற்றுமுற்றும் பார்த்தாள். பொன்னனுடைய கையை சட்டென்று பிடித்து கொண்டு அதோ பார் என்றாள். சாலையோரத்து மரத்தடியில் அந்த குள்ள உருவம் காணப்பட்டது. அவன் குடிசை பக்கம் உற்று பார்த்து கொண்டிருப்பதாகவும் தோன்றியது. பொன்னன் சற்று யோசித்துவிட்டு, வள்ளி வா, இன்று ராத்திரி உனக்கு வேலை இருக்கிறது என்றான். எங்கே வர சொல்லுகிறாய், உறையூருக்கா என்று வள்ளி கேட்டாள். இல்லை, வசந்த தீவுக்குத்தான். குந்தவி தேவி உன்னை அழைத்து வர சொன்னார் என்றான். அப்படியா, மகாராஜா சௌக்கியமா? அவர் யார் என்று தேவிக்கு தெரியுமா என்று வள்ளி ஆவலுடன் கேட்டாள். ரொம்ப விஷயம் இருக்கிறது, எல்லாம் படகில் சொல்கிறேன் வா என்றான் பொன்னன். இரண்டு பேரும் நதிக்கரைக்கு சென்றார்கள். பொன்னன் வேண்டுமென்றே அதிகமாக சத்தப்படுத்தி படகை அவிழ்த்து விட்டதோடு சலசலவென்று சப்திக்கும்படியாக கோலை போட்டு படகை தள்ளினான். படகு போவதை அந்த குள்ள உருவம் கவனிக்கிறது என்பதை அவன் கவனித்துக் கொண்டான். நடுநிசிக்கு ஒரு நாழிகை பொழுது இருக்கும் சமயத்தில் பொன்னன் மறுபடியும் படகை தள்ளி கொண்டு காவேரியின் தென்கரைக்கு வந்தான். இப்போது அவன் தோணித்துறைக்கு படகை கொண்டு வராமல் கொஞ்சம் கிழக்கே கொண்டு போய் சத்தம் செய்யாமல் நிறுத்திவிட்டு கரையேறினான். சாலையோரத்தில் தான் முன்பு பார்த்த இடத்திலேயே குள்ளன் உட்கார்ந்திருப்பதை கவனித்தான். குடிசை சுவரின் பக்கத்தில் தானும் உட்கார்ந்து உறையூர் சாலையை கவனிக்கலானான். ஏதோ முக்கியமான சம்பவம் நடக்கப் போகிறதை எதிர்பார்த்து அவனுடைய உள்ளம் பெரிதும் பரபரப்பை அடைந்திருந்தது. டக் டக் டக் டக் என்ற குதிரை குழம்பின் சத்தத்தை கேட்டு பொன்னன் விழிப்புடன் நிமிர்ந்து உட்கார்ந்தான். ஆம், உறையூர் பக்கத்திலிருந்துதான் அந்த சத்தம் வந்தது. சிறிது நேரத்துக்கெல்லாம் குதிரை அருகில் வந்துவிட்டது. அதன் மேல் அமர்ந்திருப்பது சாக்ஷாத் மாரப்ப பூபதிதான் என்று நட்சத்திர வெளிச்சத்தில் பொன்னன் தெரிந்து கொண்டான். நடுச்சாலையில் நின்ற குள்ளனருகில் வந்து குதிரையும் நின்றது. அத்தியாயம் 30 நள்ளிரவில் நிறைவடைந்தது. நாளை முதல் அத்தியாயம் 31.

0: என்று பைரவரும் பூபதியும். நெஞ்சினேயர்களே,
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.
2: சக்சஸ்க்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர் கவுன்சிலிங்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
2: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானா?
1: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
2: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
1: இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
0: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
3: கோடைப்பன் விலை 100.5 நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திரச்சி பானம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இது நம் கோடி பண்பலை நுறுப்புழி ஐந்தின் சித்திரச்சி வனம். நேர்மாலை 5:46. உன்னை காணும் ஒவ்வொரு நொடியும் என் இதயம் புதிதாய் பிறக்கின்றது. உன் பார்வைப்பட்ட இடமெல்லாம் கனவுகள் பூக்களாய் பூக்கின்றது. நீ அருகில் இல்லாத நேரம் கூட உன் நினைவு என்னை தாளாட்டுகின்றது.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். இடிக்கால இசையால் உங்கள் இதயங்களை நிரப்பிச் சென்றது கோடி பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். மீண்டும் கேட்கலாம் சித்திர செவ்வானம் நாளை மாலை 5 மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் ஜெனிஃபர். நன்றி நேர்களே.

0: கோடைப்பங்களை நொறுபிழியைந்தில் நாம் இதுவரை ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திரச்சி வனம்.
1: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
2: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.
1: இன்று நாகப்பட்டினம் தேவூர் தேவபுரீஸ்வரர் ஆலயத்தை தரிசிக்கவிருக்கிறோம்.

தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை ஆலயங்களில் ஒன்றானது மாடக்கோயில் அமைப்புடையது நாகப்பட்டினம் மாவட்டம் தேவூர் தேவபுரீஸ்வரர் ஆலயம். மூன்று நிலைகளை உடைய கிழக்கு நோக்கிய ராஜகோபுரத்தின் வழியாக உள்ளே நுழைந்தவுடன் நேரே கொடிமரம், பலிபீடம், நந்தியை காணலாம். கோச்செங்கற்சோழன் கட்டிய மாடக்கோவில்களில் இத்தலத்து ஆலயமும் ஒன்றாக கூறப்படுகிறது. மூலவர் சுயம்புலிங்கமாக கிழக்கு நோக்கி அருள்வாளிக்கிறார். இறைவன் வீற்றிருக்கும் பீடம் சதுரமாக உள்ளது. மேலும் இவருக்கு கதலிவனேஸ்வரர் என்ற மற்றொரு திருநாமமும் உண்டு. இங்குள்ள அம்பாள் ஸ்ரீ மதுரபாஷினி என்றும் தேன்மொழியம்மை என்றும் அழைக்கப்படுகிறார். அம்பாள் நின்ற திருக்கோலத்தில் மிக அழகாக வடிவமைக்கப்பட்டுள்ளார். தேவர்கள் இந்த தலத்தில் தங்கி தவமிருந்து சிவனாரை வழிபட்டனர் என்பதால் தேவூர் எனவும் சுவாமி தேவபுரீஸ்வரர் எனவும் திருநாமம் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது.

0: இந்த ஆலயம் குரு பரிகார தலமாகவும் கூறப்படுகிறது. இந்த திருத்தலத்தில்தான் குரு பகவான் தவம் இருந்து ஈசனை வழிபட்டார். இதனால் ஈசனும் அவருக்கு காட்சி தந்து தேவ குருவாக பதவி அளித்ததாக சொல்லப்படுகிறது. மேலும் இவரின் காலடியில் முயலகன் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆலயத்தில் சிவபெருமானுக்கும் அம்பாள் சன்னதிக்கும் நடுவில் முருகப்பெருமான் சன்னதி அமைந்துள்ளது. இது சோமாஸ்கந்தலம் என்பதை குறிக்கிறது. இங்குள்ள துர்க்கை ஒரு கையில் சங்கும், இன்னொரு கையில் மானும் மழுவும் ஏந்தி சிவ விஷ்ணு துர்க்கையாக காட்சி தருகிறார். ஒருமுறை ராவணன் குபேரனுடன் போர் செய்து அவருடைய சங்கநிதி மற்றும் பதுமநிதி ஆகிய இரண்டு செல்வ கலசங்களையும் பறித்து சென்றுவிட தனது செல்வத்தை இழந்த குபேரன் இந்த தலத்திற்கு வந்து இங்குள்ள இறைவனை செந்தாமரை மலர்களால் அர்ச்சித்து தீவிரமாக வழிபட குபேரனின் தீவிர பக்தியால் மகிழ்ந்த சிவபெருமான் அவருடைய செல்வங்களையும் குபேர பட்டத்தையும் மீண்டும் வழங்கினார் என்கிறது தல வரலாறு. அதேபோல் இந்திரன் ஒருமுறை தன்னுடைய இந்திர பட்டத்தை இழந்த போது இங்குள்ள இறைவனை வழிபட மீண்டும் இந்திர பட்டத்தை பெற்றாராம். அதனால் இத்தலத்து ஈசன் இழந்த செல்வங்களையும் இழந்த பதவிகளையும் மீண்டும் பெறச் செய்வார் என்பது நம்பிக்கையாக உள்ளது. இந்த ஆலயத்தில் தல விருட்சமாக கல்வாழை உள்ளது. ஆண்டுதோறும் மாசி மாதம் வரும் மக நட்சத்திரத்தன்று தீர்த்தவாரி விழா வெகு விமர்சையாக நடைபெறுகிறது. மார்கழி மாதத்தில் ஆருத்ரா தரிசனம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இன்று நாகப்பட்டினம் தேவூர் தேவபுரீஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் செய்தோம்.
1: உடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:06.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க.
4: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: பள்ளிக்கூடத்துல எல்லாம் பேச போனேன்னு வைங்களேன், அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த பிள்ளைய எப்படி சில விஷயங்கள் சொன்னாலும் கேட்காதுங்க, ஒரு போட்டி வச்சு விட்டுருவேன். ஒரு ஊர்ல எல்லாம் மண்ணில் உட்காந்துருக்கான், ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கேன் நான், அவன் அப்படியே குழியை தோண்டி தென்னங்கட்டு வைக்கிற அளவுக்கு தோண்டிவிட்டான். யாரு மேல கோபம்னு தெரியல அவனுக்கு, தோண்டிக்கிட்டே இருக்கான் அப்படி மாட்டுக்க. அப்ப அவனுடைய கவனத்தை ஈர்க்கறதுக்கு நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, இங்கவா நான் உனக்கு ஒரு போட்டி வைக்கிறேன், இந்த போட்டியில் கலந்துக்கோ அப்படிமே. வள்ளலார் என்ன செய்யறாருன்னா, சில சொற்களை திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப போட்டு மனசுல பதிவு வைப்பாரு. இப்ப உதாரணமா சொல்றதா இருந்தா, கால் வண்ணம் அங்கு கண்டேன், கை வண்ணம் இங்கு கண்டேன், கம்பராமாயணம். அது என்ன, அது இதை அடிக்கடி சொல்றமே என்னன்னு தெரியுங்களா, ராமபிரான் நடந்து வர்ற போது கால் தூள்பட்டு அந்த துகள் பட்டு பாறை பெண்ணா மாறிட்டான். அப்படியே வியப்போடு பார்த்துட்டு இருக்காரு யாரு, கூட வந்த விஸ்வாமித்திரர். எத்தனையோ தவிர அவர் தாண்டிட்டு போயிருக்காரு, மிதிச்சிட்டு போயிருக்காரு, ஒன்றும் ஆகலை. அவர் வர்ற வரைக்கும் காத்திருக்குது. கை வண்ணம் இங்கு கண்டேன், அந்த வில்ல முறிக்கிற காலத்தில் அதை பார்த்தேங்கிறார். வண்ணம்ங்கிற சொல்லு இன்னும் அழகாக சொல்றதா இருந்தா, ஒரே சொல் திரும்ப வர்ற மாதிரியான பாட்டு நிறைய இருக்குது. இதெல்லாம் அந்த சொற்களை எண்ணிக்கிட்டே வரணும், எத்தனை தடவை வருதுன்னு எண்ணிக்கிட்டே வரணும். வள்ளலார் இது மாதிரி செய்வார். எப்படின்னா, இப்போ முதனா பள்ளிக்கூடம் போயிருந்திருக்காரு. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்க சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாள் மறக்க வேண்டாம் அப்படின்னு உடனே, என்ன வந்தன்னைக்கே வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு, நேராக வீட்டுக்கு போய் முருகப்பெருமானுடைய படத்தை வச்சு, எனக்கு வாத்தியார் வேற ஆள் வேணாம், நீ தான் வாத்தியார் சொல்லிக் கொடு அப்படிங்கிற மாதிரி அவரை வச்சுக்கிட்டு அந்த பாட்டை பாட ஆரம்பித்து பேசினாருன்னு சொல்லுவாங்க. அதில் அவர் ஒரு பாட்டில் எனக்கு என்னென்ன வேண்டும்னு கேட்குறாருங்க, வேண்டாம்னு சொல்லி கொடுத்தாங்க, வேண்டும்னு கேட்குறாரு. அந்த வேண்டும்ங்கிற பாட்டை நான் சொல்றேன். ஒருமையுடன் திருமலரிடம் நிற்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு களவாமை வேண்டும், பெருமை பெரும் நினைந்த புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும், பெருநெர் பிடி தொழுக வேண்டும், மதபான பேய் பிடியாதிருக்க வேண்டும், மறுபு பின்னாசி

0: மறக்க வேண்டும், உனை மறவாதிருக்க வேண்டும், மதி வேண்டும், நின்கர் நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வு நான் வேலை வேண்டும். தர்மமிகு சென்னையில் கந்தகோடத்தில் உள்ள தலமோங்குகின்ற வேளை தன்முக தெய்வமணி, உண்முக சைவமணி, சண்முக தெய்வமணியே. இப்ப குரல் வேகத்துக்கு விரல் வரணும், ஞாபகம், அதுதான் மிருதங்கம். குரல் வேகத்துக்கு விரல் வரணும், விரல் வேகத்துக்கு கால் வரணும், அது பரதம். இது சாதாரணம் கிடையாது. எப்படி ஆடுறாங்க, எப்படி பேசுறாங்கன்னு பாக்கணும். உண்டுங்கிற விஷயத்தை சொல்றேன் நானு. வைணவ இலக்கியத்துல ஒரு உண்டு உண்டு, சின்ன பாட்டு. நான் உண்டு நீ உண்டு நாமம் பலவோத பாவுண்டு நெஞ்சே பயமுண்டோ பூ உண்டு வண்டுரங்கும் சோலை உயிரங்கத்தே உலகை உண்டுரங்கு வானொருவன் உண்டு. ஒருத்தர் சொல்றார், நான் உண்டு நாக்கு, நீ உண்டு நாமம் பலவோத பாவுண்டு நெஞ்சே நெஞ்சே பயமுண்டோ பூ உண்டு வண்டுரங்கும் சோலை உயர் அரங்கத்தே உலகை உண்டுரங்கு வானொருவன் உண்டு. நீருண்டு பொழிகின்ற கார் உண்டு, விளைகின்ற நிலமுண்டு, பலனமுண்டு, நிதி உண்டு, துதி உண்டு, மதி உண்டு, கதிகொண்ட நிலையுண்டு, நெறியுமுண்டு, ஊருண்டு, பேருண்டு, அணியுண்டு, பணியுண்டு, உடையுண்டு, குடையுமுண்டு, உண்டுண்டு மகளவே உணவுண்டு, சாந்தம் ஒரு உளமுண்டு, வளமும் உண்டு, தேருண்டு, பரியுண்டு, கரியுண்டு, மட்டுமில்ல செல்வங்கள் யாவும் உண்டு, தேனுண்ட வண்டு கடம்பனின் என்பத தியானம் உண்டாகில அரசே, தாருண்ட சென்னையில் கந்தகோடத்தில் உள்ள தலமோங்குகின்ற வேளே தன்முக தெய்வமணி, உண்முக சைவமணி, சண்முக தெய்வமணியே. அதுலயும் முக்கியமா இன்னைக்கு மனப்பாடம் பண்ணலாமா வேணாமாங்கிறதுல வேண்டாம்னு பல பேர் சொல்றாங்க. மனப்பாடம் பண்ணுகிற சக்தி இருப்பதால் தான் நம்மால் ஜெயிக்க முடியும்.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர்
2: வழங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலைசிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்.
6: தொடர்புக்கு 9524936156.
7: குழக்கட்ட புள்ளியாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
8: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
7: குழக்கட்டிக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு.
8: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
7: டிரான்ஸ்பரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது குழக்கட்டை.
8: கரெக்ட், அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேமா.
9: நாகா குழுக்கட்டை மாவுல செய்த குழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
10: இனிய மாலை வணக்கம் நேயர்களே, வானம் தன் நிறங்களை மெதுவாக மாற்றி தென்றல் தன் இதமான மொழியில் கதைகள் பேசும் இந்த இனிய மாலையில் இனிமையான பாடல்களை இசைப்பாட வருகிறது கோடை பண்பலையின் கதம்ப மலர்கள். நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைந்து பயணிக்க காத்திருக்கிறேன் வீணா வீரபத்ரன்.

0: ஹெல்மெட் எனக்கு நல்லா அமைஞ்சிருக்கு, வாங்கிக்கிறேன். ஆனா இதுல பாதுகாப்பு அம்சங்கள் எல்லாமே இருக்கா?
1: கவலையே வேண்டாம் மேடம், உங்களுக்கு இது ISI சான்று பெற்ற ஹெல்மெட்.
0: அதை நான் எப்படி உறுதி செஞ்சுக்க முடியும்?
2: இன்று BIS CAR மொபைல் செயலியை பதிவிறக்கம் செய்திருங்கள். பொருட்கள் வாங்குவதற்கு முன் ISI சான்று உள்ளதா என்பதன் மூலம் அவற்றின் தரத்தை உறுதி செய்து கொள்ளுங்கள். விழித்திடுங்கள் நுகர்வோரே, விழித்திடுங்கள்.
3: ஒவ்வொரு கனவையும் நனவாக்குங்கள். 18 முதல் 25 வயதுக்குள் முதிர்ச்சி அடைந்த குழந்தைகளுக்கான சிறந்த காப்பீட்டு திட்டம். பாலிசி கால் முழுவதும் அட்ராக்டிவ் கேரண்டியுடன் சேர்ந்து சிங்கிள் அல்லது லிமிடெட் பிரீமியம் பேமெண்ட் செலுத்தும் விருப்பம்.

0: உங்களுக்கு வழங்குகிறது. பாலிசியை வாங்குவதற்கு உங்கள் முகவர் அல்லது அருகில் உள்ள எல்ஐசி கிளையை தொடர்பு கொள்ளவும். ஆபத்து காரணிகள், விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு விற்பனையை முடிப்பதற்கும் சேல்ஸ் ப்ரோக்கரை கவனமாக படிக்கவும். எல்ஐசி, இனி ஒவ்வொரு நொடியும் உங்களுடன்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: திவ்ய சேக்ரா பிலிம்ஸ், டாக்டர் சி ஆர் ராஜன் தயாரிப்பில், திருவருள் கிருஷ்ணன் இயக்கத்தில், தேஜஸ் ராஜன் மற்றும் பலர் நடிக்கும் KGF, புஷ்பா போன்ற அதிரடி திரைப்பட வரிசையில் அமரம். ஆகஸ்ட் 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.

0: நிலவரம் ஆகஸ்ட் 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
0: தொடர்புக்கு 8985712345.
5: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
6: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்றுத்தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல ஏஆர் அண்ட் விஆர், 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
0: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.

0: குமாரபாளையம். கால் 9965523999.
1: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
2: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
3: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673. கால் 9244504.
4: கோடை பண்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் த காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜ். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு, நாகா கொழுக்கட்டை மாவு திண்டுக்கல், மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயிலின் நல்வாழ்த்துகள்.
5: நேரம் மாலை 6:26. இது உங்கள் பிரிய கோடை பண்பலையின் 100.5 கதம்ப மலர்கள்.

இசை பாடிக்கொண்டிருக்கிறது கோடை பண்பலையின் கதம்பு மலர்கள். நேரம் மாலை 6:31.

நேயர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 10 மணிக்கு வரம்பர் இருக்கும் நினைவே சுகம் என்று பயணிக்க இருக்கிறது. விருதுநகர் மாவட்ட நேயர்களே, உங்களோடுதான் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்க வாருங்கள் இன்று இரவு 10 மணிக்கு.

ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

0: சோமன் சாம்பவன் நிலவறைக்குள் புகுந்திருந்தான். வெளியே ரவிதாசன் தீவர்த்தி கொண்டு வருவதற்காக சென்ற தாதி பெண்ணுக்காக காத்திருந்தான். இந்த இடைப்பட்ட காலத்தில் இருட்டுக்கு பழகிப்போன வாய்ப்பேச இயலாத கரையர் மகள் ராணி மந்தாகினி தேவி அந்த நிலவறைக்குள் புகுந்து கொண்டு அந்த இடத்து சூழலுக்கேற்ப தன்னை தகவமைத்து கொள்ளுகிறாள். ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்ததால் உடனே சோமன் சாம்பவன் சற்று குரலெடுத்து ரவிதாசனை விழிக்க, ரவிதாசன், எதற்காக இப்படி கூப்பாடு போடுகிறாய் என்று கேட்கிறான். எதற்காக கூப்பிட்டாய் என்று கேட்டதற்கு,
1: இல்லை இல்லை, ஒரு விஷயம் கேட்பதற்காக கூப்பிட்டேன்
0: என்று சொல்லிக்கொண்டே சோமன் சாம்பவன் ரவிதாசனை அணுகி வந்தான். இந்த சமயத்தில் நிலவரையில் வாசலில் பிரகாசமான வெளிச்சம் தெரிந்தது.
2: ஓஹோ, அந்த பெண் தீவர்த்தியுடன் வந்துவிட்டாள். உன்னை பார்த்துவிடப் போகிறாள். போ போ, தூரமாகச் சென்று தூண் மறைவில் நில், சீக்கிரம்
0: என்றான் ரவிதாசன். சோமன் சாம்பவன் அவசரமாக பின்வாங்கிச் சென்றான். அடுத்த வினாடி நிலவரையின் வாசலில் தாதிப்பெண் கையில் தீவர்த்தியுடன் வந்து நின்றாள்.
3: ஏ மந்திரவாதி, மந்திரவாதி, எங்க போன
0: என்றாள்.
2: எங்கேயும் போகவில்லை, உனக்காகத்தான் காத்து கொண்டிருந்தேன்
0: என்று கூறிக்கொண்டே ரவிதாசன் அவளை அணுகி தீவர்த்தியை கையில் வாங்கி கொண்டான்.
2: பெண்ணே, வெளியில் கதவை பூட்டிக்கொள். இன்னும் ஒரு நாழிகைக்கெல்லாம் சாவியுடன் திரும்பி வா. கதவை தட்டிப்பார், நான் குரல் கொடுத்தால் திறந்துவிடு. ஒருவரும் இல்லாத சமயமாக பார்த்து தர என்றான் ரவிதாசன்.
3: ஆகட்டும் மந்திரபாதி, ஆனாலும் உனக்கு எச்சரிக்கை செய்கிறேன். சின்ன பழுவேட்டரையருக்கு ஏதோ சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. நீ அகப்பட்டு கொண்டால் என்னை காட்டி கொடுத்து விடாதே
0: என்று கேட்டுக்கொண்டாள் தாதிப்பெண்.
2: பெண்ணே, வீணாக கலவரப்படாதே. நான் தான் சொன்னேனே, காலாந்தக கண்டனுக்கே இறுதி காலம் நெருங்கிவிட்டது.
3: என்னை ஏன் மறுபடி வந்து கதவை திறக்கச் சொல்லுகிறாய்? நிலவரையிலிருந்து வெளியே போவதற்குத்தான் வேறு வழி இருக்கிறதே.
2: அந்த வழி இன்றைக்கு உபயோகப்படாது. வெட்டாற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. நீ போ, சரியாக ஒரு நாழிகைக்கெல்லாம் திரும்பிவிடு.
0: தாதிப்பெண் வெளியில் சென்று கதவை சாத்தினாள். அவள் வெளியில் கதவை பூட்டிய அதே சமயத்தில் ரவிதாசன் உட்புறத்தில் தாளிட்டான். பின்னர் கையில் தீவர்த்தியை தூக்கி பிடித்து கொண்டு சோமன் சாம்பவன் இருக்குமிடம் நோக்கி விரைந்து வந்தான்.
2: சாம்பவா, என்னை என்னமோ கேட்க வேண்டும் என்று சொன்னாயே, இப்போது கேள் என்றான்.
3: நீ இதற்கு முன் ஒரு தடவை இங்கு வந்தாயா
0: என்று சோமன் சாம்பவன் கேட்டான்.
2: ஒரு தடவை என்ன, பல தடவை வந்திருக்கிறேன். நாம் சேர்த்து வைத்திருக்கும் பொருளெல்லாம் வேறு எங்கிருந்து வந்ததென்று நினைத்தாய்
0: என்றான் ரவிதாசன்.
3: நான் அதை கேட்கவில்லை. நீ சற்று முன் என்னை இங்கே விட்டுவிட்டு வெளியில் போயினாயல்லவா, மறுபடியும்
2: இப்போதுதான் வந்திருக்கிறேனே

0: நடுவில் ஒரு தடவை வந்தாயா?
1: நடுவிலும் வரவில்லை, ஓரத்திலும் வரவில்லை. எதற்காக கேட்கிறாய்?
0: நீ போன சிறிது நேரத்துக்கெல்லாம் வாசற்படியின் வெளிச்சம் சட்டென்று மறைந்தது. நான் தூணில் முட்டி கொண்டேன்.
1: ஒருவேளை கதவு தானாக சாத்தி திறந்து கொண்டிருக்கும்.
0: ஏதோ ஒரு உருவம் உள்ளே வந்தது போல தெரிந்தது. காலடி சத்தமும் நன்றாக கேட்டது.
1: உன்னுடைய சித்த பிரமையாயிருக்கும். இந்த நிலவரையே அப்படித்தான் இருட்டிலே நிழல் போல தெரியும்.
0: திடீரென்று வெளிச்சம் தோன்றி மறையும்.
1: விசித்திரமான ஓசைகளெல்லாம் கேட்கும். இங்கு நுழைந்தவர்கள் சிலர் பயபிராந்தியினாலேயே செத்துப் போயிருக்கிறார்கள். அவர்களுடைய எலும்புக்கூடுகள் அங்கங்கே கிடக்கின்றன. பழுவேட்டரையன் வேண்டுமென்றே அந்த எலும்புக்கூடுகளை எடுக்காமல் விட்டு வைத்திருக்கிறான். ஒருவரும் அறியாமல் இந்த நிலவரைக்குள் நுழைகிறவர்கள் எலும்புக்கூடுகளை பார்த்து பயந்து சாகட்டும் என்று.
0: அப்படி யாருக்கும் தெரியாமல் இந்த நிலவரையில் பிரவேசிக்க முடியுமான?
1: சாதாரணமாக யாரும் நுழைய முடியாது. என்னைத் தவிர அப்படி யாரும் நுழைந்திருப்பார்கள் என்று தோன்றவில்லை. நானும் இளையராணி அல்லது அவளுடைய தோழியின் உதவியினால்தான் இங்கு வந்திருக்கிறேன்.
0: பின்னே மனிதர்களின் எலும்புக்கூடுகளை பற்றி சொன்னாயே,
1: அதுவா? பழுவேட்டரையன் யாரையாவது பயங்கரமாக தண்டிக்க விரும்பினால் நிலவரை கதவை லேசாக திறந்து வைத்து விடுவான். பொக்கிஷ நிலவரையை பற்றி கேட்டிருப்பவர்கள் பொருளாசையினால் இதில் நுழைவார்கள். அப்புறம் இதை விட்டு வெளியில் போவதில்லை.
0: நீ ஒருவனை தவிர இங்கு வந்தவன் யாரும் வெளியில் போனதில்லை என்றா சொல்லுகிறாய்?
1: முன்னையெல்லாம் அப்படித்தான். இப்போது இரண்டு பேரை பற்றி எனக்கு சந்தேகமாக இருக்கிறது.
0: யாரை சொல்ற என்று எனக்கு தெரியும். வல்லவரையனையும் கந்தமாறனையும் சொல்லுகிறாய்?
1: ஆமாம். அவர்களை நாம் இன்னும் உயிரோடு விட்டு வைத்திருக்கிறோமே. எத்தனை தடவை உனக்குச் சொல்வது? வல்லவரையனை ஒரு முக்கியமான காரியத்துக்காகத்தான் இளையராணி விட்டு வைத்திருக்கிறாள். சுந்தர சோழனுடைய குலம் நசிக்கும் போது வந்தியத்தேவனும் சாவான். அதற்கு காலம் நெருங்கிவிட்டது. வா வா, இந்த நிலவரையில் உள்ள சுரங்கப் பாதைகள் எல்லாவற்றையும் உனக்கு காட்டுகிறேன். ஒரு காரியத்தில் மட்டும் ஜாக்கிரதையாயிரு. இங்கே நவரத்ன குவியல் வைத்திருக்கும் மண்டபம் ஒன்று இருக்கிறது. அதில் 100 வருஷங்களாக சோழர்கள் சேர்த்து வைத்த நவரத்னங்களை குப்பல் குப்பலாக போட்டு வைத்திருக்கிறார்கள். அந்த நவரத்னங்களின் மோகத்தில் மனத்தை பறிகொடுத்து விட்டால் நீ வந்த காரியத்தையே மறந்து போனாலும் போய்விடுவாய்.
0: ரவிதாசா, யாரை பார்த்து இந்த வார்த்தை சொல்ற?
1: உன்னைப்போல் நானும் வீரபாண்டியனுடைய தலையற்ற உடலின் மீது சத்தியம் செய்து கொடுத்தவன் அல்லவா? யார் இல்லை என்றார்கள்? அந்த நவரத்ன குவியல்களை பார்த்தபோது என் மனது கூட சிறிது சலித்து போய்விட்டது. அதனாலேதான் எச்சரிக்கை செய்தேன். இருக்கட்டும், வா, போகலாம். முதலில் சோழன் அரண்மனைக்கு போகும் வழியை உனக்கு காட்டுகிறேன். அதை காட்டிவிட்டு நான் போன பிறகு நீயே சாவகாசமாக இந்த நிலவரை முழுவதையும் சுற்றி பார்த்துக்கொள். பின்னொரு காலத்தில் உபயோகம் இதனால் ஏற்படலாம். ரவிதாசன் தீபர்த்தியை பிடித்து கொண்டு மேலே நடந்தான். சோமன் சாம்பவன் பக்கத்திலேயே சென்றான். முன்னொரு சமயம் பெரிய பழுவேட்டரையரும் இளையராணி நந்தினியும் சென்ற அதே பாதையில் அவர்கள் சென்றார். தீபர்த்தியின் புகை சூழ்ந்த வெளிச்சத்தில் நிலவரையின் தூண்களும் அவற்றின் நிழல்களும் கரிய கரிய பெரிய பூதங்களைப் போலத் தோன்றின. இருளில் வாழும் வௌவால்கள் பயங்கரமான குட்டி பேய்களின் தோற்றம் கொண்டிருந்தன. ஆங்காங்கு பிரம்மாண்டமான சிலந்திக் கூடுகளும் அவற்றின் மத்தியில் ராட்சச சிலந்தி பூச்சிகளும் காணப்பட்டன. தரையிலோ விசித்திர வடிவங்கள் கொண்ட ஜீவராசிகள் சில அதிவேகமாகவும் சில மிகவும் மெதுவாகவும் ஊர்ந்து சென்றன. ரவிதாசன் கூறியது போல இனந்தெரியாத பலவித சத்தங்கள் கேட்டன. வெளியே இன்னமும் அடித்து கொண்டிருந்த புயலின் சத்தம் எப்படியோ எங்கிருந்தோ அந்த சுரங்க நிலவரைக்குள் வந்து எதிரொலி செய்தது. சோமன் சாம்பவன் திடீரென்று திடுக்கிட்டு நின்று,
0: ரவிதாசா, ஏதோ காலடி சத்தம் போல கேட்கவில்லை என்று கேட்டான்.
1: கேட்காமல் என்ன? நம்முடைய காலடி சத்தம் கேட்கத்தான் கேட்கிறது. வீணாக மிரண்டு விடாதே. இப்போது நான் இருக்கும்போதே இப்படி பயப்பட்டாயானால் இங்கே 2-3 தினங்கள் எப்படி இருப்பாய் என்றான் ரவிதாசன்.
0: நான் ஒன்றும் பயப்படல. நீ போன பிறகு வீண் பிராந்திக்கு உள்ளாவிறத காட்டிலும் நீ இருக்கும்போதே கேட்டு தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த நிலவரைக்குள் புகுந்தவர்கள் சிலர் இங்கேயே செத்துப்போனார்கள் என்று சொன்னாயல்லவா என்றான் சோமன் சாம்பவன்.
1: ஆமாம், அவர்களுடைய ஆவிகள் இங்கே

0: பேயே உலாவிக் கொண்டுதான் இருக்கும். அதனால் என்ன, பேய்கள்தான் நம்மை கண்டு பயந்து அலருமே. அந்த சிறுபையன் வந்தியத்தேவன் இந்த நிலவரையில் பயப்படாமல் இருந்து எப்படியோ தப்பி போயிருக்கிறான். எத்தனையோ பேய் பிசாசுகளை பார்த்த நானும் நீயும் ஏன் பயப்பட வேண்டும்? பேயும் இருக்கட்டும், பிசாசும் இருக்கட்டும், அதுக்கெல்லாம் யார் பயப்படுறாங்க? வேறு பிராணிகள், விஷ ஜந்துக்கள் இங்கே இருக்கலாம் இல்லையா? பாம்புக்கும் தேளுக்கும் பயப்பட போகிறாயா? ஹா, நம்மை கண்டாலே அவைகள் வலைகளில் போய் ஒளிந்து கொள்ளுமே. இருந்தாலும் ரெண்டு மூணு நாள் இங்கேயே தங்கியிருக்கிறது அப்படின்னா யோசனையாக தான் இருக்கு ரவிதாசா. அதுக்கு முன்னாலேயே ஒருவேளை சந்தர்ப்பம் கிடைத்தால்
1: பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: சோமன் சாம்பவனை முதன் முதல்ல நாம பார்த்தது கொள்ளிடத்தின் தென்கரையில். விடுமன்காரியை தேடி வந்தானே, ரெண்டு பேரையும் மறைவா இருந்து கண்காணிச்சு வந்தான் ஆழ்வார்க்கடியான். பள்ளிப்படை காட்டில் நடந்த சதிக்கூட்டத்தில் வெளிவந்த திட்டங்கள் நினைவிருக்கும். அடுத்த கட்டம் இதே இடத்துல வந்தியத்தேவன் முன்னிலையில் சக்கரவர்த்தின்னு அழைக்கப்பட்ட சிறுவனையும் இணையில்லா தலைவின்னு போற்றப்பட்ட நந்தினியையும் மையமாக வச்சு நடந்த நாடகம். அதில் ஒரு வசனம், ராணியை இரண்டாம் ஜாமத்தில் தான் வர சொல்லியிருக்கேன்னு சொன்னவன் சோமன் சாம்பவன். அந்த கூட்டத்தில் ரவிதாசனுக்கு இணையான செல்வாக்கு உடையவன் தோணுது. இறுதி கட்டம்னு சொல்லத்தகும் இந்த கட்டத்தில் புலி குகைக்கு போய் புலியை கொல்ற கடினமான முயற்சியில் சோமன் சாம்பவனை ஈடுபடுத்தியிருக்கான் ரவிதாசன். ஒரு கையில் சோற்று மூட்டை, இன்னொரு கையில் வேல். இந்த நிலவரையில் இப்படித்தான் விசித்திரமான ஓசையெல்லாம் கேட்கும்னு சொல்லி ரவிதாசன் அவன் தோழன் சோமன் சாம்பவனின் பயத்தை போக்க முற்பட்டான் அல்லவா. எல்லா அம்சங்கள்லையும் போல ஒலியல் கூறுகள்லையும் அனுபவமும் திறமையும் படைத்தவங்களை கொண்டு இத்தகைய நிலவரைகளை உருவாக்கியிருப்பாங்க. எதிரொலிகள் கவிஞ்சு நீடிக்க சுவர்களை பொருத்தமாக அமைக்கணும். குறிப்பாக திட்டமிட்டு அமைச்ச மேற்பகுதி உயர் அலைவரிசை உடைய ஒலியை வெகு தொலைவு கடத்தும். அதிர் ஒலியை பெருக்கி ஒழுங்கு இல்லாத அதிர்வு கொண்ட எதிரொலியை உருவாக்க முடியும். சுவரின் அமைப்பை அதுக்கேற்றபடி மாற்றினான். தஞ்சை அரண்மனை நிலவரை பொக்கிஷத்தை ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த செல்வ களஞ்சியத்தின் நடுவில் கிடந்த எலும்பு கூடு வல்லவரையனுக்கு சொன்ன செய்தியையும் ஆசிரியர் உணர்த்தினார் அல்லவா. கங்காளம் என்கிற எலும்புக்கூட்டின் தோற்றத்தை விட கபாலம் என்கிற மண்டையோட்டின் சிரிப்பு அகந்தை வேணாம்னு எச்சரிப்பதாக ஞானியர் விளக்குறாங்க. கபாலம் சிரிப்பையும் மூட்டும். அருங்காட்சியகத்தில் மண்டையோடுகள் வரிசையாக வச்சிருந்தாங்க. ஒரு மண்டையோட்டின் எதிரில் இது ஜூலியஸ் சீசருடையதுன்னு எழுதியிருந்தது. பக்கத்தில் சின்ன மண்டையோடு பெயர் குறிப்பிடலை. தாத்தாவை பேரன் கேட்டான், இது யாருடையது? தாத்தா கொஞ்சமும் தயங்காம, இதுவும் ஜூலியஸ் சீசருடையது தான், அவர் சின்னவராக இருந்தபோது. எனது மனம் கூட சிறிது சலித்து போய்விட்டது. ரவிதாசன் இப்படி சொன்னதுக்கு பொருள், மனம் உறுதிப்பாட்டை இழந்துட்டது. சலம் சலனம், இதன் பொருள் அசைவு. அச்சலம் அசையாதது, அதாவது மலை. விருத்த அச்சலம் விருத்தாச்சலம், முதுகுன்றம். சரி, வேடிக்கை என்னன்னா ரவிதாசன் பேச பேச தோழனின் தைரியம் குறைஞ்சிக்கிட்டே போகுது.

தமிழின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். இந்த மாலை நேரத்தை மேலும் இனிமையாக்கிய மகிழ்வோடு நிறைவு பெறுகிறது இன்றைய கதம்ப மலர்கள். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. விடைபெறுகிறேன், வீணா வீரபத்ரன்.

0: வார்த்தைகள் சொல்ல முடியாத உணர்வுகளுக்கு இசை ஒரு அழகான மொழி. மனதை வருடும் மெட்டாகி நினைவுகளை மீட்டும் ராகமாக இந்த இசை இருக்கின்றது. ஒரு பாடல் காதலை தரும், ஒரு பாடல் கண்ணீரை தரும். எந்த உணர்வாக இருந்தாலும் அதை உயிரோடு பேச வைப்பது இசை. அப்படிப்பட்ட இசையை நேயர்களின் விருப்ப கானங்களாக அவர்களின் குரல் பதிவோடு வழங்க கோடை பண்பலை 100.5 இது ஆசையில் ஒரு குக்கு. நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடலும் இடம்பெற வேண்டுமா அப்படின்னா 94 86 28 24 24 எனும் கட்சவி எண்ணுக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், ஊர் இவற்றை குறிப்பிட்டு குரல் பதிவாக அனுப்பினால் இனிவரும் ஒரு மணி நேரமும் இடம்பெறும் ஆசியில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடலும். நிகழ்ச்சியில் உங்களுக்கான பாடலை வழங்க காத்திருக்கின்றேன் ஜெனிஃபர். இப்ப நிகழ்ச்சியில முதல் பாடல் யாருக்காக கேட்டலாம்?
1: இனிய இரவு வணக்கம். கோடை பண்பலை 100.5 கோவை மாநகரத்திலிருந்து ஜெகதீசன். ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சி எனக்கு பிடித்த பாடல். வருஷம் 16 படத்திலிருந்து கங்கை கரிமன்னி. இந்த பாடலை அனைவருக்கும் தாருங்கள். நன்றி, வணக்கம்.

குத்தாரி கீழே தக்கத்தீமி, தீ குத்தான குத்தாரி கீழே தக்கத்தீமி.

0: சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965239999.
1: கொழக்கட்ட புள்ளியா இருக்கு, ரொம்ப பிடிச்சது. அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
2: அதனாலதானே நாகா கொழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
1: கொழக்கட்டிக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு.
2: அதனாலதானே நாகா கொழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
1: டிரான்ஸ்பெரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது கொழக்கட்டை.
2: கரெக்ட். அதனாலதான் நீ நாகா கொழுக்கட்ட மாவு வாங்குறமா?
3: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
4: நேயர்களின் விருப்ப கானங்களை காற்றலையில் தந்து கொண்டிருக்கிறது கோடி பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில. இனி வரும் பாடல்
5: கொடை பண்பலைக்கு வணக்கமும் வாழ்த்துக்களும். மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார்குடியில் இருந்து கண் ஸ்ரீராமுலு கடல் மீன்கள் திரைப்படத்தில் இளையராஜா இசையில் ஜானகி ஜெயச்சந்திரன் பாடிய

0: இசையால் உங்கள் இதயங்களை வருடிக்கொண்டிருக்கிறது கோடி பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில. இனி வரும் பாடல் இவர்களுக்காக.
1: உற்சாகமான இனிய குரலுக்கு இரவு வணக்கம். ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் எனது விருப்ப பாடல் தென்காசி பட்டணம் திரைப்படத்தில் கொஞ்சம் தென்காசி

0: பாடலை விரும்பும் மதுரை கே எஸ் கே ஆனந்தம், திவ்யா ராணி, லயா சங்கீதா. நன்றி, வணக்கம்.
1: கிளிகள் அன்பு கதை எழுதும் ஆவணி திருவிழா மஞ்சக்குளிகள்.

0: சரிதான், இது புது டிசைன்.
1: புது டிசைன் தான், ஆனா இதுல தங்கத்தோட தரத்தை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது?
2: இன்று BIS ஸ்டார் மொபைல் செயலியை பதிவிறக்கம் செய்திடுங்கள். தங்கம் வாங்குவதற்கு முன் HUID முத்திரை உள்ளதா என்பதன் மூலம் தரத்தினை உறுதி செய்து கொள்ளுங்கள். விழித்திடுங்கள் நுகர்வோரே, விழித்திடுங்கள்.
3: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

திவ்யா கஷேத்ரா பிலிம்ஸ், டாக்டர் சி ஆர் ராஜன் தயாரிப்பில், திரு அருள் கிருஷ்ணன் இயக்கத்தில், தேஜஸ் ராஜன் நடிப்பில், KGF புஷ்பா திரைப்பட வரிசையில் அதிரடி திரைப்படம் அமரம் August 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இப்போது இத்திரைப்பட பாடலை கேட்டு மகிழுங்கள்.

0: கேஜிஎஃப் புஷ்பா திரைப்பட வரிசையில் அதிரடி திரைப்படம் அமரம் ஆகஸ்ட் 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.
1: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
3: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: விட்டமின் ஏ டி இ கே சத்துக்களுடன் மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில். எல்லா மிஸ்டரும் மிஸ்டர் கோல்ட்.
6: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
7: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
6: உங்கள்

0: எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
1: கோடை பண்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் த காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜ். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு, நாகா கொழுக்கட்டை மாவு திண்டுக்கல், மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயிலின் நல்வாழ்த்துகள்.
2: நேரம் இரவு 7:26. இது நம் கோடை பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில இனி வரும் பாடல்.
3: வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் மாலை ஒன்றன்பட்டிலிருந்து ராஜலட்சுமி. படம் சங்கமம், பாடல் மலைத்துளி மலைத்துளி மண்ணில் சங்கமம். நன்றி, வணக்கம்.

0: கோடை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இரவு வணக்கம். சொந்த பந்தம் நிகழ்ச்சியில் நம்ம நிலையத்தை நாடி வந்த சொந்த பந்தத்தை தான் சந்திக்க இருக்கோம். அந்த வகையில் இன்று நம்ம நிலையத்தில் நம்மோடு உரையாட காத்திருக்காங்க ஒரு சொந்த பந்தமாக, அவங்கள வரவேற்றலாம். அம்மா வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் எங்களுக்காக.
1: நான் வந்து பிறந்தது வந்து விருதுநகர் மாவட்டம் குளூர் சிந்தை என்ற கிராமத்தில் பிறந்தேன். என்னை மேரேஜ் பண்ணி இப்போ விருதுநகர் மாவட்டம் சூளக்கரையில் தான் நாங்கள் செட்டில் ஆகிட்டோம். எங்கள் சார் வந்து அங்கே விருதுநகர் சூளக்கரையில் தான் மில்லில் ஒர்க் பண்ணுறாங்க. அதனால் நாங்கள் அங்கேயே வீடு கட்டி செட்டில் ஆகிட்டோம். எனக்கு வந்து ரெண்டு பசங்க. 96 எனக்கு மேரேஜ் ஆனது. 97 பெரியவன் பிறந்தான். சின்னவன் வந்து 2000 பிறந்தான். பெரியவன் வந்து இப்போ பிடெக் இன்ஜினியரிங் முடித்து பெங்களூரில் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு மேரேஜ் ஆகி மருமகளும் பிடெக் இன்ஜினியரிங் முடித்து ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. சின்னவர் வந்து மதுரை தியாகராஜர் காலேஜில் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தாங்க. இப்போ செங்கல்பட்டில் ஒரக்கடம் அந்த ஏரியாவில் ரெனால்ட் கார் கம்பெனியில் டீம் லீடராக இருக்காங்க. நானும் எங்கள் ஹஸ்பண்டும் வீட்டில் இருக்கோம். அவங்க கால் பண்ணுவாங்க, எதனால் ஃபங்க்ஷன்னா வருவாங்க போவாங்க. எனக்கு பேரன் இருக்கானே, அதனால் பேரன் ஞாபகம் வந்துச்சுன்னா போய் பார்த்துட்டு வருவேன். லைஃப் நல்லா போய்கிட்டு இருக்கு.
0: எல்லாம் சொல்லிட்டீங்க. உங்கள் பேரை நீங்கள் எங்களுக்கு சொல்லவே இல்லையே.
1: என் பேர் கீதா.
0: ரொம்ப சந்தோஷம். சரி, நீங்கள் இங்கே கொடைக்கானலுக்கு இதான் முதல் முறையாக வந்திருக்கீங்களா இல்லை பல முறை வந்திருக்கீங்க?
1: இல்லை, இப்பொழுது தான் முதல் முறை வந்திருக்கேன்.
0: இத்தனை வருட காலத்துல இதான் முதல் முறை
1: கொடைக்கானல் வந்திருக்கிறேன்.
0: சரி, அப்ப இதுக்கு முன்னாடி வீட்டுக்காரவங்ககிட்ட கேட்டதே இல்லையா என்னங்க நீங்க என்ன கொடைக்கானல் கூட்டிட்டு போகலையா அது மாதிரிலாம் கேட்டிருக்கீங்களா? கேட்டது இல்லையா?
1: அதாவது 2022 என் மருமக வந்து எங்களோட வெட்டிங்க்காக எங்கள் ரெசார்ட்டில் புக் பண்ணியிருந்தாங்க. சஸ்பென்ஸாக அப்போங்க எனக்கு திடீர்னு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் போனதெல்லாம் வர முடியாமல் போச்சு. அப்புறம் இப்போ அமைஞ்சதே அப்படியே வந்துட்டோம். எங்கள் வீட்டுக்காரர் சரி போயிட்டுவான்னு சொல்லி சொன்னோடனே வந்துட்டோம்.
0: நண்பர்களோட சேர்ந்து வந்துட்டு
1: நண்பர்களோட உறவினர்கள் நண்பர்கள் சேர்ந்து வந்துட்டோம்.
0: சரி சரி. கொடைக்கானல் எப்படி இருக்குது பார்க்க?
1: நல்லா இருக்கு. கிளைமேட்டு சீனரி எல்லாம் நல்லா இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணானே துணைக்கும்.
0: எங்கெங்க போனீங்கன்னு சொல்லாமா?
1: குரோக்கர் வாக் போனோம். அப்புறம் பூம்பாறையில் குழந்தை வேலப்பர் கோயில் போனோம். அப்புறம் மன்னவல்லூர் ஏரி பார்த்தோம்.
0: மன்னவல்லூர் ஏரி,
1: பசுமை பள்ளத்தாக்கு பார்த்தோம். அப்புறம் ஏரி அங்கே போனோம்.
0: நட்சத்திர ஏரி, ஸ்டார் லேக்.
1: ஆமாம், ஸ்டார் லேக் அங்கே போயிட்டு வந்தோம்.
0: உங்களுக்கு எந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு?
1: குணா குகை போனோம். எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. குணா குகை என்னமோ எனக்கு பிடிச்சது.
0: மரம் வேறு நிறைய
1: அந்ததுனால எனக்கு பிடிச்சது.
0: சரி, நீங்கள் போகிறப்பெல்லாம் மிஸ்ட் இருந்துச்சா இல்லை பார்க்க பள்ளத்தாக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சுதான்?
1: மிஸ்ட் இருந்தது. குணா குகை போகும்போது நல்லா இருந்தது. வெளியில் வரும்போது கொஞ்சம் மழை பெஞ்சது, ஒன்றும் தெரியலை. நல்லா இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணோம்.
0: சரி, இனி அடுத்து கொடைக்கானல் வரலான்னு யோசிச்சிருக்கீங்களா இல்லை போதும் அவ்வளோதான் அப்படின்ற?
1: கண்டிப்பாக வரணும். என்னுடைய ஹஸ்பண்டோட வரணும், பிள்ளைகளோட வரணும், என்ஜாய் பண்ணணும். மிஸ் பண்ணுறேன்.
0: சரி சரி. இப்போ வீட்டுக்காரவங்க பேர் சொல்லிடலாமா?
1: ஆ, அவங்க கண்ணன்.
0: உங்கள் பசங்க பேர் சொல்லிடுங்க.
1: பெரியவன் பேர் ஸ்ரீஹரி, மருமகள் பெயர் வந்து மோனிஷா, பேரன் வந்து யாழன், சின்ன பையன் பேர் ஸ்ரீ கீர்த்திவாசன். எங்கள் சார் வந்து வீவிங் மேனேஜராக விருதுநகர் காவேரி மில்ஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
0: இதான் அப்படி அழகான குடும்ப வாழ்க்கை. சரி, இப்போ இங்கே ஒரு 3 வந்துட்டேன், வீட்டை யார் பார்த்துக்கிடுவா?
1: எங்கள் சார் அவங்களையும் செல்ஃப் குக்கிங் பண்ணிக்கிடுவாங்க. அவங்களுக்கு லீவே போட மாட்டாங்க. 24 முக்கால்வாசி வேலை வேலைன்ட்டு தான் போவாங்க. வேலை தான் முக்கியம் அப்படின்ட்டு ரிட்டையர்ட் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாள் இவ்வளோ சும்மா பக்கத்தில் கோயில் அதில் எங்கே கூட்டிகிட்டு போவாங்க. ஆமாம், அவங்களுக்கு வேலை தான் முக்கியம்ன்ட்டு போவாங்க.
0: ஓ சரி, இப்படி தான் போகுது என்ன?
1: ஆமாம் ஆமாம்.
0: சரி, அடுத்த முறை கொடைக்கானல் வரும்போது கூட்டிகிட்டு வாங்க. இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் நம்ம
1: கண்டிப்பாக.
0: இப்போ உங்களோட விருப்பத்தில் ஒரு பாடல் கேட்டுருக்கோம். என்ன பாடல்?

0: உங்களுக்கு பிடித்த பாடல் ஒரு
1: ஒரு
0: பாடல்?
1: கைதியின் டைரி, அந்த பாட்டில் வந்து பொன் மானே கோபம் ஏனோ, அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது.
0: சரி, பொன்மானே கோபம் ஏனோ பாடல் கேட்டுலாம் ஒரு கைதியின் டைரி படத்திலிருந்து. உங்களோட இவ்வளோ நேரம் பேசுனதில் ரொம்ப மகிழ்வு, நன்றி.
1: தேங்க்யூ.

0: கொழக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது. அத நல்லா பண்ண வேண்டாமோ?
1: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
0: கொழக்கட்டைக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு.
1: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
0: டிரான்ஸ்பரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது கொழக்கட்டை.

0: ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில இனி யாரோட குரல் யாருக்கான பாடல் இதோ கேட்கலாம். நம் கோடி பண்பலை 100.5
1: ஆசையில் ஒரு குக்கோ நிகழ்ச்சிக்கு வணக்கம். நான் திருப்பூர் தொட்டியம்மனிலிருந்து SVS வெங்கடேஷ் பேசுகிறேன். எனக்கு பத்ரி படத்துலேருந்து கலகலக்குது கலகலக்குது எங்கள் வீட்டுக்குள் அந்த பாடல் வேணும். நன்றி, வணக்கம்.

0: நேரம் இரவு 7:46. இது நம் கோடி பண்பலை 100.5 ஆசியில் ஒரு குக்கு. நேர்களே, இன்றிரவு 10 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் விருதுநகர் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் இன்றிரவு 10 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5. இனி யாருக்கான பாடல்?
1: வணக்கம், நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டிலேருந்து கென்னடி பேசுகிறேன். எனக்கு ஆசை ஒரு குக்கு நிகழ்ச்சியில் வந்து சக்கரக்கட்டி திரைப்படத்துலேருந்து மருதாணிங்கிற பாடலை ஒளிபரப்புங்க. நன்றி, வணக்கம்.

0: எல்ஐசியின் புதிய ஜீவன் சாந்தி பாலிசி. ஒரு முறை பிரீமியம் செலுத்தி வாழ்நாள் முழுவதும் கேரண்டீட் ஆனுவிட்டி பெறுங்கள். எப்போது வேண்டுமானாலும் எல்ஐசி ஜீவன் சாந்தி, நிம்மதி கேரண்டி. எல்ஐசி ஹர்பல் ஆப்கே சார்.
1: விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் குறித்த விவரங்களுக்கு கையெழுத்திடுவதற்கு முன் விற்பனை ஆவணத்தை தெளிவாக படிக்கவும்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
5: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
6: தொடர்புக்கு 8985712345.
7: நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரும் பயணிகள் சாலையோரமாக சமைப்பது மற்றும் சாப்பிட்ட பின் கழிவு நெகிழி பொருட்களை வனப்பகுதியில் போடுவது, சாலையோரமாக மது அருந்துவது, புகைப்பிடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம். கொடைக்கானல் சார்ந்த பட்டா காட்டில் புதர்களை சுத்தம் செய்து தீ வைக்கும் போது வனத்துறை மற்றும் வருவாய்த்துறைக்கு தகவல் தெரிவிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். குப்பைகளை குப்பை தொட்டியில் மட்டும் போடவும், சாலையிலோ அல்லது வனப்பகுதியிலோ போடாதீர்கள். வனப்பகுதியில் அத்துமீறி நுழைவது வனவிலங்குகளுக்கு உணவளிப்பது சட்டப்படி குற்றமாகும். வனத்தையும் வனவிலங்கையும் பாதுகாத்தல் ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்பதை அனைவரும் உணர வேண்டும். கொடைக்கானலை சார்ந்த கீழ்மலை பகுதியிலிருந்து மேல்மலை பகுதி வரை எங்கேயாவது தீ புகை தென்பட்டால், வனம் சார்ந்த இடர்பாடுகள் ஏற்பட்டால் உடனடியாக 9443886452 என்ற எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கவும். அத்துமீறல்களில் ஈடுபடுவோர் மீது வனச்சட்டங்களின்படி கடும் தண்டனை விதிக்கப்படும். பொதுநலன் கருதி வெளியிடுவோர் கொடைக்கானல் வனச்சரகம் மற்றும் கோடை பண்பலை 100

0: கோடை பண்பலை 100.5 ஆசில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில நிறைவான பாடல் இவர்களுக்காக.
1: கோடை பண்பலை இரவு வணக்கம். நான் திருப்பூர்லேருந்து பாலாஜி பேசுகிறேன். எனக்கு பிடித்த படம் ராம் படத்துலேருந்து ஆராரி ராரோ பாடல் போடுங்கள்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நேபாளத்தில் நேரிட்ட காட்டாற்று வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக தமிழகத்தைச் சேர்ந்த 57 சுற்றுலா பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ரசுவா மாவட்டத்தில் நேரிட்ட நிலநடுக்கம் மற்றும் பனிச்சரிவு காரணமாக காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டதாக முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. முக்திநாத் உள்ளிட்ட ஆன்மீக தலங்கள் மற்றும் சுற்றுலா தலங்களுக்கு சென்ற தமிழகத்தைச் சேர்ந்த 57 பேர் இதில் சிக்கியுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள சுற்றுலா ஏஜென்சி மூலம் இவர்கள் அழைத்துச் செல்லப்பட்டதாக அந்த ஏஜென்சி உரிமையாளரின் தந்தை சையத் சாதிக் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இதற்கிடையே நேபாள

வெள்ளப்பெருக்கில் தமிழர்கள் உள்பட இந்தியர்கள் பலர் காணாமல் போனதாக வரும் செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த பேரழிவில் காணாமல் போன தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை விரைந்து மீட்கவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கவும் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வெளியுறவுத்துறை மற்றும் நேபாளத்தில் உள்ள இந்திய தூதரகம் வாயிலாக தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் குறித்த தகவல்களை பெற்று அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகள் விரைந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு விஜய் கூறியுள்ளார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்கள் மற்றும் தமிழகத்தில் உள்ள அவர்களது குடும்பத்தினருக்கான உதவி எண்களை மாநில அரசு அறிவித்துள்ளது. 1800-930-93793 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு விவரங்களை அறிந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் 9289-16712 என்ற எண்ணையும் தொடர்பு கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே இந்த காட்டாற்று வெள்ளத்தில் 17 பேர் உயிரிழந்துள்ளதாக நேபாள அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக கனடா சென்றுள்ள அவர் இன்று டொராண்டோவில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த தொழிலதிபர்களிடையே கலந்துரையாடினார். உலக தரத்திற்கு இணையான டிஜிட்டல் கட்டமைப்பு இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். நகர மயமாக்கல் பணிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் நடுத்தர வர்க்கத்தினரின் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இதன் காரணமாக அனைத்து துறைகளிலும் புதிய வாய்ப்புகள் உருவாகியுள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். நாடு முழுவதும் காய்ச்சல் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக மாநில அரசுகளுக்கு உரிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதற்கிடையே பன்றி காய்ச்சல் பரவல் குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று இந்திய மருத்துவ சங்கம் கூறியுள்ளது. இந்த வகையில் தற்போது பரவி வரும் தொற்று வலிமை குறைந்தது என்றும் இதற்காக நோய் எதிர்ப்பு மருந்துகளை உட்கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்றும் அந்த சங்கத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மருத்துவர்களின் உரிய ஆலோசனை இன்றி மருந்துகளை உட்கொள்ளக்கூடாது என்றும் அந்த செய்திக்குறிப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் 45 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் அன்றைய தினம் தண்ணீரை திறந்து வைக்க உள்ளதாக நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அறிக்கை ஒன்றில் கூறியுள்ளார். கோவில்களில் ரீல்ஸ் மற்றும் புகைப்படம் எடுப்பதை தடுப்பதற்கு ஏதுவாக 50 முதுநிலை கோவில்களில் செல்போன் கொண்டு செல்வதற்கு தடை விதிக்கப்பட உள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். திருவண்ணாமலையில் உள்ள அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். திருக்கோவில்கள் குறித்த விவரங்களை அறிந்து கொள்வதற்கென இணையதளம் உருவாக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் பல்வேறு கோவில்களில் திருப்பணிகள் நடைபெற்று வருவதாகவும் திரு ரமேஷ் கூறினார். தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இன்று திருப்பத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவிட் போன்ற பேரிடர் காலங்களிலும் தூய்மை பணியாளர்கள் தங்கள் உயிரை பணயம் வைத்து பணியாற்றியதாக தெரிவித்தார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுப்படி தமிழகத்திற்குரிய நீரை வழங்க வேண்டிய பொறுப்பு கர்நாடக அரசுக்கு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்ற தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் கேட்டுக்கொண்டார். ஆசிய ஜூனியர் கிளாசிக்கல் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் பிரிவில் பிரதிதி பர்தோலாயும் ஆடவர் பிரிவில் மயங்க் சக்கரவர்த்தியும் தங்கப்பதக்கம் வென்றனர். நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாமில் நடைபெற்று வரும் உலக படகு சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் உஜ்வல்குமார் ரோஹித் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ரானி மற்றும் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: இனிய இரவு வணக்கம் மாணவ கண்மணிகளே. இன்னைக்கு நாம முக்கியமா கத்துக்க வேண்டிய ஸ்கில் பத்தி உங்க எல்லார்கிட்டையும் கொஞ்சம் பேசலான்னு இருக்கேன். இந்த பர்டிகுலர் ஸ்கில் நம்ம எந்த வயசுல இருந்தாலும் நம்ம கிட்ட இருக்க வேண்டிய ஒரு ஸ்கில். அது என்னன்னா, எது நமக்கு முக்கியம் அப்படின்னு அடையாளம் கண்டுபிடிச்சு அதை புரிஞ்சுக்கிற ஒரு ஸ்கில். நமக்கு எது முக்கியம் அப்படிங்கிறது பெரும்பாலும் நமக்கு வெளியிலிருந்து வர்ற வார்த்தைகள் செயல்கள் தான் நமக்கு சொல்லி கொடுக்குது. யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க அது முக்கியம்னு, அதை நாமளும் பின்பற்றிட்டு இருப்போம். ஆனால் நாம் நம்முடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் கணிக்கும் போது தான் சுய விழிப்புணர்வு, அதாவது செல்ஃப் அவேர்னஸ் உண்டாகும். அதில் இருந்து தான் மற்றவங்க சொல்கிறது உண்மையா, இதற்கு இன்னும் வேறு ஒரு கோணம் இருக்கா அப்படின்னு யோசிக்கிற கிரிட்டிக்கல் திங்கிங் வளரும். அதனால் எப்பயுமே எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படின்ற ஒரு சுய சிந்தனையை வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாமா இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு? இன்னைக்கு நிகழ்ச்சி பயணிக்க இருக்கிறது ஆனா ஆவண்ணா குண்டக்க மண்டக்க என்ற இரண்டு விளையாட்டுகளோடு. ஆனா ஆவண்ணா அப்படின்னா ஒரு குறிப்பு எழுத்தை சொல்லுவேன் நான், அந்த எழுத்தை தான் நீங்கள் உங்கள் மனசில் வச்சுக்கணும். நான் கேட்குற கேள்வியுடைய முதல் எழுத்து அதுவாகத்தான் இருக்கும், அந்த எழுத்தை வச்சு நீங்கள் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். இரண்டாவது குண்டக்க மண்டக்க, முதல் கேள்வி கேட்கும்போது அதுக்கு சம்பந்தம் இல்லாத பதிலை சொல்லணும், இரண்டாவது கேள்வி கேட்கும்போது முதல் கேள்விக்கான பதிலை சொல்லணும். இப்படியே தொடர்ந்து விளையாடணும். நிகழ்ச்சியில் அறிமுகமானவர்கள் இணைய 24 24 24, மற்ற மாணவர்கள் 24 24 29 என்ற எண்களில் வாங்க. முன் இணைப்புக்கு 04 54 42 இணைத்து நிகழ்ச்சியில் உங்களுடன் பயணிக்க காத்திருக்கிறேன். வீணா வீரபத்ரன். இன்னைக்கு நம்மோட இணையவருக்கு முதல் மாணவ செல்லத்தை சந்தித்து விடலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க?
1: ராமநாதபுரம் மாவட்டத்துல இருந்து அஜித் பாண்டி பேசுறேன்.
0: அஜித் பாண்டி, எந்த வகுப்பு படிக்கிறீங்க?
1: 9th.
0: சரி, இன்னைக்கு பள்ளிக்கூடம் எல்லாம் போயிட்டு வந்தாச்சா?
1: இன்னைக்கு ஸ்கூல் லீவ்.
0: இன்னைக்கு ஸ்கூல் லீவ். என்ன பண்ணீங்க இன்னைக்கு ஓணம் செலிப்ரேஷன் எல்லாம் என்ன பண்ணீங்க?
1: நான்
0: எதுவும் பண்ணலக்கா, லீவ் இருந்து ஜாலியா என்ஜாய் பண்ணேன், அப்படிதானே?
1: ஆ
0: சரி. அஜித் பாண்டி அப்படியே கம்மியா தான் பேசுவீங்களா? ஆ எஸ், அவ்வளவுதானா?
1: இல்ல இல்ல இல்ல, அப்படி இல்ல,
0: நிறைய பேசுவீங்க. அஜித் பாண்டியினுடைய இணைப்பு விடுபட்டு விட்டது. தொடர்ந்து அப்போ திருப்பியும் வராரான்னு பார்ப்போம். இப்போ அவருக்காகவும் மற்ற நேயர்களுக்காகவும் ஒரு அருமையான பாடல், கோடை பண்பலை 100.5.

0: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
1: நேரம் 8:14. இது உங்கள் பிரிய கோடை பண்பலையின் 100.5 இளமை பேசுகிறது. நம்மோடு இணைவருக்கு மாணவரை சந்தித்து விடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் பேசுறீங்க? உங்க பெயர் இன்னொரு முறை சொல்லுங்க.
2: நிர்மல்.
1: நிர்மல், எங்கிருந்து பேசுறீங்க? எந்த மாவட்டமா?
2: சிவகங்கை
1: மாவட்டத்துல இருந்து பேசுறீங்க. எத்தனாம் வகுப்பு படிக்கிறீங்க?
2: ஆறாம்
1: வகுப்பு. சரிம்மா, இன்னைக்கான விளையாட்டு உங்களுக்கு ஆனா ஆவனா. நம்ம விளையாடலாமா?
2: விளையாடலாம்.
1: உங்களுக்கான முதல் கேள்விக்கு முன்னாடி நான் உங்களுக்கான குறிப்பு எழுத்து சொல்லிடுறேன். த, குரில் த, சரியா? தங்கை இருக்கும் இல்லையா, அந்த அந்த தா, குரில் தா. சரி. ஆபரணம் செய்ய பயன்படும் ஒரு உலோகம், நம்ம வந்து கழுத்துல கையில எல்லாம் போடுவோம் இல்லையா, ஒரு ஆபரணம், அது செய்ய பயன்படும் ஒரு உலோகம், கையில எல்லாம் போடுவோம் இல்லையா, வலையெல்லாம் போடுவோம், அதெல்லாம் எதுல செய்வாங்க கழுத்துல? உங்க குறிப்பு எழுத்து தா, அதை மனசுல வச்சு நீங்க பதில் சொல்லலாம். நிர்மல்குமார், நிர்மல்குமார் பேசுறீங்களா? கேக்குதா? ஆபரணம் செய்ய பயன்படும் ஒரு உலோகம் எதுன்னு கேட்டேன். குறிப்பு எழுத்து தா, குரில் தா. என்ன ஒரு நீண்ட மௌனம்?

0: சரி, நாம பேசுற மொழி எது? நம்ம என்ன மொழியில பேசிட்டு இருக்கோம்?
1: தமிழ்.
0: தமிழ். இப்ப சொல்லிட்டீங்க. சரி, தாகம் எடுத்தா என்ன குடிப்போம்? தாகம், தாகம் எடுத்தா என்ன குடிப்போம்? அப்பாவை இப்படியும் சொல்லலாம். அப்பாவை தா முதல் எழுத்து வச்சு எப்படி சொல்லலாம்? அப்பான்னு சொல்லாம வேற எப்படி சொல்லலாம்? எதுமா? தந்தை. சரி, நம்ம சாப்பிட பயன்படும் இல்லையா, நம்ம எதுல போட்டு சாப்பிடுவோம்? தட்டு. சரி, இப்ப திருப்பி மொதல் கேள்விக்கு வருவோம். ஆபரணம் செய்ய பயன்படும் ஒரு உலோகம், கையில கழுத்து எல்லாம் போடுவோம் இல்லையா, ஆபரணம் எதுல செய்வோம்? நிர்மல், எதுல செய்வாங்க? கையில, கையில எல்லாம் போடுவோம் இல்லையா, மோதிரம் வளையெல்லாம் எதுல செய்வாங்க? வெள்ளி இல்லையா? இன்னொரு இன்னொரு உலோகம் சொல்லுங்க. வெள்ளிலையும் செய்வாங்க. இன்னொன்னு, முதல் எழுத்து தான் சொன்னேனே, எதுமா? தங்கம். தங்கம் அப்படின்னு கூட பதில் சொல்லலாம்ல. கொஞ்சம் யோசனை பண்ணா உங்களுக்கு பதில் வந்துடும். நன்றி நிர்மல், உங்களுக்கான பாடல்.
2: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணா எல்லாம் வைப் ஆயிரும். டேய், இப்ப நான் பாடுற மூலியடா இருக்கிறேன். மாமா, நீ அசி. என்னடா திட்டியா? இல்லடா, அசினா ஆ கெத்து மாசு மக்கா மிஷி.

0: மாமிஷி.
1: நம்ம சமைக்கிற கேஸ் நல்லதா? கொஞ்சமா கேஸ் செலவு பண்ணுமா? கேஸ் கசிவு இல்லாம பாத்திரம் கறிபிடிக்காம பாதுகாப்பா கேஸ் ஸ்டவ் பயன்படுத்தணும்னா அதுக்கு ஒரே வழி, இந்திய தர நிர்ணய அமைவனம் வழங்கும் ISI தர சான்றிதழ் பெற்ற கேஸ் ஸ்டவ் மட்டும் வாங்குங்க. நிரந்தரமா தரமான வாழ்க்கை வாழுங்க. இந்திய மக்களின் இனிய வாழ்வுக்காகவே ISI தர சான்றிதழ் வழங்கும் இந்திய தர நிர்ணய அமைவனம்.
2: ஆயுள் காப்பீட்டின் பாதுகாப்பு வலையை உறுதி செய்து உங்கள் சந்தை வருமானத்தை விரைவாக முன்னோக்கி அனுப்ப நீங்கள் தயாரா? அறிமுகப்படுத்துகிறோம் LIC Intex Plus. ரூபாய் 2500 வரையிலான மந்த்லி பிரீமியம் உடன் உங்கள் பயணத்தை தொடங்கி இரண்டு டைனமிக் ஃபண்ட்ஸ்ல இருந்து ஒன்றை தேர்வு செய்யவும். நிஃப்டி 50 தேர்ந்தெடுக்கப்பட்ட பங்குகளில் வளரும் பிளெக்ஸி ஸ்மார்ட் குரோத் ஃபண்ட் அல்லது நிஃப்டி 100 கவனம் செலுத்தும் பிளெக்ஸி குரோத் ஃபண்ட். உத்தரவாதமான கூடுதல்களின் பாதுகாப்புடன் மேலும் விவரங்களுக்கு உங்கள் ஏஜென்டை தொடர்பு கொள்ளவும் அல்லது www.LIC India.com பார்வையிடவும். LIC ஒவ்வொரு நொடியும் உங்களுடன். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் பொருந்தும்.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: நேரம் 8:22. நிகழ்ச்சியோடு இணைவரும் அடுத்த மாணவர் கண்மணியை சந்தித்து விடலாம். வணக்கம்.
7: வணக்கம்.
6: வணக்கம். யார் பேசுறீங்க?
7: ராமநாதபுரம் அஜித் பாண்டி பேசுறேன்.
6: அஜித் பாண்டி, லைனை திருப்பி பிடிச்சிட்டீங்க. விடாமுயற்சியோடு பிடிச்சிருக்கீங்க அஜித் பாண்டி. உங்களுக்கான விளையாட்டு குண்டக்க மண்டக்க, தொடங்கலாமா? நீங்க முதல் கேள்விக்கு சம்பந்தம் இல்லாத பதிலை சொல்லணும், இரண்டாவது கேள்விக்கு முதல் கேள்விக்கான பதிலை சொல்லணும். இப்படியே தொடர்ந்து விளையாடணும். உங்களுக்கான முதல் கேள்வி, நீரில் வாழும் ஒரு விலங்கு.
7: அஜித் பாண்டி.
6: உயரமாக வளரும் ஒரு தாவரம்.
7: மீன்.
6: இருட்டில் ஏற்றுவது, இருட்டா இருக்கிறப்போ ஏற்றுறது.
7: மரம்.
6: ஓகே. நாடகம் போடும் இடம்.
7: வெளிச்சம்.
6: இருட்டில் ஏற்றுவதுன்னு கேட்டேன், வெளிச்சம்னு சொல்லி. சரி, நாடகம் போடும் இடம். சரி, அடுத்து, விரலில் அணியும் ஒரு ஆபரணம்.
7: நாடக மேடை.
6: மேடை. சரி, இப்ப நிறைவான கேள்விக்கு ஒரு பதில் சொல்லிருங்க. விரலில் அணியும் ஒரு ஆபரணம்னா என்ன பதில் சொல்லுவீங்க?
7: மோதிரம்.
6: மோதிரம். சரியா சொல்லிட்டீங்க அஜித் பாண்டி. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்மா உங்களுக்கு அனுப்பாடல்.

0: நேரம் 8:28. இப்போது நம்மோடு இணையவருக்கு மாணவர் கண்மணியை சந்தித்து விடலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். எத்தனை முறை வணக்கம் சொல்வது? யார் பேசுவது? யார் பேசுறீங்கம்மா சொல்லுங்க. இன்னும் ஒரே சிரிப்பா சந்தோஷமா இருக்கு. யாரம்மா? சத்தியா? அது யார் பின்னாடி ஒரு எக்கோ வர கேட்டுட்டு இருக்கு? யாரு? நீங்க சத்தியன் பேசுறீங்களா? சொல்லுங்க. நீங்க எல்லாரும் பேசி சரி. எந்த வகுப்பு படிக்கிறீங்க? ஏழாம் வகுப்பு. உங்களுக்கான விளையாட்டு ஆனா அவனா விளையாடலாமா? உங்களுக்கான குறிப்பு எடுத்து பா, நெடில் பா, சரியா? ஆ, பா, பால் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, பா. உங்களுக்கான முதல் கேள்வி, வகுப்பில் படிப்பது என்ன? வகுப்பில் என்ன படிப்பீங்க?
1: பாடம்.
0: பாடம் சொல்லிட்டீங்க பார்த்தீங்களா. அடுத்து நம்ம நடந்து செல்வோம் இல்லையா, அந்த அதை என்னன்னு சொல்லுவோம். நம்ம நடந்து போகிறோம்ல, பாதை. நீரை சேமித்து வைப்போம் இல்லையா, நீரை சேமித்து, தண்ணி, தண்ணீரை சேமித்து வைப்போம் இல்லையா. எதில் சேமித்து வைப்போம்? வீட்டில் தண்ணியெல்லாம் குடிப்போம்ல, எதுலேருந்து எடுத்து குடிப்போம்? பக்கெட்டா? குறிப்பெழுத்து பா, நெடில் சொல்லியிருக்கேன், தமிழ் வார்த்தை தான் சொல்லணும். சரி, நம்ம இன்னொரு கேள்வி கேட்கலாம். ஒரு ஒரு சிறந்த கவிஞர், தமிழ் கவிஞர், முதல் எழுத்து பால தொடங்கக்கூடிய ஒரு கவிஞர், பாரதி. சரி, பெண்ணை வந்து இப்படியும் சொல்லலாம். பெண் என்ற ஒரு வார்த்தையை வந்து நம்ம இப்படி சொல்லலாம். முதல் எழுத்து பா, பெண், பெண், பெண்,
1: பெண்ணா?
0: பெண்ணுமா? பெண், விமன். சரி, அதை விட்டுறலாம். நீரை சேமித்து வைக்கிறது எதுன்னு சொல்லுங்க. பின்னாடி வந்து ஒரே சத்தமாக இருக்கிறது. நீ

என்னம்மா? பானை. சரி, பெண்ணை எப்படி இப்படி சொல்லலாம்னு கேட்டேன், எப்படி சொல்லலாம்? பெண், பெண். சரி, உங்களுக்கான பதில் வந்து பெண்ணை பாவை என்று சொல்லலாம். தொலைபேசியில் நீங்கள் பேசும்போது கொஞ்சம் வெளியில் இருக்கும் சத்தத்தை கொஞ்சம் பார்த்து கொண்டால் நன்றாக இருக்கும். இருந்தாலும் நன்றாக பதில் சொன்ன குட்டி தம்பிக்காக ஒரு பாடல் இதோ பண்பலையில்.

0: நேரம் 8:36. இது கோடை பண்பலையின் இளமை பேசுகிறது. இப்போது நம்மோடு வந்து இணைந்து பேசுவதற்கு மாணவரை சந்தித்து விடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: சிவகங்கை மாவட்டம் ராஜா அண்ணாமலை நகர்ல இருந்து அன்புமணி பேசுறேன்.
0: இத்தனை நான் இத்தனை அப்படியே ஒரு வார்த்தைக்கும் ஒரு ஒரு போடணும் அப்படிதான் சொல்லுவீங்களா? சொல்லி முடிக்கிறதா? ஆமாக்கா. சரி, எந்த வகுப்பு படிக்கிறீங்க?
1: 12ஆம்க்கா.
0: சரி, உங்களுக்கான விளையாட்டு குண்டக்க மண்டக்க, தயாரா இருக்கீங்களா?
1: ஆ சரிக்கா.
0: மலையில் இருக்கக்கூடிய ஒரு அந்த கல்லெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை என்னன்னு சொல்லுவோம்?
1: மோதிரம்.
0: மா மலை. ஓ சரி, ஓகே. மெதுவாக வீசக்கூடிய காற்று.
1: பனி. இடி.
0: மலையில் இருக்கக்கூடிய கல் எது? முதல்ல இருந்து விளையாடுறேன். மலையில் இருக்கக்கூடிய கல் எது? அந்த கல் உருண்டை உருண்டையா பெரிய பெரிய கல்லெல்லாம் இருக்கும் இல்லையா? இப்ப நீங்க முதல்ல இருந்து விளையாடுறேன், சொல்லுங்க. மலையில் இருக்கும் கல்.
1: மயில்.
0: மெதுவாக வீசும் காற்று.
1: பாறை.
0: கோவிலில் என்ன கொண்டாடுவோம்? இப்ப 2வது கேள்வியை மறந்துட்டீங்களா? மெதுவாக வீசும் காற்று என்னன்னு சொல்லுவோம்? மாலை நேரத்துல எல்லாம் வீசும் இல்லையா அது?
1: ஆமா, மாலை.
0: அது என்னன்னு சொல்லுவோம்? தென்றல். சரி, இப்ப கோவிலில் கொண்டாடுவது தென்றல்னு சொல்லிட்டீங்க. அடுத்து, நாடகம் முடிந்தால் எதை இறக்குவார்கள்? நாடகம் முடிஞ்சோட
1: திருவிழா.
0: சரி, இப்ப இளநீர் எந்த மரத்தில் கிடைக்கும்? மேடையா? நாடகம் முடிஞ்ச உடனே மேடையா இறக்குவாங்க?
1: கோவில்.
0: நாடகம் முடிந்தால் இறக்குவது திரை. பதில் அங்க இங்க, இதுக்கு பேர் குண்டக்க மண்டக்க. பதில் சொல்லக்கூடாது, பதில கரெக்டா சொல்லணும். கேள்விதான் நாங்க வந்து குண்டக்க மண்டக்க கேட்போம். சரி, இதுல புதுசெல்லாம் நிறைய நாள் விளையாண்டுருக்கீங்க, ஆனா நீங்க கொஞ்சம் தடுமாறிட்டீங்க, பரவாயில்ல. நன்றி அன்புமணி, தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இருங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். கோடை பண்பலை சார்பாக பாடல் இதோ உங்களுக்காக.
1: ஓகே.

நமது கோடை பண்பலை 100.5 நாளை வளம் வர இருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். காலை 8 மணிக்கு மனதோடு ராகம், நாளை திண்டுக்கல் மாவட்ட நேயர்களுக்காக. காலை 9 மணிக்கு வானவில், நாளை விரிகிறது வாங்கி குவிக்கிறோம் என்ற தலைப்பில் நெறியாளிகை செய்கிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் மயிலப்பன் அவர்கள். முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் ஒரே நபரின் பாடல்களோடு. நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரத்தில் கண்டுபிடி கண்டுபிடி. பிற்பகல் 2 மணிக்கு வென்றார் வந்தார், சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் ஈரோடு மாவட்டம் ராமசாமி அவர்கள். பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து, நாளை தென்காசி செங்கோட்டை ரோடு அதிதீரன் அவர்களின் தெரிவில். மாலை 4 மணிக்கு வண்ணத்தூரிகையில் பண்பலைக்கழகம். இரவு 7 மணிக்கு கச்சவி வழியாக நேயர் விருப்ப பாடல்களோடு ஆசையில் ஒரு குக்கு. இரவு 8 மணிக்கு இளைய உள்ளங்களின் இனிய பங்களிப்பில் இளமை பேசுகிறது, நாளை வார்த்தை சங்கிலி இஸ்கு இஸ்கு ரிஸ்கு ரிஸ்கு விளையாட்டுகளுடன். இரவு 10 மணிக்கு நினைவே சுகம், நாளை நாமக்கல் மாவட்ட நேயர்களுக்காக. இவை

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: இந்த ஹெல்மெட் எனக்கு நல்லா அமைஞ்சிருக்கு, வாங்கிக்கிறேன். ஆனா இதுல பாதுகாப்பு அம்சங்கள் எல்லாமே இருக்கா?
3: கவலையே வேண்டாம் மேடம், உங்களுக்கு இது ISI சான்று பெற்ற ஹெல்மெட்.
2: அதை நான் எப்படி உறுதி செஞ்சுக்க முடியும்?
4: இன்றே BIS கார் மொபைல் செயலியை பதிவிறக்கம் செய்திருங்கள். பொருட்கள் வாங்குவதற்கு முன் ISI சான்று உள்ளதா என்பதன் மூலம் அவற்றின் தரத்தை உறுதி செய்து கொள்ளுங்கள். விழித்திடுங்கள் நுகர்வோரே, விழித்திடுங்கள்.
5: கோடை பண்பலையில் இசை பாடி கொண்டிருக்கிறது, இளமை பேசுகிறது, சந்தித்துக் கொண்டிருக்கிறது மாணவ செல்லங்களை. அடுத்த மாணவர் யார் என்று பார்த்து விடலாம். வணக்கம்.
6: வணக்கம்
5: வணக்கம். யார் பேசுறீங்க?
6: சந்தி.
5: என்ன பேருமா?
6: சந்தியா.
5: சந்தியா, எந்த வகுப்பு படிக்கிறீங்க?
6: மூன்றாம் வகுப்பு.
5: எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க சந்தியா?
6: ஈரோடு
5: மாவட்டம்.
6: ஜேஜே நகர்.
5: ஜேஜே நகர், சரியா சொல்லிட்டேனா? அப்ப எனக்கு 100 மார்க்ஸ் கொடுத்துடலாமா? சரி சந்தியா, எனக்கு 100 மார்க்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்ப சந்தியாவுக்கு வந்து நம்ம ஒரு டெஸ்ட் வைக்கலாமா? ஆனா அவனா விளையாட போறோம். உங்க போனை சரியா வச்சுக்கோங்க. சரி, உங்களுக்கான எழுத்து வந்து நெடில் வி, சரியா? வீரம் சொல்லுவோம் இல்லையா, வீரம், அந்த வி, சரியா? இப்போ முதல் கேள்வி, நம்ம எங்க குடியிருக்கிறோம், குடியிருக்கும் இடம் எது? வீடு. சரி, வாசிக்கும் ஒரு கருவி, தந்தி கருவின்னு சொல்லலாம், ஒரு கருவி வாசிப்போம் இல்லையா, அதில் வந்து இசை வரும். முதல் எழுத்து வி, என்னவா இருக்கும்? எதுமா? வானொலியா? இல்லைம்மா, ஒரு ஒரு வாத்தியம் நான் சொல்றது, ஒரு வாசிக்கிற ஒரு வாத்தியம். முதல் எழுத்து வி. இரண்டே இரண்டு எழுத்து தான் இருக்கு, அதில் ஒரு எழுத்து சொல்லிட்டேன் நான். சரி, உங்க அலைபேசியை சரியா வச்சுக்கோங்க, ஒரு மாதிரி அலைபேசியில் இடைஞ்சல் இருக்கு. வீணை. சரி, இப்போ நீங்கள் போய் எங்காவது இடிச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன வரும் நம்ம கையில்? கையில் போய் இடிச்சுக்கிட்டோம்னா என்ன ஆகும் கை?

வீக்கம். சரி, இப்போ பாதையில் சொல்லலாம் இல்லையா, பாதையை வந்து வேற எப்படி சொல்லலாம்? பாதை, அதை இப்படியும் சொல்லலாம். என்னவா இருக்கும் சந்தியா? பாதை. நீங்க உங்க அலைபேசியை கொஞ்சம் சரியா வச்சுக்கோங்க, கொஞ்சம் முறையா வச்சு பேசுங்க. பாதையை இப்படியும் சொல்லலாம்னு கேட்டேன். சரி, அடுத்த கேள்வி. நீங்க உங்க திருப்பியும் சொல்றேன், நீங்க போனை சரியா வைங்க, கூட இருக்கிறவங்க கொஞ்சம் அதை சரியா கவனிச்சுக்கோங்க. சாதிக்கும் பெண்களை இப்படியும் சொல்லலாம். சந்தியா சொல்லுங்க, சாதிக்கும் பெண்களை இப்படியும் சொல்லலாம். நன்றி சந்தியா. உங்க அலைபேசியில ஏதோ ஒரு இடைஞ்சல் இருந்துகிட்டே இருக்குது. சாதிக்கும் பெண்களை வீராங்கனை அப்படின்னு சொல்லலாம், பாதைய வீதி அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. இப்ப பாடல் அனைவருக்காகவும், கோடை பண்பலை 100 புழியா இந்தில்

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: நிகழ்ச்சியோடு இணைவருக்கும் அடுத்த மாணவ செல்லத்தை சந்தித்து விடலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம்மா, யார் பேசுறீங்க? சுபாஷினி, சரியா
1: சொல்றேனா?
0: எந்த வகுப்பு படிக்கிறீங்க சுபாஷினி?
1: டென்த்
0: ஸ்டாண்டர்ட். சரி, உங்களுக்கான விளையாட்டு ஆனா அவன் தான். உங்களுக்கான எழுத்து மை. மை மை மை சரியா? முதல் கேள்வி, ஒரு பறவை. இது ஒரு பறவை. மைனா. சரி, ஒரு ஊர் பேர் சொல்லுங்க. மயில. மயில கர்நாடகாலெலாம் இருக்கு. அந்த ஒரு பெரிய பேலஸ்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய அரண்மனை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஞாபகம் வரலையா? சரி, விளையாடும் இடம். இடம்
1: மைதானம்.
0: சரி, பொதுவில் இருக்கிறத என்னன்னு சொல்லுவோம்? சென்டரில் இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. சுகாதார மையம். மையம் தான். ஆ, எழுத பயன்படுவது எதை வச்சு எழுதுவோம்? மை. சரி, திருப்பி இப்போ அந்த கேள்விக்கு வரேன். ஒரு ஊரின் பெயர் கிட்ட ஞாபகம் வருதா? ஞாபகம் இல்லை. மைசூர். மைசூர் இருக்குல்ல. சரி, உங்களுக்கான பாடல் கோடை பண்பலையில் சூப்பராக விளையாடுங்க. நன்றிம்மா. நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்திருக்கிறோம். நம்ம நாமே புரிந்து கொள்வது தான் வளர்ச்சியின் முதல் படி. அதனால் நம்ம நல்ல எண்ணங்களை கவனிப்போம், சிந்திப்போம், நம்மை புரிந்து கொண்டு நம் பாதையை நாமே உருவாக்குவோம். நிகழ்ச்சியில் பங்கு பெற முயற்சித்த மாணவ செல்லங்களுக்கும் கேட்டு ரசித்த நேய நெஞ்சங்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துகளும் கூறி வெளி பெறுகிறேன். வீணா வீரபத்ரன். நன்றி நேயர்களே.

நிலவு மெதுவாய் வானில் உலாவ, நட்சத்திரங்கள் கண் சிமிட்ட, தென்றல் மெல்லு வந்து தாளாட்ட, இரவு பூமிக்கு போர்வை போர்த்த, மலர்களும் மனம் வீச மறந்து இயற்கை மௌனத்தில் மூழ்க, நிலவொளியில் நனைந்த இரவு, அந்த இரவை இசையால் அழகாக்க, கோடி பண்பலை 100.5 இது குடித்தென்றல். நிகழ்ச்சியில் உங்களோடு ஜெனிஃபர்.

நேரம் இரவு 9:08. இது கொடி பண்பலை 100.5 குடித்தின்றல். வயது இளமையாக இருக்கலாம், ஆனால் காதல் வந்துவிட்டால் ஒவ்வொரு நொடியும் அழகாகிறது. பார்க்கும் விழிகளில் பரவசம், பேசும் வார்த்தைகளில் இனிமை, இளமையின் அழகை இன்னும் அழகாக்குவது மனதில் மலரும் காதல்தானே.

இசையால் உங்கள் இதயங்களை வருடிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 கொடைத்தென்றல். நேர்களே, இன்றிரவு 10 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம், இன்றைய நினைவே சுகம் விருதுநகர் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் இன்றிரவு 10 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5. ஊரெல்லாம் அழகாயிருந்தாலும் அவள் மட்டும்தான் அவன் கண்களுக்கு அழகாம். அவன் சிரிப்பு ஒரு மாயம், அவன் பார்வை ஒரு கவிதை. அவன் அருகில் வந்துவிட்டால் இதயமே ஒரு இசையாம்.

0: நீங்கள் பொருட்கள் வாங்கும் போது தரம் பார்த்து வாங்குகிறீர்களா?
1: ஐஎஸ்ஐ நம்பிக்கையின் முத்திரை,
0: ஐஎஸ்ஐ பாதுகாப்பின் முத்திரை,
1: ஐஎஸ்ஐ தரத்தின் முத்திரை,
0: ஐஎஸ்ஐ முத்திரையிட்ட பொருட்களை மட்டுமே வாங்குங்கள்.
1: விவரங்களுக்கு BIS இந்திய தர நிர்ணய அமைவனம், CIT வளாகம், தரமணி, சென்னை.
0: போன் 044-22-541-442, 044-22-541-216.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: விருதுநகர் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் வளமதர காத்திருக்கிறது கோடி பண்பலை 100.5 நினைவே சுகம், இன்றிரவு 10 மணிக்கு.

நேரமிரவு 9:23. இது கோடி பண்பலை 100.5 கொடித்தென்றல். அவனை பார்த்த அந்த நொடி முதல் உலகம் மாறிப்போனதாம். அவள் சிரிப்பில் தொலைந்த அவன் மனம் இன்று அவளையே தேடுகின்றதாம். அவள் தூரத்தில் சென்றதால் நெஞ்சும் வலிக்கின்றதாம். காதல் என்றால் என்னவென்று கேட்டால் அவன்தானாம்.

நமது கோடை பண்பலை 100.5 நாளை வளம் வர இருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். காலை 8 மணிக்கு மனதோடு ராகம், நாளை திண்டுக்கல் மாவட்ட நேயர்களுக்காக. காலை 9 மணிக்கு வானவில், நாளை விரிகிறது வாங்கி குவிக்கிறோம் என்ற தலைப்பில் நெறியாளிகை செய்கிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் மயிலப்பன் அவர்கள். முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் ஒரே நபரின் பாடல்களோடு. நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரத்தில் கண்டுபிடி கண்டுபிடி. பிற்பகல் 2 மணிக்கு வென்றார் வந்தார், சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் ஈரோடு மாவட்டம் ராமசாமி அவர்கள். பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து, நாளை தென்காசி செங்கோட்டை ரோடு அதிதீரன் அவர்களின் தெரிவில். மாலை 4 மணிக்கு வண்ணத்தூரிகையில் பண்பலை கழகம். இரவு 7 மணிக்கு கச்சவி வழியாக நேயர் விருப்ப பாடல்களோடு ஆசையில் ஒரு குக்கு. இரவு 8 மணிக்கு இளைய உள்ளங்களின் இனிய பங்களிப்பில் இளமை பேசுகிறது, நாளை வார்த்தை சங்கிலி இஸ்கு இஸ்கு ரிஸ்கு ரிஸ்கு விளையாட்டுகளுடன். இரவு 10 மணிக்கு நினைவே சுகம், நாளை நாமக்கல் மாவட்ட நேயர்களுக்காக. இவை யாவும் நமது கோடை பண்பலை 100.5 நாளை வளம் வர இருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள்.

இது கொடி தின்றல் நம் கோடி பண்பலை நொறுப்புழியைந்தில் தூரமுறை தேடினேன் தோழனாய் நீ வந்தாய். தேடிய ஒரு உறவைத்தான் தேவதையாய் நீ மாற்றினாய். வாழ்க்கை முழுவதும் பயணிக்க வழித்துணையாய்

நேரம் இரவு 9:40. இது நம் கோடை பண்பலை 100.5 கொடைத்தென்றல். மலரை போல அவள் முகமாம், மனதில் வசந்தம் பிறந்ததாம். அவள் சிறப்பில் மட்டும் போதுமாம், உலகம் அழகாக மாறியதாம். அவளின் ஒவ்வொரு வார்த்தையையும் நெஞ்சில் கவிதையாய் வடித்தாளாம். அவள் அருகில் இருந்தால் ஆயுள் முழுவதும் நினைவாகுமாம்.

அழகிய முகம், இனிய சிரிப்பு, அவள் விழிகள் பீசும் மொழியில் இதயம் தொலைந்து நின்றதாம். அவள் வந்த பிறகுதான் தெரிந்ததாம் காதலும் அழகான கவிதை என்று.

காற்றின் வழியே ஒரு இசைப்பயணமாய் இது நம் கோடி பண்பலை 100.5 கொடைத்தின்றல். உன் குரலில் கேட்கும் அந்த ஒற்றை வார்த்தை என் காதலின் இரகசியமாம். அவள் அருகில் இல்லை என்றாலும் அவள் நினைவே அவன் அருகில் இருக்கும் அழகான துணையாம்.

0: எதுக்கு தண்ணியை திறந்து விட்டுட்டே வேலை பாக்குற? பாத்திரத்தை கழுவும் போது திறந்தா பத்தலையா?
1: ஏங்க வந்துட்டீங்களா? நான் இந்த வீட்டில் இருக்கவே மாட்டேன். உங்க அம்மா எதுக்கு எடுத்தாலும் நோய் நோயின்னு அந்த வேலைச்சை இந்த வேலைச்சை உயிரை வாங்குறாங்க.
2: ஏம்மா நல்லதை எடுத்துக்க கெட்டதை தூக்கி போட்டுரு. பட்டினியா வாழ்ற மக்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கிற நாடுகள்ல முதல்ல 103வதா இருந்த நாடு இப்ப 102 ஆயிருச்சு. சேமிப்பும் சிக்கனமும் நம்ம தலைமுறைக்கு தேவமா?
3: சுற்றிலும் மூங்கில் காடுகள், தென்றலும் தூங்கும் வீடுகள்.
2: இயற்கை வளத்தை சேமிப்போம், நம் தலைமுறையை காப்போம்.

இரவு நேரத்தை இசையால் அழகாக்கி நிறைவுக்கு வருகிறது கோடி பண்பலை 100.5 கொடைத்தென்றல். மீண்டும் கேட்கலாம் கொடைத்தென்றல் நாளை இரவு 9 மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் ஜெனிஃபர். நன்றி நேயர்களே.

என்றால் எதுவும் இல்லை, தொழிலில்லை, முதலில்லை, கடனும் இல்லை. சொல்ல போனால் உலகம் எங்கும் வரவில்லை, செலவில்லை, வழக்கும் இல்லை. அதனாயுள் கட்டி மெல்ல பார்க்கும் எட்டி அது போடும் குட்டி, அதன் பேர் டீ. தெரியல இட்டி இன்னும்

0: இனிய இரவு வணக்கம் நேயர்களே. கோடை பண்பலையின் நினைவே சுகம் இன்று பயணிக்க இருக்கிறது. வியர்வையை விதையாக விதைத்து வெற்றியை அறிவடையாக கொண்டாடும் விருதுநகர் மாவட்ட நேயர்களோடு விடுதலை போராட்டத்தின் வீரத்தையும் தொழிலின் பெருமையையும் தன் மண்ணில் சுமந்து நிற்கும் பூமி இது. காமராஜர் பிறந்த மண் என்பதில் பெருமை கொண்டு கல்வியின் ஒளியை தலைமுறைகளுக்கு கொண்டு சென்ற மண் இது. பட்டாசின் வண்ணங்களில் வானத்தை வரையும் கைகளும் அச்சுத்தொழிலின் எழுத்துகளில் உலகத்தை பேச வைக்கும் உழைப்பாளிகளையும் கொண்டு உழைப்பால் உயர்ந்து எளிமையால் மனங்களை வென்று வீரத்தால் வரலாறு படைக்கும் விருதுநகர் மாவட்ட நேயர்களே, வாங்க இன்னைக்கு உங்க விருப்ப பாடல்களை தான் என்ன செய்ய பாட இருக்கிறது கோடை பண்பலையின் நினைவே சுகம். நிகழ்ச்சியோடு இணைய அழைக்கலாம் 24 24 24 அல்லது 24 24 29 என்ற எண்களில் முன்னிணைப்பாக 0 4 5 4 2 இணைத்து நிகழ்ச்சியில் உங்களோடு இணைய காத்திருக்கிறேன் வீணா வீரபத்ரன். இன்றைய நிகழ்ச்சியின் முதல் நேயரை சந்தித்து விடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.

0: பெயர் சொல்லுங்க.
1: செல்வகுமார் மேடம்.
0: எங்கிருந்து பேசுறீங்க?
1: விருதுநகர் மாவட்டம் சத்திரப்பட்டி.
0: என்ன பாடல் கேட்கலாங்க?
1: செந்தூர் போ பாட்டுல இருந்து பாக்கலாம்.
0: கொடுத்துடலாங்க. நன்றிங்க. நன்றி.

0: கோடை பண்பலையில் இசை பாடி கொண்டிருக்கிறது நினைவே சுகம். நிகழ்ச்சியோடு நீ அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்கம்மா.
1: விருதுநகர் மாவட்டம் அல்லம்பட்டியில இருந்து மேரி கேத்தரின் பேசுறேன் மேடம்.
0: என்ன பாடல் கேட்கலாம் மேரி கேத்தரின்?
1: சூரியவம்சம் படத்துல இருந்து ரோசா.

0: சின்ன ரோசா பாடல் மேடம்
1: கொடுத்துடலாங்க.
0: இந்த பாடல் வந்து படத்துல ஹீரோ ஹீரோயினை பார்த்து பாடுற மாதிரி இருக்கு மேடம். ஆனா ஒரு அப்பா தன்னோட பாசமான மகளுக்காக பாடுற பாட்டாவும் இதை
1: நிச்சயமாக ஒரு புதிய விஷயத்த சொல்லிருக்கீங்க. பாடல் கேட்டுடலாம். நன்றிங்க.
0: நன்றி மேடம்.

0: நேரம் இரவு 10:12. அடுத்து நம்மோடு இணையவிருக்கும் நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்க்கா.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: விருதுநகர் மாவட்டத்துல இருந்து எம் அழகர்ல இருந்து திலகராஜ் பேசுறேன். நல்லா இருக்கீங்களாக்கா?
0: நலமா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்குக்கா. கொஞ்சம் மழையும் பெய்ய சொல்லணுக்கா.
0: மழை இருக்கு.
1: ஆமாக்கா, மழை பிரட்டாச்சி.

0: மாசம் தான்க்கா பேயும். மக்காச்சோளத்துக்கெல்லாம் இன்னும் பருவம் பண்ணி வைக்கணும்.
1: சரிங்க, நிச்சயமாக சீக்கிரமே மழை வரட்டும். திலகராஜுக்கு என்ன பாடல் கொடுக்கலாங்க?
0: விஜயகாந்த் பாடல் இருந்து பொட்டு வச்ச தங்க கூட அந்த பாடல்
1: கொடுத்துர்லாங்க. நன்றிங்க.
0: நன்றிக்கா, நன்றிக்கா.

நேரம் சரியாக இரவு 10:17. இது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். நம்மோடு இணைவிருக்கும் அடுத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.

0: வணக்கம்.
1: பெயர் சொல்லுங்க இன்னொரு முறை.
0: விருதுநகர் மாவட்டம் சங்கர்லிங்கபுரம். உமா அயோத்தி ராமன்.
1: உமா
0: அயோத்தி ராமன்.
1: உமா அயோத்தி ராமன். என்ன பாடல் கேட்கலாங்க உமா?
0: ராகங்கள் மாறுவதை படத்துல இருந்து.
1: ராகங்கள் மாறுவதை படத்துல இருந்து தென்றலோ தீயோ.
0: ஆமா,
1: நன்றிங்க பாடல் இதோ உங்களுக்காக.

0: கோடை பண்பலை இன்னிசை பாடி கொண்டிருக்கிறது நினைவே சுகம் நிகழ்ச்சியை. இன்றைய நிகழ்ச்சி விருதுநகர் மாவட்ட நேயர்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறது. அடுத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். பெயர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வட்டம் சின்னப்பள்ளி கிராமத்திலிருந்து முனேஸ்வரன் பேசுறேன்.
0: என்ன பாடல் கேட்கலாங்க ஐயா?
1: சின்ன தம்பில இருந்து கோவாமா ஒரு
0: கேட்டர்லாங்க. நன்றிங்க.
1: நன்றி.

0: கோடை பண்பலையில் இசை பாடிக்கொண்டிருக்கிறது நினைவே சுகம். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
1: விருதுநகர் மாவட்டம் திருத்தங்குள் அருகே ஆனைக்குட்டம் கிராமத்தில இருந்து சந்தானம் பேசுறேன் மேடம்.
0: என்ன பாடல் கேட்கலாங்க
1: மேடம்? எனக்கு சோலைமல் படத்துல இருந்து குவுறு குயில் சேவல பாடி பாடல்
0: கொடுத்துடலாங்க. நன்றிங்க.
1: தேங்க்யூ மேடம்.

0: அவ்வளவுதானா? இப்ப பாரு.
1: சரிதான்,
0: மேல பாடு.
1: நீயும் பதில் சொல்லு கேட்டு. பரவாயில்லையே.
0: ஏய், பேச்ச மாத்தாத, பாட்டப்படி.
1: மா

நமது கோடை பண்பலை 100.5 நாளை வளம் வர இருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். காலை 8 மணிக்கு மனதோடு ராகம், நாளை திண்டுக்கல் மாவட்ட நேயர்களுக்காக.

நமது கோடை பண்பலை 100.5 நாளை வளம் வர இருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். காலை 8 மணிக்கு மனதோடு ராகம், நாளை திண்டுக்கல் மாவட்ட நேயர்களுக்காக. காலை 9 மணிக்கு வானவில், நாளை விரிகிறது வாங்கி குவிக்கிறோம் என்ற தலைப்பில் நெறியாளிகை செய்கிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் மயிலப்பன் அவர்கள். முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் ஒரே நபரின் பாடல்களோடு. நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரத்தில் கண்டுபிடி கண்டுபிடி. பிற்பகல் 2 மணிக்கு வென்றார் வந்தார், சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் ஈரோடு மாவட்டம் ராமசாமி அவர்கள். பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து, நாளை தென்காசி செங்கோட்டை ரோடு அதிதீரன் அவர்களின் தெரிவில். மாலை 4 மணிக்கு வண்ணத்தூரிகையில் பண்பலைக்கழகம். இரவு 7 மணிக்கு கச்சவி வழியாக நேயர் விருப்ப பாடல்களோடு ஆசையில் ஒரு குக்கு. இரவு 8 மணிக்கு இளைய உள்ளங்களின் இனிய பங்களிப்பில் இளமை பேசுகிறது, நாளை வார்த்தை சங்கிலி இஸ்கு இஸ்கு ரிஸ்கு ரிஸ்கு விளையாட்டுகளுடன். இரவு 10 மணிக்கு நினைவே சுகம், நாளை நாமக்கல் மாவட்ட நேயர்களுக்காக. இவையாவும் நமது கோடை பண்பலை 100.5 நாளை வளம் வர இருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள்.

0: இரவு நேரத்தில் இன்னசை பாடிக்கொண்டிருக்கும் கோடை பண்பலை 100.5 இணையவிருக்கும் அடுத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்மா, பெயர் சொல்லுங்க.
1: கீதா கிருஷ்ணகுமார், திருப்பெங்கல் விருதுநகர் மாவட்டத்தில இருந்து பேசுறேம்மா.
0: என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் பிரம்மா, வருது வருது இளங்காற்று.
0: இதோ பாடல் உங்களுக்காக. நன்றிங்க.
1: நன்றி.

0: இன்னிசை பாடிக்கொண்டிருக்கும் கோடை பண்பலையின் நினைவே சுகம் நிகழ்ச்சியோடு இணையவிருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
1: விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டியிலிருந்து சிவகுமார் பேசுகிறேன் மேடம்.
0: சிவகுமார், என்ன பாடல் கேட்கலாங்க?
1: எனக்கு காக்கிப்பட்டியிலிருந்து வாணிபுரம் சாங்.
0: இதோ பாடல் வந்துட்டே இருக்கு. நன்றிங்க.

0: இரவு நேரத்தை இன்னசை கொண்டு மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் கோடை பண்பலையின் நினைவே சுகம் நிகழ்ச்சியோடு இணைவிருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க?
1: விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் வட்டம் பாளையம்பட்டி இருந்து கீர்த்திதா மேம்.
0: என்ன பாடல் கேட்கலாங்க?
1: படம் பேரு புது பாட்டு, பாடல் வந்து சொந்தம் வந்தது வந்தது.
0: இதோ பாடல் உங்களுக்காக, நன்றிங்க.

0: நேரம் 10:49. விருதுநகர் மாவட்ட நேயர்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறது இன்றைய கோடை பண்பலையின் நினைவே சுகம் நிகழ்ச்சியோடு. அனைவருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்மா.
1: பேசுறேன்.
0: இல்ல, இன்னொரு முறை சொல்லுங்க, உங்க பெயரை சொல்லுங்க.
1: கிருஷ்ணவேணி சுப்பிரமணியன்.
0: எங்க இருந்து பேசுறீங்க அம்மா?
1: சிவகாசியில இருந்து பேசுறேன்.
0: என்ன பாடல் கேட்கலாங்க?
1: இங்கேயும் ஒரு கங்கை படத்துல இருந்து சோலை புஷ்பங்களே பாட்டு.
0: பாடல் கொடுத்துர்லாங்க. நன்றிங்க.
1: எப்பங்கள எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமாக இருக்கிறோம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும். ரொம்ப நன்றி.
0: நன்றிமா. நன்றி.

0: இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவான நேயரை சந்தித்து விடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
1: எஸ் முத்துக்குமார், விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கல்ல பேசுறேன் மேடம்.
0: என்ன பாடல் கேட்கலாங்க?
1: அவளூர் துறை படத்துல இருந்து கடவுள் அமைத்த மேடம் அந்த பாடல்.
0: பாடல் வந்துட்டே இருக்குங்க. நன்றிங்க.
1: சரி,
0: ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலோடு இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மற்றும் ஒரு நாளில் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. விடைபெறுகிறேன். வீணா வீரபத்ரன்.

கதை சொல்வேன். ஓங்கிய பெரும் காடு, அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

நகரமே உறங்கும் அமைதியான நேரம், நிலவு மட்டும் விழித்து வானத்தில் வெள்ளிக்கவிதை எழுதும் நேரம், தென்றல் மெல்ல வருட தொலைவில் ஓர் நிசப்தம், மனம் மட்டும் விழித்திருக்கும் நேரம். இந்நேரத்தை இசையால் அழகாக்க கோடி பண்பலை 100.5 இது இரவு சிறகு. நிகழ்ச்சியில் உங்களோடு ஜெனிஃபர்.

நிறைவுக்கு வருகிறது கோடி பண்பலை 100.5 இரவு சிறகு. இனி நாளை மலரவிருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். காலை 5 மணிக்கு அருள் மாலை, 6 மணிக்கு வசந்த விடியல், 6:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு வழங்கும் வசந்த விடியல், 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளி நேரம், காலை 7 மணிக்கு சுகமான காலை, 7:10 வேளாண் தகவல்கள், 7:20 பாட்டும் பதமும், 7:30 வரும் சுகமான காலையில் புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் தக்குமுக்கு தர்பார், 7:45 பிருத்திவி உமன் சின்னர்வரின் இன்று அன்று, காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம், 8:05 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:30 வைக்கிங் பனியன் சன்ரீவ்ஸின் மனதோடு ராகம். நிகழ்ச்சியில் சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் வானவில், 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் வானவில், காலை 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு, 11 மணிக்கு பாட்டு பட்டாளம், 11:30 கேட்கலாம் பாட்டு பட்டாளம், நண்பகல் 12 மணிக்கு புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு வழங்கும் மகளிர் நேரம், 12:30 வரும் மகளிர் நேரத்தில் ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவளை நீலவழி, பகல் 1 மணிக்கு தாராபுரம் மாரா சிதம்பர சுவாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சுள் நிறைந்தவை, 1:30 கேட்கலாம் நெஞ்சில் நிறைந்தவை, 2 மணிக்கு வென்றார் வந்தார், 2:30 கேட்கலாம் வென்றார் வந்தார், 3 மணிக்கு உயிரெழுத்து, 3:30 வரும் உயிரெழுத்தில் பாட்டும் பதமும் இடம்பெறும், மாலை 4 மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கலின் வண்ணத்துரிகை பண்பலைக்கழகமாக, 4:30 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்கள், மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் வண்ணத்துரிகை பண்பலைக்கழகமாக, மாலை 5 மணிக்கு காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் சித்திர செவ்வனம், 5:30 வைக்கிங் ஒனியன்ஸ் அண்ட் பிளீவ்ஸின் சித்திர செவ்வனம், 5:40 நாவல் நேரம், 5:55 ஆலய தரிசனம், 6 மணிக்கு கதம்ப மலர்கள், இதில் பூமக்ஸ் பனியன்கள்

0: செட்டிகள் ராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை கேட்கலாம். இரவு 7 மணிக்கு ஆசிரியர் ஒரு குக்கு, 8 மணிக்கு இளமை பேசுகிறது, 9 மணிக்கு கொடைத்தென்றல், 10 மணிக்கு நினைவே சுகம், 11 மணிக்கு இரவு சிறகு. இவையாவும் நாளை மலரவிருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். இணைந்தே இருங்கள் நம் கோடி பண்பலை நிருப்புழையில். நிகழ்ச்சியாவையும் ரசித்திடுங்கள்.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் பிரிவு ஆற்றாமை குரல் எண் 1151.

0: பிரிந்து செல்லாமல் இருக்க முடியுமானால் அதை என்னிடத்தில் சொல், சென்று விரைவில் திரும்புவேன் என்று சொல்ல விரும்பினால் அதுவரை யார் உயிரை வைத்து கொண்டிருப்பார்களோ அவர்களிடத்தில் சொல். குறள் எண் 1151 அதிகாரம் பிரிவாற்றாமை.
1: செல்லாமை உண்டேல் என குறை மற்ற நின் வல்வரவு வாழ்வார்க்கு உரை.
2: குறள் எண் 1151
0: அதிகாரம் பிரிவாற்றாமை.
3: நமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு.

புத்தம் புதியதாய் புலர்ந்துள்ள இந்த நாள் நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான மகிழ்ச்சியான நாளாக அமைய வாழ்த்துகிறது உங்கள் கோடைப்பண்பலை 100.5. இன்று சகவருடம் 1948, பாத்ர 5, பராபவ ஆவணி 10, திருவள்ளுவர் ஆண்டு 2057, 2026 ஆகஸ்ட் மாதம் 27 தேதி வியாழக்கிழமை, நேரம் காலை 4:57.

இனிய காலை வணக்கம் நேயர்களே. பலவித சிந்தனைகளில் ஆழ்ந்திருக்கும் நம்முடைய மனது இறைவனை பற்றி மட்டும் சிந்திக்கும் வேளை. கடவுளின் அருள், கருணை இவற்றை பெற பக்தியில் திளைக்க கோடை பண்பலை நிறுப்புள்ளி ஐந்தில் இப்பொழுது வருகிறது அருள் மாலை. நிகழ்ச்சியோடு ஜி மேரி.

நேரம் 5:14. கோடை பண்பலை 100.5 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அருள்மாலை. நீ எதை செய்தாலும் அதன் பொருட்டு உனது மனம் ஆன்மா முழுவதையும் அர்ப்பணித்து விட வேண்டும்.